0: என்னிடமும் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி வழி நடத்த வேண்டும். இரண்டாவது, திருமுழுக்கு எடுப்பதற்கு நேராக அவர்களை அறிவுறுத்த வேண்டும். மூன்றாவதாக, அவர்கள் சீசர்களாக மாறவும் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளவும் தேவ வசனங்களை கற்றுக்கொள்ள வழிநடத்த வேண்டும். நான்காவதாக, அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் தேவனுக்கு சேவை செய்யவும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். இவ்விதம் நாம் அவர்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டுமென்றால் அதை எப்படி செய்வது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய மற்றொரு முக்கிய கேள்வி. அவர்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்பட நம்மிடம் இரண்டு வழிமுறைகள் உள்ளது என பவுல் இங்கே கூறியுள்ளார். அதில் முதலாவது வழிமுறை நாம் ஞானமாக நடந்து கொள்ளும் தன்மையாகும். அதாவது நம் நடத்தை. இந்த உண்மையானது கொலோசியர் 4:5 உரைக்கப்பட்டுள்ளது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், நம் நடத்தை தேவனை அறியாத மனிதர்கள் வாழ்விலே மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த வசனத்திலே பவுல் சொல்கிறது என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையை பார்க்கும் மக்களுக்கு நாம் சொன்ன காரியங்கள் எவ்வளவு மெய்யானது என்பது ஊர்ஜிதமாகிறது. அவர்கள் நம் வாழ்வை பார்க்கும்போது பல சமயங்களில் நடைபெறுவது என்னவென்றால், நாம் சொல்லும் உண்மைகளை கேட்க ஆவலுடன் இருப்பார்கள். சில சமயங்களில் என்ன ஆகிறது என்றால், நம் நடத்தையை பார்க்கும் தேவனை அறியாத மக்கள் நாம் சொல்லும் எந்த ஒரு காரியத்திற்கும் செவி கொடுக்க அவர்கள் ஆயத்தமாக இருப்பதும் இல்லை, அதன் பேரில் அவர்கள் கவனம் செலுத்துவதும் இல்லை. அவர்கள் தாங்கள் கேட்டதை நம் வாழ்க்கையை பார்ப்பதன் மூலமும் நம் வாழ்விலே பார்ப்பதை நம் வாய்ச்சொல்லின் மூலமும் நிதானித்து பார்க்கிறார்கள். ஆகவே நம் நடத்தை முதன்மையான இடத்தில் இருக்கிறது. நம் வீட்டில் இருக்கும் போதும், நாம் பணி செய்யும் இடத்தில் இருக்கும் போதும், நம் நண்பர்களுடன் இருக்கும் போதும் நம் நடத்தை எப்படியாக இருக்கிறது என்று மற்றவர்கள் பார்க்கின்றனர். இதை பற்றிதான் பவுல் இங்கே குறிப்பிட்டுள்ளார். ஆமன்பானவர்களே, நம் நடத்தை மிகவும் முக்கியமானதாகும். நீங்களும் நானும் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே பவுல் 5 கூறியுள்ளார். நம் நடத்தை எந்த ஒரு குறை கூறுதலுக்கும் மேற்பட்டதாக இருக்க வேண்டும். அதுவே ஒரு ஞானமுள்ள நடத்தையாக இருக்க முடியும். இது ஏதோ பேச்சில் மட்டும் இடம்பெறும் நடத்தை அல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டிய நடத்தை. அது தேவ கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டிய நடத்தை. ஞானமுள்ள நடத்தை என்றால் நம் சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அறிவுபூர்வமாக நடந்து கொள்ள வேண்டிய நடத்தை. விசுவாசிகளாகிய நாம் தேவனை அறியாத மக்கள் வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால் சூழ்நிலைகளை புரிந்து அதை சரியான முறையில் கையாள தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு தேவை ஞானம். அந்த ஞானத்தை நான் எவ்விதம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் கேட்கலாம். கவனியுங்கள், இந்த ஞானம் நமக்கு தேவை என்றால் வேதத்தின் உண்மைகளை நாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அறியாதிருக்கும் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஞானவானாக இருக்கவே முடியாது. காரணம், ஒருவருக்கு ஞானம் இருக்கிறது என்றால் அவர் யாவற்றையும் தேவ கண்ணோட்டத்திலே பார்க்கிறவராக இருப்பார். இதை மற்றொரு வகையில் சொல்வோம் என்றால், நம் சூழ்நிலைகளை தேவ கண்ணோட்டத்தில் பார்த்து அதற்கு ஏற்றவாறு செயல்படுவதே ஞானவான்களாக இருக்கிறோம் என்பதற்கு ஆதாரமாகும். தேவ ஞானம் தேவை என்றால் நம் அறிந்து கொண்டபடி வேத அடிப்படை போதனைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஒரே முயற்சியில் வேதாகமத்தின் உண்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மாறாக அடிப்படை உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அறிய வேண்டும். இவ்விதம் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். வேத உண்மைகளை கற்றுக்கொண்ட நாம் அடுத்தபடியாக செய்ய வேண்டியது என்னவென்றால், அந்த உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதாவது நம் சொந்த வாழ்விலே அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் பணி செய்யும் இடத்திலும், நம் நண்பர்கள் மத்தியிலும், நம் கஷ்டமான நிலைமைகளிலும் அந்த உண்மைகளை பயன்படுத்தி வாழலாம். கற்றுக்கொண்ட உண்மைகளை அபியாசப்படுத்த வேண்டும். முதலாவது, வேத உண்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கற்றுக்கொண்ட உண்மைகளை வாழ்விலே அபியாசப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, உண்மைக்கு அதாவது சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்ததினால் ஏற்பட்ட பின் விளைவுகளை மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. இங்கே நாம் செய்தது என்ன? நாம் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டோம், அதை நம் வாழ்வில் அப்பியாசப்படுத்தினோம், அதன் பின்பு அதனால் ஏற்பட்ட பின் விளைவுகளை கவனித்து பார்க்கிறோம். அதாவது தேவன் இவ்விதம் சொன்னார், நான் அதை செய்தேன், அதனால் இன்ன விதமான விளைவு எனக்கு ஏற்பட்டது என்று நாம் சொல்கிறவர்களாக இருப்போம். தேவன் சொன்ன பிரகாரம் நாம் ஒன்றை செய்ய துவங்கினால் அவர் எண்ணுவதற்கு ஏற்ற பிரகாரம் காரியங்களை கற்றுக்கொள்ள துவங்குவோம். தேவன் எண்ணுவது என்ன? நான் சொல்லும் உண்மைகளை நீ செய்யும் போது இன்ன விதமான நன்மைகளை நான் நடப்பிப்பேன் என்பதுதான் தேவனின் எண்ணமாக இருக்கிறது. தேவனாகிய நான் இதை சொன்னேன், என் பிள்ளையாகிய நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்வேன் என்று அவர் கூறுகிறார். அவ்விதம் நாம் செய்யும் போது தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்கிறோம், தேவ கண்ணோட்டத்திலே காரியங்களை பார்க்க துவங்குகிறோம். அன்பானவர்களே, தேவன் ஒன்றை சொல்வாரேயானால் அந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயம் நமக்கு கிட்டும் நன்மை என்ன என்பதை திட்டவட்டமாக அறிந்திருப்போம். அன்பானவர்களே, இதுவரை நாம் மூன்று படிகளை அறிந்து கொண்டோம். ஒன்று, நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டு, அந்த உண்மையை வாழ்விலே அப்பியாசப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்ததினால் ஏற்பட்ட பின்விளைவுகளை நாம் மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும். நான்காவதாக, கீழ்ப்படியாதவர்களின் நிலை என்ன என்பதை நீங்களும் நானும் கவனித்து பார்க்க வேண்டும். இதன் மூலம் நாம் ஞானத்தை வளர்த்துக் கொள்வதில் வாஞ்சையுள்ளவர்களாக இருப்போம். நாம் விழிப்புள்ளவர்களாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களின் வாழ்வையும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களின் வாழ்வையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவ்விதம் செய்யும் போது அனைத்து காரியங்களையும் தேவன் காண்கிற விதமாக காண துவங்குவோம். அன்பு நண்பனே, நாம் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்க்கும் விதமாய் செய்யும் போது அது நம் நடவடிக்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அவிசுவாசிகளுக்கு தேவன் பார்க்கிற விதமாக பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய காரியங்களை காணக்கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டுள்ளது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்தில் அங்கத்தினராக மாறாத பட்சத்தில் உங்கள் கண்கள் ஆவிக்குரிய ரீதியில் திறக்கப்பட்டதாக இருக்காது. அதனால்தான் யோவான் 3:7 நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று இயேசு கூறினார். ஒரு நபர் இரட்சிப்படையும் போது அந்த நபர் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். அந்த ஒரு அனுபவமே நம் ஒவ்வொருவருக்கும் புதிய கண்களையும் மனதையும் தருகிறது. அதனால் மாத்திரமே நாம் தேவன் பார்க்கிற விதமாக காரியங்களை பார்க்க முடியும். இங்கே தேவன் தருகிற பாடம் மிகவும் எளிதானது. அது காரணத்தையும் விளைவையும் சார்ந்தது. நாம் ஒன்றை செய்வோம் என்றால் அதுவே நிகழும் என்பதுதான் அந்த அடிப்படை உண்மை. அவ்விசுவாசிகளுக்கு முன்பு நம் வாழ்க்கையானது தவறுதல்களை செய்யும் வாழ்க்கையாகவும் தப்பிதங்களில் தடுமாற்றம் கொள்ளும் வாழ்க்கையாகவும் இராமல் தேவனுடைய ஞானம் நம் வாழ்வில் செயல்படுவதை அவர்கள் பார்க்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதனாலே நம் நடத்தையை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என பவுல் கூறியுள்ளார். நம் நடத்தையிலே எப்படி ஞானமுள்ளவர்களாக இருக்க முடியும் தெரியுமா? முதலாவது, நாம் நம் நடக்கையிலே ஞானமுள்ளவர்களாக நடக்க வேண்டும். அதுவே ஒருவருடைய வாழ்வில் ஞானத்தை வளர்க்கும் செயலாக இருக்கிறது. ஞானம் தேவனுடைய வரம்தான், ஆனாலும் இது நம் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. தேவனை அறியாத நபர்களிடம் எவ்விதம் தேவ ஞானத்தை வெளிப்படுத்தலாம்? அதாவது அவர்களுடன் நாம் எவ்விதம் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இப்பொழுது சிந்திப்போம். முதலாவதாக, நம் நடக்கை சரியான முறையில் இருக்கும்போது இயேசுவின் அன்பை அறியாத மக்களிடம் தாழ்மையுடன் நடந்து கொள்வோம். நாம் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யும் போதும் உதவி செய்யும் போதும் நடைபெறும் செயல் நம்மை நிச்சயம் பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். தேவனை அறியா மனிதர்களை நாம் அவரண்டை வழிநடத்த துவங்கும் போது அவர்கள் இருக்கும் சூழ்நிலையில் சென்று அவர்களுக்கு நாம் உதவலாமே. இதுவே மனிதர்களை சந்திக்க வேண்டிய முதல் வழி. பணிவிடை செய்யும் தன்மையுடன் அழிந்து கொண்டிருக்கும் நம் மக்களை நாம் சந்திக்க முன்வர வேண்டும். இரண்டாவதாக, பணிவிடை செய்யும் தன்மையோடு கூட தேவனை அறியா மக்கள் இருக்கும் வண்ணமே நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். இங்கே அவர்கள் செய்வதை நாம் ஆமோதிக்க வேண்டும், அவர்கள் போலவே நாம் நடக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மாறாக அவர்கள் இருக்கின்ற வண்ணமாகவே அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அவர்கள் தேவ ராஜ்யத்திற்கு புறம்பே இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சரீரமான திருச்சபைக்கும் தேவ கிருபைக்கும் வெளியே இருக்கிறார்கள். மட்டுமன்றி அவர்கள் இருளில் நடக்கிறார்கள். உண்மைக்கு அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களை தேவனிடமிருந்து தூரப்படுத்திக் கொண்டு மனம்போன போக்கிலே வாழ்கிறார்கள். அதனால் நாம் அவர்களை இருக்கும் வண்ணமாகவே ஏற்றுக்கொள்வதோடு அவர்கள் எந்த நிலையில் காணப்படுகின்றனர் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நான்காவதாக, தீமையாக தோன்றுபவற்றை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். நாம் செய்யும் செயல் ஒருவேளை நம் கண்ணோட்டத்திலே சட்ட ரீதியிலே சரியாக இருக்கலாம், ஆனால் அது தேவனை புதிதாக கிட்டிச்சேரும் நபருக்கு தடையாக இருந்தால் அதை தவிர்த்தல் மிகவும் அவசியம். ஐந்தாவதாக, தயவு நமக்கு அதிகம் தேவை. தேவனை அறியாத மனிதர்களுடன் நாம் தயவாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நாம் தயவுடன் நடக்கும்போது நமது ஞானமான நடக்கையை வெளிப்படுத்துகிறோம். அதனால் நம் மக்களை நம் பக்கமாக ஈர்க்காமல் நமக்குள் வாழ்கின்ற கிறிஸ்துவின் பக்கமாக ஈர்க்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் பேசுகின்ற நற்செய்தியானது நம் நடத்தையிலும் நம் வாழ்க்கையிலும் காணப்படாத பட்சத்தில் நாம் பேசுகின்ற இயேசுவை குறித்து கேட்க அவர்கள் ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள். அன்பு நேயர்களே, இப்பொழுது நாம் தேவனை அறியாத மக்களிடம் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது, நம் நடத்தை ஞானமுள்ளதாக காணப்பட வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக, நம் நடத்தையில் இடம்பெற வேண்டியது என்ன என்பதை கொலோசியர் 4:5 மூலம் அறிந்து கொள்வோம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி தேவனை அறியாத மக்களை தேவனை அறிந்து கொள்வதற்கான பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று பவுல் இந்த வசனத்தின் 2 கூறியுள்ளார். நற்செய்தியை அறிவிக்க நமக்கு கிடைக்கப்பெறும் தருணங்களை பயன்படுத்த ஆயத்தத்தோடு இருந்தால் எந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் புண்பட்ட இருதயத்தோடு இருக்கிறார்களா, தேவையோடு இருக்கிறார்களா, மனம் நொந்து இருக்கிறார்களா, கவலையுடனும் தனிமை உணர்வுடனும் இருக்கிறார்களா, நோய் நொடியுடன் இருக்கிறார்களா என்பதை அறிந்து அதற்கு ஏற்ற வார்த்தைகளை உபயோகித்து அன்புடன் அணுக வேண்டும். இந்த சூழ்நிலையில் இருக்கும் மக்கள் ஏதோ ஒரு தேவையோடுதான் இருப்பார்கள். ஆகவே அவர்கள் நிலையை அறிந்து காலத்தை ஞானமாக பயன்படுத்த வேண்டும். அன்பு நேயர்களே, நாம் 2 வழிமுறைகளிலே அவ்விசுவாசிகளை கிறிஸ்துவின் அண்டை வழிநடத்த முடியும். அவற்றில் ஒன்று நம் நடத்தை என்பதை இதுவரை சிந்தித்தோம். தொடர்ந்து மற்றொரு வழிமுறையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம் வார்த்தைகளே அந்த வழிமுறையாகும். கொலோசியர் 4:6 வாசிக்கிறேன், கேளுங்கள். அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம், அதாவது வார்த்தை, எப்பொழுதும் கிருபை பொரிந்தனதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கிறிஸ்துவை அறியாத நண்பர்களை இயேசு கிறிஸ்துவின் அண்டை வழிநடத்த நம் நடத்தையும் நம் பேச்சு வார்த்தையும் இருவரும் காரணங்களாக இருக்கின்றன. நம் பேச்சு குறித்து பவுல் கூறும்போது 2 விதமான குணாதிசயங்களை அவர் குறிப்பிட்டுள்ளார். அவைகள் என்ன என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்வோம். முதலாவதாக, நம் வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தைகளாக இருத்தல் அவசியம். சில மக்கள் பேசுவதற்கு வாயை திறந்தாலே விஷத்தன்மைகள் கொண்ட வார்த்தைகள் மட்டுமே வெளிவரும். அது ஒரு நபருக்கு மட்டுமல்ல, அந்த தெருவில் வாழும் மக்களுக்கே கேட்கும். அவர்களுக்கு யாரையும் பிடிக்காது, எதையும் விரும்பவும் மாட்டார்கள். ஆனால் விசுவாசிகளின் வார்த்தை அப்படி இருக்கக்கூடாது. மாறாக கிருபை நிறைந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதாவது அந்த வார்த்தைகள் அருள் நிறைந்ததாகவும் கருணையானதாகவும் சாதுவானதாகவும் சிந்திக்க தூண்டுவதாகவும் இருக்க வேண்டும். இவ்விதமான பண்புகளுடைய வார்த்தைகளினாலே தேவனை அறியாத மக்களுடன் நாம் பேச வேண்டும். இதைத்தான் பவுல் உங்கள் வசனம் கிருபை பொரிந்தினதாய் இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் நம் வார்த்தைகளை குறித்து எபேசியர் 4:29 என்ன கூறியுள்ளார் என்பதை வாசிக்கிறேன், கேளுங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இந்த வசனத்தை நம் வாழ்விலே அப்பியாசப்படுத்தினால் அதனால் நம் வாழ்வில் நடைபெறுவது என்ன தெரியுமா? மற்ற மனிதர்கள் வாயிலிருந்து அசிங்கமான வார்த்தைகளை அல்ல, நன்மையான வார்த்தைகளையே கேள்விப்படுவோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று பவுல் கூறும்போது அவர் சொல்ல விரும்புவது என்னவென்றால், பேசுவதில் நமக்கு கட்டுப்பாடு தேவை. மேலும் நம் வார்த்தைகளுக்கு நாம் தான் பொறுப்பு வகிக்க வேண்டும். கெட்ட வார்த்தை எதுவும் நம் வாயிலிருந்து வராதபடிக்கு இன்றே ஒரு தீர்மானம் எடுங்கள். நாற்றமுள்ள, கசப்பான, விரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய, புறம் கூறுதலுக்குரிய, தரைகுறைவான, குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து வருவதை தவிர்க்க வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியதாகவும் மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடியதாகவும் கிருபை நிறைந்த வார்த்தைகளாகவும் இருக்கிறதா? இங்கே நான் இரட்சிக்கும் கிருபையை குறித்து பேசாமல் கஷ்டங்களை கடந்து செல்லும் தேவ அருளை குறித்து பேசுகிறேன். இங்கே நாம் பேசும் வார்த்தைகள் எந்த எதிர்பார்ப்பையும் தேடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது. பவுல் இங்கே சொல்வது என்ன தெரியுமா? நாம் பேசும் வார்த்தைகள் பிறருடைய வாழ்வை எழுப்பி கட்டக்கூடியதாக அமைய வேண்டும். அதாவது அவர்களுடைய விசுவாசத்தையும் அவர்களுடைய சுய மரியாதையையும் சுய மதிப்பீட்டையும் கட்டி எழுப்ப வேண்டும். உண்மை ஒன்று தெரியுமா? இன்று அநேக மக்கள் சுய மரியாதையை கட்டி எழுப்ப வேண்டிய நிலையில்தான் இருக்கிறார்கள். நான் எப்படி ஆண்டவரை அறியாத ஒரு நபரை கட்டி எழுப்ப முடியும் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் விசுவாசிகளாகிய நாம் தேவனை அறியாத மக்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறவர்களாகவும் அவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாகவும் அவர்களை கட்டி எழுப்புகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுடைய சுய மரியாதையை நம் நடத்தையிலும் பேச்சிலும் உயர்த்தி காட்ட வேண்டும். தேவனுடைய கண்ணோட்டத்திலே அவருக்கு பணிவிடை செய்யும் பாத்திரங்களாகிய நாமே மற்றவர்கள் வாழ்விலே வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஒருவர் நித்திய காலமும் பரலோகத்தில் வாழ்வதும் அல்லது நித்தியமும் தேவனை விட்டு பிரிந்து வாழ்வதும் நம் கரத்தில் தரப்பட்ட பொறுப்பாகவே இருக்கிறது. கொலோசியர் 4:6 நம் வார்த்தை கிருபை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என இதுவரை சிந்தித்தோம். தொடர்ந்து நம் வார்த்தையின் மற்றொரு குணாதிசயத்தை இப்பொழுது சிந்திப்போம். இங்கே பவுல் நம் வார்த்தை மற்றவர்களை எரிச்சல் ஊட்டக்கூடியதாகவும் பிறர் வாழ்வை நாற்றம் எடுக்க செய்யக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என சொல்லாமல் உப்பால் சாரமேறினதாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். உப்பின் பணி என்ன? அது சுவை தரும், பாதுகாக்கும், மட்டுமன்றி சுகப்படுத்தும். இவ்விதம் உப்பு அநேக பணிகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பவுல் சொல்வது என்ன? நம் பேச்சானது உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். உப்பினால் சாரமேற்றப்படுதல் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொருளிலே தேவையான அளவு உப்பை உபயோகப்படுத்துவதே இதன் பொருளாகும். சிலருடைய வாயின் வார்த்தைகள் எரிச்சல் ஊட்டக்கூடியதாகவும் பழி தீர்க்கக்கூடியதாகவும் சுவையற்றதாகவும் பயனற்றதாகவும் இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஆனால் வேதம் நம்மிடம் சொல்வதெல்லாம் நம்முடைய வார்த்தைகள் உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது நம் வார்த்தைகள் அருள் நிறைந்ததும் அன்புள்ளதும் அக்கறை உடையதுமாய் இருக்க வேண்டும். நாம் திடமாக இருக்க வேண்டிய நிலையிலே திடமானவர்களாக காணப்படுதல் முக்கியம். நாம் உண்மைக்காக வேரூன்றி நிற்கும் போது அதற்காக நாம் புண்படுத்தப்படலாம், அதனால் நாம் பாதிக்கப்படலாம், அதனால் நம் உணர்வுகளில் காயப்படலாம், நமக்கு தீமைகள் விளைவிக்கப்படலாம். அங்குதான் நாம் தைரியமுள்ளவராக காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. இங்கே நாம் ஒரு உண்மையை கவனிக்க அழைக்கப்படுகிறோம். அது என்னவென்றால், நாம் கூறும் சத்தியமான வார்த்தைகள் அருள் நிறைந்ததாகவும் அன்புடையதாகவும் சாரம் ஏற்றப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பண்புகளோடு நாம் தேவனை அறியாத மக்களை அணுக வேண்டும். இதனால் நம் நடத்தை மற்றும் வார்த்தையானது தேவனை அறியாத மக்களை கிறிஸ்துவின் அண்டை வழிநடத்தும். மேலும் நாம் கூறின சத்தியத்திலே அவர்கள் நிலைத்து நிற்பார்கள்.
1: அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் எவ்வளவு உண்மையை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் எவ்வளவு ஞானவான்களாக இருந்தாலும் சரி, நம் நடத்தை நாம் பேசும் வார்த்தைகளுடன் தொடர்புடையதாக இல்லாவிட்டால் அதனால் எந்த ஒரு பயனும் இருக்காது. உங்கள் நடத்தை சீர்தூக்கி பாருங்கள். அது மக்களை இயேசுவண்டை வழி நடத்துகிறதா, அல்லது இயேசுவண்டை வருகிறதற்கு தடையாக இருக்கிறதா? முரண்பாடுள்ள பகுதி ஏதாகிலும் உங்கள் வாழ்வில் இருந்தால் அதை சரிப்படுத்தும்படி தேவனிடம் அன்றாடுங்கள். பிறரை தம் ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தும் கருவியாக உங்களை அவர் பயன்படுத்துவார். உங்கள் வார்த்தையும் நடத்தையும் முரண்பாடுடையதாக இருந்தால் கிறிஸ்துவுக்கு திட சாட்சியாக இருக்க முடியாது. ஆகவே அலசடிப்படும் உங்கள் வாழ்க்கை தன்மை நிலையானதாக மாற முற்றிலும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருங்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க
3: உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
4: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன்.

தம் சொந்த மகன் அப்சலோமால் துரத்தப்பட்டு தூங்க முடியாமல் அலைந்த தாவீதை கர்த்தர் தாங்கினார், தூங்க வைத்தார், சங்கீதங்கள் பாட வைத்தார். திருப்பாடல் 3, திருப்பாடல்

அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நோய்களோடு போராடுகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் அமர்வதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலக நான் கட்டளையிடுகிறேன். மன அழுத்தம், கடன் பிரச்சனை, தூக்கமின்மை விலக மன்றாடுகிறேன். இன் ஜீசஸ் நேம்.

நம் கர்த்தர் நம்மை காண்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர் என்ற மேலான சத்தியமே

அதிகாலையில் ஒரு நாள் திருவழிப்பாடு முதல் அதிகாரம் 6 வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கிடைத்த பாடல்தான் இது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென்.

நான் பாடும்போது என் உதடும் என் ஆன்மாவும் கம்பீரித்து மகிழும் என்று பக்தன் பாடுகிறான். சங்கீதம் 71:23. இதை தொடர்ந்து அதே சங்கீதத்தில் 14:3-5-6-9 வசனங்களை வைத்து நாம் பாடலாய் பாடுவோம். கர்த்தரை உயர்த்த

மிக கொடிய வேதனை இடுக்கண்கள் மத்தியில் கர்த்தருடைய கரங்களில் விழுவோம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி டேவிட் பலிபீடம் கட்டி பலிகள் செலுத்தினார். அப்பொழுது வேண்டுதல் கேட்கப்பட்டது, வாதை நிறுத்தப்பட்டது. இதை 2 சாமுவேல் 24:25 வாசிக்கிறோம். சபையே, ஒருமனமாய் துதி பலிகள் செலுத்துவோம், ஜப தூபம் எழுப்பட்டும், வேண்டுதல் கேட்கப்படும், வாதை நிறுத்தப்படும்.

0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையின் தேவன் இவ்வளவு அதிசயமாய் அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிற இந்த பெரிதான தயவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எல்லாரும் எழுந்து நின்று

சங்கீதம் 102 வசனம் 13 14. தேங்க்யூப்பா. 15. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்ச வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கத்த சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஆமேன். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நேரத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக ஐயா நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களில் எங்கள் மேலே பொழிகிற உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வார்த்தை என்கிற மழைக்காக அன்றுவரே நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் எங்கள் மேலே நீங்கள் வச்ச தயவு, எங்கள் மேலே நீங்கள் வச்ச இறக்கம் எவ்வளோ பெருசான்னுவரே. ஓடி ஸ்தோத்திரமாப்பா. இந்த நேரத்துலையும் கூட, இந்த சீசனில் சாத்தியமே இல்லாத காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாகுதுங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறீங்க, மீண்டும் மீண்டும் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க. இன்சிஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, வலியுறுத்துறது மட்டும் இல்லை, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற, நீர் செயல்படுகிற நேரத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் விழிப்பாக இருந்து இந்த நேரத்தை சரியாக நாங்கள் உங்கள் கையில் இருந்து நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: போன வாரம் செய்திய அன்று சொன்னார் க்ரோனோஸ்
1: கைரோஸ்
0: கைரோஸ் ரெண்டு வார்த்தை கிரேக்கத்தில் ரெண்டு வேர்டு வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று க்ரோனோஸுங்கிறது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற நேரம், அதுதான் நம்முடைய வாட்சில் இருக்கிறது எல்லாமே. ஆனால் கைரோஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும்படி தேவன் குறிச்சிருக்கிற நேரம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஆனால் எல்லாம் அசல்னு ஒன்று இருந்தால் டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி நம்மளால் என்ன கண்டுபிடிச்சினான்னா, நேரங்காலம் பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, முகூர்த்த நாள் பார்க்கறது, அந்த ராசி இந்த ராசி ஜாதகம் ஜோசியம் கைரேக நேரம் சரியில்லை காலம் சரியில்லை அப்படி இப்படின்னு கண்ணப்பண்ணான்னு அவன் க்ரோனோஸ்ல நேரத்தை பார்த்துட்டு இருக்கான்.
1: எஸ்,
0: ஆனால் ஆண்டவரும் காலத்தின் தேவன்.
1: ஆமென்.
0: அவர் யாரு?
1: காலத்தின்
0: தேவன். மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சாத்தியமே இல்லாத காரியத்தை செய்யக்கூடிய தருணம் வர்றப்ப அந்த மனுஷனுடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வருவார்.
1: ஆமென்.
0: நமக்கு விளங்காத விஷயம். அப்படி வர்றப்ப மனுஷனால சாத்தியமே இல்லாத காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிடும்.
1: எஸ்,
0: சடக்கு நடந்து முடிஞ்சிடும். இது வந்து பைபிள்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். அது இதான் வேதத்துல நிறைய வாசிக்கிறோம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்துல
1: தீவிரமாய் நடப்பிப்பேன்.
0: ஏற்ற காலத்துல அவருடைய நேரத்துல காட்ஸ் டயத்துல அவர் எப்படி நடப்பிப்பாரான், சட சட சட சட நடப்பிப்பார். ஆக்சுவலா நாம எல்லாருமே பிறந்ததே இந்த கைரோஸ்க்காக தான் பிறந்திருக்கிறோம். எந்த சீசன்ல என்ன செய்யணும், என் வாழ்க்கையில எந்த காலகட்டத்துல என் வாழ்க்கையில கடந்து வந்து அதிசயங்களை செய்யணும், இது எல்லாமே ஆண்டவருடைய ஆதீனத்துல ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு. ஆண்டவர் செட் பண்ணிட்டார். இதுதான் ஆங்கிலத்துல சொல்லுவோம், காட்ஸ் செட் டைம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஆதியாகமம் 21 ஒன்றாவது வசனமே எப்படிதான் ஆரம்பிக்கும்னா, சாராளோட லைஃப்ல ஆண்டவர் செய்யற காரியம் எப்படி பிகின் ஆகுது,
1: கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார்.
0: சொல்லி இருந்தபடி சாராள் பேரில்
1: கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
0: கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு
1: செய்தருளினார்.
0: அல்லேலூயா. அது செய்யறதுக்குன்னு ஒரு டயத்தை ஆண்டவர் செட் பண்ணியிருந்தாரா?
1: செட் பண்ணியிருந்தார்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: அந்த காலத்துல தான் அவளுக்கு செய்யணுங்கிறது தேவனுடைய ஏற்பாடு, தேவனுடைய நிலைப்பாடு. ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: இன்னும் சகரியா எலிசபெத் கிட்ட சொல்றப்ப, இதோ தகுந்த காலத்துல நிறைவேற போகிற என்னுடைய வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால், அப்படிதான் சொல்றார். தகுந்த காலத்துல என்ன காலம் அது? ஆண்டவருடைய கைரோஸ்.
1: கைரோஸ்
0: காலத்தின் தேவன். ஓன் காலத்துக்குள்ள வந்திருக்கேன், ஓன் காலத்துல நான் வரல, நான் குறிச்சிருக்கிற காலத்துல காலத்தை படைத்த காலத்தின் தேவன் என்னுடைய காலத்துக்குள்ள வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: This is my season. This is my time. அதான் உலகத்துல எப்படி சொல்றாங்கன்னா, அவனுக்கு நேரம் நல்லா இருக்குன்றாங்க. அவனுக்கு
1: நேரம் நல்லா இருக்கு,
0: இன்னும் 7 இப்படித்தான் இருக்கும் அப்படின்வாங்க.
1: அப்ப அடுத்த 7
0: ஏழரை நாட்டு சனி பிடிச்ச என்ன செய்யுதுன்னா,
1: ஆட்டுது
0: அப்படின்வாங்க. அப்படிலாம் இல்லை. ஆண்டவருடைய டைம்னு ஒன்று வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அந்த டைம் வந்து நம்ம லைஃப்ல வந்திருக்குன்னு நம்ம டிக்ளேர் பண்ணோம். வந்துருச்சு. அதனால இப்ப பிகின் ஆயிருக்கு. நீங்க பாருங்க, இது ஒரு சாட்சிகளின் ஆண்டு ஆரம்பிக்குது.
1: ஆமென்.
0: சாட்சிகளின் ஆண்டு,
1: சாட்சிகளின் குவியலோடு இருக்கிற சாட்சிகளின் ஆண்டு.
0: நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சியை சொல்ல ஆசைப்பட்டிருப்பீங்க பாருங்க, அந்த சாட்சியை நீங்க இந்த வருஷம் சொல்லுவீங்க.
1: ஆமென். எஸ்
0: சொல்லுவீங்க.
1: அல்லேலூயா.
0: என்ன இது? உங்க டைம், உங்க சீசன் இது. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சாத்தியமே இல்லாத உயரங்கள் இது எல்லாம் இந்த பீரியட்ல நமக்கு சாத்தியமாக போகிறது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நம்முடைய தேவைக்காக தான் நம்ம ஆண்டவரை தேடி வந்தோம். நான்லாம் அப்படி தான் வந்தேன். நம்முடைய தேவைக்காக என் கடன் அடைங்க, என் வியாதியை நீக்கிங்க, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒரு தொழிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவையை மனசில் வச்சு தான் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்தோம். ஆனால் இந்த கைரோஸ் மொமெண்ட்டை நம்ம லைஃப்பில் வர்றப்ப தான் நமக்கு ஒரு பெரிய ரகசியம் தெரிய வருது. என் தேவைக்காக நான் உங்கள்கிட்ட வந்தேன், இந்த நேரம் வர்றப்ப தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு நான் தேவைங்கிறதுக்காக தான் நீங்கள் என்னை முன்குறிச்சிங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: புரியுதா என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்?
1: ஆமென்.
0: நான் வந்தது கடன் அடைப்பாரு, வியாதியை நீக்குவாரு, ஒரு வீட்டை கொடுப்பாரு, ஒரு தொழில் கொடுப்பாருன்னு தான் நான் வந்தேன். என்னுடைய நீட மனசுல வச்சு நான் என்ன செஞ்சேன்?
1: வந்தேன்.

0: என்னுடைய நேரம் வர்றப்ப தான் தெரியுது, ஐயா என் தேவைக்காக உங்கள்கிட்ட வந்தோம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ தான் தெரியுது உங்களுக்கு நான் தேவைங்கிறதுனால நீங்கள் என்னை முன்குறிச்சிருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: தாயின் கற்பத்தில் உருவாக்க முன்னமே,
1: எஸ் லார்ட்,
0: உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு காலம் வருது, அந்த காலத்தில் இருக்கிற ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அந்த பாத்திரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாத்திரத்தை ஆண்டவர் முன்குறிச்சார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரூத் இது. நான் சொல்றேன், நீங்க தேவைக்காக வந்தீங்க, நானும் என்னையும் சேர்த்து. ஆனா ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்பதான் தெரியுது இவ்வளவு பெரிய தேவையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவரை என்னைய கையில பிடிச்சிங்க.
1: ஆமென்.
0: எனக்கு பிரமிப்பா இருக்கு,
1: எஸ் லார்ட்.
0: எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் இதுக்கு நான் யாரு, என் குடும்பம் எம்மாத்திரம், பின்னணி இல்லாதவன, எந்த விதமான முகவரி இல்லாதவன, எந்த பெரிய சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துல இல்லாத என்ன கையில பிடிச்சு, இது ஒண்ணுமில்லாதவனை கையில பிடிச்சு, உம்முடைய காலத்துல நீங்க குறிச்சிருக்கிற நேரத்தினுடைய தேவையை சந்திக்கும்படி என்னைய கையில எடுத்தீங்களே, எனக்கு பிரமிப்பா இருக்கு ஆண்டவர. சத்தியம் நம்மளை எவ்வளவு விடுதலையாக்கும் தெரியுமா? வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், வாழணுங்கிற ஆசையை கொடுக்கும். இலக்கு இல்லாம நான் ஓடல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த பூமியில நான் இருக்கிறேன். அந்த நேரம் வரும், அந்த வேலை வரும், அப்ப நான் பிரகாசிப்பேன். இதை நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறேன். சர்வீஸ்ல இன்னைக்கு முடிச்ச உடனே ஒரு சர்ச்சில் இருக்கிற புள்ள வந்தாங்க, வந்து இந்த சேர்ல உட்காந்துருக்கிறேன். அப்படி நீல் டவுன் போட்டு கண்ணீரோட என் கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா அவருடைய தேவையை சந்திக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்னை முன்குறிச்சிருக்கிறாருங்கிற சத்தியம் என்னை உடைச்சிருச்சு. ஏதோ ஒரு இலக்கு இல்லாம ஒரு விரக்தியா நான் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா என் முகத்துல இன்னைக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியையும் என் இருதயத்துல அப்படி ஒரு நம்பிக்கையும் இந்த ஒரு சத்தியம் கொடுத்துருச்சு எனக்கு. இன்னைக்கு ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட புறப்பட போறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
1: விடுதலையாக்கும், விடுதலையாக்கும்.
0: இந்த சீசன்ல இந்த தலைமுறையினுடைய தேவையை ஆண்டவர் சந்திக்கக்கூடிய வாய்க்கால்களாக நம்மளை தான் முன்குறிச்சிருக்கிறார். இந்த வாய்க்கால் வழியா தான் அவருடைய தண்ணி ஓடி வர போகுது.
1: ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அதனாலதான் நாம சில நேரம் குரோனோஸ்ல நாம செய்த சேவைக்கு பெரிய பாராட்டு என்னன்னா இருக்காது. நாம செய்யற சேவைக்கு
1: பெரிய பாராட்டு இருக்காது.
0: ஏன் ஆண்டவர் அந்த சேவைக்கான பாராட்டை நமக்கு கிடைச்சிருக்க வேண்டிய பாராட்டு, கிடைச்சிருக்க வேண்டிய அங்கீகாரம், கிடைச்சிருக்க வேண்டிய மரியாதை, கிடைச்சிருக்க வேண்டிய உயர்வு, கிடைச்சிருக்க வேண்டிய மேன்மையும் கிடைக்கல அப்படின்னா என்னுடைய நேரம் வருது, அந்த நேரத்துக்கு நீ தேவைங்கிறதுனால தான் ஓ சேவைய இப்ப யாரு பெருசா கொண்டாட நான் அனுமதிக்கல.
1: எஸ்,
0: நீ செஞ்ச சேவை பெருசு, ஆனா மனுஷங்களுடைய கவனத்துக்கு நான் என்ன செய்யல, கொண்டு வரல,
1: கொண்டு வரல.
0: இந்த ஒரு வெளிப்பாடு எல்லா காயத்தையும் ஆத்தி விட்டுருது.
1: ஆமென்.
0: ஓ, நமக்கு செய்ய வேண்டிய கணத்தை ஏன் செய்யலன்னா ஆண்டவருடைய நேரத்துக்கு நம்ம என்னன்னா தேவையா இருக்கிறோம். அதனாலதான் நாம செஞ்ச சேவையை யாரும் என்ன செய்யல, கண்டுக்கல. நாம செஞ்ச சேவையை மனுஷர் கெடுக்கலாம், நாம செஞ்ச சேவைக்கு ஒரு மனுஷிகமான ஒரு சாயத்தை பூசி, நாம செஞ்ச நல்ல செயலையை கத்தரிச்சு சித்தரிச்சு நம்மளை அசிங்கப்படுத்தி இருக்கலாம். ஏன்டா இப்படி எனக்கு என்ன செய்தோ,
1: அடக்குதோ,
0: நான் நல்லதானே செஞ்சேன், ஏன் என்கிட்ட எவ்வளவு மோசமா என்ன செய்யறாங்கன்னா
1: அடக்குறாங்க,
0: நடக்கிறாங்க, என்ன நடத்துறாங்க, நான் செஞ்ச நன்மை தூசிக்கப்பட்டுருச்சே அப்படின்னு நாம அங்கலாய்க்கிறோம். நான் ஒன்ன புரிஞ்சுக்கங்க, யோசேப்பினுடைய மிகச்சிறந்த சேவையானது போத்திபார் வீட்டில் அவமதிக்கப்பட்டது. பெஸ்ட் சர்வீஸ், போத்திபாருடைய மனைவி யோசேப்பினுடைய வாசனையை கெடுத்து போட்டா. வாசனையை கெடுத்து சிறையில் அவர் அடைக்கப்படுறதுக்கு யார மாறினா?
1: காரணமானா.
0: சிறையில வந்த யோசேப்பினுடைய சேவை சிறையில என்ன செய்யப்பட்டனா? இருட்டடிப்பு செய்யப்பட்டது. போத்திபார் வீட்டில் இருட்டடிப்பு செய்தார்கள்.
1: எஸ்.
0: ஆனா சிறைச்சாலையில யோசேப்பை கொண்டு தேவன் செய்த சேவை என்னன்னா மறக்கப்பட்டது. மறக்கப்பட்டது. அப்ப எனக்கு எப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாருன்னா, மனுஷங்க உங்க வாசனையை கெடுத்திருக்கலாம், ஆனா அவருடைய நேரத்துக்காக ஆண்டவர் உங்களை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அவருடைய வேலைக்காக என் சர்வீஸுக்கு ஏன் அங்கீகாரம் இல்லைன்னா, God wants to preserve me.
1: Yes.
0: என்னை பாதுகாக்க விரும்பினபடியால் தான் என்னுடைய சேவைக்கான அங்கீகாரம் கிடைக்க ஆண்டவர் அனுமதிக்கல.
1: அனுமதிக்கல.
0: இதெல்லாம் போன வாரம் டீட்டெயிலா மார்னிங் டிவோஷன்ல ஒவ்வொரு நாளும் தியானிச்சோம். ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், நான் திரும்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா அடுத்தடுத்து அவருடைய காலத்துல நடக்க போகிற காரியங்களை மனசுல வச்சு தேவனே எல்லாத்தையும் இயக்குகிறார்.
1: Yes.
0: Hallelujah. அப்ப நாம தவறு செய்ய மாட்டோம். கத்திற்கு பயப்படுற பிள்ளைங்க தவறு செய்ய மாட்டாங்கன்றத பிசாசு நல்லா என்ன செஞ்சிருக்கிறான்?
1: அறிஞ்சிருக்கிறான்.
0: அதனால அவன் என்ன செய்வான்? தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம காண்பிச்ச வைராக்கியத்தை, தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம காண்பிச்ச உண்மைய கத்தரிச்சு சித்தரிச்சிருவான். ஒத்திபார் மனைவி கையில இருந்த வஸ்திரம் யோசேப்பினுடைய உண்மைக்கு தானே சாட்சி.
1: எஸ்.
0: அவனுக்கு பெரிய விஷயம்
1: என்னன்னா,
0: நம்ம குறிச்ச தேவனுடைய நோக்கத்தை மனசுல வச்சு தேவன் அதை சில நேரங்களில் அனுமதிச்சிடறார். நீ பண்ண பண்ணிக்க, கடைசியில கிளைமேக்ஸ்ல நான் வந்து எல்லாத்தையும் நன்மையா முடிச்சு
1: விட்டுருவேன்.
0: செய்யப்பட்ட எல்லா தீமையும் கடைசியில் ஆண்டவர் எப்படி முடிச்சாரா? வெகு நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்போட உண்மை கத்தரிச்சு சித்தரிச்சாங்க. மொர்தெகாயினுடைய உண்மைய கத்தரிச்சு
1: சித்தரித்தார்கள்,
0: சித்தரிச்சாங்க. தேவனுக்கு எடுத்த காரியத்துல தானியேல் உண்மையா இருந்தார், அந்த உண்மையை கத்தரிச்சு சித்தரிச்சு எங்க போட்டாங்கன்னா, சிங்க கவில தூக்கி
1: போட்டார்கள்,
0: போட்டாங்க. கத்தர் களத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? உண்மையா இருந்தவனை இப்படி அவமதிக்கிறாங்களே, உண்மையா இருந்தவனை இவ்வளவு கேவலமா என்ன செய்யறாங்களே,
1: நடத்துறாங்களே.
0: நேரம் ஓடோடி வந்து களத்துல வந்து என்ன நீங்க டிஃபெண்ட் பண்ணிருக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நியாயமானது. ஆனா தேவன் எனக்கு பதிலே சொல்லல, ஒரு சைலண்ட் ஆயிட்டர். இப்பாரு, இப்ப உன் தேவையை மனசுல வச்சு நான் உன ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்க, நாளைக்கு என் தேவைக்கு உன்ன நீ இருக்க
1: மாட்டேன்.
0: ஏன் உன் தேவையை மனசுல வச்சு உனக்கு இப்ப நல்லது செய்யலன்னா, என் தேவையை மனசுல வச்சு நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய முன்குறிச்சிட்டேன்.
1: ஆமென்.
0: நீ தம்மா துண்டு சீனியை கேட்கிற, உனக்கு இவ்வளவு பெரிய லட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்ப நம்ம சேவையை சந்திச்சா சில நேரம் நம்ம ரிலீஸ் ஆயிருவோம்னு அவருக்கு தெரியுது. ஆனா அவருடைய தேவை சந்திக்கப்படுகிற காலம் வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு லாக்டவுன் பீரியட போட்டார் ஆண்டவர்.
1: லாக்டவுன்,
0: அது லாக்அப் இல்ல, யோசேப்புக்கு போடப்பட்ட லாக்டவுன்.
1: லாக்டவுன்
0: அதானியா கோவிட்ல தானே சொன்னாங்க? லாக்டவுன் பீரியட்,
1: லாக்டவுன் பீரியட்,
0: லாக்அப் இல்ல, அது என்னது?
1: லாக்டவுன்,
0: லாக்டவுன் பீரியட் அவருக்கு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த குவாரண்டைன் பீரியட்ல ஆண்டவர் வெளியவே விடல. யார என்ன?
1: யோசேப்பு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நம்ம இந்த பீரியட் என்ன சொல்றோம்னா, என்னுடைய காயம் பெருசாண்டவரே, என் காயம் ரொம்ப
1: பெருசப்பா.
0: ஆனா அவர் சொல்றாரு, நான் உன்னை பயன்படுத்த போட நேரம் வர்றப்ப என் காரியம் எவ்வளவு பெருசுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறவன்.
1: ஆமென்.
0: சில நேரம் ஆண்டவர் ஏன் நம்மகிட்ட அழுது புரண்டும் பேசல அப்படின்னா நேரம் வர்றப்ப நீயா
1: தெரிஞ்சுக்கிறேன்.
0: வாழ்க்கையில என்னுடைய நேரம் வர்றப்ப எல்லாத்தையும் நீயா என்ன செய்வ?
1: தெரிஞ்சுக்கிறேன்.
0: ஆபிரகாம் ஆதியாகம 15 கேக்குறாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி அவர் சொல்ல, நான் உனக்கு கேடகமும்
1: உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்.
0: உடனே இவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவர் சொல்றப்ப ஆபிரகாம் தன்னுடைய மன காயத்தை ஆண்டவரை பெரிதுபடுத்துறாரு. எல்லாம் இருக்கு, பொண்ணு வெள்ளியும் உடைய
1: சீமா
0: சீமா நான் இருக்கிறேன், இவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்த நீங்க எனக்கு ஒரு சுதந்திரவாளி என்ன செய்யலையே?
1: கொடுக்கலையேப்பா,
0: குறையிலேயே பெரிய குறை, பிள்ளை இல்லாத குறைசாமி,
1: இவ்வளவு
0: நிறைவை நீங்க தந்துட்டு ஒரு குறைய வச்சிட்டீங்களே லைஃப்ல, நிறைவுல என் மனசு சந்தோஷம் என்னன்னா படல அப்படின்னு சொல்லி 1000 நிறைவு வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு அந்த குறை ரொம்ப பெருசா இருந்துச்சு. அது மனசுல ஒரு காயமா இருந்துச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அந்த காயத்தை ஆண்டவர் ஆபிரகாம் உரிமையோடு என்ன செய்யறாருனா, சுதந்திரவாளி இல்லாத சுதந்திரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதனால யாருக்கே பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நியாயமா தன்னுடைய வேதனைய தன்னுடைய காயத்தை ஆண்டவர் இடத்துல அப்படி கொட்டுறாரு. யாருன்னா அந்த நேரத்துல ஆண்டவர் அவருடைய காரியத்தை ஆபிரகாம காட்டுறாரு. இவ்வாறு சின்ன பிள்ளை மாதிரி உன் காரியத்தை வந்து என்ன செய்யாதுன்னே, பெரிய தரிசனம் பெற்றவன் நீ, பெரிய காரியத்தை செய்யும்படியாக என்னால் அழைக்கப்பட்ட பாத்திரம் நீ.
1: சின்ன
0: பிள்ளை மாதிரி என்ன என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதனால உனக்கு நான் வெளிப்பாடை தர்றேன் அப்படின்னு வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால்
1: அவைகளை எண்ணு,
0: உன் சந்ததி
1: வண்ணமாயிரு.
0: ஆண்டவர் தம்முடைய காரியத்தை ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் ஜெரமியாட்ட போய் ஆண்டவர் கேட்டார் 1 அதிகாரத்துல, ஜெரமியாவே நீ என்னத்தை
1: காண்கிறாய்?
0: அவர் என்ன பதில் சொன்னாரு? நான் எதை பார்க்கிறேன்?
1: வாதுமை
0: மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றார். அடுத்த வசனம்,
1: அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே
0: என் வார்த்தையை தீவிரமாய்
1: நிறைவேற்றுவேன் என்றார்.
0: ஆண்டவர் நமக்கு காண்பிச்சது சரியே.
1: அல்லேலூயா.
0: தவறான காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட காண்பிக்க மாட்டார். பிசாசு தான் நம்ம தவறான காரியத்தை காண்பிச்சு நம்முடைய ஆசை என்ன செய்வான், தூண்டுவான். தவறான காரியத்தை காண்பிச்சு நம்மளை குழியில தள்ளுறவன் பிசாசு. ஆனா சரியான காரியத்தை நமக்கு காண்பிச்சு இதான் நீ நடக்க வேண்டிய வழினே கண்ணுக்கு முன்னாடி காட்டுறவர் என் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: குழியில விழுந்திருக்கணும். விசுவாசி தவறான காரியத்தை காண்பிச்சு குழியில விழ பண்ணுவான்.
1: எஸ்.
0: ஆனா என் ஆண்டவர் அவர் ஒரு காரியத்தை எனக்கு காண்பிச்சு நீ கண்டது
1: சரியே.
0: என் வார்த்தைகளை நான் என்ன செய்வேன், தீவிரமாய்
1: நிறைவேற்றுவேன்.
0: வானத்து நட்சத்திரங்களை காண்பிச்சு ஆபிரகாமுக்கு சொல்றாரு, இதுதான் உன் வாழ்க்கையில நிறைவேற போகிற என்னுடைய காரியம். உன் டயத்துல வரமாட்டேன், என்னுடைய நேரத்துல உன் டயத்துக்குள்ள நான் வருவேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீ காலாவதியா இருந்தாலும் நான் வருவேன்.
1: ஆமென்.
0: 99 வந்தாரு. அம்மனிக்கு 86 வந்தாரு. 89 வர்றாரு. ஆண்டவர் நம்ம காரியத்தை பெருசா பேசுறப்ப அவர் சைலண்டா இருந்துக்கிறார். சரி, நீ கேக்குறது நியாயம்தான், உன் பார்வையில அப்படிதான் உன்னால என்ன செய்ய முடியும், சிந்திக்க முடியும். ஆனா உன்னுடைய நாட்களுக்குள்ள நான் வருவேன் பாருவேன், அப்ப தெரியும் நான் ஏன் நீங்க உன்ட்ட பேசலன்றது.
1: எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: சில நேரம் ஆண்டவர் சைலண்டா இருக்கிறாரு, ஆனா நேரம் வர்றப்ப
1: அல்லேலூயா.
0: நான் சொல்லுவேன், புரிஞ்சிருச்சுப்பா. நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் எனக்கு, எல்லாம்
1: புரிஞ்சிச்சுப்பா.
0: அந்த மாதிரி டைம் தான் இந்த 25.
1: ஆமென். அல்லேலூயா.
0: விறுவிறுன்னு நடக்க போகுது.
1: எஸ்
0: நீங்க குடும்பத்துல போற சொல்லுவீங்க, வேணாம் புரிஞ்சிருச்சு சாமி புரிஞ்சிருச்சு, ஏன் இத்தனை வருஷம் இந்த பாடுங்கிறது
1: புரிஞ்சிருச்சு
0: புரிஞ்சிருச்சு, வேணா ஒரு பாட்டு வேணா கட்டிக்கிறேன் நான்.
1: ஆமென். ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இவரு காயம் காயன்றாரு. யாரு?
1: ஆபிரகாம்.
0: ஆபிரகாம் யோசேப்பு மாதிரி ஆள் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா பூசிட்டா ஒரு சாயத்தை.
1: எஸ்
0: பூசினாலும் பூசினா பாருங்க,
1: நல்ல சாயம்,
0: சரியான சாயத்தை பூசி விட்டா கழுவ முடியல. என்னாலேயே கழுவுனாலும் இந்த சாயம் போக மாட்டேன்னு.
1: எஸ்
0: ஆண்டவர் சொன்னாரு. இதுக்கு நான் பதில் சொல்ற மாதிரி ஐடியா எனக்கு என்னன்னா,
1: இல்லை
0: இல்லை அப்படின்னு ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். ஆனா ஜோசப்போட கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப, சாயம் பூசப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்புக்கு அவர் ஒரு சகாயம் செஞ்சார் பாருங்க.
1: ஆமென்.
0: சகாயம். இப்ப சாயம் பூசிருக்காங்க, ஆனா தேவன் கடந்து வருகிற வேலை 25 வந்துருச்சு.
1: ஆமென்.
0: இந்த வருஷம் பெரிய சகாயத்தை எதிர்பாருங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா பெரிய பிசாசு கசாயத்தை கொடுப்பான், ஆண்டவர் சகாயத்தை தருவார்.
0: புலம்புறாரு பாண்டபாத்திரக்காரரின் தலைவன்ட்ட யோசேப்பு என்ன செய்யறாரு?
1: புலம்புகிறார்.
0: ஆபிரகாம் ஆண்டவத்தை புலம்புன மாதிரி யோசேப்பும் பாண்டபாத்திரக்காரரின் தலைவன்ட்ட புலம்புறாரு. ஆதியாகமம் 40:40 அதிகாரத்துல 15 வசனத்துல, நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் முறையிடுறார். தன்னுடைய காரியத்தை என்ன செய்யறாருன்னா
1: முறையிடுறாரு.
0: என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இருக்கலையா?
1: எஸ்.
0: நீர் வாழ்வடைந்திருக்கும் பொழுது
1: அடியே என்னை நினைத்துக் கொள்.
0: அந்த வசனம் வாசிக்கலாமா? 14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி,
1: நீ வாழ்வடைந்திருக்கும் போது
0: என்னை நினைத்து
1: என் மேல் தயவு வைத்து
0: என் காரியத்தை
1: பார்வோனுக்கு அறிவித்து
0: என்னப்பா ஓங்காரியம் சொல்ற, என் காரியத்துக்காக தான்டா நான் உன்னை அடைச்சு போட்டிருக்கேன்.
1: ஆமென்.
0: அது புரியல யோசேப்புக்கு. ஆனா 41 அதிகாரம் வர்றப்பதான் தெரியுது,
1: ஓ
0: உங்க காரியத்துக்காக தான் இந்த பாடா. நான் கூட இவங்க தான் என்னமோ பாடா படுத்துனாங்க, நான் என்ன செஞ்சேன்னா
1: நினைச்சேன். ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: பாடுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க.
1: எஸ்
0: கடந்து வந்த அவமானங்களுக்கு பின்னாடியும் அதை கூட ஆண்டவர் தம்முடைய நோக்கம் நிறைவேற்ற பயன்படுத்திக் கொள்ள உண்மை உள்ளவர். இதுவரை நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் பொய்ங்கிறது நமக்கே தெரியுது. நமக்கு என்னன்னா
1: தெரியுது.
0: அந்த ஸ்லாங் எப்படி மாறுது பாருங்களேன். ஜோசப் வந்து தன்னுடைய பிரதர்ஸ சந்திக்கிறப்ப அவங்கள்ட்ட அவர் பேசுறப்ப 45 அவர் சொல்லுவாரு, 4 வசனம், அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள், அப்பொழுது அவன் அவர்களை திட்டினான்.
1: இல்ல
0: வாங்கடா கிட்ட வாங்கடா கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க. அப்படி இல்ல, திட்டுறதுக்கு கிட்ட வர சொல்லல, திட்டத்தை குறிச்சு சொல்றேன் கேட்டுக்கோ. கிட்டவான்னு சொல்றதுக்கு திட்டுறதுக்கு இல்ல, தேவனுடைய திட்டத்தை இப்ப நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சே மாறுது. களவா கொண்டு வரப்பட்டவன் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கைதி ஆக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது, நான் விற்கப்பட்டவன் இல்ல, தேவனால் அனுப்பப்பட்டவன். Hallelujah.
1: Hallelujah.
0: And Jolene, I was not sold by you, but I was sent by God.
1: Amen.
0: I am an apostle.
1: Apostle.
0: உங்களை எல்லாம் மீட்கும்படி, உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படி இந்த காலம் வரும்னு தெரிஞ்சு ஆண்டவர் என்னை உங்களுக்கு முன்னமே என்ன செய்தார்?
1: அனுப்பினார். நான் களவாக வரவில்லை, அவருடைய உளவு சொல்ல வந்திருக்கிறேன்.
0: இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்த்த காரியம் நீங்க எதிர்பாராத விதத்துல இந்த சீசன்ல நடக்குது.
1: எஸ்
0: உங்களுக்கு சர்ப்ரைஸ் உண்டு, சர்ப்ளஸ் உண்டு,
1: சர்ப்ளஸ் உண்டு.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: காயம் காயம் சொன்ன ஆபிரகாமுக்கு காயத்துக்கு மருந்து போடுவாரா? காயத்துக்கு என்ன செய்யல?
1: மருந்து போடல.
0: கெட்டவனு ஒரு பிள்ளைய கொடுத்திருந்தா எதுக்கு மருந்து போட்டிருப்பாரு?
1: காயத்துக்கு மருந்து.
0: காயத்துக்கு மருந்து போடாம அவருடைய காரியத்திலே கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு. ஆண்டவர் உங்க காரியத்தை குறிச்சு நீங்க முறையிடுறப்ப அதை கண்டுக்கிறாம விட்டுட்டு அவருடைய காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறாரா? அப்படின்னா அவருடைய நேரம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சு.
1: ஆமென்.
0: வந்துட்டு இருக்கு.
1: ஆமென்.
0: ஆமென். ஆமென்.
1: ஆமென்.
0: ஏன்னா அவர் தனியா, அவர் உள்ள வர்றப்ப எல்லா காயமும் ஆறிடும்.
1: எஸ்.
0: எல்லா சாயமும் வெளுத்துரும்.
1: எஸ். எல்லா சாயமும் வெளுத்துரும்.
0: ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, நீலச்சாயம் வெளுத்து போச்சு, டும் டும் டும் டும் டும், ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு,
1: டும் டும் டும்.
0: சில நரியெல்லாம் ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுது.
1: எஸ்.
0: அந்தரக்கார நரி
1: ராஜா வேஷம் போட்டு ஆடுது.
0: ஆடுது. சிங்கத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. காட்டுல எதை பயமுறுத்திக்கிட்டு இருக்குன்னா,
1: சிங்கத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு.
0: என்ன வேஷம் போட்டுக்கிட்டு?
1: ராஜா வேஷம்.
0: ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு திடீர்னு ஒரு மழை பெஞ்சு பாருங்களேன்,
1: எல்லாம்
0: ஆயம் பூரா கரைஞ்சு போச்சு.
1: கலைஞ்சு போச்சு.
0: ஆயம் கரைஞ்ச உடனே நரிங்கிறது இப்பதான் என்னன்னா
1: தெரிய வருது.
0: தெரியுது.
1: Yes.
0: அந்த மாதிரி ஒரு மழையை இந்த சீசன்ல கத்தர் அனுப்பு.
1: ஆமென். ஆமென். ஆமென்.
0: உங்க மேல பூசப்பட்ட சாயம் எல்லாம்.
1: Yes. Hallelujah.
0: ஆனா இங்க யோசேப்பு கதையில போத்திபார் மனைவி தான் சாயம் பூசிக்கிட்டு இருந்தா.
1: Yes.
0: உத்தமி மாதிரி யோசேப்புக்கு வாழ்க்கையில ஆண்டவர் மழையை அனுப்பினப்ப அந்த சாயம் பூரா என்ன செஞ்சிருச்சு? வெளுத்துச்சு.
1: வெளுத்து போச்சு.
0: சாயம் வந்து எப்பவுமே வெளுக்கக்கூடியதுதான் சாயம்.
1: எஸ்.
0: நான் என்ன செய்யக்கூடியது?
1: வெளுக்கக்கூடியது.
0: சட்டை எடுத்து அப்படியே வெள்ள வெளியேன்னு கடைசி வரைக்கும் அப்படியேவா இருக்கு
1: இல்லைங்களே.
0: கொஞ்ச நாள் கழிச்சு சாயம் என்ன செய்யறதுல
1: வந்துருது?
0: வெளுத்துறதுல.
1: வெளுத்துறது.
0: ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா கிரி செய்தவர்களுடைய சாயம் வெளுக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய சாயல் வெளிப்படுகிறது.
1: ஆமென். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தந்திரம் பண்ணினவருடைய சாயத்தை வெளுக்குது, வெளிருது. அப்படி போத்திபார் மனைவி யோசேப் பின்னாடி முகம் வெளிரி போய் நிப்பா அப்படி.
1: எஸ். அல்லேலூயா.
0: சொல்லுங்க, சாயம் வெளுக்குது.
1: சாயம் வெளுக்குது.
0: நமக்குள்ள இருக்கிற ஆண்டவருடைய சாயல் வெளிப்படுகிறது.
1: நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய சாயல் வெளிப்படுகிறது.
0: அல்லேலூயா. சொல்லுங்க.
1: அல்லேலூயா.
0: அந்த நேரம் வர்றப்ப இந்த காயம் எல்லாம் தானாவே ஆறிடும்.
1: ஆமென். Hallelujah.
0: மருந்து போடாமலே.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதெல்லாம் ஒரு விஷயம். ஆண்டவரே இவ்வளவு பெரிய காரியத்தை பாக்குறப்ப இந்த காயம்லாம்

0: சொல்ல
1: சாயம் விழுக்குது, சாயல் வெளிப்படுது.
0: துதித்து தீனம்
1: மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையோ. ஆமென் சொல்லுங்களேன்.
0: ஹல்லேலூயா.
1: ஆமானுடைய சாயல் வெளுத்துச்சா?
0: சாயம் வெளுத்துச்சு.
1: சாயம் வெளுத்துச்சா?
0: சாயம் வெளுத்துச்சு.
1: முருதேக்காயுடைய சாயல் வெளிப்பட்டுச்சா?
0: வெளிப்பட்டது.
1: பைபிள்ல இருக்கா?
0: இருக்கு.
1: சரித்திரமாச்சா?
0: சரித்திரமாச்சு.
1: பைபிள் இருக்குன்னா எனக்கு இருக்குல்ல?
0: அட்டாயம் இருக்கு.
1: எனக்கு நடக்கும்ல?
0: நடக்கும்.
1: நீங்க வலியோட வந்திருக்கிறீங்க. சிலர் நல்லபடி மாசான மாதிரி சாயத்தை நினைச்சுக்கிட்டாங்க. அவங்க பூசிக்கிட்டு என்னைக்கு என்ன படத்தை கட்டிட்டாங்கன்னா, திருட்டு படத்தை
0: கட்டிட்டாங்க.
1: கட்டிட்டாங்க. காவலன கல்வனை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சித்தரிச்சிட்டாங்க. உண்மையா இருந்தவன துரோகின்னு என்ன செஞ்சிட்டாங்க, சித்தரிச்சிட்டாங்க. பல வருஷமா இந்த அவதூற நீங்க சுமந்து கொண்டு வந்த நிலைமைக்கு இந்த 25ல் இந்த சீசன்ல ஆண்டவர் ஒரு முடிவரை கட்டுறாரு. உங்க சாயல் வெளிப்படுது. உங்களுக்கு குரதமா பல ஆண்டுகளா கெட்டிக்காரனுடைய என்னமோ சொல்லுவாங்களே புழுகா பொய்யும் புரட்டும். எட்டு நாளைக்கு அல்லேலூயா. பொய் புரட்டு எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆகுது. சாயம் வெளுக்குதுங்க.
0: ஆமென்.
1: உங்களோட கத்தர் இருக்கிறார் என்கிற சாயல் வெளிப்படுது.
0: சாயல் வெளிப்படுது.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: உங்களுக்கு குரோதமா அவதூறு சொன்னாங்க. இப்பதான் தெரியுது நீங்க ஒரு ஊற்றுங்கிறது.
0: ஆமென்.
1: அவதூறை சுமந்து கொண்டு வாழ்ந்த நாட்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கட்டி ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: உங்களை அலங்கரிச்சு ஒரு ராஜ பவனி கொண்டு வருகிற விசேஷித்த ஆண்டு இது. மறக்க முடியாத வருஷம்.
0: மறக்க முடியாத வருஷம். ஹல்லேலூயா.
1: யோசேப்புக்கு பாருங்க, அப்படியே அணிவகுக்குது ஆசீர்வாதம். நேரம் வந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்?
0: அணிவகுக்கும்.
1: அணிவகுத்து நிக்கி நம்மள வரவேற்க. அவர் சொல்றாரு ஆதியாகமம் 41:55 அவர் அவருடைய காரியத்தை அப்படி புரிஞ்சுக்கிற முடியுது. பாருங்க, ரெண்டு பிளஸ்ஸிங்க வாசிக்கிறப்ப, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி
0: மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான்.
1: மனாசே என்று
0: பெயரிட்டான்.
1: பெயரிட்டான். சில வருத்தங்களை எல்லாம் மறக்க முடியலன்னு சொல்றேன் பாருங்களேன். அந்த மறதி கூட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம்.
0: ஆமென்.
1: ஆசீர்வாதத்தை தர்றப்பய ஆண்டவர் மறதிங்கிற ஆசீர்வாதத்தையும் சேர்த்து தருவார்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா. சில சில கஷ்டங்களை, சில அழுத்தங்களை, சில வருத்தங்களை நீங்க சுத்தமா மறக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்யறார்.
0: ஆமென். எஸ். I believe.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அது ஒன்னு ரெண்டு வருத்தம் இல்ல, வருத்தம் யாவையும்
0: யாவையும்
1: ஆண்டவர் என்ன செய்யறாரு?
0: மறக்கும்படி செய்கிறார்.
1: மற்றவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க சொல்லுங்க எனக்கு ஞாபகத்துல இல்லையே அப்படியே இருந்துச்சு, இல்ல எனக்கு ஒன்னும் மறந்துட்டேன் போல இருக்கு. நல்ல மறதி.
0: ஆமென்.
1: நம்ம மறதி
0: நல்ல மருந்து.
1: கெட்ட நினைவு ஒன்னு உண்டுன்னா நல்ல மறதியும் உண்டு.
0: ஆமென்.
1: கெட்ட நினைவு பிசாசால வருது, நல்ல மறதி ஆவியானவரால வருது.
0: ஆமென்.
1: கெட்ட நினைவுகளோட போராடின உங்களுக்கு ஆண்டவர் நல்ல மறதிகளை தருகிறார்.
0: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: நல்ல மறதினா என்ன அர்த்தம்? தூக்கம் மாத்திரை போட்டு என்ன வரல?
0: தூக்கம் வரல.
1: மாத்திரை போடாமலே தூங்குவீங்க.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: நிம்மதியா இந்த மாதிரி தூங்கி ரொம்ப காலம் என்னன்னா
0: ஆச்சு
1: ஆச்சுன்னு சொல்லக்கூடிய அதிசயத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்யறார்.
0: ஆமென்.
1: என்ன மறதி?
0: நல்ல
1: மறதி.
0: ஆமென்.
1: நல்ல மறதி.
0: நல்ல மறதி.
1: மனுஷனுக்கு பிரச்சனையே மறக்க முடியாதானே பிரச்சனை?
0: எஸ்.
1: பல காரியத்துல ஏன் கோவம் இன்னும் கொந்தளிச்சுட்டு இருக்கு? மறக்க முடியல.
0: மறக்க முடியல.
1: செத்தால என்ன செய்ய மாட்டானா?
0: மறக்க மாட்டேன்.
1: இந்த கட்டை என்ன செய்யாதுனா?
0: வேகாது.
1: என்ன பஞ்சடிக்கிறானுங்க. இந்த நிலைமையில ஆண்டவர் சொல்றாரு, அவன் செஞ்சதை மாத்த முடியாது, செஞ்சிட்டான். இனிமே அதை செஞ்சு அதை அழிச்சா எழுத முடியும். நடந்தது என்ன செஞ்சிருச்சுன்னா?
0: நடந்துருச்சு.
1: நடந்துருச்சு. அதனால நடந்ததை மறக்கிறதுக்கான அதிசயத்தை உனக்கு செய்யறேன்.
0: ஆமென்.
1: நான் நடந்ததை மாத்த போறது இல்ல, நடந்ததை நீ மறந்துருவ.
0: மறந்துருவ. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
1: ஏன் இப்படி நடந்துச்சு? எனக்கே இப்படி என்னன்னா
0: நடந்துச்சு.
2: நடந்தத மாத்த முடியுமா?
0: மாத்த முடியாது.
2: மாத்த முடியல.
0: மாத்த முடியாது.
2: அப்ப நடந்தத மாற்ற முடியாது. ஆனா நடந்தத நீங்க மறக்கிற அதிசயம் உங்களுக்கு இந்த வருஷம்.
0: ஆமென். எஸ்.
2: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
2: நடந்தத நான் என்ன செய்றேன்?
0: மறக்கறேன்ப்பா.
2: அதெல்லாம் நான் மறந்துட்டேன், மனசுல வச்சுக்கிறேன். சும்மா போட்டு அதையும் நினைச்சு நானே மறந்துட்டேன். நீ ஏன் போட்டு அதையும் என்ன செய்யற? நான்
0: நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்
2: எல்லா வருத்தத்தையும்.
0: எல்லா வருத்தத்தையும்.
2: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
2: வருத்தங்களை
0: யாவையும், வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்து.
2: அடுத்த அற்புதம் என்ன? என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி. அப்படின்னா அப்பாவெல்லாம் மறந்துட்டான் சொல்றது நம்ம அந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கிறது
0: இல்லையே.
2: அப்படி இல்ல. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் என்னன்னு விட்டுட்டேன். அதாவது அப்பா வீட்டு நினைவு இருக்கு பாருங்களேன், அந்த வீட்டை பிரிஞ்ச ஒரு துக்கம் இருக்கு பாருங்களேன், ஹோம் சீக்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த ஹோம் சீக் வந்து இல்லாம போயிருச்சான். யாருக்குன்னா
0: யோசேப்புக்கு.
2: யோசேப்புக்கு. அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
2: என்ன சீக் எல்லாம் போயிருச்சு?
0: ஹோம் சீக்.
2: என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் என்ன செய்தாரா?
0: மறக்கும்படி தேவன் பண்ணினார்.
2: பேஷன்ல வருதான்னு பாருங்க. பேஷன்ல இல்ல இல்ல இந்த இது இல்ல. அப்படி ஏதோ ஒண்ணுல நானு அப்பா வீட்டு மேல, அப்பா வீட்டை குறிச்சு, அப்பா வீட்டையே நினைச்சுக்கிட்டு துக்கத்தோட இருந்தேன் பாருங்க. அதை ஆண்டவர் என்ன செய்தார்?
0: மறக்கும்படி.
2: மறக்கும்படி
0: செய்தார்.
2: செய்தார். எப்பவுமே ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுகிற ஆண்டுல நல்ல மறதிகளை சேர்த்தே கொடுப்பார்.
0: ஆமென்.
2: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
2: நல்ல மறதி வருது.
0: எஸ்.
2: நல்ல மறதி எப்போ வரும்? எங்க ஐயா என்னை நினைக்கிற வருஷத்துல.
0: நினைக்கிற வருஷத்துல
2: நல்ல மறதி வந்துருச்சுன்னா ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டாருன்னு முடிவு.
0: ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
2: அவர் மறவாமல் நினைத்ததுனால.
0: ஆமென்.
2: நினைச்சிட்டு இருந்த பல காரியங்களை நான் என்ன செஞ்சிட்டேன்? மறந்துட்டேன்.
0: மறந்துட்டேன்.
2: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
2: துக்கத்தை நீங்க மேற்கொள்ளுகிற ஆண்டு.
0: ஆமென்.
2: யோசேப்பு துக்கத்தை மேற்கொள்ளுகிற வருஷம் வந்துச்சு. துக்கத்தினால மேற்கொள்ளப்பட்டிருக்கனாலதான் தூக்கம் வர மாட்டேன்னு
0: எனக்கு.
2: துக்கம் நம்மள மேற்கொண்டுருச்சுன்னா நமக்கு என்ன வராது?
0: தூக்கம் வராது.
2: தூங்கி ஏன் பல நாள் ஆச்சுன்னா துக்கம். துக்கம் உங்களை மேற்கொண்டிருந்த துக்கத்தை இந்த கைரோஸ் ஆண்டுல, இந்த கைரோஸ் சீசன்ல நீங்க மேற்கொள்வீர்கள்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
2: நீங்க பாருங்க ரொம்ப நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க இந்த சீசன்.
0: ஆமென். ஆமென்.
2: தெரியல. ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நான் ஆசீர்வாதத்தை, தூக்கத்தை ஆசீர்வாதமா தரேன்,
0: தருகிறேன்.
2: நல்லா தூங்க போற தாய், நீ நிம்மதி என்ன செய்வ?
0: தூங்குவீங்க.
2: நீ தூங்குவ.
0: தூங்குவீங்க.
2: தூக்கம் ஒரு ஆசீர்வாதம்.
0: எஸ். ஹல்லேலூயா.

0: அப்பா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு?
1: 31 வருஷம்.
0: இன்னும் தம்பி தூக்கத்துல இருக்கிறானா?
1: இருக்கிறான்.
0: என்ன தூக்கத்துல?
1: மிஸ் யூ அப்பான்றான்.
0: என்னைக்கு சொன்னா?
1: நேத்து கூட சொல்லியிருக்கேன். நேத்தோட எங்க அப்பா இறந்து 31 வருஷம்.
0: இன்னைக்கு
1: 12ஆம் தேதி 3:45 தான் எங்க அப்பாவுக்கு அடக்கம் நடந்துச்சு. நான் 7வது படிக்கிறப்ப அப்பா அவனுக்கு என்னோட 4 வயசு சின்ன பையன். எனக்கே அப்ப 12 வயசு, அவனுக்கு 8 வயசு, இப்ப அவனுக்கு 36 38 வயசு. இது வரைக்கும் மிஸ்ஸி அப்பான்றான். எனக்கு அந்த கவலையே இல்லை. உண்மையாவே எனக்கு ஏசப்பா அந்த இடத்த அப்படியே நிரப்பிட்டார். ஏன்டா அப்பாவை நினைச்சா? எங்க அப்பா இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன்றான்.
0: இதுதான் மனாசே பிளெஸிங். சடனா சொல்ற பாருங்க, மனாசே பிளெஸிங்.
1: மனாசே பிளெஸிங்.
0: மனாசே பிளெஸிங்னா நல்ல மறதி,
1: நல்ல மருந்து. ஆமென்.
0: சில துக்கங்களை நம்மளை மேற்கொண்டிருந்த துக்கங்களை நாம மேற்கொள்ளுகிற ஆண்டு.
1: எஸ்
0: இது ஒரு இழப்பு. அது மனசுல அப்படி உட்காந்துட்டே இருக்கா, இழந்துட்டோமே இழந்துட்டோமே. அந்த இழந்தது வலிக்குது. அந்த இழந்தது மனசுக்கு பெரிய ஒரு கலக்கத்தை என்ன செய்யுது?
1: கொடுக்குது.
0: கொடுக்குதுன்னு அந்த இழப்ப மனசுல வச்சு ஒரு வலியோட அந்த வலி உங்களை மேற்கொண்டு இருக்கு பாருங்களேன். அந்த வலிய ஒரு மனாசே பிளஸிங்க கத்தர் தர்றாரு, நீங்க மேற்கொள்ளுவீங்க.
1: ஆமென். ஆமென்.
0: அந்த வலி உங்க ஸ்ட்ரென்தா மாறும்.
1: ஆமென்.
0: அந்த பெயின் என்னவா மாறும்?
1: ஸ்ட்ரென்தா
0: மாறும்.
1: ஸ்ட்ரென்தா மாறும்.
0: வீட்டில் இருக்கிறப்ப துக்கம் நம்மளை மேற்கொள்ளாது, துக்கத்தை நம்ம மேற்கொண்டிருப்போம். மறதி நமக்கு வழியை தராது, நல்ல மறதி வந்திருக்கும். நினைவு வலிய தராது, நல்ல மறதியை கத்த தந்திருப்பார். மனாசே பிளஸிங்.
1: மனாசே பிளஸிங்.
0: 25வது ஆண்டுல உங்களுக்கு மனாசே பிளஸிங் தர்றார் ஆண்டவர்.
1: ஆமென். மனாசே பிளஸிங்.

0: மனச ஆண்டவர் சரி செய்யறாருனா புதுசா ஆரம்பிக்கிறார்னு அர்த்தம்.
1: ஆமென்.
0: மனாசே பிளஸ்ஸிங் எப்ரஹாம் பிளஸ்ஸிங் சேர்ந்தே தான் வரும்.
1: ஆமென். எஸ்.
0: அடுத்தடுத்து தான் வருது.
1: ஆமென். எஸ் எஸ் எஸ் எஸ்

மனாசே மனாசே மனாசே மனசே கலங்காத மனாசே வர்றான் மனாசே வர்றான் மனாசே மனாசே

0: ஒரு தம்பி இருக்கான், அவங்க அப்பா வந்து தன்னுடைய வாழ்க்கையை தானே முடிச்சுக்கிட்டார். அதனால அவனுக்கு ஒரு வெறுப்பு, யாரு மேல என்ன,
1: அப்பா மேல.
0: அப்பா அப்படிங்கிற அந்த வேர்டே யாரும் அவன்கிட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி ஒரு துக்கம், அப்படி ஒரு கசப்பு இந்த ஃபாதருடைய அந்த ஸ்தானத்து மேல. நாண்டர் உள்ள வந்தார் பாருங்களேன், அவங்க வீட்டில் அவனை குறித்து என்கிட்ட சாட்சியாக சொல்கிறப்ப சொல்லுவாங்க, உரிமையை என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுவான். நீ சொல்கிறான், எனக்கு நடந்த பிளெஸ்ஸிங்கில் ஒரு பெரிய ஆச்சரியம்ப்பா, அப்பாங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது, நான் திரும்பவும் எனக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடணுங்கிற ஆசை. புள்ள அப்பருந்து அப்பான்னு தான்
1: கூப்பிட்றான்.
0: நேரத்தில் இந்த எமோஷனல் டெலிவரன்ஸ், எமோஷனல் டெலிவரன்ஸ், உணர்ச்சிகளை சார்ந்த ஒரு பாண்ட் இருக்கு பாருங்களேன், கசப்பு, கோபம், எரிச்சல், இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற ஆக்ரோஷம், எந்நேரமும் பல்ல கடிச்சிட்டு தூங்காமலே கிடக்கிற அந்த வலி, இந்த எமோஷனல் அப்செட் எல்லாத்தையும் ஆண்டவர் மனசே பிளஸிங்க தந்துதான் கரெக்ட் பண்றார் எல்லாத்தையும்.
1: ஆமென்.
0: அவனுக்கு நடந்தது மனசே
1: பிளஸிங். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: லைவ்ல பாக்குற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், வலியோடு இருக்கிறீங்க, இந்த வலியை நீங்க மறக்கிற ஆண்டு.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: மனசே.
1: மனசே.
0: மனசே பிளஸ்ஸிங்.
1: மனசே பிளஸ்ஸிங்.
0: சரி, வலியை மறந்துக்கிறதோட விட்டுட்டார் ஆண்டவர்.
1: விடலையே.
0: துக்கத்தை மாற்றின ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தையும் தர்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: செகண்ட் எப்ராயிம் பிளஸ்ஸிங். அது
1: எப்ராயிம் பிளஸ்ஸிங்.
0: ஒரு பிளஸிங் உள்ள வந்தப்பதான் பழைய துக்கத்தை உங்களால மேற்கொள்ள முடிஞ்சு. ஒத்துக்கலாமா?
1: ஒத்துக்கலாம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு மனசைய தந்ததான் சில துக்கங்களை நம்ம மேற்கொள்றதுக்கு என்ன செய்யறாரு, பெலன்
1: பெலன் தருகிறார்.
0: மனநிலையை சரி செய்ததோட நிக்க மாட்டார், என் சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: மனநிலை மாற்றம் மனசே பிளஸ்ஸிங், சூழ்நிலை மாற்றம் எப்ராயிம் பிளஸ்ஸிங்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

He is changing your climate. Your atmosphere is changing now. During this Kairos period. உங்க சூழ்நிலை மாறுது, மனநிலை மாறுது, சூழ்நிலை மாறுது. மனநிலையை மாற்ற மனாசேயை கொடுத்தார், சூழ்நிலையை மாற்ற எப்ராயிமை தர்றார் ஆண்டவர். டபுள் ஃபோல்ட் பிளஸிங், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல நீங்க சுதந்திர

0: மீண்டும் மீண்டும் எழுந்த அந்த நினைவு உங்களுக்குள்ள மாண்டு போகிறது.
1: உதவாமல்
0: மீண்டும் மீண்டும் எழுந்த அந்த நினைவு உங்களுக்குள்ள மாண்டு போகிறது. உங்களை முடக்கி போட்ட, நடக்க முடியாம முடக்கி போட்ட அந்த நினைவு மாண்டு போகிறது. மனாசே முடங்கி கிடந்த உங்களை நடக்க வைப்பா, எழுந்து நடமாட பண்ணுமா. அந்த மனாசே
1: வர்றா.
0: முடங்கி கிடக்குறேன், முடங்கி கிடக்குறேன், ஒரு பக்கம் முடங்கி கிடக்குறேன், இன்னொரு பக்கம் மனசுல உடஞ்சு கிடக்குறேன். இந்த முடங்கி கிடக்கிற உடஞ்சு கிடக்கிற நிலைமையை மாற்றக்கூடிய பிளஸிங் தான் மனாசே. அது கைரஸ்ல வருது.
2: ஆமென், ஆமென்,
0: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா. கைரஸ்ல வருது.
0: அப்ப மனநிலையை மாத்திட்டு அப்படியே விட்டுருவாரா?
2: விட மாட்டாரு.
0: கிளைமேட் சேஞ்சிங் மிரக்கிள்.
2: ஆமென்.
0: அட்மாஸ்பியர் சேஞ்சிங் மிரக்கிள். அதான் எப்ராயிம் பிளஸிங்.
2: எஸ், ஹல்லேலூயா.
0: நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம்
2: என்று.
0: ஒரு பக்கம் வருத்தத்தை மறக்க வச்சுட்டு பெருக்கத்தை தர்றாரு.
2: ஆமென்.
0: மனாசே வர்றப்ப வருத்தம் மறக்கும், எப்ராயிம் வர்றப்ப பெருக்கம் வரும்.
2: பெருக்கம் வரும்,
0: வருத்தம் மாறுது, பெருக்கம் வருது.
2: வருத்தம் மாறுது, பெருக்கம் வருது.
0: ட்வின் பிளெஸிங்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
0: காட்லி ட்வின்ஸ்,
2: காட்லி ட்வின்
0: அடுத்தடுத்து வருகிறது.
2: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: துக்கத்தை மேற்கொள்றீங்க, தேவன் தர துக்கத்தை பாக்குறீங்க.
2: ஆமென். எஸ்,
0: துக்கத்தை மாற்றக்கூடிய பிளஸிங் மனாசே, துக்கத்தை தர பிளஸிங்
2: எப்ராயிம்.
0: எப்ராயிம்,
2: எப்ராயிம்.
0: வருத்தம் முடியுது, பெருக்கம் ஆரம்பமாக.
2: வருத்தம் முடியுது, பெருக்கம் ஆரம்பமாகுது. ஆரம்பமாகுது.
0: எங்க பெருக்கம் கொடுறாரு? தங்கச்சி மடத்துல வருத்தத்தை கொடுத்துட்டு அமெரிக்காலே பெருக்கத்தை தர்றாரு
2: இல்லையே.
0: எந்த தெருவுல வருத்தமோ அதே தெருவுல,
2: அதே தெருவுல பெருக்கம்.
0: எங்க சிரமப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல பழுகி
2: பெருகுவீர்கள்.
0: பெருகி
2: பெருகி.
0: எந்த இடத்துல கூனி குறுகி நின்னீங்களோ அதே இடத்துல பழுகி பெருகி.
2: பழுகி பெருகி.
0: கூனி குறுகி இல்ல, பழுகி பெருகி.
2: பழுகி பெருகி.
0: பழுகி பெருக வைக்கிற ஒரு எப்ராயிம் பிளஸிங் ஆண்டவர் இந்த கைரோஸ்ல பிரிப்பேர் பண்ணி தர்றாரு. கையில
2: தர்றாரு.

0: எந்த காப்பகத்திலையும் போய் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மனநல காப்பகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை மனநல காப்பகத்துக்கு போனாதான் சரியா வரும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொன்னார், மனாசே பிளஸிங் வருது விசுவாசி, உனக்கு நான் தான் காப்பகம்.
1: காப்பகம், ஆமென், ஹல்லேலூயா, எஸ், அவர் தான் காப்பகம்.
0: அவர் தான் காப்பகம், காக்கிறவர் தானே காப்பகம்.
1: ஆமாங்க,
0: என்னை காக்கிறவர் தான் என்னுடைய
1: காப்பகம்.
0: காப்பகம்,
1: காப்பகம்,
0: ஏதாவது ஒரு காப்பகத்துல உங்களை தள்ளிடலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, மனாசே பிளஸிங்கை தந்து உங்களை காக்க விரும்புறாரு.
1: ஆமென், எஸ், ஹல்லேலூயா.
0: என்ன நீங்களே ஒரு காப்பகம் வைப்பீங்க?
1: எஸ், ஹல்லேலூயா, நீங்களே ஒரு காப்பகத்தை வைப்பீங்க.
0: ஏன்னா அந்த அந்த அந்த அந்த மெடிசின் பாருங்களேன், சாரி, கத்தர் மறக்க பண்ணினார். இட் வாஸ் காட்ஸ் ஆக்ட். நான் மறந்தேன் இல்லை, மறக்க பண்ணினார். சில காரியங்களை மற்றவங்க மறக்க முடியாம இருப்பாங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய ஜெபம், ஒரு மனாசே பிளஸிங்க தந்து மறக்க பண்ணுங்க ஆண்டவர்,
1: மறக்க பண்ணுங்க ஆண்டவர். எஸ், ஹல்லேலூயா.
0: ரெண்டாவது, நான் பழுகி பெருகல, பெருக பண்ணினார்,
1: பண்ணினார். Yes.
0: இதுவும் God's act.
1: Amen.
0: God's act வந்து கைரோஸ்ல தான் ரிலீஸ் ஆகும்.
1: Amen.
0: கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய கரத்தின் கிரியை தான் மனாசே எப்ரயீம்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் செஞ்ச காரியத்துக்கு தான் யோசேப் என்ன வைக்கிறார்னா,
1: பேர் வைக்கிறார்.
0: மனுஷங்க நம்ம குரோதமா எழும்பி என்ன செஞ்சாங்கன்றது முக்கியம் இல்ல, ஆண்டவருடைய ஆவியானவர் என்னுடைய சார்பா எழுந்த எனக்கு என்ன செஞ்சாருங்கிறது முக்கியம்.
1: முக்கியம்,
0: இந்த வருஷம் நீங்க சொல்லுங்க, சிறப்பா செஞ்சார்,
1: சிறப்பா செஞ்சார். எஸ்,
0: ஸ்பெஷல் ஆண்டு.
1: ஆமென்,
0: சிறப்பான ஆண்டு,
1: சிறப்பான ஆண்டு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு.
0: நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது.
1: ஆம், சிறப்பான
0: சுதந்திரம் எனக்கு
1: உண்டு.
0: சிறப்பான சுதந்திரம், 16:6 சங்கீதம். சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான சுதந்திரம்,
0: சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான
0: சுதந்திரம், சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான சுதந்திரம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதாவது பர்பஸ் ரிலேட்டட் பிளெஸிங்ஸ், நோக்கத்தோட தொடர்புடைய ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு நாம சுதந்தரிக்க தேவன் கிருபை செய்கிறார்.
1: ஆமென்.
0: பர்பஸ் ரிலேட்டட்
1: பிளஸிங்,
0: எப்பவுமே பர்பஸ் ரிலேட்டட் பிளஸிங்ஸ், தேவ திட்டத்தோடு தொடர்புடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆகும்.
1: ஆமென்,
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சாமுவேல் ஒரு பெரிய பிளஸிங், தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆனா.
1: எஸ்,
0: மோசே பெரிய பிளஸிங், தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆனா.
1: எஸ்,
0: யோவான் ஸ்நானகன் பெரிய பிளஸிங், தேவனுடைய நோக்கம் வர்ற நிறைவேறுகிற நேரம் வர்றப்பதான் அந்த பிளஸிங் ரிலீஸ் ஆகுது.
1: எஸ்,
0: நீங்க நீண்ட காலமா காத்துட்டு இருந்த ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய நோக்கத்தை செயல்படுத்துகிற இந்த ஆண்டுல திட்டத்தின்படி ரிலீஸ் ஆகுது.
1: ஆமென்.
0: நோக்கத்தை மனசுல வச்சு ஆண்டவர் அந்த பிளஸிங்க ரிலீஸ் பண்றாரு.
1: எஸ், எஸ், மூத்த மகன் இறந்திருந்தான், இங்க வச்சிருந்தோம், எல்லாரும் கூட நின்னீங்க 2012. அப்புறம் ஒரு 13 வருஷம் கழிச்சு FGBC போறோம். அன்னைக்குதான் அவனை நாகர்கோயில இருந்து கொண்டு வந்த அந்த சீசன், அந்த நாளையே கர்த்தர் மறக்க வச்சிட்டாரு. பையன் ஆண்டவர்கிட்ட போய் 4 வருஷம் குழந்தையே இல்லாத நேரத்தில் சீசனை கொடுத்தாரு. பழுகி பெருக பண்ணின மனாசே அனுபவத்தையும் கொடுத்தாரு, எப்ராயம் அனுபவத்தையும் கொடுத்துட்டாரு.
0: ஆண்டவர் பாருங்க, தீர்க்கதரிசனமா சொல்றாரு, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து நீங்க கடக்கிறதுக்கு நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. ஒரு பர்டிகுலர் டேட், ஏன்னா அந்த நாள்ல தான் அந்த சம்பவம் நடந்துச்சு உங்க வீட்டுல
1: நடந்துச்சு.
0: அந்த நாள் நெருங்குறப்பே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், அந்த நாள் நெருங்குறப்பே பதட்டம் அடைவீங்க, உங்க பிபி, சுகர், தூக்கம் எல்லாமே கண்ண பின்னான்னு டிசார்டர் ஆகும். ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, மனாசே பிளஸிங் வருது. அந்த நாள் வந்துட்டு போன பிறகுதான் அந்த நாளை குறிச்ச நினைவு உங்களுக்கு வரும். இனிமே
1: 23 டிசம்பர் இன்னைக்கு ஃபோன் பண்றாங்க, தம்பி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் தெரியும்? ஏசப்பா கிட்ட போயிட்டான் உங்க பையன். அப்படியா? எனக்கே தெரியலையா. ஐயோ, டிசம்பர் 23 போயிட்டானா? அப்படியா? தெரியலையா.
2: இட்ஸ் எ பிளெஸிங்.
1: எஸ்.
0: எந்த நாளை ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு வருஷமும் நீங்க போராடுறீங்களோ அந்த நாள் கடந்து போனது தெரியாம நீங்க அவரை ஆராதிக்கிறீங்க.
1: ஆமென். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த நாளை எதிர்கொள்றதுக்கு அவசரப்பட்டீங்க, ஆனா நீங்க அந்த நாள் வந்து போன பிறகுதான் ஓ போயிச்சா
1: போயிருச்சு
0: நினைப்புல எல்லாம் போயிருச்சு.
1: ஆண்டவரே,
0: பிஸியா இருந்தேன் ஆண்டவரோட, நான் வேற இதுல இருந்தேன். அந்த மாதிரியான ஒரு மனதளவுல ஒரு பிளஸ்ஸிங் ஆண்டவர் இந்த 25வது வருஷத்துல இந்த கைரோஸ் மொமெண்ட்ல உங்களுக்கு ஆண்டவர் உடம்பிட்டு சுத்திகரிக்கிறதுக்கு காலத்தை வச்சவர், சிறப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார்ல,
1: வச்சிருக்கிறார்.
0: ஒரு காலத்தை நான் நியமிச்சேன், உன் காரியத்தை தலைகளை புரட்டி போடுறதுக்கும் ஒரு காலத்தை நான் நியமிச்சேன். அது என்னோட சீசன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்படி அப்படி திருப்பி போடுவார் பாருங்களேன், வந்து
1: திருப்பி போடுவார்.
0: அப்படி
1: புரட்டி போடுவார்.
0: புரட்டு 13 வருஷம், 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அப்படி புடமிட்டாரு. கர்த்தருடைய வசனம் யோசேப்பு என்ன செய்தது?
1: புடமிட்டது.
0: சங்கீதம் 105 தானே?
1: 105.
0: கர்த்தருடைய வசனம் யோசேப்பு என்ன செய்தது?
1: புடமிட்டது.
0: புடமிட்டது. ஆனா 24 மணி நேரத்துல கர்த்தருடைய கை யோசேப்பை உயர்த்தியது.
1: எஸ்.
0: க்ரோனோஸ்ல.
1: ஆமென்.
0: க்ரோனோஸ் வர்றப்பதான் இந்த 24 hours அனாயிட்டிங்னா நான் சொன்னேன் பாருங்க, உங்களுக்கு யுத்த குதிரையில கைரோஸ் வர்றப்ப 24 மணி நேரத்துல ஆண்டவர் காரியங்களை சரி செய்கிற அதிசயங்கள் இந்த கைரோஸ் மொமெண்ட்ல தான் நடக்குது.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அதான் ஆண்டவர் அருமையா சொன்னார், கிளைமேட் சேஞ்சிங் பிளஸ்ஸிங்ஸ்.
1: கிளைமேட் சேஞ்சிங் பிளஸ்ஸிங்.
0: ஒரு பிளஸ்ஸிங்க உங்க லைஃப்ல கொண்டு வருவாரு. உங்க வீட்டு சூழ்நிலை, உங்க மனதின் சூழ்நிலை எல்லாமே அடியோட மாறிடும்.
1: ஆமென்.
0: எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் எனக்கு ரொம்ப பலனா இருக்கு. அப்படி ஜோசப் ஒரு பிளஸ்ஸிங். பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வந்தப்ப அரண்மனையோட அட்மாஸ்பியரே மாறிடுச்சு. டேவிட் ஒரு பிளஸ்ஸிங். 7 பள்ளத்தாக்குல டேவிட் ஆண்டவர் கொண்டு வந்த உடனே அந்த யுத்தம் வந்து கிளைமேட்டே மாறுது.
1: ஆமென்.
0: மோசே 80 வயசுல எகிப்து கொண்டு வர்றப்ப எகிப்தனுடைய கிளைமேட்டே மாறுது.
1: ஆமென்.
0: சாமியில் ஒரு பிளஸ்ஸிங். அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சு ஆலயத்துல என்னைக்கு கொண்டு வந்து அண்ணால் அந்த மகனை விட்டாலோ அன்னைக்கே இஸ்ரேலினுடைய கிளைமேட் மாறுது.
1: ஆமென்.
0: இந்த தேசத்தினுடைய கிளைமேட்டை மாற்றக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங்க ஆண்டவர் இந்த தீவில ஆரம்பிக்கிறார்.
1: ஆமென். ஐ பிலீவ். ஐ பிலீவ். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தீவிலங்க.
1: எஸ்.
0: தீவினுடைய சூழல் மட்டும் இல்ல, வீட்டு சூழல் மட்டும் இல்ல, இந்த ஊரோட சூழல் மட்டும் இல்ல, தேசத்தினுடைய கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த தீவில ஊற்றுகிறார்.
1: ஊற்றுகிறார். ஆமென். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: புரியுதோ புரியலையோ இந்த தீர்க்க தரிசனத்தை உள்வாங்கிக்கங்க.
1: எஸ்.
0: சீக்கிரத்துல பார்க்க போறீங்க.
1: சீக்கிரத்துல.
0: சீக்கிரத்துல. சீக்கிரத்துல. எல்லா லாட்ஜும் நிரம்பி வழியும்.
1: ஆமென்.
0: எழுப்புதலை
1: பார்க்க. புதிய விமான தளங்கள் வரும். ரயில்வே ஸ்டேஷன் வரும்.
0: வந்துருச்சு.
1: வந்துருச்சு.
0: எல்லாம் ரெடி.
1: ரெடி. ஹல்லேலூயா.
0: உங்க க்ரோனோஸ்ல உங்களை கேவலப்படுத்தினாங்க, ஆனா கைரோஸ்ல ஒரே கோலாகலம் தான்.
1: கோலாகலம்.
0: கோலாகல கொண்டாட்டம்.
1: கோலாகல கொண்டாட்டம். எஸ். ஆமென்.
0: இப்படி ஒரே கோலாகலமா இருக்குங்க.
1: ஆமென்.
0: கொண்டாட்டம் எப்படி இருக்குனா
1: கோலாகலமா இருக்குங்க.
0: Get ready for the celebration.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கொண்டாட்டத்துக்கு ரெடியாகுங்கள்.
1: கொண்டாட்டத்துக்கு ரெடியாகுங்கள்.
0: புது வருஷம் கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு எந்த அளவு முக்கியம், அதுபோல கர்த்தருடைய வருஷம் இது, கர்த்தருடைய சீசன் இது. இந்த சீசனை கொண்டாடுறதுக்கு ரெடியாகுங்க.

0: நீங்க சொல்லலாம் என் நிலைமை தெரியாம அதான் புது வருஷம் வந்துச்சுல போயிருச்சுல ஏன் அந்த இறங்கி வாங்க சாமி அதை விட்டுட்டு இன்னும் அந்த மூடலயே நீங்க என்ன செய்றீங்கன்னா
1: இருக்கிறீங்களே
0: எங்க நிலைமை தெரியாம நீங்க பாட்டுல என்ன செய்றீங்கன்னா
1: பேசுறீங்களே
0: எதை மனசுல வச்சு நீங்க சொல்றீங்கன்னா என் டேமேஜ் பெருசு என் வாழ்க்கையில நான் சந்திச்ச நாசம் பெருசு என் வாழ்க்கையில எனக்கு உண்டான இழப்பு பெருசு என் வாழ்க்கையில எனக்கு உண்டான சேதம்
1: பெருசு
0: ரிப்பேர் பண்ண முடியாத டேமேஜ்ல நான் நிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி அழறீங்க ஆனா ஆண்டவர் சொல்றார் நான் ரிப்பேர் பண்றது மட்டும் இல்ல உன்னை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்
1: ஆமென் எஸ்
0: நீ சுதந்திரிக்க போகிற என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஐ ஹேவ் ப்ரிப்பேர்ட் யூ ஐ ஹேவ் எக்யூப்ட் யூ
1: ஆமென்
0: நான் உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் உனக்காக நான் ஆயத்தமாக்குன ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி நான் உன்ன இத்தனை வருஷம் ப்ரிப்பேர்
1: பண்ணேன்
0: நீ சொல்ற ரொம்ப டேமேஜா இருக்கு இட்ஸ் எ ஹியூஜ் ஆஸ்க் இதெல்லாம் ஜபமா கேட்கறதுக்கு எனக்கு என்னன்னா மனசு கஷ்டமா இருக்கு ஆனாண்டு சொல்ற கெட் ரெடி ஃபார் த டாஸ்க் உனக்காக நான் வச்சிருக்கிற பணிய செய்யும்படி நீ ஆயத்தமாக நீ ரெடி ஆகின்ற
1: எஸ்
0: அல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: நீங்க சொல்லுங்க ரெடி ஆயிட்டான்
1: ரெடி ஆயிட்டான்டவரே
0: என் கல்லு சூடாயிருச்சியா
1: ஆமென்
0: என் தோசை கல்லு
1: சூடாயிருச்சியா
0: எவ்வளவு நேரம் தாயா சூடாக்கிட்டு இருக்கு ஊத்துங்க என் மாவை முதல்ல அப்படின்னு சொல்லுங்க
1: சொல்லுங்க

0: இந்த சீசன்ல நம்ம கொடுத்த ஓமைகள்லாம் நம்மளால மறக்க முடியல. தோசைகள் ஓமை மறக்க முடியல இல்லையா?
1: மறக்க முடியல.
0: அப்புறம் என்ன ஓமை மறக்க முடியல? மாம்பழ ஓமை என்ன செய்ய முடியல?
1: மறக்க முடியல,
0: மறக்க முடியல. ஓரத்துல மஞ்சள் அடிச்சிருக்கு. மொத்த கொலை என்ன செய்ய போகுதுன்னா
1: பழுக்க போகுது,
0: பழுக்க போகிறது. வேற என்ன ஓமை சொன்னாரு? தோசைகள் ஓமை சொன்னாரு. ஓசியல அந்த வசனத்தை வாசிச்சு முடிப்போம். 12:10 அப்படியே தீர்க்க தரிசிகளோட சொன்னேன், நான் அநேகம் தீர்க்க தரிசனங்களை அருளினேன், தீர்க்க தரிசிகளை கொண்டு ஓமைகளால்
1: பேசினேன்.
0: அப்ப தோசைகள் ஓமை யாருக்கு கொடுக்குறா? ப்ரொஃபட்டிக்கல் பேரபிள் அது.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மாம்பழம் என்ன அது?
1: ப்ரொஃபட்டிக்கல்
0: தீர்க்க தரிசன ஓமைகளை கொண்டு, தீர்க்க தரிசிகளை கொண்டு ஓமைகளால் பேசினேன்.
1: தட்டு நிறைய லட்டு என்கிற ஓமைகளால்
0: பேசினேன்.
1: அப்புறம் சோடா பாட்டில் உடைச்சு கொடுப்பாங்க, முகத்துல தெளிப்பாங்க, எழுந்திரி எழுந்திரி சொல்லி ஓமைகளால் பேசினேன்.
0: சட்டு புட்டு விறுவிறு
1: சுறுசுறு.
0: உங்க காட்டுல மழைதான் போங்க. இந்த வருஷம் பாரு, இந்த வருஷம் நிறைய விருந்து இருக்கும்.
1: ஆமென். சாவி என்கிற ஓமைகளால் பேசினேன், செங்கல் என்கிற ஓமைகளால் பேசினேன், பைபிளை வாங்குங்கிற ஓமைகளால் பேசினார்.
0: இந்த வருஷம் விருந்து தான் போங்க.
1: விருந்து
0: அல்லேலூயா, ஃபுல்லா செலிப்ரேஷன் தான்.
1: எஸ். செடி முண்டுது என்கிற ஓமைகளால் பேசினார். அல்லேலூயா.
0: அதனால இந்த காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள், ஆயத்தமாகுங்கள். மகிமை ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ்.

0: say blessings. என்னால கிரகிக்க முடியல. எப்ராயீம் blessing என்னால கிரகிக்க முடியல. முக்காடு எடுபடுகிறது, முக்காடு எடுபடுகிறது. கேவலப்படுத்தினாங்க. உன் வாழ்க்கையில ஒரு கோலாகலத்தை நீ பாப்ப. உன்னோட வாழ்க்கையில ஒரு கோலாகலத்தை நீ பாப்ப. காயம் பெருசு, ஆனா அதை விட என்னுடைய காரியம் பெருசுன்றார் ஆண்டவர். உன் காயத்தை விட என்னுடைய காரியம் பெருசு. மனநிலையும் மாறும், சூழ்நிலையும் மாறும். கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு தர்றேன். உன் வீட்டு சூழ்நிலைய, உன்னுடைய அட்மாஸ்பியரை அடியோட மாற்றி போடக்கூடிய எப்ராயீம் பிளஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு தர்றேன். உன்னுடைய மனதளவில் இருக்கிற மனதினுடைய வருத்தங்கள், சூழ்நிலைகள், கசப்புகள், வெறுப்புகள், காயங்களை ஆற்றி போடக்கூடிய மனாசே பிளஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு நான் தர்றேன். இது உனக்கான நேரம். உன்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்திருக்கிறேன். Thank you, அப்பா. இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அற்புதமா எங்களோட பேசி எங்களை பலப்படுத்தி அனுப்புறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தூக்கத்தை எல்லாத்தையும் உங்க கையில் ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க. இந்த மனாசே பிளஸ்ஸிங்கோட எஃபெக்ட் வந்து இன்னைக்கு இரவே நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. பிளஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
2: We have began to teach on it several weeks ago.
1: பல வாரங்களுக்கு முன்பதாக இதை நாம் போதிக்க ஆரம்பித்தோம்.
2: Turn with me to Revelation chapter 12.
1: திருப்போம் வெளிப்படுத்தல் 12:11.
2: And verse 11 is our key text that we are using.
1: 11 வசனம் தான் நாம் பயன்படுத்துகிற முக்கியமான வசனமாக
2: இருக்கு. Revelation chapter 12 verse 11.
1: வெளிப்படுத்தல் 12:11.
2: They overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they loved not their lives unto the death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
2: Talks about believers' victory over Satan.
1: விசுவாசிகள் பிசாசை ஜெயித்ததை குறித்து இந்த வசனம்
2: கூறுகிறது. How did they take victory?
1: எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள்?
2: By 3 things.
1: 3 காரியங்கள் மூலமாய்.
2: By the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே.
2: The word of God.
1: தேவனுடைய வசனத்தினாலே.
2: And by their testimony.
1: பிறகு தங்கள் சாட்சியினாலே.
2: How do these 2-3 things work together?
1: இந்த 3 காரியங்களும் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
2: They testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் அறிவித்தார்கள்.
2: See, testimony, the word and the blood is there.
1: பாருங்க, சாட்சி, வசனம், ரத்தம் மூன்றும் இருக்கு.
2: How do they function together?
1: அவைகள் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
2: The believer testifies about what the word says that the blood of Jesus has done for them.
1: இயேசுவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை விசுவாசி சாட்சியாய் அறிவிக்கிறார்.
2: The blood and the word never change in its power or if specific effectiveness.
1: ரத்தமும் வல்ல ரத்தமும் வசனமும் தம்முடைய வல்லமையிலே அதனுடைய திறமையிலே குறைவதே கிடையாது.
2: Their efficacy is guaranteed.
1: அவருடைய ஆற்றல் உத்தரவாதம் உள்ளது.
2: Forever.
1: என்றென்றைக்கும்.
2: The word and the blood are this are constant.
1: ரத்தமும் வசனமும் மாறாதவைகள்.
2: Only one thing can change and bring about or determine defeat or victory for us.
1: ஒரே ஒரு காரியம் தான் மாறக்கூடியது, அதுதான் நம்முடைய வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்க கூடியதா இருக்கிறது.
2: And that is our testimony concerning that is our testimony and what it's going to be.
1: அதுதான் நம்முடைய சாட்சி, அந்த சாட்சி எப்படி இருக்க போகிறது என்பது.
2: If you are going to take what the word says about what the blood has done for us and testify, you're going to have victory.
1: இயேசுவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை எடுத்து பேசும்போது நமக்கு வெற்றி உண்டாகிறது.
2: If you testify to the contrary, then the defeat is there.
1: ஆனால் அதுக்கு நேர் எதிராக நீங்கள் சாட்சி சொன்னால் பிறகு தோல்விதான்.
2: The word is there and the blood is there.
1: வசனம் இருக்கிறது, ரத்தமும் இருக்கிறது.
2: But what we do with it is what brings us victory.
1: ஆனால் அதை கொண்டு நாம் என்ன செய்கிறோம், அதுதான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது.
2: That is why so many believers, even though they have the word and they have the blood that was shed 2000 years ago, still can't take victory.
1: ஆகவே தான் நிறைய விசுவாசிகளை பாருங்கள், வசனம் இருக்கிறது, 2000 வருஷங்களுக்கு
2: அவர்கள்
1: தவறாய் போவதற்கு ஒரு காரணம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை அறியாதிருக்கிறார்கள்.
2: That is why we are teaching about what the word says about what the blood of Jesus has done.
1: ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை உங்களுக்கு போதிக்கிறோம்.
2: Now I have taught you already 9 things I think.
1: ஏற்கனவே 9 காரியங்களை உங்களுக்கு போதித்தேன் என்று நினைக்கிறேன்.
2: And let me just quickly mention them.
1: சீக்கிரமாக அவைகளை நான் சொல்லட்டும்.
2: The blood has brought us redemption.
1: ரத்தம் நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறது.
2: Secondly, forgiveness of sins.
1: இரண்டாவது பாவ மன்னிப்பு.
2: Thirdly, cleansing from sin.
1: பாவங்களிலிருந்து ஒன்பதாவது தேவனோடு கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
2: Now I want to go to the 10th thing about what the word says that the blood has done for us.
1: ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறது, அதுல 10th காரியத்தை இப்போ சொல்ல விரும்புகிறேன்.
2: These are things that you need to probably write down to remember.
1: இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படி எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும்.
2: Now let us go to the 10th matter that the Bible talks about that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக செய்திருக்கிறதை குறித்து வசனம் என்ன சொல்கிறது, அந்த 10th காரியத்தை பார்ப்போம்.
2: The blood the Bible says gives us a right to dwell in the very presence of God in the holiest place.
1: வேதம் சொல்லுகிறது தேவன் வாசம் பண்ணுகிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் வாசம் பண்ணக்கூடிய உரிமையை இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
2: We receive the right to dwell in the holiest by the blood, the Bible says.
1: ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற உரிமை நமக்கு உண்டாயிருக்கிறது.
2: Now I want to emphasize once again, it is not about entering into the holiest place, it is about dwelling there.
1: பாருங்கள், மீண்டும் இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நுழைவதை பற்றி இது சொல்லவில்லை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவதை குறித்து சொல்லுகிறது.
2: When I say holy of holies, for those of you who are not familiar so much so with the Bible, it means the very presence of God.
1: மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது வேதத்தை அந்த அளவுக்கு அறியாதவள் சொல்கிறேன், அது தேவனுடைய பிரசனம், தேவன் இருக்கிற இடமா இருக்கிறது.
2: And we have a right to dwell, stay, not visit, not just go here and come. We have a right to stay in the very presence of God.
1: தேவன் வாசம் பண்ணுற அந்த இடத்திலே சும்மா போய் போய் வருவதற்கு நமக்கு உரிமை இல்லை, மாறாக அங்கேயே தங்குவதற்கான உரிமை, வாசம் பண்ணுவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது.
2: The best that I have heard when I was growing up is about how to enter.
1: நான் வளர்ந்து வந்தப்போ கேட்ட சிறந்த பிரசங்கம் என்ன தெரியுமா, எப்படி உள்ளே பிரவேசிப்பது என்பதுதான்.
2: Entering itself was a problem, that itself was preached very infrequently, very rarely.
1: உள்ள நுழைவது ஒரு பிரச்சனை, அதுவே எப்போதாவது தான் பிரசங்கம் பண்ணாங்க.
2: When they preached it, they said, will you enter? How will you enter? We'll see if you can enter.
1: பிரசங்கம் பண்ணுவது எப்படி பண்ணாங்க, உள்ள நுழைவீங்களா பார்க்கலாம், நீங்க எப்படி உள்ள நுழைவீங்க அப்படி.
2: Not so easy.
1: அது அவ்வளவு சுலபம் இல்ல.
2: But we not only enter, we have a right to dwell through the blood.
1: உள்ளே நாம் பிரவேசிப்பது மட்டுமல்ல ரத்தத்தின் மூலமாக அங்கேயே வாசமண்ணும் உரிமை நமக்கு இருக்கிறது.
2: This is a tremendous mind boggling truth.
1: இது நம்முடைய மனதை திகைக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்தியமாக
2: இருக்கிறது. This is to me and to my heart it is a most wonderful thing to think about.
1: என்ன பொறுத்தவரை இதுதான் சிந்திப்பதற்கு மிகவும் அற்புதமான ஒரு காரியமா இருக்கிறது.
2: The New Testament believer has to learn to phrase these truths correctly.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இந்த சத்தியங்களை சரியான முறையிலே சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
2: The church, our church here must learn to say these truths correctly.
1: இங்க இருக்கிற நம்முடைய சபை மக்கள் சத்தியத்தை சரியாய் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
2: That's why we are teaching it.
1: ஆகவே தான் அதை போதிக்கிறோம்.
2: You ought not to say that we enter into God's presence. We ought not to leave it at that. We have to go on and say that we dwell. We must use that word. We dwell, we stay in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்வதோ நிறுத்தி விடாமல் அங்கேயே நம்மால் வாசம் பண்ண முடியும் என்று நாம் சொல்ல வேண்டும்.
2: This idea of dwelling in God's presence.
1: தேவனுடைய பிரசன்னத்திலே வாசம் பண்ணுகிற அந்த
2: எண்ணம் grip our hearts and our minds.
1: அதுதான் நம்முடைய இதயத்தை நம்முடைய மனங்களை பற்றிக்கொள்ள வேண்டும்.
2: Truth must be cherished and loved.
1: இந்த சத்தியத்தை நாம் நேசிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும்.
2: Our hearts tonight must rejoice.
1: இன்றைக்கு நம்முடைய உள்ளம் களிகூர வேண்டும்.
2: I'm going to preach about this and as we get through your hearts must leap for joy for this great privilege that God has given.
1: இந்த சத்தியத்தை நான் போதிக்க போகிறேன். இதை கேட்கும்போது தேவன் நமக்கு கொடுத்திருக்க சாக்கியத்தை எண்ணி உங்கள் இதயம் துள்ளி குதிக்க வேண்டும் சந்தோஷமா.
2: If your heart does not rejoice then you need to get saved.
1: உங்களை இதயம் கலிகூறாவிட்டால் பிறகு நீங்க கண்டிப்பா ரட்சிக்கப்படணும்.
2: Because you don't know anything about the salvation.
1: ஏனென்றால் ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை.
2: You are a saved person and the Lord of heaven lives in you. You will rejoice and cherish this.
1: நீங்கள் ரட்சிக்கப்பட்டவராக இருந்து பரலோகத்தின் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினால் பிறகு நீங்கள் இதிலே கலிகூர்ந்து மகிழ்வீர்கள்.
2: This truth will be dear to your heart.
1: இந்த சத்தியம் உங்களுக்கு மிகவும் அருமையான ஒன்றாக இருக்கும்.
2: You will not only hear it and just enjoy it, you will take it home and you will speak it out.
1: இதை கேள்விப்பட்டு அனுபவிப்பது மட்டுமல்ல இதை வீட்டுக்கு எடுத்து சொல்வீர்கள், அதை மற்றவர்களுக்கும் கூறுவீர்கள்.
2: You will live in the very consciousness of dwelling in the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்ற அந்த உணர்வோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள்.
2: Turn with me to Hebrews chapter 10.
1: திருப்பும் எபிரேயர் 10 அதிகாரம்
2: verse 19 to 22.
1: 19 முதல் 22 வரை.
2: Hebrews 10 19 to 22.
1: எபிரேயர் 10 19 முதல் 22 வரை.
2: Having therefore brethren boldness to enter into the holiest by the blood of Jesus.
1: ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால்
2: by a new and a living way which he hath consecrated for us through the veil that is to say his flesh. And having a high priest over the house of God, let us draw near with a true heart, in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience, and our bodies washed with pure water.
1: அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரிய நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சீரக்கடவோம்.
2: Now the author of the book of Hebrews is speaking with the picture of the Old Testament and the tabernacle in his mind or the temple in his mind.
1: எபிரேய நிருபத்தை எழுதின இந்த ஆசிரியர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தன்னுடைய மனதில் நிறுத்தி இதை எழுதுகிறார்.
2: If you read the book of Hebrews, you cannot understand it without some Old Testament understanding.
1: எபிரேயர் நிருபத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளாமல் இதை புரிந்து கொள்ள முடியாது.
2: So he's writing with that picture in mind.
1: ஆகவே அதை மனதில் கொண்டவராய் இதை எழுதுகிறார்.
2: There was the temple of God or the tabernacle of God.
1: அங்கேதானே தேவனுடைய ஆலயம் அல்லது தேவனுடைய வாசஸ்தலம் இருந்தது.
2: Through that God wanted to teach the people something about how to approach God and come to God.
1: அதன் மூலமாக எப்படி தேவனை அணுகுவது என்பதை தேவன் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
2: Now the people stood outside in the outer court.
1: மக்கள் எல்லாரும் வெளி பிரகாரத்திலே வெளியே நின்றார்கள்.
2: There they offered the sacrifices.
1: அங்கே தானே பலிகளை எல்லாம் செலுத்தினார்கள்.
2: And then the priests were allowed to enter into the next stage, inner circle, inner area called the holy place.
1: அதன் பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட இடத்திலே ஆசாரியர்கள் மாத்திரம் பிரவேசிக்கும்படி கட்டளை இருந்தது.
2: And even they just cannot enter just like that. They had the blood had to be sprinkled on them. They have to be cleansed by the blood in order to enter in there and to serve God there in the holy place.
1: பரிசுத்த ஸ்தலத்திலே இவர்கள் பிரவேசித்து அங்கே தேவனை தொழுது கொள்வதற்கு ஆராதிப்பதற்கு இவர்கள் கூட சும்மா நுழைந்து விட முடியாது. இவர்களுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் நுழைய முடியும்.
2: Only the descendants of Aaron, the Levites, can enter in.
1: ஆரோனின் சந்ததியாகிய இந்த லேவியர் மாத்திரமே அங்கே உள்ளே பிரவேசிக்க முடியும்.
2: Only the priests can enter in, not everybody.
1: ஆசாரியர்கள் மட்டுமே பிரவேசிக்க முடியும், எல்லாரும் பிரவேசிக்க முடியாது.
2: That also through the blood only.
1: அதுவும் ரத்தத்தின் மூலமாகத்தான்.
2: The holy of holies is the innermost sanctum, innermost area where it was believed that God's presence was there.
1: ஆனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறதே அங்குதான் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள்.
2: And so there to enter in there is not an ordinary thing.
1: ஆகவே அதற்குள்ளே நுழைவது சாதாரண ஒரு காரியமே
2: இல்லை. Even all the priests are not allowed.
1: அங்கே எல்லா ஆசாரியர்களும் நுழைய முடியாது.
2: Only the high priest is allowed only once a year that also.
1: பிரதான ஆசாரியன் மட்டுமே உள்ளே நுழையலாம் அது கூட வருஷத்துக்கு ஒரு முறைதான்.
2: There he also enters only with the blood.
1: அங்கே அவன் கூட இரத்தத்தின் மூலமாக தான் உள்ளே நுழைகிறான்.
2: So the picture is this.
1: ஆகவே படம் இப்படி தான் இருக்கு.
2: Without the blood you cannot even step into that place.
1: இரத்தம் இல்லாமல் உள்ள காலை கூட வைக்க முடியாது.
2: It is through the blood only.
1: இரத்தத்தின் மூலமாக மட்டுமே முடியும்.
2: The priests have the blood sprinkled on them before they enter into the holy place.
1: ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு முன்பாக இரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்க
2: வேண்டும். The high priest entering into the holy of holies has to carry the blood and through the blood he has to enter.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைகிற பிரதான ஆசாரியன் அவன் மீது ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். அவனும் ரத்தத்தை சுமந்து கொண்டு அதன் மூலமாய் தான் உள்ளே போக வேண்டும்.
2: But what has happened in the New Testament time?
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களில் என்ன நடந்தது?
2: That we have all become priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்களாய் மாறிவிட்டோம்.
2: Bible calls us a kingdom of priests.
1: வேதம் நம்மை ராஜதீக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கிறது.
2: How many people believe you are all priests?
1: எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க எல்லாரும் ஆசாரியர்கள் என்று?
2: That means that the blood of Jesus has been sprinkled upon you.
1: அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது.
2: We do not have the Old Testament priesthood now.
1: இப்போது பழைய ஏற்பட்ட ஆசாரிய முறையெல்லாம் நமக்கு கிடையாது.
2: We are all priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
2: And as such we have the blood sprinkled upon us and we can enter in and serve God in the holy place.
1: ஆகவே இயேசுவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நாம் ஆராதனை செய்யலாம்.
2: But the priests of the New Testament times, the New Testament believers are not just to enter into the holy place.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம் ஆசாரியர்களாக நாம் வெறுமனே பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவது மட்டுமல்ல.
2: The blood of Jesus. You see, the New Testament times we have the blood of Jesus.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நமக்கு இருக்கிறது.
2: In the Old Testament it was only the blood of bulls and goats.
1: பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது வெறும் ஆடு மாடுகளின் ரத்தமாக இருந்தது.
2: It was only a symbolic thing of the real.
1: நிஜத்துக்கு அது வெறும் அடையாளமாக மட்டுமே இருந்தது.
2: It was a shadow of the real.
1: நிஜத்தினுடைய நிழலாகவே இருந்தது.
2: It was a type of the actual.
1: அது நிஜத்தினுடைய மாதிரியாக இருந்தது.
2: So now we have the precious blood of Jesus.
1: ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் நமக்கு இருக்கிறது.
2: Now this not only gets us into the holy place, it gets us into the holiest. The book of Hebrews says
1: இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்வது மட்டுமல்ல, எபிரேயர் நிருபம் சொல்கிறது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறது.
2: We enter into the holiest.
1: நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம்.
2: The holiest, the holy of holies is opened for the believer now.
1: இப்போது விசுவாசிகளுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் திறந்து இருக்கிறது.
2: Through the blood of Jesus the holy of holies becomes accessible for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் இப்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாகவே நாம் பிரவேசிக்கலாம்.
2: Now I like the way the author of the book of Hebrews puts it.
1: எபிரேய ஆசிரியர் அது சொல்லுகிறாரே அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது.
2: He says four things have been prepared for us.
1: அவர் சொல்லுகிறார் நமக்காக நான்கு காரியங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
2: God has prepared four things for us.
1: தேவன் நமக்காக நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
2: That is what is mentioned in these verses.
1: அதை தான் இந்த வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறார்.
2: One,
1: முதலாவது,
2: God has prepared for us the holiest place, the holy of holies.
1: தேவன் மகா பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்தை நமக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
2: What does it mean to say that God has prepared the holiest place for us?
1: தேவன் நமக்காக மகா பரிசுத்தமான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்னால் என்ன அர்த்தம்?
2: Not so that we may visit once in a while and go.
1: ஏதோ எப்பவாவது அங்க போய் பார்த்துட்டு வருவதற்காக அல்ல.
2: The apostle Paul said it as he preached in Athens.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்தில் பிரசங்கித்த போது அதை சொன்னார்.
2: We live and move and have our being in him.
1: நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று.
2: In other words he said we are dwelling in him.
1: வேறுதமா என்ன சொல்கிறார்? நாம் அவருக்குள்ளாகவே வாசம் பண்ணுகிறோம்.
2: Our existence is in him.
1: நாம் பிழைத்திருப்பதே அவருக்குள்ளதான்.
2: The New Testament believer now goes in and the dwelling place has been prepared for him.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசி இப்போது உள்ளே பிரவேசிக்கிறார். அங்கே அவருக்காய் வாசம் பண்ணுகிற இடமே இருக்கிறது.
2: What is the dwelling place?
1: அந்த வாசம் பண்ணுகிற இடம் எது?
2: That dwelling place is the dwelling place of God himself.
1: அந்த வாசம் பண்ணுகிற இடம் தேவனே வாசம் பண்ணுகிற இடம்.
2: God not only wants you to just enter but he wants you to dwell there.
1: நீங்கள் உள்ளே பிரவேசிக்கிறது மட்டுமல்ல அங்கேயே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
2: Make it your house.
1: அதை உங்களுடைய வீடாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.
2: Make it the place where you belong.
1: நீங்கள் அங்கே இருக்கிற உங்களுக்கு சொந்தமான இடமாய் மாற்றிக் கொள்ளுங்கள்.
2: Holy of holies is opened for you.
1: மகா பரிசுத்த ஸ்தலம் உங்களுக்காய் திறந்திருக்கிறது.
2: God has prepared that for you.
1: தேவன் அதை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
2: Believers used to stand outside outside, but now through the precious blood of Jesus, God has prepared the Holy of Holies to be inhabited by the believers, ordinary believers.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் சாதாரண விசுவாசிகள் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து அங்கேயே வாசம் பண்ணும்படியாய் தேவன் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
2: Now this because the people don't understand this, they have many other Holy of Holies here.
1: இத மக்கள் புரிந்து கொள்ளாதபடினாலே இப்போது இந்த உலகத்திலேயே நிறைய பரிசுத்த ஸ்தலங்களை மகா பரிசுத்த ஸ்தலங்களை ஏற்படுத்தி வச்சிட்டாங்க.
2: Like I told you, one man said, I went to this great man of God to see him and there was a big line. And they said he is only seeing foreigners today.
1: நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆள் பா ஒரு பெரிய ஊழியக்காரர் பார்க்க போனார், லைன்ல நின்னார், சொல்லிட்டாங்க இன்னைக்கு வெளிநாட்டு ஆளுங்களை மட்டும் தான் பாப்பாரு, நீங்க போங்க.
2: He is so great.
1: அவர் ரொம்ப பெரியவர்.
2: He is in the Holy of Holies.
1: அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல.
2: All these people are standing and waiting.
1: இந்த ஆட்கள் எல்லாம் பாவம்
2: காத்து enter in.
1: உள்ள பிரவேசிப்பார்.
2: And he says I will only see foreign people.
1: அவர் சொல்றார் இன்னைக்கு வெளிநாட்டு ஆளுங்களை மட்டும் தான் பாப்பாரு.
2: I am telling you.
1: நான் உங்களுக்கு சொல்றேன்.
2: You've got the Holy of Holies itself, the very presence of God opened for you to come in.
1: நீங்கள் உள்ளே நுழைவதற்கு தேவன் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த ஸ்தலமே உங்களுக்காக திறந்திருக்கிறது.
2: Not some pastors or evangelists room.
1: ஏதோ ஒரு போதகருடைய சுவிசேஷகருடைய அறை அல்ல அது.
2: No.
1: கிடையாது.
2: It is the very dwelling place of God.
1: அது தேவனே தங்கி இருக்கிற இடம்.
2: Where God is.
1: அங்கே தேவன் தான் இருக்கிறார்.
2: That itself God has prepared for you and he is telling you to come.
1: அதை தேவனே உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறார்.
2: He says you must have now boldness to enter.
1: அவர் சொல்கிறார் உள்ளே பிரவேசிக்க உங்களுக்கு தைரியம் வேண்டும்.
2: That is why I don't stand in any other Holy of Holies.
1: ஆகவே தான் நான் வேற எந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் போய் நிக்கிறது கிடையாது.
2: Because if I can go straight to him into the very Holy of Holies and dwell there, then I have no problem.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நேரா நானே உள்ளே பிரவேசித்து அங்கேயே நான் வாசம் பண்ண முடியும்னா அப்புறம் எனக்கு பிரச்சனையே கிடையாது.
2: I believe that if God has opened the way and the door and provided the blood of Jesus for me, then there is nothing in the whole world to stop me from entering into the Holy of Holies.
1: தேவன் எனக்கு வழியையும் வாசலையும் திறந்து வைத்து உள்ளே பிரவேசிக்க இயேசுவின் ரத்தத்தை எனக்கு கொடுத்திருப்பார் என்றால் பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உள்ளே பிரவேசிக்க.
2: You see, the problem today with the believers is they don't think like that.
1: இன்றைய விசுவாசிகளின் பிரச்சனை இதுதான், இப்படி சிந்திப்பதே கிடையாது.
2: Not thinking like that, they are weak believers.
1: இப்படி சிந்திக்காமல் இருப்பதனால தான் பலவீனமான விசுவாசிகளாக இருக்கிறார்கள்.
2: You see, we have a provision made by God.
1: பாருங்கள், தேவனே நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி இப்படி வைத்திருக்கிறார்.
2: What is that provision?
1: அந்த வழி என்ன?
2: Provision is a dwelling place.
1: தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அதான் நம்முடைய வழி.
2: Amen.
1: Amen.
2: Not a place where we enter.
1: ஏதோ சும்மா உள்ள நுழையிற இடம்
2: இல்ல. Not a place where we peek into and just come out.
1: அது சும்மா எட்டி பார்த்து விட்டு வந்து விடுகிற இடம் இல்ல.
2: Not a place where we look, stand far away and look and wonder and be in amazement about.
1: அது வெகு தூரத்தில் நின்று பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து விட்டு வருகிற இடம் இல்ல.
2: It is a place where we enter and stay.
1: அங்கே நாம் உள்ளே பிரவேசித்து அங்கேயே வாசம் பண்ணலாம்.
2: There is no one stopping us there.
1: நம்மை தடுக்கிற ஆள் யாருமே இல்லை அங்கே.
2: People think

0: importance to that.
1: அதுக்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை.
0: We enter in through our high priest and his blood that was shed for us.
1: நம்முடைய பிரதான ஆசாரியன் நமக்காய் அவர் சிந்தன ரத்தம் அதன் மூலமாகதான் நாம் உள்ளே நுழைகிறோம்.
0: See, we must not reduce this Christian faith, this great faith into some little religion, you see.
1: பாருங்க, இந்த மாபெரும் கிருஷ்ட விசுவாசத்தை சாதாரண ஒரு மதமாக்கிறகூடாது.
0: We must not reduce these great things to these flimsy little things.
1: இந்த மாபெரும் காரியங்களை சாதாரண அல்பகாரிகளாக்கிவிடகூடாது.
0: No.
1: கிடையாது.
0: It is Jesus himself was provided as the way.
1: ஏசுவே நமக்கான வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: So, the author of Hebrews says, the holiest or the holy of holies is prepared for us.
1: ஆகவே எபிரேய ஆசாரியர் சொல்கிறார், மகா பரிசுத்த ஸ்தலமே நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Secondly, he says, there is another thing that is prepared, God has prepared for us, that is a liberty to enter in through the blood.
1: இரண்டாவதாக, இரத்தத்தின் மூலமாய் உள்ளே பிரவேசிக்கிற ஒரு விடுதலையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உரிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: A liberty and a right to enter into the holy of holies through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும் உரிமை நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: Now once again let me emphasize, the authority that allows us into the presence of God is no less than God himself.
1: பாருங்கள், மறுபடியும் இதை சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்திலே நம்மை நுழைவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறவர் தேவனே தான், வேற யாரும் கிடையாது.
0: The admission rights belong to God.
1: பாருங்க, உள்ள அனுமதிக்கிற உரிமை தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு.
0: No saint, nobody's got it.
1: எந்த பரிசுத்தவானும் கிடையாது, யாருக்கும் கிடையாது.
0: He says, if you come in this way, I will get you, I will let you in.
1: தேவன் சொல்லுகிறார், இந்த வழியா வந்தா நான் உன்னை உள்ள விடுவேன்.
0: I have prescribed the way.
1: வழியை நானே சொல்லி இருக்கேன்.
0: What is the way?
1: என்ன வழி?
0: It is called a new and a living way.
1: அதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது.
0: How did he inaugurate this new and a living way?
1: இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எப்படி திறந்து வைத்தார்?
0: Through the veil that is the flesh.
1: மாம்சம் என்னும் திரையின் ஊடாக.
0: What does that mean?
1: அதன் அர்த்தம் என்ன?
0: It means when his flesh was rent on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரம் மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
0: When his flesh was rent for us.
1: நமக்காய் அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
0: When it was torn into pieces.
1: அது
0: When he suffered there in his body.
1: தம்முடைய சரீரத்தில் அவர் பாடுபட்டபோது.
0: When he shed his blood there on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினபோது.
0: Through the veil that is his flesh, he opened this new and a living way.
1: அவருடைய மாம்சமாகிய இந்த திரையினூடாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் திறந்தார்.
0: Through the blood he has made it.
1: இரத்தத்தின் மூலமாக அவர் செய்திருக்கிறார்.
0: It mentions it very specifically.
1: குறிப்பாக சொல்றாரு பாருங்க.
0: By the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக.
0: A new and a living way has been consecrated.
1: புதிதும் ஜீவனமான மார்க்கம் ஒன்று நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: Through the veil. Through the flesh.
1: மாம்சத்தின் வழியாய்.
0: Amen.
1: Amen.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: The blood procures the admission for us.
1: இரத்தம் தான் உள்ளே நுழைக்கூடிய உரிமை நமக்கு கொடுக்கிறது.
0: Why?
1: Yeah.
0: What is there in that blood?
1: அந்த இரத்தத்துல என்ன இருக்கு?
0: What does that blood say?
1: அந்த இரத்தம் என்ன கூறுகிறது?
0: As we enter in, the blood says.
1: உள்ளே பிரவேசிக்கும் போது அந்த இரத்தம் சொல்லுகிறது.
0: The blood of Jesus is speaking there. Remember?
1: ஞாபகம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கே பேசுகிறது.
0: It is speaking better things than the blood of Abel.
1: ஆபேலின் இரத்தத்தை விட மேலானவைகளை பேசுகிறது.
0: What is it speaking?
1: அது என்ன பேசுகிறது?
0: It is speaking saying that his punishment has already been given.
1: அவருடைய தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது என்று அது பேசுகிறது.
0: His death, the punishment of death has already been given.
1: அவருடைய மரண தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது.
0: And God says, when?
1: தேவன் கேட்கிறார், எப்போது என்று.
0: What is the proof?
1: அதுக்கு ஆதாரம் என்ன?
0: The blood is the proof.
1: இரத்தம் தான் ஆதாரம்.
0: Life is in the blood.
1: உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
0: The blood was shed.
1: இரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood is kept in the very presence of God.
1: இரத்தம் தேவனுடைய பிரசன்னத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது.
0: And the blood says, yes, here is the proof that his sins have been taken care of. His punishment has been already given. His death has already been given to him.
1: அவருடைய பாவம் பரிகரிக்கப்பட்டு விட்டது. அவருடைய தண்டனை முடிந்து விட்டது. அதுக்கு ஆதாரம் இதுதான் என்று இரத்தம் அங்கே பேசுகிறது.
0: The blood is speaking that.
1: இரத்தம் அதை பேசுகிறது.
0: That is why we enter in, my friend.
1: ஆகவே தான் நாம் உள்ளே நுழைகிறோம் நண்பர்களே.
0: So now we have the liberty.
1: இப்போது அந்த உரிமை நமக்கு இருக்கிறது.
0: The blood is saying he is all right, he can come in.
1: இரத்தம் சொல்லுகிறது அவர் சரியா இருக்கார், அவர் உள்ள வரலாம்.
0: Why does it say that?
1: ஏன் அப்படி சொல்லுகிறது?
0: It says it because we have put our faith on Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசத்தை வைத்திருக்கிறபடியினால அப்படி சொல்லுகிறது.
0: Anybody that enters in believes in the cross and what Jesus has done there through his shed blood.
1: அங்கே உள்ளே நுழைகிற யாரானாலும் சரி, இயேசுவையும் கல்வாரி சிலுவையில் செய்த காரியங்களையும் அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தையும் விசுவாசிக்கிறார்கள்.
0: That is the only way to come to God.
1: தேவனுடைய வருவதற்கு அது மட்டும்தான் வழி.
0: Jesus said, I am the way.
1: இயேசு நானே வழி.
0: That is the new and a living way.
1: அதுதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம்.
0: There is no other way.
1: வேற வழியே கிடையாது.
0: So those who believe in Jesus believe that Jesus has provided the way through his shed blood, through his death on the cross.
1: ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாய் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள்.
0: And that is how they can enter.
1: அப்படிதான் உள்ளே பிரவேசிக்க முடியும்.
0: So first of all, the holy of holies is prepared for us as a dwelling place.
1: மகாபரிசுத்தலம் நாம் வாசம் பண்ணும் இடமாய் நமக்காக

0: Secondly, God has given us the right and the liberty to come in and dwell there through the blood.
1: ரத்தத்தின் மூலமாய் நாம் உள்ளே பிரவேசித்து அங்கே தங்கிருக்கும்படியான உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: Thirdly, God has provided a new and a living way, he says.
1: மூன்றாவது புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவன் ஏற்படுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது.
0: That is what I just explained just now.
1: அதை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன்.
0: Through the flesh means through the death on the cross.
1: மாம்சமாகிய திரையின் வழியா என்று சொன்னால் கல்வாரி சிலுவையிலே அவருடைய மரணத்தின் மூலமாக.
0: And the blood that was shed there.
1: பிறகு அங்கு சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக.
0: Fourthly, he says, we have a great high priest also provided for us by God.
1: நான்காவதாக தேவன் நமக்கு மகா ஆசாரியர் ஒருவரையும் கொடுத்திருக்கிறார்.
0: Having a high priest over the house of God.
1: தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடி.
0: Jesus is our high priest.
1: இயேசுதான் நம்முடைய பிரதான ஆசாரியர்.
0: God has provided us a high priest.
1: தேவன் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியனை கொடுத்திருக்கிறார்.
0: You see, the priests in those days, in the Old Testament days, that entered into the holy place.
1: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்த அந்த ஆசாரியர்கள்
0: they couldn't go into the holy of holies.
1: அவங்களாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது.
0: Only the holy place.
1: பரிசுத்த ஸ்தலம் மட்டும்
0: just outside the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்துக்கு கொஞ்சம் வெளியே.
0: For that they have to be sprinkled with blood.
1: அதுக்கே அவங்க மேல ரத்தம் தெளிக்கப்படணும்.
0: And also they have to be related to Aaron, that they have to be descendants of Aaron.
1: அது மட்டுமல்ல அவங்களாம் ஆரோனுடைய சந்ததியாரா இருக்க வேணும்.
0: You just can't enter in.
1: சும்மா அப்படியே நுழைந்துட முடியாது.
0: You know, all the tribes of Israel can't just enter in.
1: இஸ்ரவேல் கோத்திரத்தை எல்லா மக்களும் உள்ள போக முடியாது.
0: Only the sons of Aaron.
1: ஆரோனுடைய குமாரர் மட்டும்தான்.
0: With the blood and through the blood.
1: ரத்தத்தை கொண்டு ரத்தத்தின் மூலமாக.
0: That is all.
1: அவ்வளவுதான்.
0: Their relationship to the high priest Aaron is very important.
1: ஆர் பிரதான ஆசாரியாக ஆரோனுடைய சந்ததியா அவங்க இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
0: The question asked is, who are you?
1: கேள்வி கேட்பாங்க, நீ யார் அப்படின்னு.
0: You must say, my ancestor is Aaron.
1: நீங்க சொல்லணும், என்னுடைய முற்பிதா வந்து ஆரோன் அப்படின்னு.
0: And I am a priest.
1: நானும் ஒரு ஆசாரி.
0: Because of my relationship to Aaron, I am a priest.
1: நான் ஆரோனுடைய சந்ததி, அவனுடைய உறவினன், ஆகவே நான் ஆசாரியன்.
0: That is how I enter in.
1: ஆகவே அப்படிதான் உள்ள நுழைறேன்.
0: The New Testament.
1: ஆனா புதிய ஏற்பாட்டில்
0: the believers,
1: விசுவாசிகள்,
0: we enter in through our relationship to our high priest Jesus Christ our Lord.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியர். அவரோடு உள்ள உறவு நிமித்தமாய் நாம் உள்ளே நுழைகிறோம்.
0: When you enter in, nothing else matters but your relationship with Jesus.
1: நீங்கள் உள்ளே நுழையும் போது வேறு எதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. இயேசுவோடு உங்களுக்கு இருக்கிற உறவு மட்டுமே கணக்கில் எடுக்கப்படும்.
0: It is not important whether you are rich or poor.
1: நீங்க ஏழையா பணக்காரனா அதெல்லாம் முக்கியம் இல்லை.
0: Not whether you are educated or not educated.
1: நீங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா அதுவும் முக்கியம் இல்லை.
0: Not important what caste you belong to.
1: நீங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க அதுவும் முக்கியம் இல்லை.
0: No.
1: கிடையாது.
0: When you enter in,
1: உள்ளே நுழையும் போது
0: the only thing that is asked of you is that who are you?
1: அங்க கேட்கப்படுற ஒரே கேள்வி, நீ யார்? அதான்.
0: What right do you have to enter in?
1: உள்ளே பிரவேசிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது?
0: You say, I belong to the high priest.
1: நீங்க சொல்லலாம், நான் பிரதான ஆசாரியனுக்கு சொந்தமானவன்.
0: I come on the basis of my relationship to him.
1: அவரோடு கூட எனக்கு உறவு இருக்கிறதே, அந்த உறவின் அடிப்படையிலே நான் வருகிறேன்.
0: And I come on the basis of the blood.
1: இரத்தத்தின் அடிப்படையிலே நான் வருகிறேன்.
0: You see, this is a wonderful thing that God has provided for us.
1: அவர் தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற அற்புதமான ஒரு காரியம் இது.
0: He has provided the holy of holies for us to dwell in.
1: நாம் வாசம் பண்ணும்படியாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: He has given us the right to enter in and to dwell in through the blood.
1: பிரவேசித்து அங்கே வாசம் பண்ணும்படி இரத்தத்தின் மூலமாய் உரிமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: He has inaugurated and consecrated and opened a new and a living way for us to enter in.
1: பிறகு உள்ளே பிரவேசிக்க புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக அவரே ஏற்படுத்தி
0: வைத்திருக்கிறார். And there is a high priest there.
1: பிறகு பிரதான ஆசாரியர் ஒருவர் அங்கே இருக்கிறார்.
0: He is a living high priest.
1: அவர்தான் இன்றைக்கும் உயிர் வாழ்கிற பிரதான ஆசாரியர்.
0: He is standing there and saying, yes, he is allowed, he is mine.
1: அவர் அங்கே நின்று கொண்டு இவர் உள்ள வரலாம், இவர் என்னுடைய சொந்தம் தான் அப்படி.
0: He is there to receive you.
1: அவர் உங்களை வரவேற்க அங்க இருக்கிறார்.
0: Now how many think you can enter in?
1: எத்தனை பேர் இப்ப நினைக்கிறீங்க நீங்க உள்ள பிரவேசிக்க?
0: The place is prepared.
1: இடம் ஆயத்தம்
0: பண்ணப்பட்டது. Right is given.
1: உரிமையும் கொடுக்கப்பட்டது.
0: The way has been made.
1: வழியும் ஏற்படுத்தப்பட்டது.
0: And there is a person there welcoming you and opening the door for you.
1: பிறகு அங்க ஒருவர் நின்று கொண்டு உங்களை வரவேற்று வாசலையும் திறந்து விடுகிறார்.
0: Now after you hear that, you feel like entering in.
1: இதை கேட்ட பிறகு உள்ளே போகணும் போல இருக்கு இல்லையா?
0: You want to dwell in.
1: நீங்க உள்ள போய் வாசம் பண்ண
0: விரும்புறீங்க. But then he doesn't leave it at that. He tells us four more things about how we are prepared to enter in.
1: பிறகு அவர் அப்படியே நம்மை விட்டு விடுவது கிடையாது. உள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தம் பண்ணப்படுகிறோம் என்று நான்கு காரியங்களை சொல்கிறார்.
0: First, I told you about what God has prepared.
1: முதலாவது தேவன் என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று பார்த்தோம்.
0: Now we are going to talk about how God has prepared us to enter in and dwell in the presence of God.
1: இப்போது தேவனுடைய பிரசன்னத்திலே பிரவேசித்து வாசம் பண்ண முடியும் தேவன் நம்மை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார் அதை பார்ப்போம்.
0: About that, here in these verses that I read to you.
1: அதை குறித்து நான் வாசித்த இந்த வசனங்களிலே.
0: First of all, he says, a true heart has been prepared.
1: முதலாவது
0: we are prepared with a true heart.
1: சுத்தமான இருதயம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும்.
0: Now even though the right is given and the place is there and the high priest is there and the new and a living way is there.
1: பாருங்கள், இடம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, புதிதும் ஜீவனுமான மார்க்கம் இருக்கிறது, பிரதான ஆசாரிய நமக்கு இருக்கிறார்,
0: உரிமை இருக்குது,
1: உரிமை நமக்கு இருக்கிறது.
0: But you can't just enter in just because all those things are there. You have to be prepared to enter in.
1: இந்த காரியங்கள் இருக்கிறதுனால நீங்க சும்மா அப்படியே நுழைந்து விட முடியாது. உள்ளே பிரவேசிக்க நீங்கள் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும்.
0: The heart must be cleansed.
1: இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும்.
0: Sin must be taken care of.
1: பாவம் முதலாவது அகற்றப்பட வேண்டும்.
0: That is why he says let us draw near with a true heart.
1: ஆகவே தான் சொல்கிறார் உண்மையுள்ள இருதயத்தோடு சேரக்கடவோம்.
0: The heart can be true only when it is cleansed by the blood of Jesus.
1: இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டால் மட்டுமே உண்மையுள்ளதாக இருக்க முடியும்.
0: Talking about the heart that is washed and is yielded to the power of the blood, the cleansing power of the blood.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்தம் பண்ணப்பட்டது சுத்திகரிக்கிற அந்த வல்லமைக்கு தன்னை ஒப்புக்கொடுத்த இதயத்தை குறித்து இது பேசுகிறது.
0: A true heart is not when you look at yourself in the mirror and say, well, I'm a pretty good person, I can enter in.
1: உண்மையுள்ள இருதயம் சொன்னா உங்களை நீங்களே கண்ணாடியில பார்த்து நான் நல்லா தான் இருக்கேன், நான் உள்ள போகலாம் அப்படி சொல்றது கிடையாது.
0: Not judging yourself and saying, well, I'm fine, I'm a good person, I can go in.
1: உங்களை நீங்களே நிதானிச்சிட்டு நான் நல்லா தான் இருக்கேன், நான் உள்ள போகலாம் அப்படி கிடையாது.
0: No.
1: கிடையாது.
0: The only right you have is through the blood.
1: உங்களுக்கு இருக்கிற ஒரே உரிமை இரத்தத்தின் மூலமாக மட்டுமே.
0: The heart must be cleansed through the blood.
1: இருதயம் இரத்தத்தின் மூலமாக சுத்தமாக்கப்பட வேண்டும்.
0: Sins must have been confessed.
1: பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும்.
0: And it must the heart must have been cleansed by the power of the blood.
1: பிறகு இருதயம் இரத்தத்தின் வல்லமையால் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
0: A true heart is a heart that God gives.
1: உண்மையுள்ள இருதயம் என்பது தேவன் அருளும் இருதயமாக இருக்கிறது.
0: God doesn't judge us by our perfection.
1: நம்முடைய
0: பார் பெர்ஃபார்மன்ஸ்,
1: நம்முடைய பூரணத்தை கண்டோ அல்லது நம்முடைய செயல்களை கண்டோ தேவன் நம்மை நிதானிப்பதில்லை.
0: He judges only by the covering of the blood.
1: ரத்தம் நம்மை மூடி இருக்கிறதா அதை கொண்டு மட்டுமே நம்மை அவர் நிதானிக்கிறார்.
0: Only if we are covered by the blood then we can enter.
1: ரத்தத்தினால் மூடப்பட்டிருந்தால் மட்டுமே நாம் உள்ளே பிரவேசிக்கலாம்.
0: A true heart is something that God gives and only through
1: ஒன்று அது இருந்தால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும்.
0: So God prepares us to enter in by giving us a true heart.
1: ஆகவே உண்மையுள்ள இருதயத்தை நாம் கொடுத்து உள்ளே பிரவேசிப்பதற்கு தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
0: The second thing that God does to prepare us.
1: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுவதற்கு செய்கிற இரண்டாவது காரியம்
0: is that he gives in our hearts a full assurance of faith.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
0: That is another thing that God gives.
1: தேவன் கொடுக்கிற இன்னொரு காரியம் இதுதான்.
0: See, that is why I am amazed when people hesitate to enter in to God's presence.
1: ஆகவே தான் பாருங்கள் தேவனுடைய சமூகத்திலே உள்ளே நுழைய மக்கள் தயங்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
0: How can you hesitate?
1: எப்படி நீங்க தயங்கலாம்?
0: God has made everything ready.
1: தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கார்.
0: Then he comes and gives you a true heart.
1: பிறகு அவரே வந்து உண்மையுள்ள இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்.
0: By cleansing your heart through the blood of Jesus.
1: ரத்த இயேசுவின் ரத்தத்தின் மூலமா உங்கள் இருதயத்தை
0: சுத்திகரிப்பார். Then after your heart is cleansed he comes and gives you the full assurance of faith.
1: இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை அவரே வந்து
0: How does he give the full assurance of faith?
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை எப்படி அவர் கொடுக்கிறார்?
0: When you come to know what God says about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் அறியும் போது,
0: when you come to know the word of God,
1: தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது,
0: and when you confess it and make it your testimony,
1: அதை நீங்கள் அறிக்கை செய்து அதையே உங்கள் சாட்சியாய் மாற்றிக் கொள்ளும் போது,
0: that brings full assurance of faith.
1: அதுதான் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறது.
0: This is the full gospel.
1: இதுதான் பூரண சுவிசேஷம்.
0: This is not the full gospel.
1: இதுவே அது பூரண சுவிசேஷம்.
0: This is the full gospel.
1: இதுதான் பூரண சுவிசேஷம்.
0: Full assurance.
1: பூரணமான நிச்சயம்.
0: Full boldness.
1: பூரணமான தைரியம்.
0: Full confidence.
1: முழுமையான நிச்சயம்.
0: No
1: நிறைந்திருக்கிறீர்கள் வேண்டும் என்று இதயம் சொல்கிறது.
0: Does your heart have full confidence and full assurance?
1: உங்கள் இதயத்திலே முழுமையான நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறதா?
0: Amen.
1: Amen.
0: That is a lot of people have got the half gospel.
1: நிறைய பேருக்கு பாதி சுவிசேஷம் தான் இருக்கு பாருங்க.
0: One man said to me, what do you mean full gospel? Does it mean we have all got half gospel?
1: ஒருத்தர் கேட்டார், என்ன பூரண சுவிசேஷம் சொல்றீங்க, அப்பனா நாங்களா என்ன பாதி சுவிசேஷம் அப்படினு.
0: I said, do you have half gospel?
1: நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன பாதி சுவிசேஷமா இருக்கு அப்படினு.
0: What do you believe? Tell me.
1: நீங்க என்னத நம்புறீங்க சொல்லுங்க.
0: Let's find out whether you got half the gospel or full gospel.
1: உங்களுக்கு பாதி இருக்குதா பூரண சுவிசேஷம் இருக்கா பார்க்கலாம் அப்படினு.
0: He said, oh brother, I thought you meant this by full gospel.
1: அவர் சொன்னார், brother, full gospelனா நான் இதையோ இதுன்னு நீங்க இத சொல்றீங்கன்னு யோசித்தேன்.
0: No, full gospel everything is there. Full, it is full of stuff.
1: பூரண சுவிசேஷத்துல எல்லாம் பூரணமா இருக்கு.
0: Have you got it full?
1: பூரணமா இருக்கு அவங்ககிட்ட.
0: Many people haven't got it full.
1: நிறைய பேருக்கு அது ஃபுல்லா இல்ல பாருங்க.
0: That is why the full assurance is not there.
1: அதுதான் பூரண நிச்சயம் இல்ல.
0: This is something that God prepares us with.
1: இந்த காரியத்திலே தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
0: Gives us a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இருதயத்தை கொடுக்கிறார்.
0: Then gives us a full assurance.
1: பிறகு பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
0: Then thirdly,
1: பிறகு மூன்றாவது,
0: it says our hearts are cleansed.
1: நம்முடைய இருதயம் கழுவப்படுகிறது என்று சொல்கிறார்.
0: This is another way that he deals with us.
1: இந்த விதத்திலும் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார்.
0: He gives us a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இருதயத்தை கொடுக்கிறார்.
0: But then after we get the true heart,
1: பிறகு உண்மையுள்ள இருதயம் நமக்கு கிடைத்த பிறகு,
0: many times we do still wrong.
1: பல சமயங்களில் இன்னமும் நாம் தவறு செய்கிறவர்களாக இருக்கிறோம்.
0: We sometimes commit sins.
1: சில சமயத்திலே பாவம் செய்து விடுகிறோம்.
0: We fall sometimes.
1: சில சமயத்திலே விழுந்து விடுகிறோம்.
0: We falter sometimes.
1: சில சமயத்திலே தவறுகிறோம்.
0: There are many shortcomings that we have.
1: பல குறைகள் நம்மிடத்திலே காணப்படுகிறது.
0: It's a true heart. It's a true heart.
1: உண்மையுள்ள இருதயம் தான்.
0: It's a God given heart.
1: தேவனால் கொடுக்கப்பட்ட இருதயம் தான்.
0: But this true heart sometimes needs to be cleansed again and again.
1: ஆனா இந்த உண்மையுள்ள இருதயம் சில சமயத்துல திரும்ப திரும்ப கழுவப்பட வேண்டியிருக்கு.
0: And God provides the cleansing also from time to time.
1: அதை கழுவுவதற்கு வேண்டியதான காரியங்களையும் தேவனே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: That is why John says in 1 John 1:7.
1: ஆகவே தான் 1 யோவான் 1:7 யோவான் கூறுகிறார்.
0: He says the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: This is not talking about an unbeliever.
1: இது ஒரு அவிசுவாசி குறித்து பேசவில்லை.
0: This is talking about a believer.
1: இது விசுவாசி குறித்து பேசுகிறது.
0: Some of you say, oh, believer sinning, brother.
1: சிலர் ஐயோ விசுவாசி பாவம் செய்கிறதா?
0: Yeah, he is talking about believers. Sometimes when they sin, he says, the blood of Jesus Christ cleanses us from all sin.
1: ஆ விசுவாசி பத்தி தான் பேசுறார். விசுவாசி சில சமயத்துல பாவம் செய்யும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது.
0: He says us, நம்மை
1: நம்மை அப்படின்றார் பாருங்க, நம்மை சுத்திகரிக்கும்.
0: He includes himself.
1: தன்னையும் சேர்த்துக்கிறார் அதுல.
0: Saint John,
1: பரிசுத்த யோவான்.
0: He says the blood of Jesus cleanses us.
1: அவர் சொல்றார், இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleanses us.
1: நம்மை சுத்திகரிக்கும்.
0: This great saint says it cleanses us.
1: மாபெரும் பரிசுத்தவான் சொல்றார், நம்மை சுத்திகரிக்கும் என்று.
0: Cleanses John.
1: யோவானை சுத்திகரிக்கும்.
0: Cleanses Paul.
1: பவுலை சுத்திகரிக்கிறது.
0: Peter.
1: பேதுருவை.
0: It cleanses you and I.
1: உங்களையும் என்னையும் அது சுத்திகரிக்கிறது.
0: All of us need the cleansing power of the blood from time to time.
1: நம் எல்லாருக்கும் இயேசுவின் சுத்திகரிக்கும் வல்லமை அவ்வப்போது தேவைப்படுகிறது.
0: If God gave us a true heart and then he gave us the full assurance of faith, very soon we will sin and lose the assurance of faith and will be afraid to enter in.
1: தேவன் உண்மையுள்ள இருதயத்தையும் விசுவாசத்தையும் பூரண நிச்சயத்தையும் கொடுத்து விட்டால் பிறகு வெகு சீக்கிரத்திலே நாம் பாவம் செய்ய.
0: அத மட்டும் கொடுத்திருந்தால் வெகு சீக்கிரத்திலே ஏதாவது பாவம் செய்த உடனே உடனே நிச்சயம் போயிடும். உள்ள இருக்கிறதுக்கு பயமா இருக்கும், வெளியே ஓடி வந்துருவோம். That is why he says I'll give you cleansing also.
1: ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் சுத்திகரிப்பையும் கொடுக்கிறேன்.
0: Cleansing, continual cleansing.
1: தொடர்ந்து நான் சுத்திகரிக்கிறேன்.
0: Cleansed from an evil conscience, the Bible says.
1: வேதம் சொல்கிறது துர்மன சாட்சியிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறோம்.
0: Cleansed constantly as we confess our sins.
1: பாவங்களை அறிக்கை செய்யும்போது தொடர்ந்து நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
0: You are living in the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்கிறோம்.
0: Sometimes when you sin,
1: சில சமயத்தில் நீங்கள் பாவம் செய்யும்போது
0: makes you very uncomfortable.
1: அது உங்களை தர்ம சங்கடத்துக்குள்ளாக்குகிறது.
0: Puts fear in your heart.
1: உங்கள் இதயத்தில் பயத்தை உண்டாக்குது.
0: Strains your relationship with God.
1: தேவனோடு உங்களுக்குள்ள உறவை துண்டிக்கிறது.
0: Unable to pray.
1: ஜெபிக்க முடியவில்லை.
0: Unable to enjoy your fellowship with God.
1: தேவனுள்ள ஐக்கியத்தை அனுபவிக்க முடியவில்லை.
0: What do you do?
1: நீங்கள் என்ன செய்வது?
0: Don't just get out.
1: சும்மா அப்படியே வெளியே போயிடாதீங்க.
0: Don't just walk away.
1: அப்படியே நடந்து போயிடாதீங்க.
0: Don't just walk away from the communion.
1: திருவிருந்தை விட்டு வெளியே போயிடாதீங்க.
0: All those things are not the right thing to do.
1: இதெல்லாம் செய்வதற்கு சரியான காரியம்
0: இல்லை. What do you do when you feel uncomfortable?
1: இப்படி சங்கடப்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
0: What do you do when you know that you have done wrong and it's not right?
1: பாவம் செய்து விட்டேன், இது சரியில்லை என்பதை உணரும் போது என்ன செய்ய வேண்டும்?
0: Confess.
1: அறிக்கை செய்யுங்கள்.
0: The blood of Jesus cleanses you from all your sins.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்.
0: Fourthly.
1: நான்காவது.
0: The body is also washed.
1: சரீரமும் கழுவப்படுகிறது.
0: With pure waters.
1: சுத்த ஜலத்தால்.
0: This is another fourth preparation that God gives us.
1: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்காவது காரியம் இது.
0: What does it mean by the body being washed with pure water?
1: சரீரம் சுத்த ஜலத்தால் கழுவப்படுகிறது என்று சொல்லுகிறதே என்ன அர்த்தம்?
0: You see, the blood cleanses us from all our sins.
1: பாருங்க, நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்து இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது.
0: But Jesus said, you are clean by the words that I have spoken to you.
1: ஆனால் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமாயிருக்கிறீர்கள்.
0: This is another kind of cleansing.
1: இது இன்னொரு வகையான சுத்திகரிப்பு.
0: Not the cleansing with the blood, it is the cleansing with the water of the word.
1: இது இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுகிறது அல்ல, திருவசனமாகிய ஜலத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது.
0: It is a constant work of sanctification done in the believer through the word of God, which cleanses him and makes him more and more sanctified and holy.
1: வசனத்தின் மூலமாய் விசுவாசி தொடர்ந்து எப்போதும் சுத்திகரிக்கப்படுகிறார். அது அவரை சுத்திகரித்து இன்னும் அதிகமாக அவரை பரிசுத்தமாக்குகிறது.
0: In all his life, in all matters of life and dealings, he is made holy by the word of God, dealing with him, correcting him and washing him and cleaning him up.
1: வாழ்நாளெல்லாம் தேவனுடைய வசனம் அவரோடு கூட இடைப்பட்டு அவரை திருத்தி அவரை கழுவி அவரை பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருக்கிறது.
0: Now when you come to the Lord through the blood,
1: இரத்தத்தின் மூலமாய் கர்த்தரண்டை நீங்கள் வரும்போது,
0: you are washed with the blood,
1: நீங்க இரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்கள்,
0: covered with the blood,
1: இரத்தத்தினாலே மூடப்பட்டு விட்டீர்கள்,
0: and enter into the presence of God,
1: தேவனுடைய சமூகத்திலே பிரவேசித்து விட்டீர்கள்,
0: and dwell there,
1: அங்கே வாசம் பண்றீங்க.
0: But then you got to grow a lot.
1: பிறகு நீங்க நிறைய வளர வேண்டும்.
0: Grow a lot in holiness and in purity.
1: பரிசுத்தத்திலும் சரி சுத்தத்திலும் சரி நிறைய வளர வேண்டும்.
0: How do we grow?
1: எப்படி வளருவது?
0: It is through the word of God.
1: தேவனுடைய வசனத்தின் மூலமாக.
0: The word of God is the thing that God uses in us to correct and to continually lead us into sanctification and a life of holiness.
1: நம்மை திருத்தவும் தொடர்ந்து நம்மை சுத்தமாக்கவும் பரிசுத்த பாதையில் நடத்தவும் தேவன் பயன்படுத்துகிற காரியம் தேவனுடைய வார்த்தை தான்.
0: Now let us look at the two sets of four things.
1: இப்போ இந்த நான்கு காரியங்களா இருக்கிறதே இது இரண்டையும் நாம் பார்ப்போம்.
0: Now listen very carefully.
1: நல்லா கவனிங்க.
0: God has prepared four things.
1: தேவன் நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: The holy of holies,
1: மகா பரிசுத்த ஸ்தலம்,
0: the right to enter there,
1: அங்கே நுழையக்கூடிய உரிமை,
0: and a new and a living way has been consecrated, dedicated,
1: புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கம் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது,
0: and then the high priest is also given.
1: பிறகு மகா ஆசாரியரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
0: This is God preparing for us.
1: இது தேவன் நமக்காக
0: then we are prepared so that we may come in.
1: பிறகு உள்ளே பிரவேசிக்க நாமும் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்.
0: We are given a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இதயம் கொடுக்கப்படுகிறது.
0: We have given the full assurance of faith.
1: பிறகு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் கொடுக்கப்படுகிறது.
0: Then our heart is also continually cleansed from continually cleansed from sins time to time.
1: பிறகு நம்முடைய இதயம் அவ்வப்போது நாம் செய்கிற பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறது.
0: Then the word of God also is given to wash us and clean us.
1: பிறகு நம்மை கழுவி சுத்தமாக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: After telling us what God has done, four things that God has done, and after telling us the four things that God has done to prepare us,
1: தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணிருக்க நான்கு காரியங்களை சொன்ன பிறகு தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்கு காரியங்களையும் வசனம் கூறுகிறது.
0: And then only he says, let us draw near.
1: அதன் பிறகு தான் சொல்லுகிறார், நாம் உள்ளே பிரவேசிப்போம்.
0: So you must not just read the let us draw near alone. You must understand these things and only then he says, let us draw near.
1: ஆக உள்ளே பிரவேசிப்போம் என்று அதை மாத்திரம் வாசித்து விட்டு விட கூடாது. இவை எல்லாவற்றையும் வாசித்து விட்டு அதன் பிறகு சொல்ல வேண்டும், உள்ளே பிரவேசிப்போம் என்று.
0: If he simply said, let us draw near, many of us will run away.
1: நாம சும்மா உள்ளே பிரவேசிப்போம் சொல்லி இருக்கிற அதை வாஸ்தவம் சொன்னா நம்மள அநேக ஓடி போய்
0: விடுவோம். Why does he say let us draw near?
1: ஏன் அவர் சொல்கிறார் உள்ளே பிரவேசிக்க வருவோம் என்று?
0: Let us draw near because he has prepared the holy of holies for us to dwell.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்தை நாம் வாசம் பண்ணும்படி அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because he has given us the right and the liberty to enter.
1: உள்ளே நுழையக்கூடிய உரிமை சாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because a new and a living way has been inaugurated through the cross.
1: சிலுவையின் மூலமாய் புதிதும் ஜீவனுமான பாதை நமக்கு திறக்கப்பட்டு விட்டது. ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because the high priest is there to welcome us.
1: மகா ஆசாரியர் நம்மை வரவேற்கும்படி அங்கே இருக்கிறார். ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because we have a heart given to us by God, a pure true heart.
1: தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உண்மையுள்ள சுத்தமான இருதயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because we have full assurance of faith that everything is all right.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம் சேரக்கடவோம்.
0: Let us draw near because our heart is cleansed from sins now and then.
1: இப்போ அப்போ நாம் செய்கிற பாவங்களிலிருந்து நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because the word is cleansing us all the time and making us better and better.
1: வார்த்தை தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து நம்மை சிறப்பான மக்களாய் மாற்றுகிறது. ஆகவே நாம் கெசேரா கடவோம்.
0: After hearing that you cannot stay out.
1: இதெல்லாம் கேட்ட பிறகு நீங்க வெளியே நிற்கவே முடியாது.
0: After hearing that how can you fear?
1: இதை கேட்ட பிறகு எப்படி உங்களுக்கு பயம் உண்டாகும்?
0: After hearing that you will draw near and you will draw in and you will live in and dwell in the very presence of God.
1: இதை கேட்ட பிறகு நீங்க கிட்டே வருவீர்கள், உள்ளே பிரவேசிப்பீர்கள், தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்வீர்கள்.
0: Glory to God.
1: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
0: Amen.
1: Amen.
0: Now does it tell you does the words let us draw near mean anything to you?
1: இப்போது சேரக்கடவோம் என்ற வார்த்தை உங்களுக்கு அர்த்தம் நிறைந்ததா இருக்கிறதா?
0: You know what let us draw near means?
1: சேரக்கடவோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
0: I like the Tamil translation. It says what I want to say really.
1: நான் என்ன சொல்ல வரணும் அது தமிழ் மொழிபெயர்ப்பு நல்லா சொல்லுது பாருங்க.
0: Says what the Bible is really saying.
1: வேதம் எப்படி சொல்லுதா சரியா சொல்லுது.
0: சேரக்கடவோம்னா கடைசியா வந்து அரை வாயிடுவோம்னு. இங்க வந்து சேர்ந்துருங்க. Are you there?
1: இருக்கீங்களா?
0: Not visiting.
1: சும்மா போய் பார்த்துட்டு வரது இல்ல.
0: Not coming once in a while.
1: எப்போதாவது வந்துட்டு போறது இல்ல.
0: Finally don't be going here and there and loitering. Come and arrive in the very presence of God. Don't be hesitating, don't be wondering. Come and arrive.
1: இங்க அங்கே போய் அலையாதீங்க, சுத்திட்டு இருக்காதீங்க, தயக்கம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், பயம் வேண்டாம், வந்து சேருங்கள்.
0: This is your destination, your destiny. Arrival point. Come and arrive.
1: நீங்க வந்து சேர வேண்டிய இடம், கடைசியா வர வேண்டிய இடமே இதுதான்.
0: வந்து சேர்ந்துருங்க. Are you there?
1: இருக்கீங்களா?
0: Look at the person next to you.
1: பக்கத்துல இருக்க பாத்து சொல்லுங்க.
0: சே வந்து சேந்திருங்க.
1: வந்து சேந்திருங்கன்னு.
0: Into the very presence of God.
1: தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலேயே.
0: Oh praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: What a wonderful thing it is to meditate on these things.
1: இந்த காரியங்களை தியானிப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
0: You see a lot of believers the problem is that they never think about these things.
1: பல நிறைய விசுவாசியோட பிரச்சனையே இதெல்லாம் நினைப்பதே கிடையாது.
0: You know because they never think about these things there is no boldness and there is no confidence.
1: இதெல்லாம் நினைக்காதனால தான் ஒரு தைரியம் கிடையாது, ஒரு நம்பிக்கை கிடையாது.
0: Because these truths are not there they have struggles.
1: இந்த சத்தியங்கள் இல்லாதபடியால தான் அவ்வளவு போராடுகிறார்கள்.
0: Now let me share with you one more thing.
1: இப்போது இன்னொரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து
0: just in the next few minutes and then we'll close.
1: அடுத்த சில நிமிடங்களில் இதை சொல்லி பிறகு முடிப்போம்.
0: The 11th matter.
1: 11வது காரியம்.
0: The 11th thing that the Bible says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது வேதம் கூறுகிற 11வது காரியம்.
0: I'm going to just take maybe 7 or 8 minutes because that's all I have.
1: இன்னும் ஒரு 7 8 நிமிடங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன்.
0: We don't have much time.
1: நேர் நமக்கு அதிகம்.
0: But I will share it with you.
1: ஆனால் அது உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டும்.
0: Victory over the devil through the blood.
1: இரத்தத்தின் மூலமாக பிசாசின் மீது நாம் வெற்றி பெறுகிறோம்.
0: That is why I read Revelation 12 11 that is the key text.
1: ஆகவே தான் வெளிப்படுத்தல் 12 11 வாசித அதான் முக்கியமான வசனம்.
0: But now let us read John chapter 12.
1: ஆனால் இப்பொழுது யோவான் 12 அதிகாரத்தை நாம் வாசிப்போம்.
0: John chapter 12.
1: யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம்.
0: And verse 31 to 33.
1: 31 முதல் 33 வரை.
0: It says now is the judgment of this world now shall the prince of this world be cast out and if I be lifted up from the earth I will draw all men unto me. This he said signifying what death he should die.
1: இப்போதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
0: Now the cross Jesus is talking about the cross here.
1: பாருங்க இங்க இயேசுவானவர் சிலுவை குறித்து பேசுகிறார்.
0: You know he says if I be lifted up from the earth.
1: அதுல நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது.
0: He is talking about being lifted up on the cross.
1: சிலுவையிலே உயர்த்தப்படுவதை குறித்து இங்க பேசுகிறார்.
0: Verse 33 clearly says that this is talking about the kind of death he will die.
1: 33 சரியாய் தெளிவா சொல்கிறது தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
0: What will happen when he dies on the cross?
1: அவர் சிலுவையிலே மரிக்கும்போது என்ன நடக்கும்?
0: One of the things that will happen he says is that the prince of this world be cast out.
1: நடக்க போகிற காரியங்களில் ஒன்று இந்த உலகத்தின் அதிபதி புறமாக தள்ளப்படுவான் என்று அவரே சொல்கிறார்.
0: You and I know that the devil is the prince of this world.
1: உங்களுக்கு எனக்கு தெரியும் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு தான்
0: என்று. When Jesus dies on the cross the prince of the world will be cast out.
1: இயேசு சிலுவையிலே மரிக்கும்போது உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்படுவான்.
0: How is it that the cross deals with the devil in that way?
1: பிசாசு இந்த அளவுக்கு புறமே தள்ளுகிற விதத்தில் சிலுவை எப்படி என்ன காரியத்தை செய்கிறது?
0: In what way is the cross the means of casting out this prince of this world?
1: சிலுவை எந்த விதத்தில் இந்த உலகத்தின் அதிபதியை புறமாக தள்ளக்கூடியதா இருக்கிறது?
0: See, we have to understand how the devil has power over people.
1: பாருங்க மக்கள் மீது பிசாசுக்கு எப்படி அதிகார வல்லமை இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: The devil has power and authority over people because of their sin.
1: மக்களுடைய பாவங்கள் நிமித்தமாயதான் அவள் மீது பிசாசுக்கு அதிகாரம் வல்லமை.
0: If a man is not a sinner, the devil has no power over him.
1: ஒரு மனுஷன் பாவியா இல்லாவிட்டால் அவன் மீது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை.
0: The Bible says all have sinned.
1: வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம்
0: செய்துட்டாங்க. All are under the power of the devil.
1: ஆகவே எல்லாரும் பிசாசின் வல்லமையின் கீழ இருக்கிறார்கள்.
0: So the devil is the prince of this world because he has power over every person in the whole world.
1: ஆகவே உலகத்தில் இருக்க எல்லார் மீதும் பிசாசுக்கு வல்லமை இருக்கிறபடியாலே அவன் தான் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறான்.
0: He has power over people through sin.
1: பாவத்தின் மூலமாய் மக்கள் மீது அதிகாரம் வல்லமை இருக்கிறது.
0: As long as their sin is not taken care of in the way that it should be taken care of, they will always be under the power of Satan.
1: மக்களுடைய பாவம் எப்படி அகற்றப்பட வேண்டுமோ அப்படி அகற்றப்படாத வரையிலே எல்லாரும் பாவத்தின் வல்லமை பிசாசுடைய வல்லமையின் கீழாக தான் இருப்பார்கள்.
0: On the cross of Calvary,
1: கல்வாரி சிலுவையிலே,
0: when Jesus died there and shed his blood,
1: இயேசுவானவர் அங்கே மரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினபோது,
0: when he was lifted up there on the cross,
1: கல்வாரி சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்டபோது,
0: when his blood was shed,
1: அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டபோது,
0: it was shed for the remission of our sins.
1: நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அது சிந்தப்பட்டது.
0: And that blood covers us. God sees us as the ones that are covered by the blood of Jesus.
1: தேவனை காணும்போது இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்டவளாய் நாம் காண்கிறோம்.
0: The devil is the great accuser of the brethren.
1: பாருங்க சகோதர பேரில் குற்றம் சாட்டுகிறவன் இந்த பிசாசு தான்.
0: The devil has power because he accuses us night and day.
1: இரவும் பகலும் பிசாசு நம் மீது குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறான்.
0: That is his job.
1: அதான் அவனுடைய வேலை.
0: But all of a sudden,
1: ஆனால் திடீரென்று,
0: when a person comes and believes that Jesus died for him,
1: ஒரு மனிதர் வந்து இயேசு எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கும்போது,
0: and that the blood was shed for him,
1: இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்கும்போது,
0: and puts his faith in Christ,
1: இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கும்போது,
0: and is saved,
1: அவர் ரட்சிக்கப்படுகிறார்.
0: Then what happens?
1: பிறகு என்ன நடக்கிறது?
0: The devil finds no accusation.
1: இப்ப குற்றம் சாட்ட பிசாசுக்கு ஒண்ணும் இல்லங்க.
0: That is why the apostle Paul says in Romans 8:34.
1: ஆகவே தான் ரோமர் 8:34 ல அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான்,
0: Who is he that condemneth?
1: நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
0: He says it is Christ that died, yea rather is risen again.
1: கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர்.
0: Who is now at the right hand of God interceding for us?
1: அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர்.
0: Which accuser is he talking about?
1: எந்த குற்றம் சாட்டுகிறவனை பத்தி அவர் பேசுகிறார்?
0: Which condemning person he is talking about?
1: எந்த ஆக்கினைக்குட்படுத்துகிற மனிதனை பற்றி பேசுகிறார்?
0: There is only one person that does that.
1: ஒரே ஒரு ஆள் தான் அப்படி செய்கிறான்.
0: He is talking about the devil that accuses and condemns us all the time.
1: நம்மை எப்பொழுதும் ஆக்கினைக்குட்படுத்தி குற்றம் சாட்டுகிற பிசாசை அவர் குறிப்பிடுகிறார்.
0: He says, Who is he that condemneth?
1: அவர் சொல்கிறார், நம்மை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்?
0: It is Christ who died.
1: கிறிஸ்துவே மரித்தவர்.
0: His blood was shed.
1: அவருடைய ரத்தம் தான் சிந்தப்பட்டது.
0: He took care of my sin.
1: அவருடைய பாவங்களை எல்லாம் சரி செய்தார்.
0: Therefore the devil has no right to condemn me.
1: ஆகவே என்னை குற்றப்படுத்த பிசாசுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது.
0: See, the devil all of a sudden is landed without any power.
1: பாருங்க பிசாசு திடீர்னு பார்த்தா அவனுக்கு என்னவிதமான அதிகாரம் வல்லமை இல்லாம போய்விட்டது.
0: This is the way through the cross and what happened there, the prince of this world is cast out.
1: இப்படி தான் கல்வாரி சிலுவையின் மூலமாய் அங்கே நடந்த காரியம் மூலமாய் உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்பட்டான்.
0: Amen. He has been cast out from the thrones of many people's hearts and lives.
1: அநேக மக்களுடைய இருதயங்களிலே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்தானே, அதிலிருந்து அவன் புறமே தள்ளப்பட்டான்.
0: He has been the lord and master over them, dominating them. He has been cast out.
1: அவர் மீது ஆண்டவன் எஜமானமாய் இருந்து அவளை ஆண்டவன் தான் இப்போது தள்ளப்பட்டு விட்டான்.
0: The prince of this world has been cast out.
1: உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு விட்டான்.
0: When the blood was shed,
1: ரத்தம் சிந்தப்பட்டபோது,
0: sins have been forgiven.
1: பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
0: The devil's weapons were confiscated.
1: பிசாசுடைய ஆயுதங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது.
0: The greatest weapon was the weapon of accusation.
1: மிகப்பெரிய ஆயுதமே அவனுடைய குற்றச்சாட்டுதல் தான்.
0: It has been taken away from him.
1: அது அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு விட்டது.
0: He has no weapon to wield now.
1: இப்போது அவன் மிரட்ட ஆயுதம் இல்லை.
0: He is a devil without a teeth. The Bible says in Psalm 2.
1: சங்கீதம் 2ல சொல்றது அவன் பல்லு இல்லாத பிசாசு.
0: In the boxing match he lost his teeth.
1: Boxing matchலயே அவர் இருக்க பல்லெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Poor fellow can't chew on you.
1: பாவம் இப்போ உங்களுக்கு மெல்ல கூட முடியாது அவனால.
0: He just opens his mouth and roars.
1: வாயை திறந்து சும்மா கர்ச்சிட்டே
0: இருப்பான். But if you look into the mouth as he is roaring, there is no teeth.
1: அவன் கர்ச்சிக்கும் போது கொஞ்சம் வாயுக்குள்ள பாருங்க, பல்லே இருக்காதங்க.
0: Jesus has knocked out all his teeth.
1: இயேசு இருக்கிற பல்லெல்லாம் பிடிக்கிட்டார்.
0: There is no power.
1: அவங்க கிட்ட வல்லமே இல்ல.
0: When you put your faith in Jesus,
1: நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது,
0: when you believe that his blood washes you,
1: அவருடைய ரத்தம் உங்களை கழுவுகிறதுன்னு விசுவாசி,
0: the devil has no grip on you.
1: பிசாசு உங்கள் மீது பிடி இல்லை.
0: He cannot put his claws on you and hold you.
1: அவன் தன்னுடைய கரங்களை வைத்து உங்களை பற்றிக் கொள்ள முடியாது.
0: No, nothing can hold you.
1: முடியாது, எதுவும் உங்களை பற்றிக் கொள்ள முடியாது.
0: So this world has been cast out
1: in the உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு
0: from the throne of your heart
1: உங்கள் இருதய சிம்மாசனத்தில்
0: for everyone that believes in Jesus the prince of the world has been cast out.
1: இயேசு விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து இந்த உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு
0: now in the throne of your life and my life Jesus is lord and
1: இப்போது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை சிம்மாசனத்திலே இயேசுவே ஆண்டவரும் இரட்சகருமாய் வெற்றிருக்கிறார்.
0: We have victory over this accuser.
1: இந்த குற்றம் சாட்டுவர் மீது நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம்.
0: We say like the apostle Paul.
1: அப்போஸ்தலன் பவுலை போல நாம் சொல்கிறோம்,
0: Who is he that condemneth?
1: ஆக்கு ஆக்கினிக்குள்ளாய் திருக்கிறவனியா?
0: We don't say, oh, he is condemning me.
1: Oh, அவன் ஆக்கினிக்குட்படுத்திட்டே இருக்கான் நாம் சொல்லுகிறோம்.
0: We don't let him come and chase us.
1: அவன் வந்து நம்ம துரத்த நாம் என்ன கொடுக்கிறது?
0: We are looking for him.
1: நாமதான் அவனுக்காக பாத்துருக்கோம்.
0: அவன் எங்க நம்ம தேடிடுறோம், எங்க அவன்? Where is he?
1: எங்க அவன்?
0: Who is he that condemns?
1: ஆக்கினிக்குட்படுத்துறவன்
0: யார்? That is our attitude.
1: அதுதான் நம்முடைய
0: மனம். We are challenging him.
1: நாம் அவனுக்கு சவால் விடுகிறோம்.
0: Can you condemn me?
1: நீ என்ன குற்றப்படுத்த முடியுமா?
0: Can you challenge what the blood of Jesus has done?
1: இயேசுவின் இரத்தம் செய்திருக்கிறதை சவால் விட முடியுமா?
0: Can you say that I am not washed enough?
1: நான் போதுமான அளவு கழுவப்படவில்லை என்று சொல்ல முடியுமா?
0: Can you say that I am not clean?
1: நான் சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியுமா?
0: Can you say that?
1: நீ அப்படி சொல்ல முடியுமா?
0: The devil stands there without any accusation.
1: பிசாசு அப்படி சொல்லும்போது குற்றம் சாட்ட ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான்.
0: Rejoice.
1: களி கூறுங்கள்.
0: Rejoice in who you are.
1: நீங்கள் யார் என்பதிலே களி கூறுங்கள்.
0: Let's stand up together.
1: நாம் எல்லாரும் எழுந்து
0: And lift up our hands and rejoice.
1: கரங்களை உயர்த்தி நாம் களி கூறுவோம்.
0: Amen.
1: Amen.
0: Praise God and rejoice.
1: கர்த்தரை துதித்து மகிழுங்கள்.
0: ஹalleluya
1: ஹalleluya
0: for what the blood of Jesus has done for you.
1: இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறதோ அது நிமித்தமாய்
0: rejoice
1: மகிழுங்கள்.
0: Amen.
1: Amen.
0: You are righteous.
1: நீங்கள் நீதிமான்கள்.
0: In the sight of God.
1: தேவனுடைய பார்வையில்.
0: ஹalleluya
1: ஹalleluya.
0: Oh praise you Jesus.
1: Oh நன்றி கர்த்தாவே.
0: Praise you Jesus.
1: நன்றி இயேசுவே.
0: Praise you Father.
1: நன்றி தகப்பனே.
0: Thank you Lord.
1: நன்றி கர்த்தாவே.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Praise you Jesus.
1: ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே.
0: Praise you Father.
1: நன்றி.
0: Lift up your hands and say.
1: கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள்.
0: I have been given the right to dwell in God's presence.
1: தேவனுடைய சமூகத்தில் வாசமனும் உரிமை என கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Everybody, I have been given that right to dwell in the presence of God.
1: எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய சமூகத்தில் வாசமனும் உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: I have right to enter.
1: உள்ளே பிரவேசிக்கும் உரிமை எனக்கு இருக்கிறது.
0: The way is open.
1: வழியும் திறக்கப்பட்டிருக்கிறது.
0: High priest is there.
1: மகா ஆசாரியர் அங்க இருக்கிறார்.
0: I have a true heart.
1: உண்மையுள்ள இருதயம் எனக்கு இருக்கு.
0: Full confidence and assurance.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இருக்கு.
0: The cleansing of the heart.
1: இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது.
0: And the cleansing of the body with the washing of the water.
1: சரீரமும் ஜலத்தால் சுத்தம் பண்ணப்பட்டிருக்கு.
0: And the high priest is there to welcome me.
1: என்னை வரவேற்க மகா ஆசாரியர் அங்க இருக்கிறார்.
0: Oh, that is my dwelling place.
1: ஓ, அதுதான் நான் வாசமான இடம்.
0: I live in him.
1: நான் அவருக்குள் வாழ்கிறேன்.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Clap your hands and praise the Lord.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Praise him.
1: அவரை துதியுங்கள்.
0: Oh praise you Jesus.
1: ஸ்தோத்திரம்.
0: Praise you Lord.

தாவீதில் குமாரனுக்கு ராஜாதி ராஜனுக்கு கத்தாதி கர்த்தனுக்கு.

0: தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பன் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம், எசேக்கியேல் 43வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
1: அவர் ஆலயத்தில் இருந்து
0: என்னோட பேசுகிறதை கேட்டேன்.
1: அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார்.
0: அந்த புருஷன் என்னோடு பேசுகிறவர் என் அண்டையில் நின்றிருந்தார். அவர் ஆலயத்தில் இருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இந்த நாளிலே கர்த்தர் சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். நம் ஒவ்வொருவரோடும் நம் தேவன் பிரத்யட்சமாய் பேச விரும்புகிறார். ஆமே. ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த வார்த்தையை எனக்கு தனித்தனியா கூப்பிட்டு சொல்லணும்னு உள்ளம் ஆசைப்படுகிறது. ஆனால் அப்படி சொன்னால் சாயங்காலம் விடியற்காலம் ஆகி முதலாம் நாள் ஆகும். ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கலாம், ஆன்லைன்ல இதை எங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஒவ்வொருவரையும் பார்த்து அன்று குறிப்பிட்ட தீர்க்கதரிசிகள் அல்லது அந்த நிலையில ஏற்படுத்தப்பட்டவர்களிடத்தில் மாத்திரமே கர்த்தர் பேசி வந்ததை பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு மாம்சமான யாவர் மேலும் இந்த நிலையிலே ஒரு பெரிய ஒரு கிருபையின் வாசலை கர்த்தர் திறந்து வைக்க காரணம் என்ன தெரியுமா? எல்லாரையுமே அவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அது என்று இப்படி சொல்ல, நீங்க சர்ச்சுக்கு வந்தா எங்களை ஆசாரியர்களா நீங்க பார்ப்பீங்க, ஆனா சர்ச்சுக்கு வர்ற உங்க எல்லாரையுமே அவர் ஆசாரியராய் பார்க்கிறது தான் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நம்ம அப்படி நம்மளை பார்த்துருக்குறோமா? இல்லை, அவர் நம்மளை அப்படி பார்க்குறார். நாம் நம்மளை எப்படி பார்க்குறோமோ அவர் அப்படி பார்க்கவே இல்லை, அவர் அப்படி பார்க்கவே இல்லை. இறைமே சொல்கிற, நான் சின்ன பிள்ளாண்டவர், ஏ சின்ன பிள்ளைன்னு சொல்லாது, நீ தீர்க்கதரிசி அப்படி பார்க்க. ஆமாம், இன்னைக்கு இன்னைக்கு நான் என்ன எப்படி பார்க்குறேனோ அவர் அப்படி பார்க்கவே இல்லை. அதனால தான் இன்னைக்கு நான் இப்படி நிற்கிறேன். நம் தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் பிரத்யட்சமாய் நம்மோடு பேச விரும்புகிறார். ஏசாயா 30:21 சொல்லப்பட்டிருக்கிற வசனம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இன்னைக்கு அநேகருடைய புலம்பலும் வேதனை என்ன தெரியுமா? இந்த சத்தம் ஸ்டாப் ஆகி நெடுநாள் ஆகிவிட்டது. இந்த சத்தம் கேக்குதா அப்படின்னு ஆண்டவர் கேட்டாங்க. எனவேதான் செய்தியை இதுக்கு நேராக, இல்லைன்னா நமக்கு இந்த மாச கொடுத்த தீம் வேர்டே அந்த புருஷன் என் அண்டையிலே நின்றிருந்தார். அதுக்கான செய்தி கர்த்தர் அனுமதித்தால் அடுத்த வாரம். ஆமே. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிற கேள்வி, இனி சாயும் போது சத்தம் கேட்கும் என்று நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். உனக்கு கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? உன் காதுல விழுதா? எவ்வளோ சத்தங்கள் உன் காதுல கேக்குது. அந்த நடுவில் என் சத்தத்தை உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? கேக்குதா? ஆமா. இந்த கேள்வியோட செய்தி கேளுங்க. யாருக்கோ சத்தம் கேக்குதா? இல்ல, எனக்கு அந்த சத்தம் கேக்குதா? நம்ம

0: நம் ஆண்டவர் பேசும் தெய்வம். ஹல்லேலூயா. அவர் பேசுகிறார் பிரத்யட்சமாய். நல்லா இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். பிரத்யட்சமாய் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். உன் பின்னாலே அந்த சத்தம் வந்துட்டே இருக்கும். பிள்ளைங்களை வண்டி ஓட்ட சொல்லிக் கொடுக்கும்போது பின்னாடி சொல்லிக் கொடுக்குறவங்க இருப்பான். ஆமாம், வலது ஓரமாய் இடது ஓரமாய் சாயும் போது வலியுது. சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடுக்கும்போது பின்னாடி இருப்பான். உன் பின்னாலே அந்த சத்தம். ஆண்டவரே, என்ன சாஞ்சு விழுந்து புரண்டு அடுத்த தெருவுக்கு போன பிறகும் எனக்கு இன்னும் சத்தமே கேட்க மாட்டேங்குது, சத்தம் கேக்குதா? ஆண்டவர் சொல்லுகிற, நான் பேசுறேன், உனக்கு சத்தம் கேக்குதா? அடுத்த ஆண்டவர் நீங்க பேச, ஆண்டவர் நான் பேசுறேன், உனக்கு சத்தம் கேக்குதா? அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். கர்த்தருடைய சத்தம் கேட்க என்ன செய்யணும் அப்படின்னு பைபிளில் பார்த்தா நிறைய இருக்கு. அதில் பிரதானமான ஒரு காரியத்தை தான் அது தியானிக்க தான் இன்னைக்கு டைம் இருக்கும். ஆமென். பாயிண்டா எழுதணும்னா நிறைய சொல்லலாம். ஆமென். சாமுவேல் அர்ப்பணித்தான் சத்தம் கேட்டான். ஆபிரகாம் அனுசரித்தான் சத்தம் கேட்டான். யோவான் ஆவிக்குள்ளானான் சத்தம் கேட்டான். இப்படி பைபிளில் சத்தம் கேட்பதற்காக நிறைய நிறைய பார்க்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்று பேசும்படி பிரதானமாய் இருதயத்திலே வைத்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 6-5-7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம்.
1: அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதினால் என் வாயை
0: தொட்டு,
1: இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால்
0: உன் அக்கிரமம் நீங்கி
1: உன் பாவம் நிவிர்த்தியானது என்றார்.
0: சுத்திகரிப்பு நடக்கிறது. அந்த சுத்திகரிப்புக்கு பிற்பாடு 8 வசனம்,
1: பின்பு யாரை,
0: பின்பு எதற்கு பின்பு? சுத்திகரிப்புக்கு பின்பு யாரை நான் அனுப்புவேன்?
1: யார் நமது காரியமாய்
0: போவான் என்று உரைக்கிற
1: ஆண்டவருடைய
0: சத்தத்தை கேட்டேன். எதற்கு பின்பு? எல்லாரும் சொல்லுங்க யார் யார் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறீங்க? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறவர்கள் சுத்திகரிப்புக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். ஐயோ, நான் அசுத்த உதடுகள்

0: சுத்திகரிப்ப யார் விரும்புவாங்க தெரியுமா? என் அப்பா குரலை நான் கேட்கணும்னு விரும்புறேன். தேவ சமூகத்துல ஏசாயா நிக்கிறான். மற்றவர்களை கம்பேர் பண்ணும் போது அவன் தீர்க்கதரிசி, பரிசுத்தவான். ஆனா அந்த பரிசுத்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கிறவனால தன்னை ஒரு பரிசுத்தவான ஒத்துக்கொள்ளவே முடியல. ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். நாம் யாரை ஆராதிக்கிறோம், யாரை சேவிக்கிறோம்? ஆலயத்துக்குள்ள என்றாகும் போது இந்த ஏசாயா சேராபீன்கள் துதிக்கிற சத்தத்தை கேட்கிறான். ஆலயத்துக்குள் வருகிற அத்தனை பேருமே ஆராதிக்கிறவர்களுடைய சத்தத்தை கேட்கிறோம். இங்க ஃபர்ஸ்ட் பாடுறாங்க, கேட்கிறோம். அடுத்து வர்ஷிப் நடக்குது, கேட்கிறோம். செய்தி கொடுக்கறாங்க, எல்லாமே கேட்கிறோம். அதற்கு மேல, அதையும் தாண்டி, ஆராதிக்கிறவர்களின் சத்தத்தையும் தாண்டி, ஆண்டவருடைய சத்தம், ஆராதனைக்குரியவருடைய சத்தம், இதை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க, இன்னும் சொல்லணும்னா, கர்த்தர் என்னோடு பிரத்யட்சமாய் பேச, கர்த்தர் என்னோடு முகமுகமா பேச, கர்த்தர் எனக்குன்னு மாத்திரம் பேச, என் காதுகள் அவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க நான் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது, அவசியமாயிருக்கிறது, அவசியமாயிருக்கிறது. இந்த செய்தி எழுதும் போதே என் இருதயத்தில் எழும்புற ஜெபம், கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கேட்கும் திறனை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இந்த காதுல உங்க சத்தத்தை நான் அதிகமாய் கேட்க விரும்புகிறேன் ஆண்டவரே, அதிகமாய் கேட்க விரும்புகிறேன். நீங்க நல்லா கவனிங்க. பிரதான ஆசாரியனாகிய யோசுவா சகரிய மூன்றாவது அதிகாரத்துல கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அவனுடைய அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு சுத்தமான பாகை தரிப்பிக்கப்பட்ட பிறகே அவனை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அதுவரை அவனை பார்த்து பேசல, அங்க நிக்கிறவங்களை பார்த்து பேசுறார். சாத்தான ஃபர்ஸ்டே கெட் அவுட் அப்படின்ட்டார். கடிந்து கொண்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உடனே யோசுவாவை பார்த்து பேசல. இதெல்லாம் தான் ஆவியானவர் நேத்து இடைப்பட்டு கொண்டிருந்தார். இங்க தான் நிக்கிற, என் கூட தான் நிக்கிற. அவன் பக்கத்தில் நிக்கிறவங்களை பார்த்து பேசுறார். சகரிய மூன்றாவது அதிகாரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 3-4 வாசிங்க.
1: யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர்
0: தமக்கு முன்பாய் நிற்கிறவர்களை நோக்கி,
1: இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரம்,
0: அவர் தமக்கு முன்பாய் எங்க யோசுவா நிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து பேசாம மற்றவங்களை பார்த்து, இவனுக்கு மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை
1: களைந்து போடுங்கள்.
0: அவர் சத்தத்தை நீ எவ்வளவு ஆசைப்பட்டு கேட்கணும்னு விரும்புறியோ அதை விட அவர் உன் கூட பேசணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் உன்னை சுத்திகரிப்பதற்கு அவர் சமூகத்துல கொண்டு வந்து இவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள் என்கிறார். 5வது வசனத்துல, அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். 6வது வசனம், கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக. 8வது வசனம், இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீக்கள். எனக்கான மெசேஜ இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து விடுறத விட மேன்மை, எனக்கான மெசேஜ ஆண்டவர் சொல்ற உங்களுக்கு பிரத்யட்சமா கதை பேச விரும்புற. எனக்கு ஆண்டவருக்கு நடுவில் இன்னொரு ஆள். அன்னைக்கு பிராகாரத்துல ஒரு கூட்டம் ஜனங்கள் வெளியே நிப்பாங்க, ஒரு ஆசாரியன் உள்ள போயிட்டு மெசேஜோட வருவான். ஆண்டவர் சொல்றார், எல்லாரையும் உள்ள கூப்பிடு, எல்லாரையும் உள்ள கூப்பிடு, எல்லாரையும் உள்ள கூப்பிடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இளைய குமாரன் திரும்பி வரா, திரும்பி வரா. அப்பா அன்பை வெளிப்படுத்தி அவனை கட்டி பிடிக்கிறார், முத்தமிடுகிறார். உடனே அப்பாவை பார்த்து பேசிட்டு இருக்கிற, அப்பா நான் உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் சொல்லும் போது, அப்பா லூக்கா 15:22
1: அப்பொழுது
0: தகப்பன்
1: தன் ஊழியக்காரர்
0: தன் மகனை நோக்கி என்று அல்ல,
1: தன் ஊழியக்காரரை நோக்கி,
0: தன் ஊழியக்காரரை நோக்கி, இவளுக்கு வஸ்திரத்தை மாத்து. அன்பு அனுபவிக்க முடியும், வார்த்தையை கேட்க முடியலையே. பிரசனத்திலிருந்து அன்பு அனுபவிக்கிறோம், அணைக்கிறது ஃபீல் ஆகுது. ஆனா அப்பா ஏன் என்கிட்ட டைரக்டா பேசாம ஊழியக்காரரை நோக்கி? இன்னைக்கு அது போதும்னு நிறைய பேர் இருந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே பேசினா போதும், நாங்க இப்படிதான் இருப்போம், சண்டே வரும், சர்ச்சில் பாஸ்டர் ஏதாவது பேசுவாங்க, ஓகே மோசே பேசினா போதும். ஏன் கர்த்தர் பேசன்றான்னு விரும்புறாங்க? கர்த்தர் பேசணும்னா நம்ம ஆயத்தமா இருக்கணும், சுத்திகரிக்கணும், அது வேண்டாம். இன்னைக்கு எல்லாரையும் கை தூக்க வைக்க நான் விரும்பல, ஆனா இதுல ஒரு கூட்டம் என் அப்பா என்கிட்ட பேசுறத கேட்கணும்னு விரும்புகிறேன். ஒரு கூட்டம் இருக்கிறதுனாலதான் இந்த செய்திய பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு பேச வைக்கிறார். ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரா? ஏன் பேச மாட்டார், ஏன் பேச மாட்டார்? யோனா பெரிய தீர்க்கதரிசி, யோனாட்ட பேசினார்ல, யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார், மீன்கிட்ட பேசினார்ல. ஒரு ஆமணக்கு செடியை வளர விட்டு அந்த ஆமணக்கு செடி அழிக்கும்படி ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டார், பூச்சிட்டே பேசுறாரு. யாக்கோ வேணும் பூச்சியே உன்கிட்ட பேச மாட்டாரா? ஆமே. யோனாட்ட பேசின லாங்குவேஜ் வேற, மீன்கிட்ட பேசின லாங்குவேஜ் வேற, பூச்சிட்ட பேசின லாங்குவேஜ் வேற. என்ன லாங்குவேஜில் பேசியிருப்பார், அதுக்கு என்ன சொன்னால் புரியுமோ அப்படி பேசுவாங்க. ஆமே. இந்த மக்குக்கு என்ன சொன்னால் புரியும்னு அவருக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரே கேள்வியை கேட்க விரும்புகிறார், என் சத்தம் கேட்கணுமா உனக்கு? நான் பேசுறேன், என் சத்தம் கேட்கணுமா உனக்கு? ஆண்டவர் என்ன கெட்டியெல்லாம் பிடிச்சிங்களே, இன்னும் நான் உன்ன கெட்டி பிடிச்சிருந்தான் பாருக்கிறேன். அண்ணா என்னால உன்கிட்ட டைரக்டா பேச முடியலையே, என்னால உன்கிட்ட டைரக்டா பேச முடியலையே. பையனை கெட்டி பிடிச்சிட்டு தன் ஊழியக்காரர்களை நோக்கி, பையனை கட்டி பிடிச்சிட்டு, அவருடைய அன்பு மாறாததுங்க, அவருடைய அன்பு மாறாது. கடந்த நாளில் ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன். அவருக்கு திடீர்னு ஒரு பலவீனம் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டாச்சு. அப்போ டாக்டர்ஸ் ஃபேமிலியை பார்த்து சொல்கிறாங்க, அந்த ஊழியக்காரருடைய ஃபேமிலியை பார்த்து, பெரிய ரிஸ்க்கு, ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன வேணாலும் நடக்கலாம், கார்டியக் அரெஸ்ட் வரலாம், ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நாங்களும் 100% வந்து ஹோப் கொடுக்க முடியாது, ஆனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை பண்ணி ஆகணும். அப்படி ஒரு பாதிப்புக்குள்ளாகிட்டார், பாதிப்புக்குள்ளாகி அப்போ வீட்டில் வேறு வழி இல்லை, ஏன்னா வலி தாங்க முடியலை. அப்பொழுது இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பகுதி உடம்புலேருந்து எடுக்கிறாங்க. 8 மணிக்கு அந்த ஆப்ரேஷன் நடக்குது. அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சந்தித்த வேதனையை சொல்கிறாரு, அதெல்லாம் தாங்க முடியாத வேதனை. இப்போ வலியில் அவர் துடித்தாராம், துடித்துட்டு ஐயோ ஒரு நாள் பிறந்து கண் விழித்ததும் ஐயோ நான் இன்னும் உயிரோடு இருக்கிறானா, ஏன்னா வலி தாங்க முடியலை சொல்றாரு. ஏன்னா அப்படி செத்துட்டா நல்லா இருந்திருக்குமே, நல்லா செத்துட்டா, ஏன்னா வலி தாங்க முடியலை. அப்போ அந்த நாட்களில் அவருக்கு தூக்கம் போச்சு, சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, டெவில் பக்கத்தில் வந்து நின்று பேசிட்டான், என்ன பயங்கர விசுவாசம் எல்லாம் பேசினியாமே, விசுவாசத்தெல்லாம் பேசின, எங்க எங்க, ஏ அவர்லாம் சும்மாப்பா அப்படிலாம் வந்து காப்பாற்ற மாட்டார், அப்படின்னா வந்திருக்கணும் நீ எவ்வளவு கத்துற, நான் தானே உன் பக்கத்தில் வந்திருக்கிறேன், நான் தானே உன் பக்கத்தில் வந்திருக்கிறேன், எங்கே அவர், எங்கே அவர், இப்படிப்பட்ட 3 மாசம் அந்த வழியில துடிக்கிறாரு. அந்த டெவில் பக்கத்துல பெட்டு பக்கத்துல வந்து உட்காந்துருந்து பேசிட்டான். எங்க அவரு பயங்கர பிரசங்கெல்லாம் பண்ண, ஒரு தண்ணீரை கடக்கும் போது உங்ககூட எங்க வர்றாரு? நான் தானே வரேன். அதெல்லாம் போய் அவர் சொல்றாரு, என்னுடைய நான் என்னெல்லாம் ப்ரீச் பண்ணானோ எனக்கு டவுட் வர்றது மாதிரி ஆயிட்டு. அப்படி 3 மாசம் ஆண்டவர் அமைதியா இருந்தாங்க. ஆனாலும் ஒரு கட்டம் வரும்போது அப்பாலை போன விரட்டுறாரு, அது திருப்பியும் வருது. ஆமா, அந்த நாட்கள்ல தான் காலடி தெரியாமல் சாங்னால அவர் ரொம்ப பலப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் இப்படிதான் காலையில 2 மணிக்கு ஆமா இவர் கத்துறாராம். தாங்க முடியாம நிறைய பேர் வந்து ஆண்டவரே இயேசு வந்து சிலுவையில் ஏனென்னை கைவிட்டு இருந்த வார்த்தையை வந்து தாங்க முடியாம ஆண்டவரே விட்டுட்டீங்களா, ஆண்டவரே கைவிட்டுட்டீங்களா ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவரே சத்தம் எதுவாக கேட்குது. 3 மாசத்துக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏய், உனக்கு எவ்வளோ நேரம் ஆப்ரேஷன் நடந்து? 8 மணிக்கு. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அன்னைக்கு உன் கதை முடிஞ்சிருக்கும். கார்டியக் அரெஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு, அதுவும் வந்திருக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த 8 மணி நேரம் நீ பெட்ல இல்லை, என் மடியில நான் உன்னை வச்சிருந்தேன், என் மடியில நான் உன்னை வச்சிருந்தேன். அந்த இவ்வளோ தான் பேசினேன். அந்த 8 hours என் மடியில நான் உன்னை வச்சிருந்தேன். டாக்டர்ஸ் கத்தி எடுத்துட்டு வரும்போது என் மடியில இருந்த டாக்டர்ஸ் என்னென்னலாம் உனக்கு வரும்னு சொன்னாங்களோ அது வராதபடி நான் காத்தேன். அவ்வளோதான், அவர் எழும்பிட்டார். இன்னைக்கும் கிருபையினால ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனைக்கும் அன்பை அறிந்த பின்பும் இந்த இந்த அன்புக்கு இணையே கிடையாது. சாப்பிட்டு இருக்கிறோங்க அந்த கையா கொடுத்து ஒருத்தங்களுக்கு பிரைஸ்லாட் கொடுத்தா, ஆனா இந்த அழுக்கு வஸ்திரம் இருந்தும் என்னை கட்டிப்பிடிக்க அவர் வைத்த கிருபை, அவர் பாராட்டுனக்கு என்ன, அப்படியே நான் இருக்கிற வண்ணமா என்னை கட்டிப்பிடிக்கிறதுக்கு அவர் ரெடி. என்னை அப்படி கட்டி பிடிச்சதுனாலதான் என்னை ஊழியக்காரனா நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஓகே, இப்ப நான் செய்தி கொள்ள வரேன். இந்த வார்த்தையை இந்த ஒரு சாட்சி சொன்னதுனால சொல்றேன். சில கடினமான சூழ்நிலையில அதெல்லாம் தாண்டதுக்கு சான்ஸே கிடையாது. தாண்டி நிக்கிறோம்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பெட்ல இல்ல, அக்னியில இல்ல, வீழுந்தது தீலல்லா, என் இயேசுவின் கரங்களில். ருசித்தவங்க வலதுகர

0: ஆமென், ஹல்லேலூயா. மகனை கட்டி பிடிக்கிறா, முத்தமிடுகிறா, ஆனா ஊழியக்காரரை பார்த்து பேசுகிறார். என்ன செய்கிறார்? இம்மிடியட்டா என்ன செய்ய சொல்ற தெரியுமா? நீ வஸ்திரத்தை கொண்டு வா, இதெல்லாம் மாத்து, இதெல்லாம் மாத்து. சுத்திகரிக்கப்பட்ட பிறகு கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் அப்ப பையன் கூட பேசுறார். ஆலயத்தில் இருந்து அவர் என்னோடு பேசுகிறதை கேட்டேன். வெளியே இறங்கி வந்து என்ன சுத்திகரித்து உள்ள பிராகாரத்தில் தான் சுத்திகரிப்புக்கான எல்லாமே இருக்கும். சுத்திகரிக்கப்பட்ட உள்ள மூத்தகுமாரன் வரான், வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியின் சத்தம் கேட்குது, மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கிறது. ஆமே, கர்த்தருடைய சத்தம். அப்பா உங்க கூட. ஆமே, நம்மள பிள்ளைகள் அல்லவா, டைரக்டா பேச விரும்புறார். ஆமா, என்னுடைய ஆசை எல்லாரும் கேட்கணும் அந்த சத்தத்தை. நான் ஆலயத்தை ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் கேட்டேன், ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் கேட்டேன், ஆண்டவர் என்னோடு பேசினதை. ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, இப்ப சுத்திகரிக்கப்படணும். இப்ப சுத்திகரிக்கப்பட நான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறேன், என் இருதயத்தை நீர் சோதித்து பார்க்கிறேன். நம்முடைய அந்தரங்கம் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது என்பது மிக மிக மிக மிக முக்கியம். எசேக்கியேல் 8:6 நீங்கள் வாசிக்க கேட்டால், ஆமென்,
1: அவர்களை நோக்கி மனுபுத்திரனே,
0: அவர்கள் செய்கிறதை
1: காண்கிறாயா?
0: காண்கிறாயா?
1: என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு
0: என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான
1: இஸ்ரவேல் வம்சத்தார்
0: இங்கே செய்கிற
1: மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா?
0: காண்கிறாய். இந்த வார்த்தையை கேட்டீங்களா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான அருவறுப்பு. நானும் நீங்களும் அவருடையவர்களாய் மாற்றப்பட்டோம், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டோம். ஆமே. 1 Corinthians 6:16 சொல்லப்பட்டிருக்கிறது, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய
1: உங்கள் சரீரத்தினாலும்
0: உங்கள் ஆவியினாலும்
1: தேவனை மகிமைப்படுத்து.
0: நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்முடைய ஆத்மாவை மட்டும்தான் மீட்டிருக்கிறார், ஆத்மா மட்டும்தான் ஆண்டவருக்குரியது நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, இந்த சரீரம் தேவனுக்குரியது. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் சரீரம் தேவனுக்குரியது, என் ஆவி தேவனுக்குரியது, என் ஆத்மா தேவனுக்குரியது. அப்போ ஆண்டவர் நம்மை தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்க ஆண்டவர் சொல்லுகிறார், என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரம் போகும் பண்ணும்படியான காரியம். 7 சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியேல் 8:7
1: என்னை
0: பிராகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார்,
1: அப்பொழுது
0: சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு. நான் சுவரிலே துவாரமிட்ட போது இது ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவறுப்புகளை பார். வெளியே நின்று ஒரு சின்ன ஹோல் போட்டு பார்க்க வைக்கிறார், வெளியே இருந்து உள்ளே காண்பித்து கொடுக்கிறார், உள்ளே காண்பித்து கொடுக்கிறார். வெளியே பார்க்க சூப்பரா தான் இருக்கு, நல்ல ஆலயம், சூப்பர் பா. சண்டேன்னா இவங்க ஒயிட்டு தான், ரொம்ப சூப்பரா இருக்கு, அவ்வளவுதான். சண்டேன்னா இவங்க போனு சுவிட்ச் ஆஃப் தான், ரொம்ப சூப்பரா இருக்கு. வெளியே பார்க்க ஆண்டவர் வந்து இசைக்கியலுக்கு ஒரு சின்ன ஹோல் போட்டு உள்ள காட்டி கொடுக்கிறார். இங்கிருந்து நான் உங்க மத்தியில பேசிட்டு இருக்கும் போது நீங்க என்னுடைய வெளி தோற்றத்தை பாக்குறீங்க, என்னுடைய எக்ஸ்பிரஷனை பாக்குறீங்க, என்னுடைய ஆக்ஷனை பாக்குறீங்க. ஆனா சர்வ வல்லவர், மகா பரிசுத்தர், நடுக்கத்தோடு சொல்லுகிறேன், உள்ள பார்க்கிறா, உள்ள பார்க்கிறா, உள்ள பார்க்கிறா. ஆமே ஆமே, அவர் உள்ள பார்க்கிறா. ஒவ்வொருவருடைய அந்த ரங்கத்தை பார்க்கிறார். அதனாலதான் தாவீது சூப்பரா அவர் ஜெபம் பண்ணிருக்கார், ஆண்டவரே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினால் அடியேனே நியாயம் தீர்க்க. ஆண்டவரே, நான் யோக்கியன் அல்ல, நானும் யோக்கியன் அல்ல, இவங்களும் யோக்கியன், நம்ம அப்படி நம்ம கூட ஒரு பத்து வரையாவது அவன் ஏசை அப்படிதான். ஆண்டவரே, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், என் ஜனங்களும் அப்படிதான். ஆண்டவரே, அல்லேலூயா. தாவீது, ஆண்டவரே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாய் உள்ள பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது 10:11 வாசிக்க டைம் இல்லாததுனால சொல்றேன், அருவறுப்பு இருந்துச்சு. 11வது வசனத்தில் ஆராதனை இருந்தது. அருவறுப்பும் இருக்கு, ஆராதனை இருக்கு. கர்த்தர் எங்க இருக்கிறார்? வெளியே நின்று சின்ன ஓட்ட போட்டு பார்க்கிறார். வெளியே நின்று ஒரு சின்ன ஓட்ட போட்டு பாரு. ஆண்டவரே, ஜனங்க உங்களை ஆராதிச்சுட்டு இருக்க, நீங்க ஆண்டவர் வெளியே நிக்கிறீங்க. எசேக்கியேல், வா பாரு உள்ள என்ன நடக்குது. ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, கொஞ்சம் உள்ள போய் பாரு. அருவறுப்பு, உள்ள அருவறுப்பை வச்சுட்டு இங்க வந்து குளோரி ஹாலேலூயாலாம் சொல்லி ஆராதிச்சா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. சேராபிங்கள் சத்தம் கேட்கலாம், ஆராதனை நடத்துறவங்க சத்தத்தை கேட்கலாம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவர். நான் சுத்திகரிக்கப்பட என்னை ஒப்பு கொடுப்பதை தவிர வேறே வழியே இல்ல. பலிபீடத்தில் என்னை, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாயிருக்கிறது, எப்படிப்பட்டதாயிருக்கிறது. ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது, மற்ற நாட்களில் அருவறுப்புகள் இருக்கிறது என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே இல்லை, உள்ளே இல்லை. என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரம் போக பண்ணும்படியாய். சொந்தமாக்கினார், நான் அவருடைய சொந்த வீடு, நான் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விரும்பி செய்து கொண்டே இருப்பேனா? சொந்த வீட்டை விட்டு இறங்கி போறது மாதிரி வலி இருக்கு தெரியுமா? அந்த வலி வேற. வாடகை வீட்டில் இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்போதே ஒரு வலி இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அல்லது 5 வருஷம் சில 10 வருஷம் இருந்து பழகியாச்சு அந்த வீட்டில் இருந்து போகும்போது. ஆனா சொந்த வீட்டில இருந்து ஒருத்தங்களை வந்து போகிறதுங்கிறது, அது வந்து டைஜஸ்ட் பண்ணவே ரொம்ப சிரமம். சிலர்லாம் வந்து வேற வழி இல்லாமல் தங்கள் வீட்டில் விற்பாங்க, போகும்போது அந்த பெயின்ங்கிறது வந்து அவங்களால தாங்கவே முடியாது. அவருடைய சொந்த வீடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னையே விரட்டிட்டடா, என்னையே விரட்டிட்ட பாரு, என்னையே விரட்டிட்ட பாரு. சொந்த வீட்டில இருந்து அற்ப அற்ப, நேற்று டெய்லி மன்ன ரெக்கார்டிங்ல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார், அற்ப சந்தோஷத்துக்காக நித்திய சந்தோஷத்தை இழந்துராத, இழந்துராத. நித்திய சந்தோஷம்னா என் வாழ்க்கையில இயேசு இருப்பதுதான். சில காரியங்களை நாம் செய்து நியாயப்படுத்துகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன என்ன என்ன விரட்டுறாய்வன். கர்த்தர் பிசாசுகளை துரத்த வரம் கொடுத்தா, நம்ம வரத்தை வாங்குறது வர அவர் கூட இருந்துட்டு வரம் தந்தவரை விரட்டுறோம். என்னை, என்ன போக பண்ணோம், என்ன என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு. ஆமே. 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? அந்தகாரத்திலனா யாரும் பார்த்துடக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, பாத்தியா, இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. சிலர் பார்த்திருக்கீங்களா, ஏதாவது ஒரு மறைவில் போய் நிற்பாங்க, எதுக்கு போனாங்கன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் அவங்க நிற்க இடத்துல இருந்து போக பறந்துட்டே இருக்கும். ஏன்னா யாரும் ஊரே பார்க்குது சார். சிலர்லாம், அன்னைக்கு ஒருத்தர் சில வருஷத்துக்கு முன்னாடி, அவர் தெரிஞ்சவர், நம்ம சர்ச்சை இல்லை, தெரிஞ்சவர், அவர் எப்படி இழுத்துட்டு இருக்கிறார், நான் வந்துட்டேன் டப்புன்னு கீழே போட்டுட்டு வாயில ஃபுல்லா புகைய வச்சுட்டு இருக்கிறார். அது அந்த நான் போயிட்டேன் சார், ஃப்ரீயா விடுங்க சார். எதுக்கு சார் அதெல்லாம், எதுக்கு சார் உள்ள வச்சு, ஃப்ரீயா விடுங்க. ஏங்க, ஒரு ஒரு மனுஷனுடைய கண்கள் பார்க்க கூடாதுன்னு எப்படி ஆண்டவரே? அந்த காலத்துல மூப்பர்கள் செய்யறத பாரு. ஆமே, எப்படிப்பா என்ன உள்ள இருக்க சொல்றேன். இவன் சொல்லிட்டு இருக்கிற ஆண்டவர் என்னை கைவிட்டார். அங்க பாருங்க, அப்படிதான் சொல்றாங்க 12வது வசனத்துல, கர்த்தரங்களை பார்ப்பதில்லை, கர்த்தர் தேசத்தை
1: கைவிட்டார்,
0: கைவிட்டார். நான் எப்படி கைபிடிப்பேன் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் என்னை கைவிட்டான், எனக்கு எப்படி உன் கைய, இந்த கையை நான் எப்படி பிடிக்கேன்னு கேட்கிறார். அன்னைக்கு பிடிச்சேன், அன்னைக்கு பிடிச்சேன், நீ பிராமிஸ் பண்ண, இனி வாழ்ந்தாலும் உம்மோடுதான். நீ இந்த கையில திருப்பி அந்த பாவத்தை செஞ்சு வந்துட்டு என்ன பிடின்னு சொல்ற பாரு, என்ன நீ திருப்பி ஆணி அடிக்க விரும்புறியா? என் கையில என்ன நீ மறுபடியும் என் கையில ஆணி அடிக்கிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமான்னு கேக்குற. ஆமென். உன்னை நான் என் கையில வரைஞ்சு வச்சதை நீ மறந்து இந்த கையில திரும்ப திரும்ப ஆணி அடிக்கணும்னு நினைக்கிற பாரு. உன்னை நான் நேசித்ததுக்கு உத்தமான ஆண்டவர் கேட்கிறார். உன்னை நான் நேசித்தது, உன்னை நான் வரைஞ்சிருக்கிற அதே கையில ஆண்டவர் என்னை கைவிட்டார். ஆண்டவர், நான் ஆராதிக்கலையா, நான் சர்ச்சைக்கு வரலையா, நான் காணிக்க கொடுக்கலையா, நான் எதுவுமே செய்யலையா, எல்லாம் தானே செய்யறேன். ஆண்டவர் ஏன் எனக்கு எதுவும் செய்யாம இருக்கிறார்? ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரங்கத்தை பாரு, அந்த ரங்கத்தை பாரு, அந்த ரங்கத்தை பாரு. இன்னைக்கு நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? கர்த்தர் கைவிட்டார். ஆண்டவர் கேட்க, நான் எப்படி உன் கையை பிடிப்பேன்னு கேட்கிறார். என் தேவன் யார் தெரியுமா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். He is holy, holy, holy. நம்முடைய வாழ்க்கை ஆராதனை எல்லாம் நடக்குது, எல்லாம் கரெக்டா நடக்குது. ஆண்டவர் சொல்றார், அருவறுப்பு பாரு முதல்ல, அடுத்தது ஆராதனை. அவளை தூபம் காட்டுறான்பா, ஆனா பாரு உள்ள பாரு, துவாரமிட்டு காட்டி கொடுக்கிறான், துவாரமிட்டு. ஹல்லேலூயா. ஏன் காயின் அங்கீகரிக்க முடியல? துவாரம் விட்டு பார்த்தபோது அவனுடைய செய்கைகள் நித்தம் பொல்லாப்பா இருந்துச்சு. ஆமே, ஹல்லேலூயா. ஆமே. 16வது வசனத்துல ஆமேன், தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். 17வது வசனத்துல அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரரே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவறுப்புகள் அற்பமான காரியமா? பல நேரத்துல நம்ம இப்படி சொல்றோம், இதெல்லாம் ஒரு பாவமா? ஆண்டவர் கேட்கிறார், எவ்வளவு கூலா சொல்றான் பாரு, இதெல்லாம் இதெல்லாம் அற்பமான காரியமா? என்ன விட சொல்றியா? எசேக்கியேலை கூப்பிட்டு காட்டி கேட்கிறார். சர்ச்சில் தான் இருக்கிறான், ஆனா முகத்தை காட்ட மாட்டேங்கிறான். நான் என் முகத்தின் ஒளிய அவன் மேல பிரகாசிக்க பண்ணலான்னு வந்தா முதுக காட்டுறான், முதுக காட்டுறான். ஏ, இந்த தப்பு பண்ணாதேன்னா இதெல்லாம் தப்பா? இதெல்லாம் அற்ப காரியமா? பைபிள் சொல்லுது, அநீதி எல்லாம் பாவம் தான், பாவம் பாவம் தாங்க. ஒருபோதும் உங்களை தேவ சமூகத்தில் நியாயப்படுத்தாதிருங்கள். யோபு நீதிமான் கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அந்த நீதிமான் சொல்றார், நான் நீதிமானா இருக்கிறதுனால வழக்காடாம நான் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். தானியேல் இடத்துல ஒரு குற்றத்தை கூட சத்துருக்களுக்கு கூட பார்க்க முடியவில்லை. அப்படி சுத்தம் உள்ள தானியேல், மாசு இல்லாத தானியேல், தன்னை ஆகார விஷயத்துல கூட தன்னுடைய பிரதிஷ்டை போயிடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறான். உயிரை விட பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன், தேவனுக்கு அடுத்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன். அந்த தானியேல் சொல்றார், எங்க நீதியை நம்பி நான் கேட்கல, உங்க இரக்கத்தை நம்பி நான் கேட்கிறேன். ஏனென்றால் நாம் யாரை ஆராதிக்கிறோமோ, ஆமென், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர்.

0: ஆமென். கானானை வேவு பார்த்துட்டு வந்தோடனே யோசுவா காலேபை தவிர மற்ற எல்லாருமே மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி அவங்கள ஒரு டீமை செட் பண்ணி திருப்பி எகிப்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ரொம்ப கோபம் வந்து மோசைக்கிட்ட சொல்கிறார், இந்த ஜனங்கள் எல்லாம் நான் அழிக்க போகிறேன் மோசை, என்னை விடு மோசைன்னு சொல்கிற அவ்வளவு கோபமாக பேசும்போது மோசை ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுவார். என்னாகும் 14வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம்.
1: உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியே,
0: இந்த வார்த்தை கவனிக்க, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும்
1: எகிப்தை விட்டது முதல்
0: இந்நாள் வரைக்கும்
1: இந்த ஜனங்களுக்கு
0: மன்னித்து வந்ததின்படியேயும்
1: இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார்.
0: அப்ப எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மன்னித்து ரட்சிக்கப்பட்ட போது நம்மை பாவமர கழுவி மன்னித்து கொண்டு வந்தாரே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் பாவமே செய்யலை அப்படி சொல்றவங்க மட்டும் கை தூக்க வேண்டாம். என்ன செல்லர் அறவரக்கத்தில் அப்போ எப்படி இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிறோம்? இதுதான் கிருபையின் மகத்துவம். மன்னித்து நேற்று செஞ்ச பாவத்தை மன்னிக்கலன்னா, நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? மன்னித்து மோசே சொல்றார், ஆண்டவர் எகிப்தை விட்டது முதல் இந்த ஜனங்க உங்களை ரொம்ப மன்னிக்க வச்சுட்டே இருக்கிறாங்க ஆண்டவரே. மன்னித்து இதுவரை கொண்டு வந்தீங்களே, அப்படியே இந்த அக்கிரமத்தையும் மன்னித்தருளும் சொல்லும் போது கர்த்தருடைய பதில் என்ன?

0: நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்ன வார்த்தைங்க! ஒவ்வொரு நாளும் மன்னிச்சுட்டு வரேன். மோசே, நீ ஜெபம் பண்ணுற, சூப்பராக ஜெபம் பண்ணுற, அப்படியே இதே மன்னிச்சிருங்க. நான் மன்னிக்கிறேன். ஆனால் நான் மன்னிப்பேன்னு சொல்லி என்னை நீ சோதிக்கிற பாரு, அதை என்னால் மன்னிக்க முடியாது. நான் மன்னிப்பேன்னு சொல்லி நீ பாவம் செய்ய தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், அது பரீட்சை பார்க்கிறது. வேதம் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தரை நான் என்ன பண்ணாலும் கர்த்தர் மன்னிப்பார் சொல்லி ஒருத்தன் பாவம் செய்யறான் தெரியுமா, அவன் எதை இழப்பான் தெரியுமா? கண்மலை தண்ணீரை கிடையாது, மன்னாவையும் கிடையாது, ஏலிமையும் கிடையாது, நிழலையும் கிடையாது, காணான இழப்பான். இந்த பூமியிலே வாழ்வதற்கான எல்லாமே அவனுக்கு காரணம், அவர் உண்மை உள்ளவர். எல்லாம் அவனுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும். எல்லாரும் ஒரே ஞான பாலதான், ஒரே ஞான தண்ணீரை தான், கண்மலையும் தண்ணீரை தான் குடிச்சாங்க. அப்படி இருந்தும் அவர்களில் எல்லாரிடத்திலும் கர்த்தர் பிரியமாய். அப்போ அவங்களுக்கு எது நஷ்டப்படும் தெரியுமா? கர்த்தர் தான் மன்னிப்பார். அவர் மன்னிக்கிறதில் தயப்படுத்தவர் சொல்லி ஒருத்தர் துணிந்து பா ஆண்டு சொல்றார். ஒன்று ரெண்டு தடவை இல்லைப்பா, 10 முறை என்னை பரீட்சை பார்க்குறான். மோசே, உன் விண்ணப்பம் நியாயமானது, ஏன்னா என்னுடைய கிருபையின் மகத்துவத்தை நீ பார்க்குற. இந்த ஜனங்க அப்படி பார்க்கலையே. நீ கிருபையின் மகத்துவத்தை பார்த்ததுனால நீ என்ன பிரியப்படுத்த என்ன செய்யலாம் நீ வகை தேடுற. இந்த ஜனங்க கிருபையின் திரட்சியை மறந்து போனார்களே, கிருபையின் திரட்சியை மறந்து போனார்களே. இது மோடு 10 முறை. அப்போ கர்த்தர் மன்னிப்பார்னு சொல்லி ஒருத்தர் துணிந்து துணிந்து துணிந்து துணிந்து துணிந்து துணிந்து பாவம் செய்வானா, அவனுக்கு இம்மைக்குரிய ஒன்றும் நஷ்டப்படாது. அது அவனுக்கு கிடைச்சிட்டு தான், அவன் வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய கிடைச்சி. ஆனால் எந்த வாசல் அடைபடும் தெரியுமா? காணான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா அவன் கர்த்தரை கோபப்படுத்துகிறான். நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீடிய பொறுமை உள்ளவர். அவர் சொல்லுகிறார் எரேமியா 15வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில்,
1: நீ என்னை விட்டு பின்வாங்கி போனால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை,
0: அடுத்த வார்த்தை, நான் பொறுத்து பொறுத்து
1: இழைத்து போனேன் என்று,
0: இழைத்து போனேன் என்று
1: கர்த்தர் சொல்லுகிறார்.
0: நாம சோதிச்சு சோதிச்சு கடைசியில் ஆண்டவருடைய பொறுமையை சோதிக்கிறோம். ஆண்டவர், நீர் நீடிய பொறுமை உள்ளவர். சிலருக்கு என்னன்னா, வாழ்கிறத வர வாழ்ந்துட்டு கடைசியில் அந்த சிலுவையில் ஒரு கள்ளன் தொங்கினால அவனை மாதிரி போயிடலான்னு. அவனுக்கு அப்பந்தான் அந்த அறிவே வருது. இயேசுன்னு ஒருவர் உண்டு, பாவம் இல்லாதவர் நமக்காய் அடிக்கப்பட்டார். அந்த வெளிப்பாடே அவனுக்கு அப்போதான் வருது. பைபிள் நம்மளை எப்படி வான் பண்ணுகிறது? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்தார், அவனுக்கு கிடைக்கிற தண்டனை மிகவும் கொடியதாயிருக்கும். காரணம், அவன் தேவனை பரீட்சை பார்க்கிறான். தேவனுடைய பொறுமையை, இந்த வார்த்தைகள் எல்லாம் நடுக்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பேசி கொண்டிருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுதினமும் அனுதினமும் ஆமேன். அதனால தான் தாவீது சொல்றார், நான் உங்கள் பீடத்தை சுற்றி சுற்றி வரேன், சுற்றி சுற்றி வரேன். இந்த கையில் ஏதாவது கரை இருக்குமா? கழுவுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே, என் கண்களை தூய்மையாக்குங்க ஆண்டவரே. தாவீது எங்க சுத்திட்டு இருக்கிற அந்த பீடத்தை, அந்த பலிபீடத்தை, ஏன் பலிபீடத்தை சுத்துற? ஏன்னா அதுலதான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கு. அந்த ரத்தம் என்னை பாவமர கழுவும். அனுதினமும் அதனாலதான் நித்தம் அர்ப்பணிக்கணும் சுத்திகரிக்க. அதை தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, இன்னும். வலதுகரத்தை வைத்து எத்தனை பேர் என் கூட சொல்ல விரும்புறீங்க? இது

0: பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு சில வார்த்தைகளை கொஞ்சம் ஸ்பீடா சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆமென். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் இடத்திலே கர்த்தர் இஸ்ரவேலின் காரியத்தை வெளிப்படுத்தும் போது தீர்க்கதரிசி கண்ணீரோடு கேட்கிறார். ஏழாவது அதிகாரம், ஆமே, ஏழாவது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசிங்க.
1: அவர்கள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்த போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப
0: யாராலே எழுந்திருப்பான்.
1: அவன் சிரித்து,
0: ஆண்டவரே அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஆண்டவரே மன்னித்தருளும் சொன்னதும் கர்த்தர் இறங்கி சொல்லுகிறார். கர்த்தர் நான் வாசிக்க, கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை, திரும்பிய 4வது வசனத்துல இதோ அக்னியாலே நியாயம் விசாரிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதும் உடனே ஆமோஸ் சொல்லுகிற 5வது வசனத்துல, அப்பொழுது நான் கர்த்தராகி ஆண்டவரே நிறுத்துங்கப்பா, யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பா, அவனுக்கு உங்களை விட்டா யாருண்டா ஆண்டவரே, அவன் சிரித்து போயிட்டா ஆண்டவரே, அவன் ரொம்ப சின்னதாயிட்டான்ப்பா, எல்லாமே இழந்து இப்போ உயிர் மட்டும் இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றார், மனஸ்தாபப்பட்டு அப்படிலாம் ஆகாதுப்பா, அப்படியெல்லாம் ஆகாது, இது கிருபையின் காலம். 7வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது
1: பின்பு அவர் எனக்கு காண்பித்தது,
0: இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதில் மேல் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட மதில், கர்த்தருடைய வார்த்தை. அவர் அளக்க ஆரம்பிச்சிட்டார். அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன். அவர் அளக்கும் போது சொல்லுகிறார் 8வது வசனத்துல, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றார். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். மன்னித்து கொண்டு வரார். பரவாயில்ல, நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா அப்படியே கொண்டு போயிடுவார். இந்த தூக்கு நூலை பிடிச்சிட்டார்னா யாருக்கு அங்க நிக்க முடியும்? சோதோமுக்கு நேர தூக்கு நூலை பிடிச்சார் பாருங்க. சபையே, நாம் இந்த மன்னிப்புல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் தாவீது இப்படி சொல்லுகிறார், உமக்கு பயப்படும் படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. உமக்கு பயப்படும் படிக்கு உம்மிடத்தில் என்ன இன்னைக்கு மன்னிச்சதுனாலதான். சபையை கேளுங்க, உங்களை மன்னிக்க சித்தம் பண்ணதுனாலதான், நம்மை மன்னிக்கிற கிருபை இன்னும் நம்மேல் வைத்ததுனாலதான் இன்னைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் நிக்கிறோம். இத மறந்துடக்கூடாது. அவர் நாளை தூக்கு நிலை எடுப்பதற்கு முன்னே இன்று அவரிடத்துல நாம் பெற்ற பாக்கியம், நமக்கு தலைவராய் இயேசு இருப்பது. ஆகான் ஒரு பாவம் செய்தான். ஆகான் பாவம் செய்து அதனால இஸ்ரவேலருக்கு ஒரு பிரச்சனை, யோசுவாவுக்கு வருத்தம். யாருன்னு கண்டுபிடித்து ஆகான் பேர்ல சீட்டு விழுது. இங்கே வா கூப்பிட்டு மகனே அப்படிங்கிறார் யோசுவா. எப்படி சொல்றாரு? மகனே. 7:19 யோசுவால எடுக்க வேண்டாம், நேரம் போயிட்டு. அதனால மகனே, நீ என்னப்பா செஞ்ச சொல்லுப்பா. அவன் உடனே ஒழிக்காம சொல்லு, மறைக்காம சொல்லு. 20வது வசனத்துல உடனே அவன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சிட்டேன், இப்படி இப்படி செஞ்சிட்டேன்னு தன் பாவத்தை எல்லாம் தான் செய்ததெல்லாம் சொல்லுகிறான். எல்லாத்தையும் கேட்டுட்டு யோசுவா சொல்றேன், என்ன நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, இவன் குடும்பம் மொத்தத்தையும் கல்லால் அடிங்கிறான். கற்குயல் அவன் மேல போடப்பட்டது. தாவீதை ஒருவன் பயங்கரமா தூஷிக்கிறான். அவன் தான் யார் அப்படின்னா சீமை. அந்த சீமை தாவீது கிட்ட வந்து காலில் விழுந்து, நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படி கெஞ்சும் போது தாவீது, இங்க பார்ப்பா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீ சாக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவனை விட்டுட்டு மகன் சாலமோன்ட்ட சொல்றான். அவன் நிம்மதியா அவன் சாகக்கூடாது. எனக்கு ஒரு தலைவர் உண்டு. நான் என் பாவத்தை அறிக்கை செய்த போது என்னை கல்லால் அடிக்காமல் என்னை அணைத்துக் கொண்ட என் ஆண்டவர். நான் என் பாவத்தை அறிக்கை செய்த போது அதை மனசுல வைக்காம ஆமென் ஆமென் இந்த வார்த்தையை ஆவியானவர் எழுதி வைத்தார். இளைய குமாரன் திரும்பி வந்து தன் பாவத்தை அறிக்கையிட்டதும் அவன் மேல் உள்ள இஷ்டத்தினால் அவனால் வந்த நஷ்டத்தை நினைக்கல. எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டு வரோம். ஒரு பிள்ளை திருந்திட்டானா அந்த பிள்ளையால வந்த நஷ்டத்தை அதுக்கப்புறம் நினைக்க மாட்டான். சரி அது போனா என்ன, நீ வந்துட்ட இல்லை. ஏன்னா அந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, இவனோ மறித்தான், அவன் எங்க மறித்தான், உயிரோட தான் இருக்கிறான். ஆனா அப்பா மனசுல அந்த வலி எப்படிப்பட்ட வலி தெரியுமா? ஒரு பிள்ளை மறித்தா என்ன வலியோ அவனுக்கு வலி, என்ன வலி அவனுக்கு? பசினால வலி அவனுக்கு. வலி என்ன வலி? எங்க அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் நல்லா, இந்த வலி தானே தவிர உண்மையிலே மரண வலி அப்பாவுக்கு தான். மரண வலி இந்த இந்த தகப்பன் பேசும்போது அந்த பையன் என்ன நினைச்சிருப்பான், நான் வந்ததே எதுக்கு வரேன், சாப்பிடுறதுக்கு தான் வரேன். ஆனால் என் அப்பா இவ்வளோ நாள் ஆமே என் வீட்டில், அப்பா வீட்டில் அப்பாவுக்கு பஞ்சம் கிடையாது. ஆமே நீ திரும்பி வந்தால் மட்டும்தான் அந்த தகப்பனுடைய ரியல் லவ்வை புரிந்து கொள்ள முடியும். ஆடு புதரில் சிக்கினதுனால தான் கதறிச்சு. ஆனால் மேய்ப்பன் ஆடை இழந்ததுனால துக்கத்தோடு தேடிக்கொண்டு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எதற்காக இந்த வார்த்தைகளை கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்தினார்? எதற்காக இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசுகிறார் தெரியுமா? ஒருவரும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தம் அல்ல. நிறைய வசனம் இருக்கு, நிறைய. ஆனால் நான் இங்கே ஒன்று ரெண்டு வார்த்தைகளை மட்டும் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஒன்று, சங்கீதம் 99:8, நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற. சில சிக்ஷைக்கு ஒப்பு கொடுத்தாலும், சில தண்டனைக்கு என்ன ஒப்பு கொடுத்தாலும், நீர் மன்னிக்கிற தேவனா, நீர் மன்னிக்கிற தேவனா. ஆண்டவரே, அந்த கோரஸ் பாடு, இன்னுமா என் பேரில் நம்பிக்கை,

0: ஏசாயா 55 அதிகாரம் 7 வசனத்துல, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அடுத்த வார்த்தை, அவர் அவன் மேல்
1: மனதுருகுவான்.
0: மனதுருக்கத்தை அடக்கி வச்சிட்டு இருக்கிறான். லாசர் மரித்த செய்தி கேட்டு 4 கழித்து போகிறார். கண்ணீரை அடக்கி வச்சிட்டு இருந்தார். அங்க போனதும் சொர்ன்னு வருது. ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் ஏன் இப்படி கடினமா இருக்கிறீங்க? ஏய், மனதுருக்கத்தை நான் அடக்கி வச்சிட்டு இருக்கிறேன், நீ மட்டும் திரும்பி வா, நீ திரும்பி வந்து பாரு. திரும்பி வந்தா கல் எறியறதுக்கு அவர் யோசுவா இல்ல, திரும்பி வந்தா மனசுல வச்சு அட்டாக் பண்றதுக்கு அவர் தாவீத் அல்ல, அவர் சர்வ வல்லவர், என் ரட்சகர், என் மெய்ப்பர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு
1: திரும்ப
0: வேற எங்கேயும் போயிடாத, கல்லால் அடிப்பாங்க, வேற யார்ட்டையும் போயிடாத, தேவனிடத்திற்கு. அந்த தகப்பன் உள்ளம் கொண்டவர். வேதம் சொல்லுகிறது, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 1:18 வசனத்துல, வழக்காடவும் வாருங்கள்ங்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். கர்த்தர் சுத்திகரிப்பார். அப்படி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு 25-26 வசனங்களில், 26 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 1:26,
1: உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளை.
0: வாழ்க்கையை நான் திரும்ப சீர்படுத்துவேன் என் வழியில, என் நிலையில. ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தேன். வேதத்தை பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சேன். நான் திரும்ப சீர்படுத்துவேன். பின்பு நீ நீதி, அதாவது சத்தமா வாசிங்க, நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும்
1: பெயர் பெறுவான்.
0: கைகளை உயர்த்தி, faithful city, faithful city, சத்திய நகரம். சத்திய நகரம்னா என்னன்னு சொல்ல தெரியுமா? இவனை நம்பலாம். ஆண்டவர் அப்படி ஒரு பெயரை எனக்கு தர விரும்புறார், உங்களுக்கு தர விரும்புறார். ஆனா இதே யாக்கோபை குறித்து, இதே ஜனத்தை குறித்து 48 அதிகாரம் நினைக்கிறேன், நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றாய். நீ பிறந்தது முதல்ல மீறுகிறாய். ஆனா உன் பிரச்சனையோடு நீ ஏன்ட்ட வா, வழக்காடும், வா வா, உன் நியாயத்தை சொல், நான் சொல்றேன் இப்படி இப்படி. எஸ் ஆண்டவர், நீங்கள் மனந்தொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை பூசிப்பீங்க. நீ ஆமா ஆண்டவர, எஸ் லார்ட், நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவர. உன் பேர் என்ன? நான் யாக்கோபு, நான் தந்திரக்காரன், எங்க அண்ணனை ஏமாத்தினவன், நான் யாரு, எங்க அப்பாவை ஏமாத்தினேன், இதை மட்டும் நீ ஒத்துக்கிட்டேன்னா நான் உன எப்படி மாத்தி வந்துருவேன்? ஃபெய்த்ஃபுல் சிட்டி அப்படின்னு என்ன? இவனை நம்பலாம், இவளை நம்பலாம், இவனை நம்பலாம். சுத்திகரிக்கப்பட்டவன பரலோகம் நம்போ, சுத்திகரிக்கப்படணும். யார் அனுப்புவோம், யார் போவாய், நமது காரியமானதும் ஏசாயா சுத்திகரிக்கப்பட்டவன் சொல்ற, நான் போறேன், நான் போறேன்னு சொன்னதை கர்த்தர் வார்த்தையை கொடுத்து விடுறான். நம்புறார், அவனை நம்புறார். அழுக்கு வஸ்திரம் தரிக்கப்பட்ட யோசுவாவின் அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு சுத்தமான பாகை தரிப்பிக்கப்பட்ட போது, யோசுவாவே இதோ வைக்கப்பட்ட கல், அவன் நம்புறாரு, சொல்றார், இங்கே நிக்கிறவர்களுக்குள்ளே, இங்கே நிக்கிறவர்களுக்குள்ளே, சுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் நிக்கிறவர்களுக்குள்ளே உனக்கு நான் ஒரு இடத்தை வைக்கிறேன். நம்புறார் கர்த்தர், நம்புறார். சுத்திகரிக்கப்பட்டவன் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் கர்த்தர் அழைக்க விரும்புகிறார். எத்தனை யசூரன் என்று அழைத்தவர், உன்னையும் என்னையும் நீதிபுரம் என்றும் சுத்திகரிக்கப்படணும். ஹல்லேலூயா. இளைய குமாரன் சுத்திகரிக்கப்பட்ட போது நம்பினதுனாலதான் மூத்த குமாரன் போய் ரெக்கமெண்ட் பண்றார், பேசுறார், அவன் மரித்தான், இப்பொழுது உயிர்த்தெழுந்தான், காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். நம்புறாரு, நம்புறாரு. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா உங்க அடையாளம் மாறும், உங்க அடையாளம் மாறும், உங்க அடையாளம் மாறும். நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அவருடைய சத்தம் உன் காதுகளிலே கேட்கும். ஒரு 5 ஜெபமாட போறோம். உண்மையா எனக்கு அந்த சுத்திகரிப்பு வேணும்னு விரும்புறவங்க மாத்திரம். ஆமென். முடிந்தால் முழங்காற்படிட்டு அல்லது எழுந்து நின்று அப்படியே, என்னை கழுவ மாட்டவர், என்னை கழுவ மாட்டவர், என்னை கழுவு. அப்படி விரும்புறவங்க யாரையும் பார்க்காம கண்களை மூடி உங்க வலது கரத்தை நல்ல உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஆண்டவரே எனக்கும் உமக்கும் இடையில இந்த பாவம் வந்துட்டு, இந்த அக்கிரமம் வந்துட்டு, இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டேப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்பா நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை யார்கிட்டயோ சொல்லி எனக்கு உங்களுக்கு நடுவில் மூணாவது ஒரு ஆள் வேண்டாண்டவரே. எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராம், என்றுமே வராம், நான் கொஞ்சம் சாஞ்சாலும் என் காதுல உங்க சத்தம் கேட்கணும். அதுக்கு நான் எவ்வளவு சுத்திகரிக்கப்படணுமோ அவ்வளவாய் சுத்திகரிக்கப்பட என்ன நான் தரேன்ப்பா, என்ன நான் தரேன் ராஜா. என் கூட நீங்க பேசிட்டே இருக்கணும், என் காதுகள் உங்க சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். Come on church, எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர்ட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு எத்தனை பேர் தேவ பாதத்தை, இசப்பா இசப்பா என் எண்ணங்களை தூய்மையாக்கும், என் நினைவுகளை தூய்மையாக்குங்க ஆண்டவரே. என் இருதயத்தை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். வாய திறந்து கேளுங்க, வாய திறந்து சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. அல்லேலூயா, அவர்கிட்ட சொல்லுங்க, ஆமே ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் நீ வேணும்னு அவர் விரும்புறார். உன்னை அவர் இழக்க விரும்பாததுனாலதான் இதுவரை மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னித்து கொண்டு வந்துட்டான். எல்லாத்தையும் சகித்து சகித்து எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. இளைய குமாரனே உனக்கு என்னப்பா வலி, உனக்கு பசியினால வலி, உனக்கு வஸ்திரம் இல்லாததுனால வலி, உன் கால பாதர உன் வாழ்க்கையில சில இல்லாமையினால வலி. ஆனா தகப்பனுக்கு நீ போனதுல இருந்து மரண வலி அது தெரியுமா உனக்கு? அது தெரியணும்னா நீ அவர்கிட்ட திரும்பி வரணும். திரும்பி வந்து அவர் இருதயத்துல உன் காதை வச்சு பாரு, எனக்கு அது போச்சு, இது போச்சு, அது போச்சு. ஆண்டவர் சொல்றேன், இவனோ மரித்தான், இவனோ மரித்தான். சகோதரனுக்கு அந்த வலி இல்லை, ஆனா தகப்பனுக்கு அந்த வலி. சகோதரனுக்கு வலி என்ன தெரியுமா? இவன் திரும்பி வந்தது வலி. நாம திரும்பி வர்றது நிறைய பேருக்கு பிடிக்கல, ஆனா ஒருவர் நமக்காய் காத்திருக்கிறா, ஒரு தகப்பன் நமக்காய் காத்திருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இதோ வந்து நிக்கிறேன்ப்பா, இதோ நான் வந்து நிக்கிறேன் ஆண்டவரே. முடிந்தால் அப்படி ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி

நல்லவே, நான் பாத்திரவான் அல்ல, என்னை கழுவும், என்னை கழுவோ அப்பா. வேற யாருக்கு நான் வரது பிடிக்காதுப்பா, உங்ககிட்ட வந்திருக்கிறப்பா, உங்ககிட்ட வந்திருக்கிறப்பா. கண்ணி மணிதானே, உன் கண்ணி மணிதான் உன்னை தொடுறவன், என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னீங்களேப்பா, இதான் வந்து நிக்கிறப்பா.

கழுவ மாட்டவரே. ஜீசஸ், ஜீசஸ் சலமகரபா சே அப்பன் சல்சமே ஜீசஸ். இதோ வருகிறப்பா, சுத்திகரியும் சுத்திகரியும் சுத்திகரியும். அப்பா எங்கிட்ட டைரக்டா பேசணும், அப்பா சத்தத்தை நான் கேட்கணும். எனக்கு ஆண்டவர் கடையில மூணாவது மனுஷன் இல்ல. சலபா காரபா கண்ணின் மணிதானே Jesus கல்வாரி பலிபீடத்தில் சிந்தப்பட்ட இரத்தம் இதோ சுத்திகரிக்கிறது, சுத்திகரிக்கிறது, சுத்திகரிக்கிறது. சலமகரபா சதரபலபரபா ரிபலபரதரபா. ஓ ஓ, இங்க நிக்கிறவர்களுக்குள்ளே உலாவதற்கு ஒரு இடத்தை கட்டணுனக்கு, கட்டணுனக்கு, கட்டணுனக்கு கட்டளையிடவா, கட்டளையிடவா, கட்டளையிடவா. ஜீசஸ், ஜீசஸ் Hallelujah, sing hallelujah. Worship him, worship him. Shalabaka shema mara baba rikara bala badura bala ra sharaba baba parishuddha aaradhane, parishuddha aaradhane, parishuddha aaradhane, shuddhikarikkapatta aaradhane. Worship, worship, worship him. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு அபிஷேகம் என்ற அந்நிய பாஷையில், அந்நிய பாஷையில் சாரி கபலபர ரீமாரா சத்தரா ரீகரபா செலவா சத்தரா ரீகரபோ ரிபோ ரிபலா ஹச்சரா தரலரபா சேரபா. ஜீசஸ், ஜீசஸ் முத்திரை போடுங்கப்பா, முத்திரை போடுங்கப்பா, முத்திரை போடுங்கப்பா. சுத்திகரிக்கப்பட்ட உம்மால் சுத்திகரிக்கப்பட்டவங்க மேல இப்போதும் பிரதான ஆசாரியாக யோசுவாவே கேள், கேள், நீ கேள். கர்த்தருடைய சத்தம் தேவன் விளம்புவதை கேட்பேன், கேட்பேன். ரிபாபா

Jesus. Thank you, Master. Hallelujah. Hallelujah. ஒரே ஒரு விஷயம், அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ரெண்டு கைகள் அப்படி வானத்துக்கு நேராக உயர்த்தி

0: ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, எனக்கு நீர் உண்டானவரே, எனக்கு எனக்காய் நிற்க, எனக்காய் பேச, என்னை பார்த்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல,
1: என்னை நடத்திய
0: எனக்கு நீர் உண்டு. Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus.

0: பிரியமான கர்த்தருடைய ஜனமே, அந்த மேகத்துக்கு கீழே உங்களை வச்சிருக்கிறார் இந்த தேவன். என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம், மரண பரியந்தம் தூரத்தில் இருந்த உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் உன்னிடத்தில் திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார், அறிந்து கொள்வார். ஜீசஸ், ஜீசஸ். தகப்பனே, உங்க பிரசன்னத்திலே வச்சுக்கோங்கப்பா. உங்க சத்தம் கேட்கிற அனுபவம் எங்க வாழ்க்கையில் அனுதினம் உண்டாக. சுத்திகரியும், சுத்திகரியும். உங்க மறைவுல உங்க ரத்தத்துக்குள்ள சபைய ஆண்டவர் ஒவ்வொரு வரையும் வைத்து பாதுகாத்து நடத்தும். மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென்.

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். புதிய மன்னா டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்துல கைவிடப்பட்ட ஒரு சந்ததி, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில உள்ள ஒரு சந்ததி வாழ்க்கையில இருக்குமானால் அது திருநங்கைகள் தான், நிச்சயமா. ஏன்னா திருநங்கைகளை குறித்து தானே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமா பார்த்துருப்பீங்க, அல்லது உங்களுடைய வீடுகள் அருகில் கூட நிறைய திருநங்கைகள் இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அவர்களை குறித்து தானே ஒரு தாகம், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் உங்களிடத்துல இருந்திருக்கிறதா? ஏன்னா நம் ஆண்டவர் அன்பானவர், நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசித்ததினால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நம்மளை தேடி வந்ததினாலே இன்றைக்கு நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நிச்சயமா. ஏன்னா அப்படிப்பட்டதான அன்புக்காக இயங்குற பிள்ளைகள் நிறைய உண்டு. பெற்றவர்களால கைவிடப்பட்டு சகோதரர்களால வெறுக்கப்படுகிற ஒரு சந்ததினா அது திருநங்கைகள் தான். வேதத்துல அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. 51 முறைகள் வேதத்திலே அன்னகர்களை குறித்ததான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்டதான அன்னகர்களை குறித்ததான ஒரு பாரம் உங்களிடத்துல என்னைக்காவது உண்டா? அவங்களா பரலோக ராஜ்யத்துல இடம்பெறணும்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? இனி வருகிற காலத்துல, இன்னும் கடைசி காலத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம சூழ்நிலைகள் மாறும், நம்ம கவலைகள் மாறும், கண்ணீர்களும் மாறும். நிச்சயமா யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்டதான ஒரு சந்ததி, யாருமே இல்லாம நேசிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சந்ததியை குறித்து உங்களிடத்துல நிச்சயமா ஒரு பாரம் வருமானால் நிச்சயமாகவே அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். நிச்சயமா ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை, ஒடுக்கப்படுகிற, பாதிக்கப்படுகிற, திக்கற்று போன இருக்கிற மக்களை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும்னா அது நிச்சயமாவே தேவன் கொடுக்கிற ஒரு பாரம். அவங்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடும் போது ஆண்டவர் அவர்களையும் சந்திப்பார், உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஆமே அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம் அல்ல, எவ்வளோ பாசமானவர், எவ்வளோ நல்லவர் நம்மளுடைய தெய்வம். என்னோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருந்துச்சு வாழ்க்கை. நான் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே என்னுடைய தாயார் மரித்து போனாங்க, யாருமே இல்ல. அப்பா வேற ஒரு திருமணம் செய்து கொண்டு வேற ஊருக்கு போயிட்டேன், நடு ரோட்ல விட்டு விட்டு. பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை வளர்த்தது எங்க அம்மாவுடைய அம்மா தான் என்னைய வளர்த்தது. நான் வளர வளர என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சுபாவங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பித்தது. நான் ஆணாகத்தான் இருக்கிறேன், ஆணாகத்தான் பிறந்தேன், ஆணாகத்தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான நளினங்களும், என்னுடைய உடம்பில் இருக்கிற சிறு மாற்றத்தினாலும் நான் என்ன பண்றேன், நளினத்தோடு பேசுறேன், நளினத்தோடு நடக்கிறேன். பெண்கள் செய்கிற அத்தனை வேலைகளையும் நானும் செய்து கொண்டு வருகிறேன். அப்போ பிரச்சனைகள் தான். அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு அழகான பெயர் உண்டு வேதத்திலே, தெல்ல தெளிவாய் ஒரு நல்ல ஆண்டவர் நல்ல அன்பான பெயர்களை வைத்திருக்கிறார். அன்றைக்கு கேவலமான பெயர் நம்பர், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பொறணி பேசுற, கேவலமா பேசுற ஒரு நிகழ்ச்சியை கண்டாலே ஏண்டா பிறந்தோன் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அப்போ இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில குணாதிசயங்கள்னால வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, ஒரு பருவத்துக்கு மாற்றம் அடையிற போது, ஆணாக இருக்கிற என்னுடைய உடல்ல பெண்ணாக ஒரு மாறுதல் மாற்றம் அடையும் போது அவ்வளோ ஒரு விதமான வேதனை. நான் வந்து எங்க பாட்டிக்கிட்ட சொன்னேன், என்னைய வளர்த்த எங்க அம்மா சொன்னாங்க, வளர வளர சரியாயிடும், நீ கவலைப்படாத, நீ பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வளர வளர என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய கஷ்டமும் மறைந்து போகல, முற்றுப்புள்ளி அந்த இடத்துல வைக்கல, அது மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபமாக மாற ஆரம்பித்தது.
என் வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பித்தது. என்னுடைய வேதனைகள் அதிகமாக தான் மாறுச்சு. அவ்வளோ கொடுமையான நாட்கள், அவ்வளோ வேதனையான நாட்கள் தான், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. என்னுடைய குணாதிசயத்தை பார்த்து, என்னுடைய நளினத்தை பார்த்து யாருமே என்னிடத்துல பேசுவதில்லை, குறை சொல்றாங்க, கேவலப்படுத்துறாங்க. பக்கத்துல படிக்கிற பையன் வரைக்கும் என்னைய கேவலமா பேசுறான், கேவலமா நடத்துறான். அப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்கிற ஒரு விதமான கொடுமைகள் எவ்வளோ வேதனையை கொண்டு வரும்ல. அந்த வேதனையை என் வாழ்க்கையிலும் தான் நடந்துச்சு. நான் போய் என்னுடைய ஆசிரியர் இடத்துல நான் சொல்லும் போது, முதலாவது நீ சரியாயிரு, நீ முதலாவது கரெக்டாயிரு, நீ சரியா நடந்துக்கோன்னு சொல்லி என்னையவே குற்றப்படுத்துறாங்க. கேவலமான ஒரு பெயரோடு, கேவலமான இந்த பிறவியோடு ஏன் வாழ்றோம், எதுக்காக பிறந்தோங்கிறத அவ்வளோ வேதனையா இருக்கும், அவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில, வேதனையோடு போராட்டமா இருக்கும் வாழ்க்கை. நேசிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, சொல்லுவதற்கு யாரும் இல்ல, நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு தான் நிறைய ஆட்கள் உண்டு. சொந்தக்காரங்களுடைய ஏதாவது ஒரு விசேஷமான நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து ஒன்னா கூடி விளையாண்டாலோ அல்லது பேசினாலோ அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, இவன் கூட ஏன் சேர்றேன், ஏன் இவன் கூட நிக்கிறேன், ஏன் இவனோட பேசிட்டு இருக்கிறேன், வா போவோம்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நிறைய எனக்கு ஸ்கூல் இதுலயும் சரி, என்னுடைய சொந்தக்காரங்கள்லயும் சரி, நிறைய நண்பர்கள் இல்லை. ஆனா அவ்வளோ வேதனையா இருந்துச்சு வாழ்க்கை. காலங்கள் தொடர ஆரம்பிச்சு, படிச்சா ஒரு மனுஷனோட வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு நான் ஒரு தீர்மானத்தை வச்சிருந்தேன். நிச்சயமா படிப்பு ஒரு மனுஷனை வேற அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன். என்னுடைய படிப்பை நான் தொடர ஆரம்பிச்சேன். பிரச்சனைகள் மறைந்து போகல, பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சது. பிரச்சனைகளோடுதான் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான், என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது. குற்றப்படுத்துறவங்களும், கேவலப்படுத்துறவங்களும், நம்மளைய கேவலமா பாக்குறவங்களும் நிறைய உண்டு. அப்போ என்னை வளர்த்து கொண்டிருந்த என்னுடைய அம்மா திடீர்னு, நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்பொழுது அவங்க திடீர்னு மரித்து போனாங்க. என் வாழ்க்கை ஒரு திக்கற்று போன ஒரு நிலைமை. 15 வருஷம் நம்மளை அரவணைச்சு, பாசமா பார்த்து, நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்து, நம்மளைய நீ இப்படி இருக்காத, பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் கூட நீ நல்ல முறையில வரணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்மளைய தேற்றுகிற ஒரு தாய் 15 வயசுல நம்மளைய விட்டு போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. திக்கற்று போன ஒரு நிலைமை, அனாதையான ஒரு கொடுமை. நேசிப்பதற்கும் யாரும் இல்லை, அடுத்த வேலை சாப்பிட்டேயான்னு கேட்பதற்கு கூட ஆள் இல்லாம அனாதையா நின்று கொண்டிருந்தேன். என் பாட்டி மறுத்து போய் 1 மாசம் கழிச்சு எங்க மாமாவும் அத்தையும் வந்து நைட்டு 12:30 போல வந்து என்னைய வெளியே வான்னு கூப்பிட்ட உடனே நான் வெளியே வந்ததும் அடுத்த நிமிஷம் நாங்க இருந்த வீட்டை பூட்டிட்டு என்னை தெருவுல நிக்க வச்சுட்டு அவங்க வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நான் கேட்டேன், நான் எங்க போக முடியும், எனக்கு யாரையுமே தெரியாது, உலகம் எனக்கு புரியல, நான் என்ன பண்ண முடியும், உங்களோட இணைய வச்சுக்கோங்கன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். எங்க மாமா அத்தையும் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எங்க கூட இருந்தீனா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை மாறி போயிடும், உன்னால என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நான் உன்னைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்பவும் கெஞ்சினேன், என்னை யாவது கூட்டிட்டு போயிடுங்க, ஏன்னா யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னேன். அத்தையும் மாமாவும் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கைய தலைகீழா மாத்துச்சு. எங்க மாமா அத்தையும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எங்களோடு வந்து இருந்தீனா ஊர் உலகம் சொல்ற மாதிரி, சொந்தக்காரங்க சொல்ற மாதிரி, எனக்காவது ஒரு நாள் நான் உன்னோட சாப்பாட்டுல மறந்து வச்சிடுவோம், ஏன்னா என் பிள்ளைங்க உன்னால அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க யோசிச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு.
பதினஞ்சு வயசுல யாரு தெரியும், படிச்சுட்டு இருந்தேன், பள்ளிக்கூடம் வீடுதான் தெரியும். என்னை வளர்த்துட்டு இருந்த எங்க அம்மாவும் இறந்து போனதுனால திக்கற்று போன ஒரு அனாதையான ஒரு சூழல். யாருமே தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் மாசமா சாப்பிட்டையான்னு கேட்பதற்கு கூட ஒருவர் இல்ல. அவ்வளோ ஒரு அனாதையான ஒரு வாழ்க்கை, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எங்க அப்பா இருக்கிற இடம் எனக்கு தெரியும், உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா இடத்துக்கு போனேன். அவர் டீ கடையில உட்கார்ந்திருந்தாரு போல, நான் எனக்கு தெரியல. நான் அந்த டீ கடையை கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு எங்க போறேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள், அம்மா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, மாமா அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எங்காவது படிக்க வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சினேன். எங்க அப்பா சொன்ன இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை ஒரு விதமான ஒரு கால சூழ்நிலைகள்லயே மாற்றுச்சு. அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வார்த்தை தான், நீ எங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க, உன்னால அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லி நடு ரோட்லயே என்னைய வீட்டுக்கு வராதன்னு சொல்லி ரோட்டோடய அனுப்பி வச்சிட்டாரு. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. எனக்கு யாருமே நேசிப்பதற்கு ஆள் இல்லாம, சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம, ஒரு அனாதையின் ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. என் சுபாவத்தை கண்டு, என் நான் இருக்கிற இந்த மனநிலையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கவே தெரியல. வளர்த்தவங்களும் சரி, என்னைய பெத்தவரும் சரி, புரிஞ்சுக்கடல. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு என் வாழ்க்கை. கஷ்டமான ஒரு சூழல் தான். எனக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்து ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்த்து விட்டு போனாங்க. அப்போ மூணு வருஷம் அந்த கம்பெனியில அனாதையான ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை, தனிமையின் ஒரு அவ்வளோ வேதனையானது. ஒரு மனுஷனை தனிமை மிகப்பெரிய வேதனை, கொடுமை. அது தனிமையில இருக்கும் போது ஒரு மனுஷனை அவனுடைய இந்த உலகத்துல இருக்க கூடாதுங்கிற லெவலுக்கு கூட கூட்டிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அனாதையான ஒரு தனிமை ஒரு மனுஷனை ஒவ்வொரு நாளும் கொள்ளும். அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. இப்ப நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், மூணு வருஷம் என்னோட கூட வேலை செய்யறவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் சுகமாயி திரும்பி வேலைக்கு வருவாங்க. நான் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் என்னை பார்த்துப்பா? யாருமே இல்லாம அனாதையா நான் நிக்கிறேனே. ஒருவேளை நான் இன்னைக்கு இறந்து போயிட்டா கூட என்னை தூக்கி போடுறதுக்கு ஒரு நாலு பேராவது வேணும் இல்ல அப்படிங்கிற அந்த அனாகாதையான ஒரு கொடுமையில அவ்வளோ யோசிச்சிருக்கேன். பல நாள் நான் தூங்குறதே இல்லை, பல நாள் அவ்வளோ வேதனையோடு இருந்துச்சு என் வாழ்க்கை. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இப்பதான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அனாதையா இருக்கிற இந்த அனாதை இதோட முடிஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நைட் ஒரு 12:30 இருக்கும். உட்காந்து வீட்டுல பாய்சன் பாட்டில வாங்கி வச்சுட்டு உட்காந்து இத குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இவ்வளோ அழுக, 18 வயசுல ஒரு குழந்தை, இந்த உலகம் எனக்கு வேணாம், நேசிக்கிறதுக்கு யாரும் இல்ல, பாசமா பாத்துக்கிடல யாருமே, அன்பா என்னை நேசிக்க ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு போகணும்னு அந்த குழந்தை யோசிக்குமானா எவ்வளோ ஒரு வேதனை இல்ல. அப்படிதான் இருந்துச்சு என்னுடைய 18 வயசுல என்னுடைய வாழ்க்கை. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நம்ம மறித்து போயிட்டோம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இதுதான் இது தீர்வு, அனாதை ஒவ்வொரு நாளும் நான் அனாதையா இருக்கேன், அனாதையா இருக்கேன்னு சொல்லி அந்த வேதனை, என் மனநிலை அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இரவு 12:30 போல உட்காந்து பாய்சன் பாட்டில ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்னோட வீட்டுல கதவு தட்டப்படுது. நான் அப்ப சொல்லிட்டு தான் போனேன், யாரோ ஒருத்தன் சாவ கூட நிம்மதியா உடல, எவனோ நேரத்து கதவு தட்டுறான்னு சொல்லிட்டு போனேன். அங்க போன உடனே கதவு திறந்து பார்த்தா என்னோட கூட வேலை செய்யற ஒரு அண்ணா. ஒரு விதமான பயமாவும் இருந்துச்சு. கதவு திறந்த அடுத்த நிமிஷம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. 3 வருஷம் என்னை பார்த்து எந்த சொந்தக்காரங்களும் என்னை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, மாமா அத்தை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, அப்பா தேடி வந்து என்னை நல்லா இருக்கியான்னு கேட்கல. என் கூட வேலை செய்யற ஒரு அண்ணா நைட்டு 12:30 தேடி வந்து நல்லா இருக்கீங்களான்னு என்னை கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு விதத்துல சந்தோஷமாவும் இருந்துச்சு, ஒரு விதத்துல பயமாவும் இருந்துச்சு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னுடைய குறிக்கோள் நான் சாகணும்னுட்டு உட்கார்ந்துருக்கேன். அப்போ அந்த அண்ணா வந்து கதவை தட்டினவுடனே அந்த அண்ணா எப்படியாவது அனுப்பி வச்சுடணும், நம்ம தான் சாக போறமே அப்படின்னு சொல்லித்தான் அழுதுட்டே இருந்தேன்.
அப்போ தானே சீக்கிரமா போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணு இல்லைண்ணா நல்லா இருக்கேன் எனக்கு போயிட்டு வாங்கண்ணா அப்படி ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்குவோம் அப்படின்னு தானா சொன்னாரு. இல்ல இல்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, இந்த பிரச்சனை ஏதா இருந்தாலும் சொல்லுங்க, நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன் என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு யாருக்குமே எந்த தீர்வும் இல்லை, தானா வேற நினைக்கிறாரு தீர்வு கொண்டு பிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு முதல்ல தானே போனா போதும்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். உடனே அந்த அண்ணா சொன்னாரு, உண்மையாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எங்க அப்பா பொய் சொல்ல மாட்டாரேன்னு சொன்னார். நான் கேள்வி கேட்டேன், உங்க அப்பாவுக்கு எப்படி என்னைய தெரியும், முதல்ல 15 வருஷம் 18 வருஷம் இனி பெத்த அப்பாவுக்கே நான் எங்க இருக்கேன்னு தெரியல இந்த 3 வருஷமா, 15 வருஷம் வளர்த்த என்னுடைய மாமா அத்தைக்கு தெரியல, இந்த 3 வருஷம் நான் அனாதையா தனிமையில நான் இருக்கேன், என்னை தேடி வந்து பேசணுங்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியல, உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்க அப்பானா என்னை பெத்த அப்பா இல்ல, என்னைய பாவத்திலையும் சாபத்திலையும் உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவோ, அந்த கல்வாரியின் சிலுவையை சுமந்து உனக்காகவும் எனக்காகவும் கடைசி தன்னுடைய சுட்டுரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவர், உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற இயேசு ஒருத்தர் உண்டு, உன்னை நேசிக்கிறதற்கு ஒரு தகப்பன் உண்டு, உன்னை தாயை போல தேற்றுவதற்கு ஒருவர் உண்டு, அவர் பெயர் இயேசு. என் பிள்ளையிடத்துல போய் சொல்ல, நான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளை பெத்து வளர்த்தவங்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை, யார் இந்த இயேசு? ஏன்னா 18 வருஷமா நான் ஒரு கோட்பாடோடு வளர்கிறேன், நான் கோட்பாட்டோடு நான் அந்த வாழ்க்கையின் ரீதியாக நான் பக்குவப்படுத்தி நான் அந்த வாழ்க்கையில நான் பிறந்து வளர்ந்த வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப எனக்கு இயேசுவை பற்றி எனக்கு தெரியல, 18 வருஷம் எனக்கு தெரியாத ஒருத்தர் இயேசு அப்படின்னு ஒரு பெயரு என்னை தேடி வந்து நைட்டு 12:30 போல வந்து நான் இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லுவாரானால் எவ்வளோ நல்லவர்ல, அவரை ஏன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டா, ஏன் வாழ்க்கைய அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும்னு தோணுச்சுங்க. அன்னைக்கு முடிவெடுத்தேன், யார் என்னை கைவிட்டாலும் சரி, இந்த அனாதையான கொடுமையான தருணங்கள் என்னை நெருக்கினாலும் சரி, இந்த வேதனை என்னை துக்கப்படுத்தினாலும் சரி, அந்த இயேசுவோடு தான் வாழணும். அவர் ஒருவேளை அந்த அண்ணா வரல, இயேசு என்னை தேடி வரல அப்படின்னா நான் மரிச்சு போயிருப்பேன், மரித்து போயிருப்பேன். இந்த சூழ்நிலையில் நான் அழுதுகிட்டு தானே இருந்தேன், என்னை தேடி வந்து நான் இருக்கேன்னு சொல்லுவாரானா? அவர் இவ்வளோ நல்லவர், அந்த இயேசுவை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். பல கேள்விகள் கேட்டேன், அண்ணா நிறைய கேள்விகளுக்கு பதில கரெக்டா சொன்னார். நம்மளை போல திக்கற்றவர்களை யாருமே நேசிக்கலன்னு இருக்கிற அநாதையின் வாடிக்கொண்டிருக்கிற கேப்பாரற்று நடுரோட்ல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிப்பதற்கு இன்னாண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த ஒரு பெரிய அற்புதம், மரணத்தின் தருவாயிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிற, 12:30 போல ஒருத்தருடைய கதவு தட்டி வீட்டுக்கு வந்து நான் இருப்பேன்னு சொல்லுவார், ஆனால் அவர் எவ்வளோ நல்லவர், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சிதான், என்னுடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சிதான். அவரோடு கூட வாழும்படியா கர்த்தர் என்னை அடியாளை தெரிந்து கொண்டார். என் தேவனே, நான் முதலாவது நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காலையில அந்த பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் 3 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஏன்னா வேதம் சொல்லுதில்ல, கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். ஆமென்.

புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய ஏக்கங்களை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய வேதனைகள் எல்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆமே. தாயின் கருவறையிலே தோன்றுவதற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் குறித்து அறிந்திருக்கிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவனோ நம் இருதயத்தில் இருக்கிற வழிகளை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைகளை அவர் உள்ளார்ந்து ஆராய்ந்து அதற்கு ஏன் வழி வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அதற்கு சரியான காயங்களை கட்டுகிறவர், ஆற்றுகிறவர் தான் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு. ஆமே. அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் இல்ல. ஜீவன் உள்ள தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். உங்களையும் அப்படித்தான். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நீங்களும் திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, அனாதையின் ஒரு சூழ்நிலை, யாராவது மூலமா நீங்க ஒருவேளை கைவிடப்பட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. என்னையும் நேசித்த என் ஆண்டவர், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியின் சிலுவையிலே தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையிலே சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:18 சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்ற வார்த்தை. எவ்வளவு அழகான நல்ல வார்த்தை பார்த்தீங்களா. திக்கச்சு போன நம்மளுடைய வாழ்க்கைய, கேப்பாரற்று கிடந்த நம்மளுடைய வாழ்க்கைய திக்கற்றவர்களாய் நான் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னவர் இவ்வளோ நல்லவர். அந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். இன்னும் அதிகமாய் நம்ம பிடிக்கும் போது, இன்னும் அதிகமாய் அவரை தேடும் போது, என்னுடைய வாழ்க்கை மாறினதே 15 லட்சம் பேருக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு சாட்சியாக என் உயிர் உள்ள தேவனுக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியா என் ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை தேற்றி அவருடைய வேலைக்காரியாய் வைத்திருக்கிறாரே. அவர் எவ்வளோ நல்லவோ, எவ்வளோ ஜீவன் உள்ளவோ. இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவரும் அவரை தொடர்ந்து அவரோட வழியில நம்ம பயணிப்போமா, அவரை தேடுவோமா. வேதத்துல ஒவ்வொரு நாளும் நாம் தேடும் போதெல்லாம் நாம் அவரை பார்க்க முடியும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே. நம்மளுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் அவரிடத்துல ஒப்படைக்கும் போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவரிடத்துல தெரிவிக்கும் போது, நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நம் ஆண்டவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அடியேளை இவ்வளவாய் நேசித்து இங்கு கொண்டு வந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவோ, உங்களுடைய நம்பிக்கையும் என்னோட நம்பிக்கையும் வீண் போகாத நம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறோம். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில அந்த அண்ணா கொண்டுட்டு போய் ஒரு சபையில விட்டார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க மக்களை பார்த்த உடனே அவர்களோடு பேசுகிற அந்த அனுபவம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாட்கள் தொடர ஆரம்பித்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய கண்ணாடி வீட்டுல வச்சிருப்பேன். எப்பவுமே அந்த கண்ணாடியை பார்த்து நான் சொல்வேன், எனக்காக இயேசு இருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்படணும், எனக்காக என்னைய மரணத்தில இருந்து காப்பாற்றின என் தகப்பன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி என்னுடைய கண்ணாடியை நான் பார்த்து எனக்காக நான் ஆறுதல் சொல்லிக்கிறது உண்டு. அதுக்கு முன்னாடி நான் அந்த கண்ணாடியை பார்த்து சொல்வேன், உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே வந்ததுக்கு அப்புறம், இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார், நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், நீ கலங்காத, உன்னை நிச்சயமா இயேசப்பா உன்னை பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. கட்டர் அப்படியாய் நடத்தினார். என்னுடைய வாழ்க்கை நகர ஆரம்பித்தது. சபையோடு கூட என் பயணங்களும் தொடர ஆரம்பித்தன. ஏசப்பாட்ட நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா என்ன போல யாராகிலும் இருக்கிறாங்களா முதலாவது எனக்கு காட்டித்தாங்கப்பா, இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றது போல கேவலமா ஏதோ ஒரு பிறவி தனி பிறவியா நான் பிறந்திருக்கிறேனா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அப்போ நான் ஜோம் பண்ணேன், ஜபத்தை கேட்கிறவர் நாம் ஆண்டவராக இயேசு. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாக போவதே இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தார். நான் ஜோம் பண்ணேன்,
இசப்பா என்னைய போல யாராகில என்னிடத்துல வந்து பேசணும்னு ஜோ

0: பண்ணேன். அதே போல ஒரு திருநங்கையினோடு கூட பேசினா. உடன் ஊழியரா இருந்த, இங்க சபையினுடைய உடன் ஊழியரா இருந்த ஒரு அம்மா பார்த்துட்டு போய் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டாங்க. பாஸ்டர்ட்ட சொன்ன உடனே அவரு வியாழக்கிழமை நடந்த சம்பவம், வெள்ளி சனி ரெண்டு நாள் கழிச்சு சண்டே சர்வீஸ் ஆராதனைக்காக போறேன், போன உடனே என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து உங்களெல்லாம் கட்ட நேசிக்கல, நீங்களா கட்டருக்கு அருவறுப்பான ஜனம், நீங்களா ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கவே கூடாதுன்னு. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, நம்மளே நேசிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட அழுதுச்சு. ஆண்டவர் எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு போனேனோ அதே இடத்துல உமாளை உயர்த்த முடியும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு கடந்து வந்தேன். வேதனையோடு கூட நான் கடந்து வந்தேன். வாழ்க்கை மாறி போனது. திருநங்கைகளோடு என்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சேன். சபையை விட்டு, என் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நான் கடந்து போயிட்டேன். என் திருநங்கைகளோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சு என் வாழ்க்கையை பாவத்துக்குள்ளாக எல்லார போலவும் கடைக்கடையா யாசகம் கேட்டு என்னோட வாழ்க்கை அப்படியாய் நகர ஆரம்பித்தது. வேதனையோடு கூட நான் பஸ்ல உட்கார்ந்துருக்கிறேன், பக்கத்துல ஒரு பொண்ணு, நான் ஜன்னலை திரும்பி பார்த்துட்டு எந்த ஊர் வந்திருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி பார்க்கறேன், ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு. என்னை கண்ட உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடிடுச்சு. அவ்வளோ ஒரு கொடூரமா, அவ்வளோ ஒரு மாதிரியான விகாரத்தோடு இருக்கேன்னா, அல்லது பாவப்பட்ட ஜென்மத்தை பார்ப்பது போல அந்த பொண்ணு கூட பக்கத்துல உட்காருவதற்கு இல்லை. பல பேர் என்கிட்ட பேசவே மாட்டாங்க, என்ன திட்டுடுவாங்களோ அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறது இல்லை போல, அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய திருநங்கை கிட்ட எந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ போய் சகஜமா பேசுவது இல்லை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, திருநங்கைகள் எல்லாமே இலகுன மனசு உடையவர்கள். அவருங்க கிட்ட நீங்க பேசினாதான் தெரியும் உங்களுடைய அன்பான குணாதிசயம் என்னன்னுட்டு. நிறைய பேர் நம்மள நிறைய பேர் யாருக்கிட்டையுமே போய் பாவப்பட்ட ஒரு மனுஷன்கிட்டயோ அல்லது வறுமையில வாடிட்டு இருக்கவங்களையே நம்ம போய் பார்க்கறதே இல்லையே. ஏன்னா ஏசப்பா கொடுத்த அன்பை நாமளே தானே வச்சிருக்கிறோம், அடுத்தவங்க கிட்ட கொடுத்தா தானே தெரியும் ஏசப்பா நம்மளே எவ்வளவு நேசித்தாரு, அவங்களையும் நேசிப்பாருன்னு சொல்லி அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். பசியில இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டினுடைய அருமை தெரியும். 100 கிலோமீட்டர் வெயில்ல 10 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு தான் நிலனுடைய அருமை புரியும். அதே போலதாங்க, யாருமே நேசிக்காம திக்கச்சு போய் அனாதையான ஒரு வாழ்க்கைய திருநங்கைகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவியா, பாவமான காரியம், நான் பாவியாதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டு நான் அனாதையா இருக்கிறேனே, நேசிக்கல. திருநங்கைகளும் ஒரு காலகட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் அவங்களும் என்னை நேசிப்பதை நிறுத்தி விட்டார், நிறுத்திட்டு போயிட்டாங்க. என் கூட இருந்தவங்கலாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. போன ஆதையா நான் நின்று கொண்டிருந்தேன். இந்த உலகம் எனக்கு மறுபடியும் தோணுச்சு, இதுக்காகவா நான் வாழ்றேன், யாருமே இல்லாம அனாதையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, வேண்டான்னு தோணுச்சு. இப்போ நான் முடிவு பண்ண, இந்த உலகம் நம்மளுக்கு வேண்டாம், மனுஷால் வேண்டாம், யாருமே நம்மளுக்கு வேணாம். நம்ம மரணத்திலிருந்து நம்மளைய மீட்டெடுத்த இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டும் நம்ம பிடிச்சுக்குவோம். அவர் மட்டும் போதும், அவர் மட்டும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில. யாரு நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி, அன்றைக்கு நம்மளை மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு மட்டும் போதும்னு என் மனசுல தோணுச்சு. ஒரு முடிவு எடுத்த அன்னைக்கு, யார் விட்டுட்டு போனாலும் சரி, என் ஆண்டவரை நான் இனி விடுவதில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, யாரு வேணுமாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கல அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க, ஆனா நம்மளை நேசிக்கிறவர் இயேசு. அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்காக நாம ஆண்டவரை விட்டு நம்ம வந்துட்டோமே, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கை பாவக்கூரியமான ஒரு வாழ்க்கையில பாவத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுலயும் ஒரு சந்தோஷம் நிறைவு இல்லாம வாழ்றோமேன்னு சொல்லி இவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி கட்டருக்காக தான் வாழணும், கட்டரோடு தான் வாழணும், கட்டரோடு போய் தான் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அன்னைக்கு என் வாழ்க்கை மாறுச்சுங்க. என் ஆண்டவர் மாற்றினார் என்னை. அனுதினமும் ரட்சிக்கும் என் தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன். அவர் என்னை கேட்டரும். என் வாழ்க்கையில என்னை அனுதினமும் நேசிக்கிற என் இயேசு உண்டு. அனுதினமும் என்னை பாதுகாக்கிறவர் என் தேவன் உண்டு. இந்த உலகத்திலே என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற என் இயேசு உண்டு. அவருக்காக நான் ஒவ்வொரு நாளும் நான் அவரிடத்துல காத்திருக்கும் போது, அவருக்காக நான் காத்திருக்கும் போது தேவன் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறினது. அவரை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே என் வாழ்க்கை மாறினது. என் வாழ்க்கை வித்தியாசமாக மாறிச்சு. பாவத்திலிருந்து என்னை அழகாக மீட்டார். ஒரு ரட்சிப்பின் அனுபவம். யாசகம் கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சுங்க. யாசகம் கேட்காம கர்த்தரோடு கூட அவர் போஷிக்கிறதுல மன திருப்தியோடு நிறைவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு யாருமே எங்க இடத்துல பேசல, யாருமே என்னை நேசிக்கல, நல்லா இருக்கியான்னு கேட்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிறதுனால, கர்த்தரோடு கூட நாம வாழ்றதுனால இன்னைக்கு அநேக பேர் நம்மளைய விசாரிக்கிறாங்க, அன்பா பழகுறாங்க, அன்பா பேசுறாங்க. அன்னைக்கு பஸ்ல உட்கார்றதுக்கு ஒரு பொண்ணு யோசிச்சா, இன்னைக்கு அநேக பேர் இந்த என்னோடு கூட அநேகர் பேசுறாங்க. ஓ, இவ்வளோ நல்லவர்ல இயேசு. பாவத்திலிருந்து மீட்டம், பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவத்தோடு கூட நாம வாழ்ந்து கொண்டிருந்தோமானா, நாம தொடர்ந்துகிட்டு இருக்கிற அந்த காரியத்தோடு கூட மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமா மரணத்தை தான் கொண்டு வரும். ஆனா ஆண்டவரோடு கூட நாம வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட வீற்றிருக்க முடியும், அவரோடு கூட வாழ முடியுங்கிறத நான் புரிந்து கொண்டேன். நான் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தேன். என் வாழ்க்கையில இயேசுக்கு மட்டும்தான் முதலிடம், யாருக்கும் இருக்க கூடாது. இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். அடியாளை பைபிள் காலேஜ் முடிக்க வைத்து இன்னைக்கு அவரோட ஊழியம் செய்யும்படியா ஒரு வேலைக்காரியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர்கள் என்னோடு கூட பேசும்படியாக, அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அநேக பேர் கூப்பிட்டு உபசரித்து என்னைய காரியங்கள் நிறைய பார்க்கிறேன். அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறுங்க. அந்த ஜீவனுள்ள இயேசுவால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். பாவத்துல இருந்தேன் மீட்டு கொண்டு வந்து அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஒரு மனம் திரும்புதல். மனம் போன போக்குல போயிட்டு இருந்தேன். இப்படிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போல, நான் இதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இதைய காட்டிலும், அந்த பாவமான காரியத்தை காட்டிலும், பாவமான வாழ்க்கையை காட்டிலும் கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை என் ஆண்டவர் எனக்கு சொல்லி புரிய வைத்தார். எனக்கு ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி, எனக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் போஷிக்கிற விதம் அலாதியானது. கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற விதங்கள் வித்தியாசமானது. அவரை நோக்கி பார்க்கணும், அவரை ஒவ்வொரு நாளும் தேடணும், அவரோடு கூட வாழணும். அவரை நம்மளோடு கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா இருதயத்துல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம நடந்தோம்னா, கர்த்தரோடு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையும் மாறும். நிச்சயமா இதை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிச்சயமா மாறுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. எனக்கு உதவி செய்த தேவன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன், யாரும் நேசிக்காத திக்கற்று போன நிலைமையில இருந்த என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து என்னை நேசித்த தேவன், அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உங்களோடும் என்னோடும் கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவரை தொடர்ந்து இருக பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக நாம் சந்தோஷமும் சமாதானமுமாக வாழ முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

மகா உன்னதமானவரை உறைவிடமாய் கொண்டுள்ள என் திருச்சபையே, என் மகனே மகளே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாரி உன் கூடாரத்தை அணுகாது, தீங்கு உன்னை மேற்கொள்ளாது. சங்கீதம் 91.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். உலக எழுப்புதல் ஊழியங்கள் தென்னிந்திய பூரண சுவிசேஷ தமிழ் சபைகள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராய் இருந்து கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவர் நல்லவர், அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர், அவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே? சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்று அவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க, சொல்லுங்க ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதி

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் we worship you.

எதிர்மறையான சூழ்நிலையில யோபுவைப்பெல்லாம் சொல்றாண்டவரே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்த பொழுது யோபு சொன்னதை போல, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னதை போல, எங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் என் தேவன் எங்களுக்காக வைத்திருப்பது ஒருபோதும் தடையாகாது, அது நின்று போகாது, அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்கிற விசுவாசத்தில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்களும் ஆராதிக்கிறோமா, நாங்களும் சேவிக்கிறோமா,

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேளையில் ஒரு அர்ப்பணத்தோட சொல்ல போறீங்கன்னவரே, நாங்கள் உண்மை துதிப்பாண்டவரே, நாங்கள் உண்மை சேவிப்பாண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உண்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்களும் நேசிப்பாண்டவரே. ஒரே விஷயம் கூட சிதர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லலாமா?

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. பாருங்கள், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமேன். 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளோ ஆச்சரியமாக கர்த்தர் நடத்தினார் தெரியுமா, எவ்வளோ அதிசயமாக கர்த்தர் நடத்தினார் தெரியுமா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திராத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

முழுவதும் எங்களை போஷித்தீர்கள், ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர்கள். எத்தனையோ கொரோனாவின் ஆட்கள், எத்தனையோ ஊரடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்தினீரே, ஆண்டு முழுவதும் போஷித்தீர்கள். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து எங்கள்

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ, ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ, எங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்கின தேவ, நீ நல்லவ. எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து

மக்கள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதுவில்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

நமக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord. எத்தனையோ மனிதர்களை மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்களாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவர், அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவர். ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்தினீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கையில தட்டி பாடலாம். மை மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல். உணர்ந்து சேர்ந்து கைகளை

எபெனேசரே இம்மட்டும் தாங்கிக் கொண்ட ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையினால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில், நன்மை வருமா என்று எதிர்பார்க்கிறாத இடங்களில் என் தேவ அற்புதங்களை செய்தீரே, வாய்ப்பாலை நிரப்பினீரே, கடக்கப்பட்டீரே, அவிந்து போகாமல் அழிந்து போகாமல் எங்களை

நடத்தி வந்தால் விழுந்து போவோமோ அழிந்து போவோமோ இல்லாமல் போவோமோ என்று அங்கலாய் தடங்கள் கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய நடத்துவதற்கு இந்த நபர்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்கன்னு ஒரு நாள் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டோம். அத்தனை பேர் விலகின பொழுது இதுவரைக்கும் கர்த்தர் மாத்திரம் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உலகத்தின் முடிவும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.

நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் சொல்லுங்கப்பா, உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்தி வந்த பரிசுத்தரே, ஆச்சரியமாய் நடத்தின பரிசுத்தரே, நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஆண்டவர் போல ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல ஒருத்தர் கிடையாது. ஹல்லேலூயா. There is none like him. ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துற ஆண்டவர், அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். இன்னொரு பாடலை பாடப்போகிற ஒரு புதிய பாடல், அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா அவங்களுடைய பாடல், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இன்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நாமம் எல்ரோய். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்னாலும் காண்கின்றவர், யார் நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நோ ப்ராப்ளம், அவர் நம்மை பார்க்கிறார். ஆமே, அவர் நம்மை காண்கிறார். சில சொல்வாங்க, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் நிலைமை யாருக்குமே தெரியல, என் பிரச்சனை யாருக்குமே தெரியல, நான் எவ்வளோ மோசமான பாதையில போறேன்னு யாருக்குமே தெரியல. நான் சொல்றேன் சகோதரனே சகோதரியே, உங்க கூட இருக்கிற நபருக்கு கூட நீ போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை காண்கிறார். அவர் எல்ரோய். அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை, அவர் பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை, உன் பாடு, உன் உபத்திரம், மாறுகிற நேரம்

தேவ பிரசுரத்தை நிறைவாய் உங்கள் வாழ்க்கையில தந்து தருகிறவராய், இந்த நாட்களில் இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிற பரிசுத்தரை அவர் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வருகிறார். ஒன்றுமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ, எல்லா

சொல்லுங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீ கைவிடப்பட்டு போக போவது இல்லை. உன்னை கரம் பிடித்தவர் கர்த்தர், நடத்துகிறவர் கர்த்தர், உன்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். நீ அவமானம் அடைவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. உன்னை காண்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு, எல்லா சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு, என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்த்து பார்த்து கொண்டிருக்கிறாயோ, ஒரு வாழ்க்கையில புதிய ஆண்டுல கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். நிச்சயமாய் அதை விரும்புகிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். ஓ ராஜானாமா ரியாஜேராமா ராகாஷந்தானாமா. நீ அவமானம் அடைவதில்லை. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆமென். நம்மை கைவிடாதவர், அவமானப்படுத்தாதவர், வெட்கப்படுத்தாதவர், நம்மை நிந்திக்காதவர், நம்மை புறந்தள்ளாதவர், நமக்காய் யாவையும் செய்து முடித்தவர், நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தர். நாமத்திற்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி எல்லா நெருக்கத்தையும் மாற்றுகிறவரே, விசாரத்தை உண்டு பண்ணுகிறவரே, எங்கள் கால்களை மான் கால்கள் போல மாற்றி கண்மலையில் மேல் நிறுத்துகிறவரே.

கைவிடவே மாட்டாரு. கைவிடாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை வெறுக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை புறந்தள்ளாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன்.

நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர பண்டவராண்டவரே, நாமம் உடையவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, கன மகிமைக்கு பாத்திரரே, போற்றுதலுக்குரியவரே, வணக்கத்திற்குரியவரே, மேன்மைக்குரியவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர, கன மகிமைக்கு பாத்திர, ஸ்தோத்திரத்திற்கு பாத்திர, துதிகன மகிமைக்கு பாத்திர, எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை நாங்கள்

மகிமை கூறியவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணுகிறோம். மேலான நாமத்தை, மாசற்ற நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, அற்புதமான நாமத்தை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ரகாச்சா நாமா ரிபாலா சந்தோ ரிபா கலாமோ ரியான்சே நாமோ ரிஷேலவ ரிபாதா நாமோ ரியான்சே நாமா நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தலாமா? தேவ நாமத்திற்கு மகிமை வர பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக. சரீரங்களில் விடுதலை சம்பவிக்கட்டும். ஆமி ஆத்மா சரீரத்தில் விடுதலை சம்பவிக்கட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். தடைகள் நிர்மலமாகட்டும். பலவீனங்கள் மாறி போகட்டும். வலி வேதனைகள் மறையட்டும். அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். எல்லா வியாதிகள், வியாதிகளை கொண்டு வருகிற மூல காரணிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. சமாதானம் உண்டாகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். குடும்பத்துக்குள் ஒற்று அறிக்கையம் உண்டாகட்டும். குடும்ப உறவுகளுக்கு பிளவாய் வருகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ அபிஷேகம் இந்த ஆராதனை வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்குவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. வாழ்க்கையில் சாட்சிகள் உண்டாகட்டும். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது விடுதலை சம்பவிக்கட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பெற்றுக்கொள்வன் பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது சரீரங்களுக்குள் மகிமை இறங்கட்டும். சுகமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது தெய்வீக விடுதலை, தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் நிறைவாகி நிறைவாகி நிறைவாகி இறங்குவதாக.

0: சங்கீதக்கார சொல்வதை போல நான் உயிரோடு இருக்க மட்டும் கத்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் இந்த ஆராதனை வெளியில் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உயிருள்ள நாளெல்லாமே ஆராதிப்போம்ப்பா, உயிருள்ள நாளெல்லாமே சேவிப்போம் ஆண்டவரே, உயிருள்ள நாளெல்லாமே பின்பற்றுவோம் ஆண்டவரே, உண்மையாய் உம்மை ஆராதிப்போம், உண்மையாய் உம்மை சேவிப்போம், உண்மையாய் உம்மை பின்பற்றுவோம், உண்மையாய் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுவோம் ஆண்டவரே. உமக்காக வாழ்வோப்பா, 2020 வாழ்ந்ததை விட 2021 அதிகமாய் நேசிப்போம், 2020 ஆண்டவரே உமக்காக கொடுத்த நேரத்தை விட 2021 அதிக நேரம் கொடுப்போம், 2020 உமக்காக பாராட்டின வைராக்கியத்தை விட 2021 அதிகமாய் வைராக்கியம் பாராட்டுவோம். உயிருள்ள நாளெல்லாம் எல்லா கன மகிமை உமக்கு தருகிறோம்ப்பா. மாறாத பிரசனங்களை ஆளுகை செய்வதாக, முற்றுமுடிய கர்த்தர் ஆளுகை செய்யுங்க, ஒவ்வொருவரும் கர்த்தர் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்கப்பா. எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துறப்பா. மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.
1: Praise be unto his holy name.
2: கர்த்தர் செப்டம்பர் மாதத்திலே நமக்கு போதுமானவராக இருந்து இந்த அதிகாலை நேரத்திலேயும் கூட அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற விலையேற பெற்ற அவருடைய வாக்கு தத்துவங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டியிருந்திருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: I praise God. The Lord has gathered us in order to hear the promise for the September 2022.
2: ஆர்மியானவர்களே, கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல ஆண்டவர் அவருடைய பாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார்.
1: The Lord has brought us like Mary who was sitting at the feet of the Lord Father for Jesus Christ.
2: ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை வெறுமையாக அனுப்புவதில்லை.
1: Whenever we come to gather, the Lord will not send us with empty handed.
2: நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் தருகிறார்.
1: The Lord gives his counsels.
2: நமக்கு வேண்டிய தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார்.
1: He gives the prophetic.
2: நமக்கு வேண்டிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார்.
1: The Lord gives the revelations.
2: கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பெரிய வெற்றியின் பாதையிலே நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது.
1: Each and every word of God, it leads to the victorious path.
2: ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்.
1: The Lord has chosen us in order to shine forth before the people.
2: ஒரு கோணலும் ஒரு மாறுபாடும் நிறைந்த ஒரு சந்ததியிலே நாம் காணப்பட்டாலும் கூட கர்த்தருடைய ஜீவ வார்த்தை தான் நம்மை ஜீவ ஒளியாக பிரகாசிக்க வைக்கிறது.
1: Though we are living in the midst of a crooked generation, but then the Lord's light is really leading us.
2: Hallelujah. Amen. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை பற்றி பிடித்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக.
1: May the Lord help us to catch the Lord word of God firmly.
2: இந்த மாதத்திலேயும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருந்து ஆண்டவருடைய பாதபடியில் காத்திருந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம்.
1: When I was waiting at the feet of the Lord has given the promise in which we are going to meditate.
2: எரேமியாவின் புஸ்தகத்திலே 30வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
1: Jeremiah 30:19.
2: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
1: Behold, I will bring back the captivity of Jacob's tents and have mercy on his dwelling places. The city shall be built upon its own mound and the palace shall remain according to its own plan.
2: வர்த்திக்க பண்ணுவேன்,
1: I will increase.
2: அவர்கள் குறுகி போவதில்லை,
1: they will not be shortened.
2: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
2: எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவார்.
1: The Lord will reveal his promise through Jeremiah.
2: ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் அந்த நாட்களிலே ஒரு சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள்.
1: And Israelites were under the captivity.
2: எரேமியா தீர்க்கதரிசி பயங்கரமான ஒரு துன்பத்தின் பாதையிலே, அழுகையின் பாதையிலே அவர் காணப்பட்டார்.
1: Jeremiah was under lamentation.
2: ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அங்கே பயங்கரமான ஒரு நெருக்கத்தின் பாதையிலே அவர் அனுமதித்தார்.
1: In the midst of his oppression, the Lord has allowed in the Jeremiah's life.
2: ஆனால் அப்படி பாடுகளின் மத்தியிலே காணப்பட்ட அந்த தீர்க்கதரிசி கொண்டுதான் ஆண்டவர் விலையேறப்பெற்ற வாக்கு தத்தங்களை கொடுத்தார்.
1: In the midst of sufferings, Jeremiah was there, but then the Lord has revealed a lot of promises through him.
2: அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நிலைமையை பார்க்கும்போது அவர்கள் சிறையிருப்பில் காணப்பட்டார்.
1: In those days, and the Israelites were under captivity.
2: ஆகவே கர்த்தர் மூன்றாவது வசனத்தில் சொல்கிறார், அவருடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொன்னார்.
1: The Lord says, I will turn their captivity.
2: அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னார்.
1: I'll make them to come back.
2: அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்.
1: They will inherit again.
2: அது யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டு காலம் என்று ஏழாவது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார்.
1: In 7th verse we read, and it is the trouble.
2: ஆனாலும் அதற்கு நீங்கள் ஆகி ரட்சிக்கப்படுவான்.
1: But then they will be delivered from the trouble.
2: ஒரு இக்கட்டு காலத்திலே சிறையிருப்பின் நாட்களிலே தம்முடைய ஜனங்கள் காணப்படும் பொழுது கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கிறார்.
1: When his people were under trouble, under captivity, the Lord has given this promise through the prophet Jeremiah.
2: யாக்கோபு என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார்.
1: The Lord calls them as Jacob.
2: என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. 10th வசனத்திலே.
1: In 10th verse, my servant Jacob, fear not. Don't be dismayed, Israelites.
2: நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததி சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடி ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை.
1: Jacob shall return, have rest and be quiet, and no one shall make him afraid.
2: 11th vasathile unnai rakshippadarkaga naan unnudane irukiren.
1: I am with you to save you.
2: Unnai sidaridita ella jaathigalai naan nirmoolamaakkuven.
1: I will destroy all the nations.
2: Unnaiyo naan nirmoolamaakkamalum muttilum dandiyamal vidamalum mattai dandippen.
1: Yet I will not make a complete end of you, but I will correct you in justice.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: 17th vasanthile solugirar.
1: 17.
2: Avargal unnai விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் உனக்கு ஆரோக்கியம் வரப்பணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார்.
1: I will restore health to you and heal you of your wounds, says the Lord.
2: உன் காயங்களை நான் ஆற்றுவேன்.
1: I will restore health to you and heal you your wounds.
2: அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள்.
1: He wounded you.
2: ஆனால் நான் உன் காயங்களை ஆற்றுவேன்.
1: I will heal your wounds.
2: இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி 18th வசனத்திலே இரக்கம் செய்வான் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன்.
1: Behold, I will bring back the captivity of Jacob's tents and have mercy on his dwelling places.
2: அவனுடைய நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும்.
1: The city shall be built upon its own mound and the palace shall remain according to his own plan.
2: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும்.
1: Then out of them shall proceed thanksgiving and voice of
2: அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply them.
2: அவைகள் குறுகி போவதில்லை.
1: They shall not diminish.
2: அவர்களை மகிமைப்படுத்துவேன்.
1: I will glorify them.
2: அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
1: They shall not be small.
2: Hallelujah. உன்னை வர்த்திக்க பண்ணுவார்.
1: The Lord will multiply you.
2: உன்னை மகிமைப்படுத்துவார்.
1: He will glorify you.
2: Hallelujah. நீ குறுகி போவதில்லை.
1: You will not be shortened.
2: நீ சிறுமைப்படுவதில்லை.
1: You will not be afflicted.
2: அப்படி என்றால் ஆண்டவர் இந்த வேளையிலே இந்த ரெண்டு வார்த்தைகளை இங்கே சொல்கிறார். நீ குறுகி போவதில்லை.
1: You will never be shortened.
2: நீ சிறுமைப்படுவதில்லை.
1: You will not be afflicted.
2: அதிகமாய் சிறுமைப்பட்டார்கள், அதிகமாய் அவர்கள் குறுகி போனார்கள்.
1: They were afflicted, they will shorten to the core.
2: குறுகி போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக ஒடுக்கப்பட்டார்.
1: They were oppressed so much.
2: 20th வசனத்தில் வாசிக்கும் பொழுது 30th அதிகாரம் 20th வசனத்தில் அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் ஒடுக்கப்பட்டவர்களாய் தம்முடைய ஜனங்கள் காணப்பட்டது.
1: and his people were under oppression.
2: கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய கண்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் மேல் தான் இருக்கிறது.
1: The Lord's eyes upon the oppressed people.
2: ஒடுக்கப்பட்டவர்களை ரட்சிக்க வேண்டும்.
1: He wants to save oppressed.
2: ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும்.
1: He wants so mercy for them.
2: ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்.
1: He wants to do goodness.
2: இதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை.
1: This is the desire of the Lord.
2: ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார்.
1: That's why the Lord says,
2: நான் ரட்சிப்பேன்.
1: I will save the oppressed people.
2: அல்லேலூயா. அருமையானவர்களே,
1: Dear children of God.
2: ஆம். அதாவது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒடுங்கி காணப்படுகிறார்கள்.
1: In many people's life they are all oppressed.
2: அதற்கு காரணம் என்ன?
1: What is the reason?
2: அவர்கள் பல விதங்களிலே அவர்கள் ஒடுக்கப்பட்டு போனார்கள்.
1: In many ways they were oppressed.
2: இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கிறதா?
1: Do you have such experience in your life?
2: போராட்டங்கள், கஷ்டங்களின் மத்தியிலே, வியாதிகளின் மத்தியிலே நீங்கள் ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறீர்களா?
1: Are you oppressed in the midst of sickness or in the midst of problems?
2: நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை என்று 2 Corinthians 4:8 வாசிக்கிறோம்.
1: 2 Corinthians 4:8
2: we read. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் சரி.
1: From any direction you may be oppressed.
2: ஆனால் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை.
1: We will never be oppressed.
2: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
2: உன்னை ஒடுக்கி உன் ஆரோக்கியத்தை திருடி
1: நீ
2: பலவீனனாய் காணப்படும்படி வியாதி செய்து விடுகிறது.
1: They may oppress you and make you unhealthy.
2: உன்னுடைய பணம், உன்னுடைய பொருள், உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய அநேக பொருட்கள் நஷ்டப்பட்டு போகும்படி உன்னை ஒடுக்குகிறார்கள்.
1: They are oppressing in order to lose all your prosperities and all the financial benefits.
2: ஆரோக்கியம் மாத்திரமல்ல,
1: not only the health,
2: ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல,
1: not only the blessings,
2: மன உளைச்சல்
1: and
2: மன வேதனை
1: and trouble in
2: your heart, குமுறல்
1: and
2: மன வியாகுலம்
1: agony,
2: இவைகளையும் தந்து உன்னை ஒடுக்குகிறார்கள்.
1: They are oppressing you so much.
2: எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்ட நிலைமையில தான் கர்த்தர் சொல்கிறார்.
1: In the midst of oppression the Lord says,
2: நீ ஒடுங்கி போகலாம்.
1: You may be oppressed.
2: நீ குறுகி போகலாம்.
1: You may be shortened.
2: ஆனால் நான் உன்னை அந்த பயங்கரமான ஒடுக்கத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொள்வேன்.
1: I will redeem you from the cruel oppression.
2: பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
1: Fear not, you will not be shortened.
2: அவ்வளவுதான், எல்லாம் நான் இழந்து விட்டேன்.
1: I lost everything.
2: முன்னிருந்து எல்லாம் குறைஞ்சு போச்சு.
1: Everything is decreased.
2: கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, நீ குறுகி போவதில்லை.
1: The Lord says, fear not, you will not be shortened.
2: அடிக்கடி அந்த சிந்தை அநேகருக்கு வருகிறது.
1: Many they have thoughts like this.
2: முன்னிருந்தவர்கள் என் கூட போய் இல்லை.
1: I could not be as I was.
2: பயப்படாத, நீ குறுகி போவதில்லை.
1: Fear not, you will not be shortened.
2: நீ நினைக்கிறாய்,
1: you are thinking,
2: முன்ன போல எனக்கு பலன் இல்லை என்று.
1: I don't have strength like before.
2: பயப்படாத,
1: fear not,
2: குறுகி போவதில்லை.
1: You will not be shortened.
2: எல்லாம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போனாலும் சரி,
1: everything may be taken off,
2: ஆனால் நீ குறுகி போக மாட்டாய்.
1: You will never be shortened.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாயோ, உன்னை ஆண்டவர் எப்படி வெளியேறப்பட்டு ரத்தம் கொண்டு மீட்டுக் கொண்டாரோ, அந்த மீட்பை யாராலும் திருட முடியாது.
1: Nobody can steal the redemption of the Lord has given to you.
2: உன்னை ஒடுக்கி, உன்னை வருத்தி, உன்னை வேதனைப்படுத்தினதுனால உன்னுடைய தகுதி குறைந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம்.
1: Because they oppressed you, don't think that your qualification has come down.
2: நீ கசக்கப்பட்டு போகலாம்.
1: You may be crushed.
2: ஒடுக்கப்பட்டு போகலாம்.
1: You may be oppressed.
2: ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து அதை நன்றாக கசக்கி கீழே போட்டு மிதிச்சாலும் சரி.
1: Though you crush the rupees note,
2: அது மறுபடியும் கையில் எடுத்து அதை கொடுத்தா, ஐயோ கசக்கி போச்சு, அதனால 100 ரூபாய் கழிச்சுக்கிறேன்னு யாரும் சொல்ல போறதில்ல. அது 500 ரூபாய் தான்.
1: 500 means it is 500.
2: அது எவ்வளவு கசங்கி அழுக்கானாலும் சரி, அது 500 ரூபாய் தான்.
1: How much
2: அந்த மதிப்பு அப்படியே தான் இருக்கும்.
1: The value will be there.
2: அதே போலதான் தேவனுடைய பிள்ளை, உனக்கு இருக்கிற மதிப்பு எவ்வளவுதான் நீ கசக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போனாலும் அது மாறாது.
1: Though you are oppressed or crushed and your value will not come down.
2: ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
1: That's why the Lord says, fear not, you will not be shortened.
2: பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: Fear not, you will not be ashamed.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: ஆகவேதான் இந்த எரேமியாவின் புத்தகத்தில் கர்த்தர் இந்த வாக்கு வாக்குத்தத்தை இந்த நாளில் கொடுக்கிறார்.
1: That's why the Lord is giving promise in this day.
2: ஏன் குறுகி போகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றால்,
1: Why they are not shortened?
2: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார்.
1: Our Lord God wants us to be multiplied.
2: நீ பெருகி போயிருந்தாலும் சரி,
1: Though you are multiplied,
2: நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply you.
2: உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply you.
2: உன்னை நான் பெருக பண்ணுவேன்.
1: I will increase you.
2: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: That's what the Lord says.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: ஒருவேளை நம்மை யார் ஒடுக்கினாலும் சரி,
1: Though people may oppress us,
2: கர்த்தரை யாரும் தடுத்து நிறுத்தி அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை யாராலும் கெடுக்க முடியாது.
1: Nobody can stop our God. Nobody can spoil our goodness. கர்த்தர்
2: சொல்கிறார் எண்ணாகமம் 11வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில், மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
1: is his hand shortened?
2: கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
1: is the Lord's hand?
2: அல்லேலூயா. நீ குறுகி போனதுனால,
1: because you are shortened,
2: கர்த்தருடைய கை குறுகி போகாது.
1: The Lord's hand will never be shortened.
2: கர்த்தருடைய கை எவ்வளவு நீளம் வேண்டுமானாலும் உங்களுக்கு வரும்.
1: It can be stretched forth.
2: அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் தன்னுடைய கரத்தை உனக்காக நீட்டுவார்.
1: He can stretch forth His hand for you.
2: கை குறுகி போகவில்லை.
1: His hand is not shortened.
2: வார்த்தையின் மூலமாய் உன்னை சந்திப்பார்.
1: Through the word the Lord will
2: contact you. கர்த்தர் என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று என்ன செய்ய பார்.
1: Just see whether it will happen according to my word.
2: வார்த்தையின் மூலமாய்,
1: through the word.
2: இரண்டாவது அவருடைய ஆவியின் மூலமாய்,
1: through his spirit.
2: மீகாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே,
1: in Micah 2:7,
2: யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ,
1: that our
2: கிரியைகள் இவைகள் தானோ,
1: is the spirit of the Lord straightened?
2: செம்மையாய் நடக்கிறவனின் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ?
1: This is good doings do not my words do good?
2: கர்த்தருடைய ஆவி குறுகி போகவில்லை.
1: The spirit of the Lord is not shortened.
2: கை குறுகி போகவில்லை.
1: His hand is not shortened.
2: Hallelujah. அவருடைய வார்த்தை குறுகி போகவில்லை.
1: His word is not shortened.
2: அவருடைய வார்த்தை,
1: His word.
2: அவருடைய ஆவி,
1: His spirit.
2: அவருடைய கரம்,
1: His hand.
2: ஒருபோதும் குறுகி போகவில்லை.
1: It is never be shortened.
2: Hallelujah.
1: இந்த காலவேளையிலே, in this morning,
2: நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி,
1: whatever may be your condition,
2: அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது,
1: when you call upon His name,
2: கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
2: இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை.
1: The hands of the Lord is not shortened for the salvation.
2: Hallelujah. ஆகவே உன்னுடைய குறைவின் மத்தியிலே,
1: in the midst of your weaknesses,
2: உன்னுடைய வெறுமையின் மத்தியிலே,
1: in the midst of emptiness,
2: கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உன்னை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord sends His word and multiply you.
2: அவர் உன்னுடைய பலனை அவர் பெருக பண்ணுவார்.
1: He will increase your strength.
2: ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 40:29,
2: சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுத்து பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன செய்கிறார், சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
1: He will increase the strength.
2: அவர் பெருக பண்ணுகிற தேவன்.
1: He will multiply.
2: நம்மை குறுக பண்ணுகிற, குறுகி போக பண்ணுகிற, நம்மை ஒடுக்குகிற, நம்மை பலவிதங்களிலே கசக்கி பிழிகிற அனுபவங்கள் எப்படி இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார்.
1: Whatever may be our oppression and the Lord is can
2: இந்த செப்டம்பர் மாதத்திலே மறுபடியும் தேவன் உன் வாழ்வை விசாலமாக்குகிறார்.
1: The Lord will widen your ways.
2: இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் மறுபடியும் உன் வாழ்வை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார்.
1: The Lord is going to multiply you this month.
2: உன் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் பெருக பண்ண போகிறார்.
1: The Lord will increase your life.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Amen.
1: Amen.
2: ஆண்டவரே,
1: Lord,
2: இதோ லட்ச லட்சமாக மனிதர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே.
1: The millions of people are committing
2: sin. கோடி கோடி மனிதர்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே.
1: Millions of people are going towards hell.
2: என்று ஜெபிக்கும் பொழுது, ஆம், இன்றைக்கு உலகத்தில் பாருங்க, பாவம் செய்வதற்கு மக்கள் அப்படியே ஒரு பெருங்கூட்டமாக ஓடுகிறார்கள்.
1: As the multitude, they are running towards sin.
2: உண்மையான தேவனை தேடுவதற்கு மனிதர்கள் குறைந்திருக்கிறார்கள்.
1: And people are decreased to seek the
2: ஆனால்
1: true God.
2: பாவமோ பெருகிக்கொண்டே இருக்கிறது.
1: But the sin is increasing.
2: பாவம் பெருகிக்கொண்டே இருக்கிறது.
1: The sin is increasing.
2: அதனால தான் கர்த்தர் சொன்னார்.
1: That's why the Lord said.
2: அசுத்தமாயிருக்கட்டும் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும்.
1: Let the dirt be dirt.
2: ஆனால் நீதி நீதியுள்ள

0: many fold we have to increase in our spiritual life.
1: எரேமியா முதலாம் அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கிறபடி,
0: ஜெரேமியா 1:11,
1: நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள்.
0: And more than this present stage, 1000 times will increase. More than the current situation.
1: 1000 மடங்கு நான் கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார்.
0: The Lord will increase you for 1000 times.
1: கர்த்தர் எப்படி பெருக பண்ணுவார்?
0: How the Lord is going to increase you?
1: பெரும் கூட்டமாக அல்ல.
0: Not just multitudes.
1: இன்னைக்கு மனிதர்கள் அறியாமையினாலே பெரும் திரள் திரள் கூட்டமாக விக்கிரகங்களுக்கு ஓடுகிறார்கள். திரள் திரள் கூட்டமாக பாவம் செய்ய ஓடுகிறார்கள். திரள் திரள் கூட்டமாக அறியாத காரியங்களுக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: Under ignorance, people are running towards sin and towards idol worship.
1: ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூட்டம் அப்படி பெரும் பெரும் திரளாக அல்ல.
0: Not as just multitude.
1: அது மந்தை மந்தையாக பெருகும்.
0: As the flock, it will increase.
1: ஒரு மந்தை ஒரு சபை.
0: The flock is the church.
1: மந்தை மந்தையாகத்தான் பெருகும்.
0: As the flock, it will increase.
1: கர்த்தர் சொல்கிறார்.
0: That's why the Lord says.
1: எசேக்கியேல் 36:37 வாசிக்கும் பொழுது,
0: எசேக்கியேல் 36,
1: இதோ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்.
0: As the flock increases, I will increase their numbers.
1: உலகத்தாரை போல நரகத்துக்கு போகிற பல கோடி ஜனங்களை போல ஆண்டவர் நம்மை பெருக பண்ண மாட்டார்.
0: The Lord will not increase us as the
1: மந்தையை பெருக பண்ணுவது போல.
0: As the flock increases.
1: மந்தை எப்படி பெருகும்?
0: How the flock multiplies.
1: ஒரு ஆடு பல குட்டிகளை போட்டு அந்த மந்தை பெருகுவது போல.
0: One goat will.
1: ஒரு சபையிலே ஒரு விசுவாசி அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்து அந்த சபை பெருகுவது போல.
0: The believer brings a lot of people, the church will increase.
1: மந்தையை பெருக பண்ணுகிறது போல.
0: As the flock increases.
1: நான் மனிதர் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: I will increase the people.
1: இந்த காலவேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: in this wonderful morning,
1: கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
0: The Lord who multiplies us.
1: அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு உன்னுடைய தரிசனம்,
0: the vision,
1: உன்னுடைய எதிர்பார்ப்பு,
0: your expectation
1: என்னவாய் இருக்க வேண்டும்?
0: What should be?
1: ஆண்டவரே,
0: Lord,
1: என்னுடைய ஊழியத்தை,
0: my ministry,
1: என்னுடைய குடும்பத்தை,
0: my family,
1: என்னுடைய எல்லைகளை,
0: my court,
1: ஆண்டவரே விசாலமாக்குவீராக,
0: Lord, you enlarge,
1: என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
0: You have to pray.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen. கர்த்தர் சொல்கிறார்.
0: The Lord says,
1: உன்னுடைய குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வா.
0: You come out from your circle.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏசாயாவின் புத்தகம் 54:2 வாசிக்கும் பொழுது,
0: Isaiah 54 and 2,
1: கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. Hallelujah.
0: Enlarge the place of the
1: tent.
0: Lengthen.
1: உறுதிப்படுத்து.
0: And strengthen.
1: நான் அதை பெருக பண்ணுவேன்.
0: I will multiply.
1: Hallelujah. ஒரு உண்மையான விசுவாசி,
0: the true believer,
1: அவனுடைய ஜபம், அவனுடைய வேண்டுதல்,
0: his prayer and petition,
1: அவனுடைய தரிசனம்,
0: the vision,
1: எப்படிப்பட்டதான பெருக்கத்தின் தரிசனமாய் இருக்கும் பொழுது,
0: when it is multiplying vision,
1: கர்த்தர் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்.
0: Definitely the Lord will do the miracle.
1: யாபேசை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 புஸ்தகத்திலே,
0: when you read about Jabez,
1: 10th verse, அவனுக்கு இந்த தரிசனம் இருந்தது.
0: This was his vision.
1: ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது,
0: when he was praying,
1: ஒரு குறுகிய எண்ணத்தோடு அவன் ஜெபிக்கவில்லை.
0: He didn't pray with the shock.
1: அவன் எப்படி ஜெபித்தான்?
0: How did he pray?
1: இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். அதான் அவனுடைய ஜெபம்.
0: His prayer is enlarge my coast.
1: என் எல்லை என்ன செய்யும்? பெரிதாக்கும்.
0: Enlarge my coast.
1: என் எல்லையை பெரிதாக்கும்.
0: Enlarge my coast.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என் எல்லையை பெரிதாக்கும்.
0: Enlarge my coast.
1: விஸ்தாரமாக்கும்.
0: Enlarge it.
1: விசாலமாக்கும்.
0: Enlarge it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆம், கர்த்தர் சொல்கிறார். யாத்திராகம புஸ்தகத்தில் 34:24 வாசிக்கும் பொழுது,
0: when we read the scripture,
1: என்ன வாசிக்கிறோம்?
0: How we read?
1: நான் பிரஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன்.
0: I will cast out the nations.
1: நான் உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை.
0: I will enlarge the borders.
1: தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போய் விட்டாய்.
0: You are discouraged.
1: இனிமேல் அவ்வளவுதான்.
0: That's all.
1: இனிமேல் என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது.
0: I cannot step out.
1: இனிமேல் என்னால ஒன்னும் செய்ய முடியாது.
0: I cannot do anything.
1: எங்களுடைய குடும்பம் அவ்வளவுதான்.
0: My family is like
1: that. My
0: future is like that.
1: எல்லாம் முடிஞ்சு போச்சு.
0: Everything is over.
1: இல்ல.
0: No.
1: கர்த்தர் சொல்கிறார்.
0: The Lord says,
1: உன் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன்.
0: I will enlarge your borders.
1: உன் கூடாரத்தை நான் விசாலமாக்குவேன்.
0: I will enlarge your tents.
1: உன் கயிறை நீளமாக்கு.
0: I will strengthen.
1: உன் சிந்தையை நீளமாக்கு.
0: Lengthen your

0: mind. எண்ணங்களை நீளமாக்கு.
1: Lengthen your mind.
0: உன்னை நான் நீளமாக்குவேன்.
1: I will enlarge you.
0: உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply.
0: உன் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன்.
1: I will enlarge the borders.
0: அவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்.
1: The Lord who multiplies.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும்.
1: That should be our desire.
0: தாகமாய் இருக்க வேண்டும்.
1: That should be our thirst.
0: Hallelujah. நம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்.
1: You should ask the Lord.
0: ஆண்டவரே எங்களை பெருக பண்ணும் ஆண்டவரே.
1: Lord you multiply.
0: எங்களுடைய வாஞ்சையை பெருக பண்ணும் ஆண்டவரே.
1: Multiply our desire.
0: நாங்கள் வர்த்திக்க வேண்டும் ஆண்டவரே.
1: Lord we have to be increased.
0: நாங்கள் விருத்தி அடைய வேண்டும் ஆண்டவரே.
1: We have to be satisfied.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ள வரும் பொழுது
1: when you have this kind of desire.
0: Hallelujah. நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி சங்கீதம் 115:14 வாசிக்கிறோம்.
1: In Psalm 115:14
0: கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார்.
1: The Lord will multiply you and your
0: உன்னை வர்த்திக்க பண்ணுவார்.
1: The Lord will multiply you
0: பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார்.
1: The Lord will multiply your children.
0: நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னார்.
1: He said I will increase
0: you. செப்டம்பர் மாதத்திலே
1: the month of September
0: யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ
1: whoever is expecting
0: நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும்.
1: You have to be
0: perfect. நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்.
1: You have to be multiplying.
0: நீங்கள் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும்.
1: You have to be increased.
0: இதுதான் கர்த்தருடைய தரிசனம்.
1: That is God's wisdom.
0: உபாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது
1: 6:3
0: இஸ்ரவேலே
1: ஓ இஸ்ரவேலே
0: நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்
1: and you may be well and with thee
0: நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு
1: more increase
0: ஒரு பெரிய முன்னேற்றம்
1: great
0: நீ மிகவும் விருத்தி அடைவாய்.
1: You will be increased
0: தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல
1: David multiplying
0: hallelujah
1: day by day
0: ஈசாக்கு வரவர விருத்தி அடைந்தது போல
1: Isaac was increased
0: நீ வரவர விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய்.
1: You will be increasing
0: தாவீதை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய்.
1: Day by day like David you will be increased.
0: கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்.
1: The Lord says I will multiply
0: நீங்கள் விருத்தி அடைவீர்கள்.
1: You will be enlarged
0: நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்
1: You will be increased
0: அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்வதற்கு நீ கவனமாயிரு. Hallelujah.
1: Hallelujah. Be careful to Amen. Be increased.
0: ஈசாக்கை குறித்து வாசிக்கும் பொழுது
1: when we read about Isaac
0: அவன் ஐசர்வானாகி வரவர விருத்தி அடைந்த அவன் மகா பெரியவனானான்.
1: He became rich and he became
0: Alleluia.
1: Great man.
0: வரவர விருத்தி அடைந்த அவன் மகா பெரியவனானான்.
1: He increased day by day.
0: அவனுக்கு வந்த போராட்டங்களுக்கு அளவில்லை.
1: Lot of tribulation.
0: அவனுக்கு வந்த எதிர்ப்புகளுக்கு அளவில்லை.
1: Lot of oppositions.
0: அவனுக்கு வந்ததான அவமானத்துக்கு அளவில்லை.
1: Lot of shame in his life.
0: அவனுடைய அவன் வெட்டின துறவுகளை எல்லாம் மண் போட்டு மூடினார்கள்.
1: They covered the well.
0: ஆனால் அவனோ வரவர விருத்தி அடைந்து கொண்டே போனான்.
1: But he increased day by day.
0: உன் சத்துருக்களுக்கு உன்னோடுதோமாய் எழும்புவார்கள்.
1: Maybe enemies may come.
0: ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்திலே
1: the month of September
0: எதிர்பார்த்து கொண்டிரு தேவ பிள்ளையே
1: whatever you
0: ஒரு பெரிய
1: expect,
0: முன்னேற்றம்
1: progress
0: ஒரு பெரிய வளர்ச்சி
1: great growth
0: நீ செழித்தோங்குவாய்.
1: You will be prosperous
0: ஒரு செழிப்பு
1: the prosperity
0: காத்து கொண்டிருக்கிறது.
1: It is waiting
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord is saying
0: hallelujah
1: hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of God
0: கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய தரிசனம் அதுதான்.
1: That is his vision.
0: நாம் அந்த வாஞ்சையுள்ளவர்களாக இருந்தால் போதும்.
1: And if you have that desire
0: நமக்கு ஒருவேளை அதற்கேற்ற ஞானம் இல்லாமல் இருக்கலாம்.
1: You may be not having wisdom. You may not have wisdom.
0: என்கிட்ட பணம் இல்லையே.
1: I don't have money.
0: என்கிட்ட திறமை இல்லையே.
1: I don't have skill.
0: நான் எப்படி விருத்தி அடைவேன்?
1: How can I be increased?
0: என்று நாம் நினைக்கலாம்.
1: We may be thinking.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா?
1: What the Lord will do.
0: நீ விருத்தி அடைய வேண்டுமானால்
1: if you want to be increased.
0: நீ வர்த்திக்க பண்ண வேண்டுமானால்
1: you want to be multiplying.
0: உனக்கு ஆண்டவர் அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பார்.
1: The Lord will give the grace.
0: ரெண்டு கொரிந்தியர் புத்தகத்திலே 9வது அதிகாரம்
1: 8வது
0: வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: 8th verse
0: எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கரிகளும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் சகலவித கிருபையும் பெருக செய்ய
1: God is able to make all grace. He is able.
0: சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர்.
1: God is able to make all grace. You may be weak.
0: ஆனால் அவர் வல்லவர்.
1: He is able.
0: நீ சோர்ந்து போயிருக்கலாம்.
1: You may be depressed.
0: ஆனால் அவர் வல்லவர்.
1: He is able.
0: நீ ஒருவேளை பலன் குன்றி போயிருக்கலாம்.
1: You don't have strength.
0: ஆனால் அவர் வல்லவர்.
1: He is able.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: நாம் அல்ல.
1: Not me.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: பராக்கிரமசாலி
1: Oh mighty
0: கர்த்தர் உங்கூட இருக்கிறார்.
1: The Lord is with you.
0: உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல.
1: Not by your might.
0: அவர் வல்லவராய் இருக்கிறபடியால்.
1: He is able.
0: நிச்சயமாகவே உனக்கு அதற்கேற்ற கிருபையை கொடுப்பார்.
1: Certainly the Lord will give grace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதற்கேற்ற கிருபையை கொடுப்பார்.
1: He will give the grace.
0: அதே 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: 2 Corinthians 9 and 10.
0: விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சல் என்ன செய்வார்? வர்த்திக பண்ணுவார்.
1: மல்டிப்ளை யுவர் சீட்.
0: பெருக பண்ணுகிற தேவன்.
1: இன்க்ரீஸ் தி ஃப்ரூட்ஸ்.
0: வர்த்திக பண்ணுகிற தேவன்.
1: தி லார்ட் ஹூ இன்க்ரீசஸ்.
0: உனக்கு என்னத்தை கொடுக்கிறார்?
1: வாட் ஹி கிவ்ஸ்.
0: எடுத்தோன்னா அப்படியே ஒரு பெரிய விருத்தியை கொடுக்க மாட்டார்.
1: இமிடியேட்லி வில் நாட் கிவ் தி மல்டிப்ளிகேஷன்.
0: கிருபையை கொடுப்பார்.
1: ஹி வில் கிவ் தி கிரேஸ்.
0: அடுத்து ஒரு விதையை கொடுப்பார்.
1: தென் ஹி கிவ்ஸ் தி சீட்.
0: அந்த விதையை நீ புதைச்சு வைக்க கூடாது.
1: யூ ஷட் நாட் பரி.
0: அந்த விதையை விதைக்கணும்.
1: ஹி ஹட் டு சோ.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: அது விதைக்கும் பொழுது
1: வென் ஹி சோ தி சீட்
0: அது முளைத்தெழும்பும்.
1: இட் வில் கம் ஃபோர்த்.
0: கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் நீ புதைத்து வைப்பதற்காக அல்ல.
1: நாட் டு பரி தி திங்ஸ்.
0: விதைப்பதற்காக.
1: ஹி ஹட் டு சோ தட்.
0: உன் தாளந்துகள், வருமானங்கள்,
1: your income,
0: உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகள்,
1: all grace,
0: எல்லாவற்றையும் புதைத்து வைக்காதே.
1: Don't bury.
0: ஒளித்து வைக்காதே.
1: Don't hide.
0: கர்த்தருக்கு என்று விதைத்து பார்.
1: You just sow it for the Lord.
0: பெரிய அறுவடை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது.
1: Great harvest.
0: நீதியின் விளைச்சல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது.
1: The righteousness.
0: ஒரு பெரிய அறுவடை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது.
1: Big harvest is waiting.
0: கர்த்தரிடத்தில் கேள்.
1: Ask the Lord.
0: ஆண்டவரே, நான் யாபேசை போல
1: like Jabez,
0: என் எல்லைகளை நீர் விருத்தியாக்கும் பொழுது,
1: increase my borders,
0: என் எல்லைகளை நீர் பெரிசாக்கும்
1: போதாது.
0: ஒரு வளர்ச்சி தேவையா
1: இருக்கிற
0: முதலாதிகாரம் 3வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார்,
1: Second Thessalonians 1 and 3,
0: சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனின் ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியால், நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகமாயிருக்கிறபடியினால் அப்படி செய்ய தகுதியா இருக்கிறது.
1: And your faith is increasing abundantly.
0: எதுல விசுவாசம்?
1: In faith.
0: உங்கள் விசுவாசம் பெருகுச்சுனா
1: the faith is increasing.
0: நாங்களும் பெருகி விருத்தி அடைவோம்.
1: We will be increasing.
0: உங்க விசுவாசம் பெருகினால்
1: if your faith is increasing
0: சபையிலே பக்தி விருத்தி உண்டாகும்.
1: And there will be edification in the church.
0: அப்படி தான் விருத்தி அடைய வேண்டும்.
1: You have to be increased.
0: இரண்டாவது, நாம் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும்.
1: Now knowing knowledge of
0: Colossians
1: God.
0: முதல் அதிகாரம் 10வது வசனம்.
1: Colossians 1 and 10.
0: சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே
1: increasing the knowledge of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவரை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும்.
1: Increasing the knowledge of
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம், ஆண்டவருடைய சமூகத்தில் நீ நெருங்கி வரும்பொழுது
1: when you come closer unto God,
0: ஆண்டவரே எனக்கு இன்னும் பணம் கொடுக்கும்,
1: Lord give more finance,
0: இன்னும் எனக்கு பொருள் கொடுக்கும்,
1: more things
0: என்று நாம் அதை ஆண்டவர்ட்ட கேட்க வேண்டியதில்லை.
1: Need not ask for it.
0: நாம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா?
1: What we supposed to ask.
0: இன்னும் எங்களுக்கு விசுவாசத்தை தாரும்.
1: Give more faith.
0: இன்னும் எங்களுக்கு நம்பிக்கையை தாரும்.
1: Give more hope.
0: இன்னும் எங்களுக்கு தைரியத்தை தாரும்.
1: More
0: சீஷர்கள் அப்படிதான் ஜெபித்தார்கள்.
1: That's why disciples prayed.
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே என்ன சொல்லி ஜெபித்தார்கள்?
1: What did they pray?
0: Increase our faith, Lord.
1: Increase our faith, Lord.
0: விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும் ஆண்டவரே.
1: Increase our faith, Lord.
0: இயேசுவே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்.
1: Jesus, increase our faith.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: விசுவாசத்தில் பல அளவுகள் உண்டு.
1: There are lot of measures in faith.
0: அற்பமான விசுவாசம்,
1: simple faith,
0: little faith.
1: Little faith.
0: அற்பமான விசுவாசம்,
1: little faith.
0: அதே நேரத்தில் பெரிய விசுவாசம்,
1: the big faith.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்களுக்கு அற்ப விசுவாசமா பெரிய விசுவாசம்?
1: Is it little or
0: Romans
1: great?
0: 12 வாசிக்கிறோம்,
1: Romans
0: 12. அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவு என்று வாசிக்கிறோம்.
1: We read about the measure of faith.
0: ஒரு விசுவாச அளவை கொடுத்திருக்கிறார்.
1: The Lord is giving the measure of faith.
0: உன் விசுவாச அளவு எங்க இருக்கிறது?
1: Where is your measure?
0: Hallelujah. விசுவாச அளவு என்று சொல்லும் பொழுது விசுவாசம் இருந்தாலும் அது அற்பமான விசுவாசமாய் இருந்தால் பிரயோஜனம் இல்லை.
1: The measure of faith, if it is little, it is not useful.
0: வல்லமையாய் கிரியை செய்யும் பொழுது அது பெரிய விசுவாசமாய் மாறுகிறது.
1: If it is working well, it is Hallelujah. Great faith.
0: ஆகவே இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: இந்த செப்டம்பர் மாதத்திலே,
1: the month of September,
0: கர்த்தர் உன்னை விசுவாசத்திலே விருத்தி அடைய விரும்புகிறார்.
1: The Lord wants to multiply your faith.
0: தேவனை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்.
1: Knowing God,
0: அபரிசுத்தத்திலே நீ வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்.
1: In the holiness,
0: இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம்.
1: More than the present
0: thing. இன்னும் 100 மடங்கு.
1: 100-fold.
0: இன்னும் நான் வளர வேண்டும்.
1: You will be growing.
0: பிசாசு சொல்வான்.
1: The love.
0: ஓ நீ நல்ல நல்ல நீ ஞானசான எடுத்து இப்ப நீ பெரிய விசுவாசி ஆயிட்டேன்னு சொல்வான்.
1: You will become great believer. No.
0: எவ்வளவு வருடங்களானாலும் சரி.
1: How many years it may be.
0: எவ்வளவு நாளானாலும் சரி.
1: How many days it may be.
0: இன்னும் பரிசுத்தம்.
1: More holiness.
0: இன்னும் பரிசுத்தம்.
1: More holiness.
0: இன்னும் பரிசுத்தம்.
1: More holiness.
0: இன்னும் நான் வளர வேண்டும்.
1: I should grow more.
0: இன்னும் நான் வளர வேண்டும்.
1: I should grow more.
0: நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்.
1: The path of righteous will be shining like sun.
0: பனையை போல செழித்து ஓங்கி வளருவான்.
1: The righteous will grow like
0: ஒரு செழிப்பும் வாழ்க்கையில வரும்.
1: The prophet
0: காலவேளையிலே சொல்கிறார்.
1: The Lord says in this morning.
0: நீ குறுகி போவதில்லை.
1: You never be shortened.
0: நீ குறுகி போவதில்லை.
1: You never be shortened.
0: நீ குறுகி போவதில்லை.
1: You never be shortened.
0: நீ குறுகி போவதில்லை.
1: You never be shortened.
0: என் கை குறுகி போகவில்லை.
1: My hand is not shortened.
0: என் வார்த்தைகள் குறுகி போகவில்லை.
1: My words are not shortened.
0: என்னுடைய ஆவி குறுகி போகவில்லை.
1: My spirit is not shortened.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை இன்றைக்கு நான் விசாலமாக்குகிறேன்.
1: I will increase your border.
0: உன் எல்லைகளை நான் விசாலமாக்குகிறேன்.
1: I will increase your tent.
0: உன் நீதியின் விளைச்சலை நான் வர்த்திக்க பண்ணுகிறேன்.
1: I will multiply your righteousness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த செப்டம்பர் மாதத்திலே
1: the month of September
0: கர்த்தர் இந்த ஊழியத்தை சபைகளை எல்லாம் விருத்தியடைய செய்ய போகிறார்.
1: The Lord is going to increase the church.
0: எப்படி ஆதி அப்போஸ்தலன் காலத்திலே
1: the acts of apostles
0: சபைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியிலே பெருகிற்றோ அதே போல கர்த்தர் பெருக செய்ய போகிறார்.
1: The church was increasing like anything in the time of apostles.
0: Hallelujah.
1: The same way it will grow.
0: ஏனென்றால் கர்த்தர் அந்த கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலத்தில் வந்துவிட்டோம்.
1: And we have come to the promise is going to be fulfilled.
0: பாவம் பெருகிக் கொண்டிருந்தாலும் சரி.
1: Though the sin is increasing.
0: பல கோடி மக்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி.
1: Millions may go towards the hell.
0: கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says.
0: என்னுடைய ஜனத்தை
1: My people.
0: நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply them.
0: எரேமியாவின் புத்தகம் 33:22
1: Jeremiah 33:22
0: நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரும் நான் என்ன செய்வேன் வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply my servants, my Levites.
0: எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply the Levites.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம், இந்த செப்டம்பர் மாதத்திலே,
1: the month of September,
0: அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
1: The Lord will raise a lot of ministers.
0: அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
1: The Lord will increase a lot of ministries.
0: கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
1: The Lord will increase the ministers.
0: என்னுடைய லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will increase my Levites.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen. நம்முடைய வாஞ்சையெல்லாம்
1: அவர்
0: ஆண்டவரே,
1: Lord,
0: நீர் பெருக வேண்டும்.
1: You should increase.
0: நீர் பெருக வேண்டும்.
1: You should increase.
0: நாங்கள் சிறுக வேண்டும்.
1: We should decrease.
0: நீர் பெருக வேண்டும்.
1: You should increase.
0: அந்த வாஞ்சை நமக்குள்ளே வரும் பொழுது,
1: when you have that desire,
0: தேவன் தேவனுடைய பிள்ளை கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
0: என் கை குறி போகவில்லை.
1: My hand is not shortened.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆதி அப்போஸ்தலரின் காலத்திலே,
1: in Acts,
0: அந்த வாஞ்சையோடு தான் ஊழியம் செய்தார்கள்.
1: They did ministry with that desire. What happened?
0: அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு,
1: God's name was multiplied.
0: அங்கே தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று வாசிக்கிறோம்.
1: God's word was increased.
0: அப்போஸ்தலர் 6:7 வாசிக்கும் பொழுது,
1: Acts 6:7
0: தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை மிகவும் பெருகிற்று. Hallelujah.
1: The word of God increased.
0: வசனம் விருத்தி அடைந்தால் போதும்.
1: And the word of God increases.
0: வசனம் விருத்தி அடைந்தால் போதும்.
1: When the word of God increases.
0: Amen.
1: Amen.
0: அங்கே சீஷருடைய தொகை பெருகிற்று.
1: The number of disciples.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆண்டவர் சொல்லுகிறார்,
1: the Lord says,
0: நாம் பல கோடிக்கணக்காக வசனங்களை அச்சிட்டு பிரசுரிக்க வேண்டும்.
1: We have to print lot of verses and distribute.
0: பல பாஷைகளிலே வசனங்களை அனுப்ப வேண்டும்.
1: In different languages.
0: உலகம் முழுதும் கர்த்தருடைய வசனம் துணிக்க வேண்டும்.
1: The lot of God's word should be spreading.
0: கர்த்தருடைய வசனத்தை யாரும் தடுக்க முடியாது.
1: Nobody could stop the word of God.
0: கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது.
1: It is powerful.
0: கர்த்தருடைய வசனம் குறுகி போவதில்லை.
1: It never be shortened.
0: உம்முடைய வேதம் குறைவில்லாதது.
1: Your word of God.
0: Hallelujah.
1: Having any.
0: உம்முடைய வேதம் குறைவற்றது.
1: Nothing is shortened.
0: அப்போஸ்தலர் 19:20
1: In Acts 19.
0: 20 வாசிக்கும் பொழுது,
1: 20
0: இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
1: The word of God increased and prevailed.
0: நம்முடைய வாழ்க்கையிலே,
1: in our lives,
0: நம்மை சோதனை மேற்கொள்ள முடியாது.
1: The temptation cannot prevail.
0: கஷ்டங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது.
1: And
0: சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது.
1: Enemies cannot prevail.
0: சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது.
1: Satan cannot prevail.
0: உலகத்தின் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது.
1: Sin cannot prevail.
0: எல்லாவற்றையும் மேற்கொள்ள கூடிய வல்லமை தேவ வசனத்தில் மாத்திரமே இருக்கிறது.
1: In God's word.
0: ஆகவே ஆதி அப்போஸ்தலர் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் என்ன செய்தது? விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
1: The God's word multiplied.
0: ஆகவே கர்த்தருடைய சகோதரரே,
1: dear children of God,
0: அப்போஸ்தலர் 20:32 அப்போஸ்தலர்
1: Acts,
0: பவுல் சொல்கிறார், சகோதரரே,
1: Paul says,
0: நீங்கள் பக்தி விருத்தி அடைங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் நான் என்ன செய்யறேன், உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்.
1: I will commit you for the word of his grace.
0: 2 கொரிந்தியர் 10:16 வாசிக்கும் பொழுது,
1: 2 கொரிந்தியர் 10:16,
0: உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது,
1: when your faith is increased,
0: மற்றவருடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைய வேண்டும் என்று ஹாலேலூயா நம்பிக்கையா இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆம், இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: தேவனுடைய சபையானது,
1: the church of God,
0: அவரை அறிகிற அறிவிலே,
1: in knowledge of knowing God,
0: வசனத்திலே,
1: in the word of God,
0: பக்தி விருத்தியிலே,
1: in the devotion,
0: வளர்ந்து பெருகும் பொழுது,
1: when it is increasing,
0: ஹாலேலூயா, ஊழியங்கள் பெருகும் பொழுது,
1: when the ministry is increasing,
0: கார்களை கர்த்தர் எழுப்பும் பொழுது,
1: when the God,
0: பெரிய விசாலம் வரும் பொழுது,
1: when the widen,
0: hallelujah,
1: path has come,
0: amen, எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற தேவ வசனத்தின் மூலமாய்,
1: through the prevailing word,
0: நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போய்விடும்.
1: When the fullness comes, all the
0: lacks, பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள்.
1: You get strength after strength.
0: கர்த்தர் உங்களை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார்.
1: The Lord will strengthen you.
0: இந்த செப்டம்பர் மாதத்திலே,
1: the month of September,
0: தேவனுடைய பிள்ளையே,
1: God's people,
0: கர்த்தர் உங்களுடைய குறுகிய வட்டத்திலிருந்து உங்களை வெளியிலே கொண்டு வருகிறார்.
1: The Lord is bringing all from the small circle.
0: நீங்கள் குறுகி போகவில்லை.
1: He will not be shortened.
0: இப்பொழுது நீங்கள் சிறியவர்களாய் இருக்கலாம்.
1: You may be small.
0: இப்பொழுது நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம்.
1: You may be oppressed.
0: இப்பொழுது நீங்கள் மிகவும் நிலைமையில இருக்கலாம்.
1: You may be shocked.
0: ஆனால் தேவனுடைய நோக்கம் அதல்ல.
1: It is not God's.
0: யாபேசுடைய எல்லையை பெரிதாக்கின தேவன்.
1: The Lord who increases
0: the Jabez's border. உன் எல்லையை வல்லவராய் இருக்கிறார்.
1: He is able to increase the border.
0: பெரிதாக்குகிறார்.
1: He is increasing the border.
0: வலதுபுறமும்,
1: right side,
0: இடதுபுறமும்,
1: left side,
0: இடம் கொண்டு ஏசாயா 54:3
1: Isaiah 54
0: மூன்றாவது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
1: You can read.
0: கர்த்தர் சொல்லுகிறார்.
1: The Lord says.
0: ஏசாயா 54 நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு என்ன செய்ய போறாய், பெருக போகிறாய்.
1: You will be multiplied.
0: இப்பொழுது இருக்கிற இடத்துல இருந்து,
1: from this place,
0: வலதுபுறமும் இடதுபுறமும் என்ன செய்வாய், அல்லேலூயா,
1: right and left you will be increasing.
0: ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது,
1: when I started this ministry,
0: ஆரம்பத்தில் இருந்த விசுவாசிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா, பாஸ்டர் நம்ம இப்படி இருக்க கூடாது,
1: we should not be like this,
0: வலதுபுறமோ
1: right side,
0: இடதுபுறமோ
1: left side,
0: எல்லா இடமும் நம்ம தான் இருக்கணும்.
1: And we have to be,
0: இடம் முழுவதும் கர்த்தரை தான் நம்ம மேன்மை படுத்தணும்.
1: We have to glorify the Lord.
0: வாஞ்சித்தார்கள்,
1: they desire,
0: ஆனால் போராட்டங்கள் வந்தது,
1: lot of tribulation,
0: எதிர்ப்புகள் வந்தது,
1: lot of opposition,
0: குறுகி போனது போல காணப்பட்டது.
1: It was looking like shortened. அப்பொழுது
0: கர்த்தர் சொன்னார்,
1: then the Lord said,
0: பயப்படாதே,
1: fear not,
0: நீங்கள் குறுகி போவதில்லை.
1: You never be shortened.
0: என்றைக்கு நான் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தனோ,
1: when the,
0: அது நிறைவேற போகிறது,
1: the vision will be fulfilled.
0: அது இந்த செப்டம்பர் மாதத்திலே,
1: the month of September,
0: நீங்கள் அதை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமா?
1: Shall we all stand?
0: இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம்.
1: Let us all,
0: ஒரே தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்வோம்.
1: Let us,
0: இந்த புதிய மாதத்திலே,
1: the new month,
0: கர்த்தருடைய பிள்ளையே,
1: children of God,
0: உன் வாழ்க்கையை கர்த்தர் விரிவாக்குகிறார்.
1: The Lord is enlarging your,
0: விரிவாக்குகிறார்,
1: he is enlarging,
0: விசாலமாக்குகிறார்,
1: he is widening,
0: பெரிதாக்குகிறார்,
1: he is
0: நிரப்புகிறார்,
1: he is filling.
0: Hallelujah,
1: hallelujah,
0: oh hallelujah,
1: hallelujah.
0: சின்னவன் ஆயிரமும்,
1: the small,
0: சிறியவன் பலத்த ஜாதியுமாய்
1: மாறப்
0: போகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says he will become mighty.
0: உன்னை கர்த்தர் பலுகி பெருக பண்ண போகிறார்.
1: The Lord will multiply you.
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Shall we all praise
0: the Lord? பெற்றுக்கொள், கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்.
1: Receive the power.
0: கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்.
1: Receive the anointing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மந்தை பெருகுவது போல,
1: as the flock increases.
0: மந்தை பெருகுவது போல,
1: as the flock increases.
0: மந்தை பெருகுவது போல,
1: as the flock increases.
0: மந்தை பெருகுவது போல,
1: as the flock increases.
0: என் ஜனத்தை பெருக பண்ணுவேன்.
1: I will increase my
0: people. மனிதரை பெருக பண்ணுவேன்.
1: As the flock increases.
0: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி.
1: Let us all praise God. Hallelujah. ஹலேலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர கர்த்தாவே, துதிக்கிற தகப்புனே, ஹலேலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தாவே, இந்த முதல் நாளிலே நீர் கொடுத்த ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது கர்த்தாவே. நீர் சொன்ன ஒரு வார்த்தையை நீர் ஆண்டவரே தவற விடுவது இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே உடைய ஒரு வார்த்தையும் ஆண்டவரே விழுந்து போகிறது இல்லை கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நீ குறுகி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட, நீர் ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்துக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே, அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள் நெருக்கப்பட்டார்கள், அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், அவர்கள் சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தாவே, எரேமியா சொன்ன வாக்குத்தத்தின்படி நீர் அவர்களை நீர் விடுதலையாக்கி நீர் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரேல் தேசம் அமைக்கப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. ஆண்டவரே மறுபடியும் அவர்களை நீர் எழுப்பினது போல உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதே எங்களுக்கு கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரப்பா, அந்த ஜனங்களை நீர் ஒன்று கூட்டி ஆண்டவரே ஒரு தேசமாக நீர் மாற்றிருக்கிறது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது கர்த்தாவே, சோத்திருக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களுடைய நெருக்கத்திலே தகப்பனே ஆண்டவரே, எங்களுடைய ஒடுக்கத்திலே தகப்பனே ஸ்தோத்திருக்கிறோம். பிசாசானவன் எதிரானியானவன் எப்படி ஒடுக்கினாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் கர்த்தாவே நாங்கள் நொறுங்கி போகிறதில்லை கர்த்தாவே, ஸ்தோத்திருக்கிறோம். நீர் எங்களை வளர செய்கிறீர் ஆண்டவரே, எங்களை நீர் பெருக செய்கிறீர், எங்களை நீர் வர்த்திக்க பண்ணுகிறீர் கர்த்தாவே, ஸ்தோத்திருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே, உம்முடைய கை குறுகி போகவில்லை, உம்முடைய ஆவி குறுகிய போகவில்லை, உம்முடைய வார்த்தைகள் குறுகி போகவில்லை ஆண்டவரே, ஸ்தோத்திருக்கிறப்பா, ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய குறுகாத உம்முடைய கரத்தை கொண்டு, உம்முடைய ஆவியை கொண்டு, உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை பெருக செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ இந்த செப்டம்பர்ல கர்த்தாவே ஒரு பெரிய பெருக்கம் ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு விதையை கொடுத்து ஆண்டவரே நீர் பெருக செய்கிற தேவன், ஆண்டவரே பெரிய அறுவடையை நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். இதோ இந்த மாதத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தையும் பெரிய அறுவடையையும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை அறியல, உம்மை அறிகிற அறிவிலே ஒரு பெருக்கம் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்திலே ஒரு பெருக்கம் ஆண்டவரே, எங்களுடைய பரிசுத்தத்திலே ஒரு பெருக்கம், எங்களுடைய நற்கிரியைகளிலே ஒரு பெரிய பெருக்கம், உமக்கு கொடுக்கிற காரியங்களிலே ஒரு பெரிய பெருக்கம், எல்லாவற்றிலும் ஒரு கர்த்தாவே ஒரு பெருக்கத்தை நீர் கட்டளையிடுகிற தேவன். அப்படியே இந்த மாதத்தில் எங்களை செய்வீராக, எங்களை வர்த்திக்க பண்ணுவீராக, எங்களை பெருக பண்ணுவீராக கர்த்தாவே ஸ்தோத்திருக்கிறோம். இதோ சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் கர்த்தாவே, எங்களுடைய எல்லைகளை நீர் பெருக விருத்தியாக்குகிற தேவன், எங்களுடைய எல்லைகளை நீர் பெரிதாக்குகிற தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய கூடாரத்தை நீர் விரிவாக்குகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே இடதுபுறமும் வலதுபுறமும் கர்த்தாவே இடம் கொண்டு பெருகும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை கர்த்தாவே, ஸ்தோத்திருக்கிறோம். நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் அப்படியே நீர் செய்வீர் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இதோ நீ பொய் சொல்ல நீ மனுப்புத்திரன் அல்ல கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் எங்களை பெருக பண்ணி கர்த்தாவே எங்களை நீர் வர்த்திக்க பண்ணி நீர் மகிழ்கிற தேவனாக இருக்கிறீர். அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்து ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே உம்முடைய வருத்தையும் பெருக்கத்தையும் நாங்கள் அனுபவிக்க நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. பிசாசன் வெட்கப்பட்டு போகும்படியாய், ஆண்டவரே எதிரிகள் வெட்கப்பட்டு போகும்படியாய் ஆண்டவரே கிரியை செய்வீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தை நீர் ஆயத்த பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே நீர் எங்களை உயர்த்தி நீர் பெருக பண்ணுகிற தேவன். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்த போகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

உலகத்தின் பார்வையில் இழிவாய் எண்ணப்பட்ட எங்களை உம்முடைய அழைப்பினால நிறைத்து எங்களை பயன்படுத்துகிறீரே. எங்களில் என்ன நன்மையை கண்டீர் ஆண்டவரே? ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத எங்கள் மேல உம்முடைய அழைப்பு, பரம அழைப்பு ஒரு மகுடமா எங்க மேல இருப்பதனால இன்றைக்கும் நாங்கள் நிலை நிற்கிறோம். உமக்கு நன்றி தகப்பனே.

நம்மை பாடல்களிலே வழி நடத்தின சகோதரர் கிங்ஸ்லி அவர்களுக்கு நன்றி. ஆண்டவர் நம்மை ஒரு முறை மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நாம் அழைத்திடும் பொழுதெல்லாம் நம் அருகிலே வந்து நின்று நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் அந்த ஆண்டவரை அழைத்து அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார் அருமை சகோதரி மார்கரெட் சாம் சுதாகர் அவர்கள்.

நாம் கற்றுக்கொள்பவர்கள். ஆகவே ஆவிக்கேற்றபடி நடக்கவும் சத்தியத்தை தெரிந்து கொள்ளவும் நமது சிந்தையை புதுப்பிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.

0: அன்பான உன்னதவரவு நேயர்களே, உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்விலே நீங்கள் எதில் அதிக மாற்றம் காண விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு உங்களில் அநேகர் உடனடியாக பதிலளிக்க முடியும். எதையெல்லாம் மாற்றலாம் என்பதும் உங்களுக்கு தெரியும். பொய் சொல்லும் பழக்க வழக்கத்தையும் துண்டிக்கப்பட்ட உறவுகளையும் அதிகமாக செலவு செய்யும் தன்மையையும் நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இந்த பழக்க வழக்கங்களை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்யலாம். ஆனால் நீங்கள் பலனற்றவர்களாக இருக்கிறதை உணரலாம். இன்றைய நாள் நிகழ்ச்சியில் நம் வாழ்விலே நல்ல நிரந்தரமான மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான திறவுகோலை அறிந்து கொள்ளப் போகிறோம். நாம் தேவனுக்கு உகந்த செயல்களை வெளிக்காட்ட விரும்புகிறோம் என்றால் தேவனுக்கு பிடித்தமான எண்ணங்கள் நம்மிடம் காணப்பட வேண்டும். அப்படியானால் நம் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அதை குறித்தே தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம்.
1: என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நம்மில் அனைவருக்கு வேத புத்தகம் என்றால் அதை அதிகமாக நேசிக்கும் பழக்கம் உண்டு. ஆனால் வேதத்தில் பல காரியங்களை வாசிக்கும் போது நம் மனதில் அவற்றை கொண்டு வந்து இந்த வசனத்தின் பொருள்தான் என்ன என்பதை கண்டறிவதை விட்டுவிட்டு இதன் பொருளை தெரிந்து கொண்டு எனக்கு என்ன ஆகப்போகிறது என்று எண்ணிவிடுகிறோம். ஏதோ வாசிக்க வேண்டும் என்பதற்காக வேதாகமத்தை வாசிப்பது எளிதான செயல். ஆகவேதான் வாசித்த வேத பகுதியை மீண்டும் நாம் வாசிக்கும் போது இந்த பகுதியை மையமாய் கொண்டு ஒரு செய்தியை எங்கோ நான் கேட்டது போல் தெரிகிறது என்று கூறுகிறவர்களாக இருக்கிறோம். இங்கே நடப்பது என்னவென்றால், வேதத்தில் அடங்கியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான முக்கிய உண்மைகளை நாம் மேலோட்டமாகவும் கடமைக்காகவும் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் அநேகரால் மேலோட்டமாக வாசிக்கப்படுகிற ஆனால் மிகவும் அடிப்படையான ஒரு உண்மையை குறித்தே உங்களுடன் பேச இருக்கிறேன். இது வேதத்தில் காணப்படும் ஒரு முக்கியமான சத்தியமாகும். மேலும் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையாகவும் இது இருக்கிறது. வேதத்தின் சில மேன்மையான உண்மைகளை நீங்கள் அறிய வந்தபோது அதன் பொருள் என்ன, அந்த உண்மையை எவ்விதம் என் வாழ்வில் இடம்பெற செய்யலாம், இந்த சத்தியம் என்னிடம் எதிர்பார்ப்பது என்ன என்று கேட்பீர்களா? அல்லது ஏதோ வேதத்தில் சில உண்மைகளை அறிந்து கொண்டேன் அது போதும் என்று சொல்கிறீர்களா? பெரும்பாலான நேரங்களில் இதையே நாம் சொல்கிறோம். எபேசியர் 4 அதிகாரத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த பகுதியிலே நம் அனுதின வாழ்வில் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டிய அல்லது கையாள வேண்டிய ஒரு காரியத்தை காண்கிறோம். இந்த ஒரு காரியத்தை வேறுபட்ட மக்கள் வித்தியாசமான வழிகளிலே கையாளுகின்றனர். ஆனால் இந்த விஷயத்தில் வேதாகமம் நம்மை என்ன செய்ய சொல்கிறது என்பதை கவனிக்கப் போகிறோம். இப்போது எபேசியர் 4 அதிகாரம் 17 வசனம் முதல் 24 வசனம் வரை வாசிக்கப் போகிறோம். 17 வசனத்தை கவனியுங்கள். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வீணான, நோக்கமில்லாத, நேர்மையற்ற, தேவனை அறிந்திராத, அவரது சித்தத்திற்கு இசைவற்ற தன்மைகளை குறித்தே பவுல் இங்கே கூறியுள்ளார். பிரஜாதிகளைப் போல நீங்களும் நடவாதிருங்கள் என்று சொல்லும்போது தேவனை விசுவாசியாதவர்கள் போல இருக்க வேண்டாம் என்றே குறிப்பிட்டுள்ளார். யூதர்களை பொறுத்தவரைக்கும் புரஜாதிகள் என்றாலே தேவனை விசுவாசியாதவர்கள், அவரை நம்பாதவர்கள் என்றுதான் பொருள். 18 வசனத்தை பாருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து என்று வாசிக்கிறோம். தேவனை விசுவாசியாதவர்கள் அந்நியராக இருப்பதற்கு இரண்டு காரணங்களை இந்த வசனம் கூறுகிறது. முதல் காரணம் அறியாமை. இரண்டாவது காரணம் புத்தியிலும் இருதயத்திலும் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தும் தன்மை. அதுவும் தேவனிடத்தில் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றனர். 19 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். வேதாகமம் எப்பொழுதெல்லாம் மக்களிடம் காணப்படும் அசுத்தங்களை குறித்து பேசுகிறதோ அந்தந்த இடங்களிலே மக்களின் பெருமையையும் ஒழுக்க சீர்கேட்டையும் இணைத்தே பேசுகிறது. தொடர்ந்து 20 முதல் 24 வசனம் வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இங்கே பவுல் உங்களுடைய என்னுடைய சிந்தையை புதிதாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அதன் பொருள் என்ன? நம் சிந்தையை எப்படி புதிதாக்கலாம்? உதாரணமாக, நீங்களும் நானும் இயேசுவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட போது நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளானோம் என்று வேதாகமம் கூறுகிறது. ஏதோ ஒரு சிறப்பான செயல் இடம்பெற்றதினாலேயே நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக்கப்பட்டோம். நம் வாழ்வில் இடம்பெற்ற சிறப்பான செயல் நம் சரீரத்தில் ஏற்படவில்லை, மாறாக நம் உள்ளத்தில் ஏற்பட்ட செயல். ஆகவேதான் நம் முகப்பாவனையில் மாற்றம் ஏற்படுகிறது. விசுவாசத்தினாலே நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நம் வாழ்வின் இரட்சகர் அவர்தான் என்று ஒத்துக்கொண்டோம். அவர் நமக்கு ஒரு புதிய ஆவியையும் புதிய வாழ்வையும் ஒரு புதிய வெளி தோற்றத்தையும் தந்து நம் உள்ளான வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தினார். நாம் இயேசுவை இரட்சகர் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பு நம் சிந்தையின் தன்மை மிகவும் வேறுபட்டதாக இருந்தது. பாவமான காரியங்களையும் சுயநலத்தையும் பெருமைக்குரிய காரியங்களையும் இச்சையான செயல்களையும் சிந்தித்தோம். ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு சிறப்பான செயல் நடைபெற்றுள்ளது. இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வந்ததால் ஒரு கரையில் இருந்த நாம் மறுகரைக்கு சென்று விட்டோம். ஒரு சமயம் என் வாழ்க்கை மோசமாக இருந்தது. இப்பொழுது நான் ஒரு புதிய சிருஷ்டியாக புதிய மனிதனாக மாற்றப்பட்டுள்ளேன். அப்படியென்றால் என் சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தெரியுமா? நீதியும் பரிசுத்தமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஜபமும் அன்பும் கருணையும் வேத வசனங்களை சார்ந்ததுமாக இருக்க வேண்டும். என் பழைய நிலைகள் எல்லாம் பறந்தோடி முற்றிலும் புதிய நிலையை தரித்தவனாக காணப்பட வேண்டும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. அது என்ன பிரச்சனை தெரியுமா? சில சமயங்களிலே இயேசுவின் அன்பினால் தொடப்படுவதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோமோ அவ்விதமாய் செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். இங்கே நாம் பழைய சுபாவத்தின்படி நடக்காதபடிக்கு நமக்கு உதவப்போவது எது என்ற கேள்வியுடன் நீங்கள் இருக்கலாம். கவனியுங்கள், நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் போது நம் சிந்தையில் காணப்படும் முரட்டாட்டமான காரியங்களையும் நம் வளர்ந்த சூழ்நிலைகளினால் நம்மிடம் தோன்றிய பழக்க வழக்கங்களையும் தேவன் மாற்றுகிறார். இருந்தபோதிலும் சில நடத்தைகளில் மாற்றம் ஏற்பட நாம் செயல்பட்டே ஆக வேண்டும். எப்படி செயல்படலாம் என்றும் நீங்கள் கேட்கலாம். தேவனே என் சிந்தையை புதிதாக்குவார் என்று வேதத்தின் எந்த ஒரு பகுதியும் நமக்கு சொல்லவில்லை. என் சிந்தையில் ஏற்படும் எந்த ஒரு காரியத்திற்கும் நான் தான் பொறுப்பாளி. என்னை கவனியுங்கள், நம்முடைய சிந்தை ஒரு திசையை நோக்கி செல்கிறது என்றால் அதற்கு நாம் தானே பொறுப்பு. தேவன் நம் வாழ்வில் வந்து தமக்கு பிரியமான வழியிலே சிந்திக்கும்படி வாய்ப்புகளை தருகிறார். ஆனால் நம் சிந்தையில் மாற்றம் ஏற்படுமானால், நம் நடத்தைகளில் சீர்குலைவு ஏற்படுமானால் அதற்கு நாம் தான் பொறுப்பு வகிக்க வேண்டும். ஆனபடியால் நமது மனதை சீரான நிலையில் வைத்து நேர்த்தியான காரியங்களை சிந்திக்க வைப்பதே சிந்தையை புதுப்பிக்கும் ஒரு செயலாகும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள், நீங்கள் சொல்வது சரிதான். நான் வித்தியாசமாகவும் நேர்த்தியாகவும் சிந்தனை செய்வதை வைத்து என்னை மக்கள் வித்தியாசமாக பார்க்கக்கூடாதே என்று நீங்கள் சொல்லலாம். அன்பானவர்களே, நாம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நம் ஆவி ஆத்மா சரீரத்தின்படி நாம் ஒருவரிலிருந்து ஒருவர் வித்தியாசமானவர்கள். ஆனால் நாம் சந்திக்கும் போராட்டம் ஒன்றே. நாம் போராடும் இரண்டு நிலைகளுக்கு மத்தியில் வாழ்கிறோம். நீதியின் தன்மைக்கும் சாத்தானின் செயலுக்கும் போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த போராட்டத்தின் மத்தியில் வாழும் நாம் சரீரத்தன்மையுடன் இருப்பதினால் நாம் செய்யக்கூடாத செயல்களை செய்ய விரும்புவர்களாக இருக்கிறோம். அதற்கான பலன் நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறது. அதனாலே பவுல் இங்கே நமது சிந்தையை புதிதாக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறாரே. அப்படியென்றால் நாம் தற்போது யார் என்ற உண்மையை கருத்தில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நாம் பழைய மனிதனாக இருக்கும்போது சிந்தித்த பிரகாரம் சிந்தனை செய்யாமல் புதிய மனிதனாக சிந்தனை செய்ய வேண்டும். ரோமர் 12:1-2 வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்படியிருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்கே பவுல் மறுரூபப்படுவோம், அப்பொழுது நமது வெளிப்படையான மனுஷன் உள்ளான மனுஷனைப் போல மாறுவான் என்று கூறுகிறார். அப்படியானால் நம் உள்ளான மனிதனில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஒவ்வொருவரும் அறிவோம். நாம் தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள். தேவ ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருக்குள்ளான நீதியும் பரிசுத்தமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நம்மிடம் இருக்கிறது. ஆம், இதுவே நம் அடையாளமாகும். இப்படிப்பட்ட நாம் உலகம் நம்மை வடிவமைக்க அனுமதிக்க வேண்டாம். மாறாக நம் சிந்தையை புதிதாக்குவோம். அப்பொழுது மட்டுமே நமது வெளிப்புற மனுஷன், நமது செயல்கள், நம் பண்புகள் மற்றும் நம் நடவடிக்கைகள் யாவும் நம் உள்ளான மனிதனுடன் ஒத்திசைந்து செல்லும். அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்விலே பரிசுத்த தேவ ஆவியானவர் வாசம் செய்வதோடு தமது வல்லமையையும் வெளிக்காட்டுகிறார். தேவ நமக்கு தந்திருக்கும் நிலையிலிருந்து வழிவிலகி செல்ல நேரிட்டாலும் அவர் நமக்கு தந்திருக்கும் நிலைக்கு நாம் மீண்டும் வர வேண்டும். அப்பொழுது நாம் தேவன் எண்ணியபடி நாம் எண்ணவில்லை என்றும் அவர் விரும்பின செயல்களை செய்யவில்லை என்றும் உணர்வடைந்து நமது சிந்தையை மறுபடியும் புதிதாக்கலாம். இந்த ஒரு செயல் வாழ்வில் ஒரே ஒரு தரம் நடைபெறுவதல்ல, இந்த ஒரு செயலை தொடர்ந்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். காரணம், நாம் வாழ்கின்ற உலகம் நம்மை பல தீய காரியங்களில் சிக்க வைக்க வழிதேடி கொண்டிருக்கிறது. தன் போக்குக்கு நம்மை வடிவமைக்க முயற்சி செய்கிறது. உதாரணமாக, ஒரு பொருளை பற்றின விளம்பரங்கள் செய்வதென்ன? அந்த பொருளை மிகவும் கவர்ச்சிகரமாகவும் அநேகரால் வாங்கப்படும் ஒன்றாகவும் வெளிக்காட்டி அந்த விளம்பரத்தை பார்க்கும் நம் சிந்தையை அவர்களுடைய கணிப்பிற்கு ஏற்றபடி வடிவமைத்து அந்த பொருளை நாம் வாங்க செய்து விடுகின்றனர். இதைப்போன்று நாம் உலக போக்குக்கு ஏற்றாற்போல் நமது எண்ணத்தை மாற்றக்கூடாது என்று பவுல் கூறுகிறார். ஆனபடியால் நாம் நம்முடைய சிந்தையை தொடர்ந்து புதிதாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இதை நாம் எவ்விதம் செய்யலாம்? கவனியுங்கள், முதலாவதாக நம் புதிய நிலையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் முன்பு இருந்தது போல பழைய மனிதன் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு புதிய மனிதன். ஆகையால் உலகத்தோடு ஒத்துப்போவது என்பது எனக்கு தொடர்பில்லாத ஒரு செயல் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்ற சத்தியத்தை வாழ்வில் காட்ட வேண்டும். பவுலின் முழு இறையியல் சிந்தனையும் கிறிஸ்துவுக்குள் என்ற சொற்றொடரிலே அடங்கிவிடுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளான நிலையிலே நாம் ஒரு புதிய நிலையை பெறுகிறோம். அப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணுவோம், அவரும் நமக்குள் வாசம் பண்ணுவார். அப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளையாகவும் அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்களாகவும் இருப்போம். அதுவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புதிய நிலை. இரண்டாவதாக, நாம் நம்முடைய சிந்தையை புதிதாக்க வேண்டுமானால் நமது மனதை சத்தியத்தின் மேல் நிறுத்த நாம் அறிந்திருக்க வேண்டும். சத்தியத்தை நாம் எப்படி அறிவது என்று நீங்கள் சொல்லலாம். வேதாகமே சத்தியமாகும். இது தேவனை குறித்த, மனிதனை குறித்த, உலகத்தை குறித்த, சாத்தானை குறித்த, பரிசுத்த ஆவியானவரை குறித்த, இயேசுவை குறித்த உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. இங்கேதான் சத்தியம் இருக்கிறது. சத்தியத்தை அறிய நாம் யாரும் வேதாமத்திற்கு வெளியே தேட வேண்டியதில்லையே. ஆகவேதான் பவுல் கொலோசியர் 3:2 பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று கூறியுள்ளார். அதற்காக நாம் நம் வேலைகளை குறித்தும் உணவை குறித்தும் உடுப்பை குறித்தும் எண்ண வேண்டாம் என்று அர்த்தமல்ல. ஆனால் நம் சிந்தை தேவனுக்குரிய காரியங்களில் நிலைத்திருக்க வேண்டும், பதிந்திருக்க வேண்டும். என் உலக வேலைகளிலே நான் எப்படி என் சிந்தையை தேவனுக்குரிய காரியங்களில் நிலைநிறுத்த முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். கவனியுங்கள், தேவ ஆவியானவரின் சித்தத்தின்படியும் நம் வாழ்விற்கான அவரது நோக்கத்தின்படியும் நாம் நடக்கும்போது தேவன் விரும்புவதையே நாம் செய்வோம். இச்சமயங்களில் உலக காரியங்கள் குறுக்கிடுமானால் அதை உடனடியாக அடையாளம் கண்டுகொள்ள தேவ ஆவியானவர் உதவி புரிவார். நம் சிந்தையை தேவன் பேரில் வைக்கும்போது உலகம் சரியென்று சொல்லும் காரியங்களில் நம் மனதை வைப்போமா, அல்லது தேவன் எண்ணுகிறபடி நாம் எண்ணுவோமா? நிச்சயம் தேவன் எண்ணுகிறபடியே நாமும் எண்ணுவோம். காரணம், நம் சிந்தை தேவன் பேரில் இருக்கிறது. மூன்றாவதாக, நம் எண்ணங்கள் எங்கிருந்து உதயமானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்மிடம் சில எண்ணங்கள் தோன்றும்போது நானா இவ்வளவு மோசமாக நினைத்து பார்க்கிறேன் என்று நாமே நம்மை குறித்து கேட்டு பார்த்திருப்பது உண்டு. அப்படித்தானே? நம் அனைவரிடமும் இருக்கும் சில எண்ணங்கள் தேவனிடமிருந்து வராதவை என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆகவே நம் சிந்தையை புதுப்பிப்பதற்காக நம்மிடம் எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் இந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டறிய வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் எண்ணம் தேவனிடமிருந்து வந்ததா அல்லது அவரிடமிருந்து வரவில்லையா என்பதை எளிதாக கண்டறிய முடியும். ஆனபடியால் அன்பானவர்களே, நம் சிந்தையை புதுப்பிக்க வேண்டுமென்றால் நம் எண்ணம் எங்கிருந்து தோன்றியது என்பதை அறிய வேண்டும். நான்காவதாக, சாத்தானின் பொய்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அவனுடைய பொய்களை ஏற்றுக்கொள்ள அவசியமற்றது. சாத்தான் உங்களிடம் வந்து, நீ யார் தெரியுமா, இந்த செயலுக்கு நீ காரணமாக இருக்கவே மாட்டாய் என்று நயவஞ்சமாக பேசும்போது அவன் சொல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சாத்தானின் பேச்சை கேட்டு, ஆம், அவன் சொல்வது சரியான செயல் போல தெரிகிறது, இந்த ஒரு செயலுக்காக நான் யாரிடம் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னால் நமது மனது மேலானவைகளை அல்ல பூமிக்குரியவைகளே சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் நாம் சாத்தானின் பொய்களை தேர்வு செய்கிறவர்களாக இருப்போம். அன்பானவர்களே, நம் சிந்தையை நாம் புதுப்பிக்க வேண்டும் என்றால் சாத்தானின் பொய்யை மறுக்க வேண்டும். அவன் கொண்டு வரும் எண்ணத்தை புறக்கணிக்க வேண்டும். தேவனே, இயேசுவின் நாமத்திலே இந்த பொய்யை வெறுக்கிறேன், அது பொய் என்று எனக்கு தெரியும், ஆகவே அதை நம்ப மாட்டேன் என்று சொல்லுங்கள். இவ்விதம் சொன்னால் எந்த ஒரு பயனும் இருக்காது என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் சொல்லி பாருங்கள், இதனால் பயன் உண்டு. நம் அனைவருக்கும் ஒரு சிலாக்கியம் கொடுக்கப்பட்டுள்ளது. சாத்தான் பொய்களை கொண்டு நம்மை வாதிக்கும் போது இயேசு நமக்காக சிந்தின இரத்தத்தை முன்னிறுத்தி அவனை கடிந்து கொண்டு நம்மை விட்டு அகன்று போக செய்யலாம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவனை நம் வாழ்வில் விளையாட தடை செய்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தை முன்னிறுத்தி அவனை விரட்டி அடிப்போம். நாம் சாத்தானால் நெருக்கப்படுவதை தேவன் விரும்ப மாட்டார். ஆகவேதான் நம் எண்ணத்தை பாதுகாக்க ரட்சண்யம் என்னும் தலை சீராவை அணிய வேண்டும் என எபேசியர் 6:17 நம் உணர்ச்சிகளையும் விருப்பங்களையும் பாதுகாக்க நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிய வேண்டும் என 14 நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. மேலும் சத்தியம் என்னும் கச்சையை நமது அறையில் கட்ட வேண்டும் என அறிவுறுத்துகிறது. அப்பொழுது மட்டுமே அந்த சத்தியத்தில் நாம் நிலைநிற்க முடியும், அதை விசுவாசிக்க முடியும், அந்த சத்தியத்தின்படி வாழ முடியும். 15 பாருங்கள், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்துக் கொள்ள வேண்டும் என கூறுகிறது. அதாவது நம் மீட்பிலும் நம் ரட்சிப்பிலும் நம் பரிசுத்தத்திலும் வாழ இந்த வசனம் வலியுறுத்துகிறது. 16 எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக நில்லுங்கள் என சொல்லப்பட்டுள்ளது. இங்கே கேடகம் என்ற வார்த்தைக்கு ஸ்பெல்ரா என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையின்படி கேடகம் என்ற சொல் வட்ட வடிவில் கையில் ஏந்தப்படும் ஒரு ஆயுதத்தை குறிக்கவில்லை, இது கதவு வடிவத்தில் இருக்கும் ஒரு ஆயுதத்தை குறிக்கிறது. இதை வைத்திருக்கும் ரோம போர்ச்சேவர்கள் செய்வது என்ன தெரியுமா? தங்களை எதிர்த்து ரதங்கள் வரும்போது இந்த கேடயங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து அதன் பின்பு ஒழித்துக் கொள்வார்கள். கதவு வடிவத்தில் இருக்கும் இந்த கேடயங்கள் பக்கம் வரும் ரதங்கள் அவர்களை சேதப்படுத்தக்கூடாதபடி தாண்டி செல்ல நேரிடுமாம். ஆம், விசுவாச கேடகமும் எல்லாவித சாத்தானின் எதிர்ப்புகளிலிருந்து நம்மை காப்பாற்ற கூடியதாக இருக்கிறது. 5, நாம் நமது சிந்தனையை புதிதாக்கும் போது உணர்ச்சிகளுக்கு மேலாக சத்தியத்தை நிறுத்துவோம். ஆனால் பெரும்பாலானோர் பிசாசின் பொய்யை நம்பி பிரச்சனையில் சிக்கிக் கொள்கின்றனர். இன்றைக்கு எனக்கு நன்றாகவே இல்லை, நான் சோர்வுடனும் கவலையுடனும் மனநொந்தும் இருக்கிறேன் என்று எண்ணுகிறோமா? இந்த நிலை எங்கிருந்து வந்தது? நிச்சயம் இது தேவனிடமிருந்து வரவில்லை. ஆகவே நாம் சத்தியத்தை உணர்ச்சிகளுக்கு மேலாக வைக்க தெரிவு செய்ய வேண்டும். நான் தேவனுக்கு அருகிலே இருப்பதற்கான உணர்வு எனக்கு இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களோ, இங்கே உங்கள் உணர்ச்சிகள் தேவனை உள்ளத்திலிருந்து துரத்தவில்லை, இதுவெல்லாம் சாத்தானின் தாக்குதல்கள். சாத்தானே உங்களை தாழ்வாக எண்ணும்படி செய்கிறான், மனநொந்து போகச் செய்கிறான், நீங்கள் எதையும் செய்ய முடியாதவர்கள் என்ற நிலையை அடையும்படி செய்கிறான். ஆகவே நம் சிந்தையை புதுப்பிக்க வேண்டுமென்றால் நாம் நம் உணர்ச்சிகளுக்கு மேலாக சத்தியத்தை வைக்க வேண்டும். தேவனுடைய எண்ணங்களை நம் மனதில் வைத்தால் நாம் பொய்யை நம்பாமல் அவற்றை புறக்கணித்து சத்தியத்தையே தெரிவு செய்வோம். ஆறாவதாக, நம் சிந்தை புதிதாக வேண்டுமானால் தேர்வு செய்த உண்மையை, சத்தியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதற்கு நான் அதிக பிரயாசம் எடுக்க வேண்டும். இது எல்லாம் சாத்தியமாகும் செயலா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக இது சாத்தியமான செயல்தான். இதை நடைமுறைப்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தையை புதிதாக்குதல் என்பது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செயல். ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளும் நபரையே தேவன் மிகவும் அற்புதவிதமாக பயன்படுத்துகிறார். நான் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, எல்லாம் எனக்கு தெரியும் என்ற நிலையை எட்டாதீர்கள். நம்மால் இயன்ற மட்டும் தேவனை குறித்தும் அவரது வழிகளை குறித்தும் நாம் விரும்பினால் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது மாத்திரமே தேவன் நம் வாழ்வில் செய்ய விரும்பும் செயல்களை கண்டறிவது மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும். ஆகவே சத்தியத்தை தேர்வு செய்து அதை நடைமுறைப்படுத்த தீர்மானியுங்கள். அப்பொழுது இடம்பெறுவது என்ன தெரியுமா? நம் உணர்ச்சிகள் நம் விசுவாசத்தையும் நம் நம்பியிருக்கும் சத்தியத்தையும் சார்ந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவில் உள்ள நம் நிலையை ஒப்புக்கொண்டு நம் சிந்தையை சத்தியத்தின் மேல் வைக்கும்போது பொய்களுக்கு மேலாக உண்மையை தேர்வு செய்வோம். உலகத்தால் நீங்கள் வடிவமைக்கப்படுவதை மறுக்க ஆரம்பிப்பீர்கள். நாம் சத்தியத்தை மட்டும் எண்ணுவோம். மேலும் நமது சிந்தையை நல்லதும் சுத்தமும் பரிசுத்தமானவற்றிலே பதித்திடுவோம். பிசாசின் பொய்யை விசுவாசிக்க வேண்டாம். நாம் எண்ணுகிற எண்ணம் எங்கிருந்து வருகிறது என பார்த்தல் அவசியம். நாம் இரண்டு காரியங்களில் ஒன்றை தேர்வு செய்ய அனுமதிக்கப்பட்டால் நம் சிந்தையை புதுப்பிக்கும் காரியத்தையே தேர்வு செய்வோம். சாத்தான் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க வந்தால் நீங்கள் தான் தீர்மானித்து நான் சாத்தானின் விருப்பத்திற்கு இணங்குவேனா அல்லது சத்தியத்தை நேசிப்பேனா என்பதை கூற வேண்டும். பழைய வாழ்விலே நம் எண்ணம் நம் சொந்த விருப்பத்திற்கு ஏற்றவாறு இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அது ஒரு விதிவிலக்காகவே காணப்படும். ஆயினும் நம் எண்ணம் நல்லவைகளையே மட்டுமா பின்பற்றும்? இல்லை. காரணம், நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம் எண்ணங்கள் எப்பொழுதுமே நல்லவைகளாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால்தான் நாம் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ ஆவிக்குரிய வழியில் செல்ல வேண்டும். நம் வாழ்வில் தடுமாறி தவறி விழும் நேரங்களில் உடனடியாக மனம் திரும்பி நம் சிந்தையை புதுப்பிக்க வேண்டும். இதுவே ஞானமான முறை. அவ்விதமாக நாம் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் திருப்தியையும் பெற முடியும். இவ்விதமாகவே தேவன் நம்மை அவருக்குள்ளான ஒரு பயனுள்ள கருவியாக மாற்றுகிறார்.
0: அன்புக்குரியவர்களே, நாம் அனுதினமும் நம் மனதை புதிதாக்கும் பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். நாம் சிறு சிறு தவறுகளை செய்தாலும் அவற்றை கண்டறிந்து அதிலிருந்து மனந்திருந்தி வாழ வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் மகிழ்ச்சியான கனி நிறைந்த தேவனுக்கு பயந்த வாழ்க்கையை வாழ முடியும். நம் மனதிலே நிறுத்த வேண்டியவை எவை என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும் ஆலோசனைகளை கேளுங்கள். பிலிப்பியர் 4:8-9. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ, நீதியுள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் அவைகளோ, அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

என்னையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. தேவனை நம்பியிருக்கிறேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?

தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர்வயதும் நரைமயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாது இருப்பீராக. உமை நாங்கள் சார்ந்திருக்கிறோம், உமை நாங்கள் நம்பியிருக்கிறோம். நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் ஆதரவு. Lord, we put our hope and a confidence upon you alone, O Lord. Thank you.

ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் ஆண்டவருக்குள்ள அதிக மகிழ்ச்சி. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த உலகம் உங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. உலகம்னாவே அது கலகத்தை உண்டாக்குகிற உலகம். உலகம் என்றாலே கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்பா சொல்லுவாங்க, இந்த எருமை என்கிற பெருமை ஜனங்களை விட்டு அகன்று போவதாக. உலகம், கலகத்தை உண்டாக்குகிற உலகம் ஒருத்தரையும் தொடாதபடிக்கு

0: ஆனது.
1: தாவீது வாழ்க்கையில உணவை விட உறக்கத்தை விட உணவை விட உங்க சமூகம் எனக்கு மேலானது மேலானது மேலானதுன்னு எத்தனையோ சூழல் தன்னை நெருங்கி அப்படியே ஒண்ணு இல்லாம பண்ண வந்தாலும் அவருடைய நோக்கம் எண்ணம் நம்பிக்கை முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. 56வது சங்கீதத்துக்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம். அதுல 3வது, 4வது, 8வது, 9வது, 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். முதலாவது 3வது வசனம் 56:3, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். 4வது வசனம், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். 8வது வசனம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். அல்லேலூயா. உங்க அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நீங்க தான்ப்பா எனக்குன்னு சொல்லி அவரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழும் போது 9வது வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, முன்னிட்டு போங்க, பின்னிட்டு பாராதீங்க. எந்த சூழ்நிலையிலும் அவரை முன்னிட்டு நீங்க புகழுகிற ஒவ்வொரு புகழாரம் பிசாசை பின்னிட்டு திரும்ப பண்ணும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அப்பா, சமூகத்துல அப்படியே எழுமை நின்ற ஆண்டவரே, என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். பாட்டில வச்சிருக்கிறார், புக்கில் எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளவு சொட்டு கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு பாரப்படுகிறோம் என்பதை எல்லாம் அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். ஒரு நாளும் இங்க இருக்கிற யாரும் மற்றவங்களோடு கம்பேர் பண்ணவே வேண்டாம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு தன்னிகரற்றவர்களாக, தன்னிகரற்ற தெய்வம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஜெராக்ஸ் காப்பியாக அல்ல, ஒரிஜினல் காப்பியாக வச்சிருக்கிறார். ஆமென். மேல இருந்து ரெண்டு சொட்டு அந்த பனி துளி அப்படியே இறங்கி வந்துகிட்டே இருக்கிறப்ப, ஒரு சொட்டு பனி துளி ரோஜா பூ மேல பட்டு முத்து போல பளிச்சிடுகிறது, இன்னொரு பனித்துளி கீழே மண்ணோடு அப்படியே கீழே போயிடுச்சு. ரோஜா பூல இருக்கிற அந்த பனித்துளி மண்ணில் விழுந்த பனித்துளியை பார்த்து பேசிச்சான், நண்பா மேல இருந்து நம்ம ரெண்டு பேரும் தானே இறங்கி வந்தோம், என்ன பத்தியா தெய்வம் எங்க வச்சிட்டாரு, ரோஜா பூ இதழில் ரோஜா பூல முத்து போல வச்சிட்டாரு பார், நீ பாரு மண்ணோட மண்ணா போயிட்ட. ஒரு நாள் என்னோட நீ கம்பேர் பண்ணவே முடியாது, நான் பயங்கர ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மணல்ல விழுந்த அந்த சொட்டு ஒன்றும் பேச முடியாம அமைதியா இருக்கும்போது அப்பொழுது தோட்டக்காரன் வருகிறார். வரும்போது அந்த ரோஜா செடிக்கு தண்ணி அடிக்கலான்னு பார்த்து தண்ணி அடிக்கிறார். ஏற்கனவே அந்த மண்ணில் மணல்ல அந்த பனித்துளி விழுந்ததுன்னு சொன்னல, அந்த பனித்துளி இந்த தண்ணியோட சேர்ந்து அப்படியே அந்த ரோஜா பூக்குள்ள அந்த செடிக்குள்ள உள்ள போய் ஜீவன் நீராக ஒவ்வொரு கிளைகளையும் பாய்ந்து சென்று அந்த செடிக்கு வலுவூட்டியது. இந்த ரோஜா பூ மேல இருந்துச்சு பாருங்க ஒரு சொட்டு, சூரியன் வந்த உடனே கொஞ்ச நேரத்துல முத்து போல பளிச்சிட்டது, ஆவியா அப்படியே மாயமாயிருச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு எதிரா சிலர் பேசுவாங்க, நாங்க எப்படி ஜொலிக்கிறோம் பாத்தீங்களா, நீங்கெல்லாம் எங்க மண்ணோட மண்ணா மக்கிதான் போவீங்கன்றாங்க பாருங்களேன். மனுஷன் எல்லாரும் நல்லவங்க, அவங்களுக்கு பின்னாடி ஏக்கறான் பாருங்க பிசாசின் தந்திரம், அவனுடைய செயல்கள் எல்லாம் எண்ணமற்று போய்விடும், ஆவியாக மாயமாக எல்லாமே மறைந்து விடும். நீங்க ஜீவனோடு என்னாலும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயமாக்கினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமே இல்லையே. அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்வில் வராமல் போயிருந்தால், அவர் மாத்திரம் நம்மை தேடி வராதிருந்தால், யோசிச்சு பாருங்க, அந்த முத்து போல இருக்கிற அந்த பனி துளிக்கு நடந்த சம்பவம் தான் நமக்கும் நடந்திருக்கும். இந்த மாலை வேளையில் அப்பா அடையாளம் தெரியாத அனாதையா போயிருந்திருக்கணும்ப்பா. புல்லு முளைச்சிருக்கணும், என் கல்லறையில வேப்ப மரம் முளைச்சிருக்கணும், அது பெரிய விருட்சமா மாறி இருந்திருக்கணும். ஆனா இதுவரைக்கும் என்னை தள்ளாட விடாம, தடுமாற விடாம என்னை காத்து வந்த உங்க அன்பை நினைச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

வாழ்த்துக்கள். எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதங்களின் புஸ்தகம் 102 அதிகாரம், 102 சங்கீதம், 13 வசனம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குரோனோஸ், கைரோஸ், ரெண்டு நேரங்களுக்கு இடையில உள்ள வித்தியாசங்களை குறித்தோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் குறித்திருக்கிற நேரத்தில் நீர் செய்கிற

எல்லாம் ஒரு 100 மடங்கு விளைச்சல நீங்க வச்சிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அந்த குழந்தைகளெல்லாம்

0: நம்முடைய ஆண்டவர் அவருடைய நேரத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு.
1: ஆமென், ஆமென்.
0: இது ஒரு வெளிப்பாடு. தேவனுடைய காலத்தையும் நேரத்தையும் நாம அறிகிறது என்னன்னா ஒரு
1: வெளிப்பாடு.
0: வெளிப்பாடு அந்த வசனத்திலிருந்து வெளிப்பாடு இல்லைன்னா ஆண்டவர் என்ன இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால யாருமே யூகிக்க கூட முடியாது. நம்மளால நிதானிக்கவும் என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா.
0: மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் தேங்க்யூ அப்பா உமக்கு நன்றி. சிக்ஸ்டீனில் பாருங்களேன், 16 அதிகாரத்தில் 1 வாசிக்கலாம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து
1: வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள்.
0: அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக,
1: அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார்.
0: வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களால்
1: கூடாதா?
0: கூடுமே, அப்படிதானே இருக்கு.
1: வானத்தின் தோற்றத்தை
0: நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் தம்முடைய நேரத்தை குறித்த வெளிப்பாடுகளை தந்து அதை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு நபர் சொல்லுகிற காரியத்தை நாம விளங்கணுங்கிற அவசியம் இல்லை, அதை விசுவாசிச்சா போதும்.
1: இன்னைக்கு
0: மேகம் கருத்து இருக்கு, நாளைக்கு மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க, நாளை கழிச்சு மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. வானத்தின் தோற்றத்தை நிதானிச்சு இன்னைக்கு கனமலை, இன்னைக்கு மிக கனமலை அப்படின்னு உங்களால நிதானிக்க தெரியுதே. என்னுடைய ஆதீனத்துல உங்க வாழ்க்கையில இந்தந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி நான் செயல்படுகிற ஒரு நேரத்தை உங்களால என்ன செய்ய முடியல, நிதானிக்க
1: இல்லை.
0: தான் பாருங்க, கண்ணார கண்டும் காணாதிருப்பீர்கள், காதார
1: கேட்டும்
0: கேட்டும்
1: உணராமலும்.
0: இதான் இதான் வந்து ஆண்டவருடைய வேலையை நீங்க விளங்கிக்கணும்னா உங்களுக்கு வெளிப்பாடு தேவை. அந்த வெளிப்பாட்டு பிரசங்கங்களை கேட்கும் பொழுது நாம அதை நிதானிக்கணும், அதை கணிக்கணும். அல்லேலூயா. அந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் இப்ப இருக்கிறோம் நம்ம.
1: ஆமென்.
0: ஏதோ ஆண்டவர் நவம்பர்ல இருந்து அடிச்சிட்டு இருக்கிறார்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நேரம் சரியில்லை, நேரம் காலம் சரியில்லை அப்படிங்களா, சரியான நேரம் இப்பதான் என்னன்னா
1: வந்திருக்கு,
0: வந்திருக்கு,
1: வந்திருக்கு. சரியான நேரம் இப்பதான் வந்திருக்கு.

0: கர்த்தருக்காக நாம காத்திருந்த வருஷங்கள்ல ஐயோ டைம் வேஸ்டா போச்சு, நாட்கள் விரயமாயிருச்சு, இவ்வளவு காலம் வீணா போச்சு அப்படின்னு ஒருவேளை இந்த காத்திருப்பு நாட்கள்ல நம்முடைய மனசுல ஒரு நினைப்பு வரலாம். இதுதான் முந்தின செஷன்ல ஆண்டவர் பேசினார். ஆனா நமக்கான தேவனுடைய நேரம் வர்றப்ப சடசடன்னு செஞ்சுட்டு போயிடுவார் பாருங்களேன். அந்த குறுகிய நாட்கள்ல தேவன் செஞ்ச காரியத்துக்கும் நாம காத்திருந்த நாட்களுக்கும் எந்த விதத்திலும்
1: ஈடாகாது.
0: 13 வருஷம் யோசேப்பு காத்திருந்தாரு, 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும். ஆனா ஒரே நாள்ல ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு
1: போயிட்டார்.
0: ஒரே நாள்ல 100 வருஷத்துக்கு மேல எருசலேமினுடைய அலங்கத்தை எடுத்து கட்டாம இடிஞ்சு கிடந்துச்சு. 52 நாள் ஆண்டவர் முடிச்சார். அதனால 30 வருஷம் போச்சு, 20 வருஷம் போச்சு, 25 வருஷம் வெட்டியா போச்சு, வீணா போச்சு அப்படின்னு புலம்புறதுல வேலையே இல்லை. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவனுக்கு தெரியும், எனக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்ப 2 நாள்ல, 1 நாள்ல, சில நாட்களுக்குள்ள, சில வாரத்துக்குள்ள ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க வல்லவரா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: இது வந்து தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும், ஒரு மரத்துக்கு ஒரு சீசன் இருக்கு, பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு. அதே மாதிரி கடவுளுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சீசன் இருக்கு.
1: ஆமென்.
0: அந்த மனுஷனுக்குன்னு ஆண்டவர் ஒரு நேரத்தை கொடுத்திருந்தாலும் அந்த மனுஷங்களுக்குன்னே ஆண்டவருடைய நேரமும் இருக்கு. அந்த நேரம் வர்றப்ப தான் நம்ம வாழ்க்கையில சடுதியான ஆசீர்வாதங்கள், நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய பெரிய காரியங்கள் நடந்து முடிஞ்சிருது. ஆமென் சொல்ல.
1: ஆமென்.
0: இது வந்து இதை நாம கற்றுக்கொள்ள இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறதற்காக அவருக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம். ஆமென்.
1: ஆமென்.
0: கைரோஸ்னாலே அது வந்து ஒரு அறுவடை, அது விளைச்சல், மகத்தான
1: விளைச்சல்,
0: அறுவடையின் நேரம். கண்ணீரோடு நாம விதைச்சோம் பாருங்களேன், அதுக்கு பதிலாக ஒரு கம்பீர சத்தத்துடன் கூடிய ஒரு அறுவடையின் நேரமாக தான் இந்த கடவுள் தம்முடைய நேரத்தை வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அதுதான் அப்பாயிண்டட் டைம் வந்துட்டு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நாம தேவ சமூகத்தில் நாம சிந்தின கண்ணீர், நாம விதைச்ச கண்ணீர் நமக்கு ஆண்டவருடைய நேரத்தில் பலத்த கம்பீர சத்த அறுவடையா திரும்பி நம்மகிட்ட வரும். அப்படி
1: அல்லேலூயா.
0: அதான் இந்த பாடலை நம்ம பாடுறோம்,

0: நீங்க நேரத்தினுடைய வேகத்தை அதிகரிக்க முடியுமா? டைமோட ஸ்பீட கூட்டினா என்ன ஆகுங்க கதை? ஆனா நம்மளா சொல்லிக்கிறோம், இந்த வருஷம் போனதே என்னன்னா
1: தெரியல,
0: இந்த வருஷம் ரொம்ப ஸ்பீடா என்ன செஞ்சிருச்சுனா
1: ஓடி போச்சு.
0: எந்த வருஷமும் ஸ்பீடா எல்லாம் என்ன செய்யாது,
1: ஓடாது,
0: போகாது. வழக்கம் போல அது 365 நாள் நினைச்சிட்டு இருக்கு,
1: ஓடிட்டு
0: 24 மணி நேரத்துலதான் போகுது. ஆனா என்னமோ நமக்கு என்னன்னா ஸ்பீடா போயிடுச்சு,
1: ஸ்பீடு.
0: அப்ப நாளும் ஸ்பீடா போறது இல்ல, நேரமும் ஸ்பீடா என்ன செய்யறது இல்ல, போறது இல்ல. கரெக்டா அது எத்தனை வினாடி எத்தனை நிமிஷம், அது கொஞ்சம் கூட ஒவ்வொரு வருஷமும் குறையறதும் இல்லை கூடுறதும் இல்லை. நேரத்துக்குன்னே உள்ள இயல்பு அது ஸ்லோவாகிறதும் இல்லை, அது ஸ்பீடாகிறதும் இல்லை. ஸ்லோவாகிறதும் இல்லை,
1: ஸ்பீடாகிறதும்
0: இல்லை. ஆனா தேவனுடைய கைரோஸ் வருது பாருங்களேன், அந்த தேவன் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்ப எல்லாமே ஸ்பீடா நடக்குது.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் நேரத்தினுடைய வேகத்தை கூட்ட விரும்பல. உனக்கான நேரம் வர்றப்ப உன் வாழ்க்கையில எல்லாம் வேக வேகமே நடக்கும்ன்றார்.
1: ஆமென்,
0: அதிவிரைவா. அதான் நம்ம சொல்றோம், தீவிரமா, சட்டுப்புட்டு,
1: எஸ்,
0: விறுவிறு,
1: சுறுசுறு, அல்லேலூயா.
0: ஆண்டவருடைய நேரம் வந்துச்சுன்னா எல்லாமே எப்படி நடக்க போகுது, சடுதியா, ஸ்பீடா, விரைவா, தீவிரமாய். தயவா சொல்றேன், கேட்டுக்கங்க, இந்த சீசன்ல நீங்க இந்த மெசேஜஸ் உள்வாங்கி இந்த செய்தியை நீங்க உண்மையிலே கிரகிச்சு இந்த வெளிப்பாட்டு பார்வைக்குள்ள வந்திருப்பீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்க.
1: ஆமென்,
0: ஆண்டவருடைய மூவ் நம்மளை சுத்தி மையம் கொண்டு இருக்கு அப்படி. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா அதிசயமா நம்மளை நடத்துகிற தேவன். ஆமென்,
1: ஆமென்.
0: அப்ப நேரம் வந்து ஸ்பீடா போகாது, ஆனா நேரம் வர்றப்ப எல்லாம் ஸ்பீடா நடக்கும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: நேரம் போக மாட்டேன்னு, நேரம் என்ன செய்யல, இந்த வருஷம் சீக்கிரமா போனா நல்லா இருக்கும்னு என்ன செய்யறோம், சொல்றோம். ஆனா நேரம் வர்றப்ப எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமா நடக்கும்.
1: ஆமென்,
0: அது இந்த சீசன்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இதுக்குதான் ஒவ்வொரு மனுஷனும், ஆண்டவரே எனக்கான உங்க நேரத்துக்காக நான் என்ன செய்யறேன், நானு காத்திருக்கிறேன், காத்திருக்கிறேன், காத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள பக்குவப்பட்ட இருதயம், ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பழகின ஒரு இருதயம், நீதியின் வசனத்துல பழக்க முடிய ஒரு இருதயம் எதுக்கு காத்திருக்கும்னா ஆண்டவருடைய நேரத்து. சிமியோன் காத்திருந்த மாதிரி வாழ்நாள் நிகழ்வு வாழ்க்கையில வந்தே ஆகும்.
1: எஸ்,
0: உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள்
1: கண்டதே.
0: அவனோட கைரோஸ் மொமெண்ட்டுக்கு வந்தாரு சிமியோன். அந்த நாள்ல ஆவியின் ஏவுதலினாலே அவனும் எங்க வந்திருந்தானா, தேவாலயத்துல இருந்தான். பெரிய ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு வர்ற அந்த நேரத்துல இப்பாடு ஆண்டவர் தந்து சிமியோனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்.
1: ஆமென்,
0: சிமியோன் கையில ஏந்து கொடுத்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனது. ஆமென்,
1: ஆமென்.
0: உம்முடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள்
1: கண்டது என்றான்.
0: உம்முடைய அடியனை இப்பொழுது நீ சமாதானத்தோட போக
1: விடுகிறீ.
0: என்ன, மேசியாவை காணும் முன்னே நீ மரணமுடைய
1: மாட்டாய்
0: மாட்டாய்னு சொல்லி ஆவியானவர் அவருக்கு என்ன செஞ்சிருந்தாராம்,
1: வாக்களித்து
0: சொல்லி இருந்தாராம். அப்படித்தானே இருக்கு,
1: எஸ்.
0: முந்தன வசனம் வாசிக்கலாம் ஐயா, அதுல இருந்து
1: அவன் அவரை தன் கைகளில்,
0: அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான்.
1: இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணம் மறுமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், அதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டு இருந்தது
0: 26 வசிக்கலாம்,
1: கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது.
0: அறிவிக்கப்பட்ட வார்த்தை ஒண்ணு இருக்குன்னா குறிக்கப்பட்ட நேரம் ஒண்ணு இருக்கு.
1: ஆமென்,
0: நிறைவேறும்படி அவர் நமக்கு ஒரு நேரத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, குறிச்சிருக்கிறாரு. அறிவிக்கப்பட்ட செய்தி உண்டுனா குறிக்கப்பட்ட நேரமும் உண்டு.
1: ஆமென்,
0: அவனுக்கு அறிவிக்கப்பட்டும்
1: இருந்தது
0: இருந்தது அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான்.
1: இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில்
0: அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து,
1: ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஒரு தீர்க்க தரிசனம் அங்க வருது கிறிஸ்துவ குறிச்சு. அப்போ ஒரு செய்தியை நாம கேட்கும் பொழுது அல்லது வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை அறிவிச்சிருப்பார்னா, ஒரு காரியத்தை அறிவிச்சிருப்பார்னா, அதற்கான நேரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா குறிச்சிட்டார். அறிவிக்கப்பட்ட செய்தி உண்டுன்னா குறிக்கப்பட்ட நேரமும்
1: உண்டு.
0: உண்டு. அதுதான் இந்த நேரம்னு சொல்றோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதுதான் எது?
1: இந்த நேரம்.
0: இந்த நேரத்துல நிகழ்றது எல்லாமே ஒண்ணு என் குடும்ப சரித்திரம் இல்லைன்னா சபை சரித்திரம்.
1: ஆமென்.
0: நீங்க உங்க குடும்பத்துல சொல்லுவீங்க, டே இந்த காலத்துலாண்டா அது என்ன செஞ்சுன்னா
1: நடந்துச்சு
0: நடந்துச்சு கரெக்டா அந்த நேரத்துல அது நடந்துச்சு பாரு. அந்த நாட்களை என்னால என்ன செய்ய முடியாது, மறக்கவே
1: முடியாது.
0: முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மொமெண்ட், வாழ்நாள் நிகழ்வாக அது மாறும்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: உங்க பேராண்டிக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா
1: சொல்லுவீங்க,
0: 25 நடந்து வராது.
1: ஆமென்.

0: எப்ராயிம் மனாசேட்ட, எப்ராயிம் மனாசேட்ட யோசேப் இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாராயா?
1: சொல்லியிருப்பாரு.
0: இந்த காலத்துல உங்க அப்பனை ஜெயில போட்டு பிடிச்சி கிடந்திருப்ப,
1: அப்பா சொல்ற
0: திடீர்னு தீவிரமா காவல் கிடங்குல இருந்து என்னை தூக்கிட்டு வந்து சேவலாம் பண்ணி விட்டு அன்னைக்கு வியாக்கியானம் பண்ணேன் பாரு. எந்த வருஷம் பண்ணடைஞ்சு? அதான் அந்த வருஷம்டா. அப்படின்னு எத்தனை வருஷம் ஆனாலும் யோசேப்பாலையும் மறக்க முடியல, நம்மளாலையும் மறக்க முடியல. எத்தனை வருஷம் ஆனாலும் இத்தனை வருஷம் ஆகியும் ஒன்னு நடக்கலன்னு நீங்க புலம்புறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னால மறக்க முடியாத காரியத்தை நான் உனக்கு செய்யறேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: இத்தனை வருஷம் ஆகி எனக்கு என்ன செய்யலையே, ஒன்னும்
1: நடக்கலையே.
0: நடக்கலையே. இத்தனை வருஷம் ஆகி எனக்கு கல்யாணம் என்ன செய்யலையே,
1: முடியலையே.
0: ஆகலையே.
1: ஆகலையே.
0: இத்தனை வயசு ஆகி எனக்கு ஒரு லாபத்தை என்ன செய்ய முடியலையே,
1: ஆக முடியலையே.
0: இத்தனை வயசு ஆகியும், இத்தனை வயசு ஆகியும், இத்தனை வயசு ஆகியும் சொல்லி ஒரு அங்கலா இப்ப மனசுல இருக்கு பாருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால மறக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த சீசன்ல ஆண்டவர் செய்கிறார்.

0: இத்தனை வருஷம் காத்திருந்தேன், இத்தனை வருஷம் காத்திருந்தோம், இத்தனை வருஷம் காத்திருந்தோம், ஒண்ணுமே என்ன செய்யலையே,
1: நடக்கலையே,
0: நடக்கலையேங்கிற ஒரு அங்கலா இப்ப மனசுல இருக்கல, ஒரு வெறுமை மனசுல இருக்கல. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால மறக்க முடியாத ஒரு நச்சுன்னு ஒரு சாட்சி இந்த வருஷம் உங்க தலையில கிரீடமா வந்து உட்கார்.
1: ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
0: என்ன சாட்சி அது? கிரீடம் போன்ற,
1: கிரீடம் போன்ற.
0: நானும் சொல்லலாமா, இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு குழந்தை என்னன்னா
1: இல்ல
0: இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் ஜோகனை மறக்க முடியாது.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: அந்த அவனை உள்ள இழுக்காம நம்ம போக கூடாதுல்ல.
1: அவர் சொல்லிட்டாரு, சொல்ல
0: 27 வருஷமா ஒரு பையன் ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறான், பையனை தரேன் இருக்கிறாரு. அப்ப இத்தனை வருஷமாயும் ஒண்ணு இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாத ஒரு கிரியையா அது அமையும்,
1: அமையும்.
0: அதனால நமக்கு நம்மளையே தீர்க்க தரிசியா வச்சிருக்காரு, அதுக்காக ஆண்டவருக்கு

0: நாம நாம காத்திருந்த காலத்தில் அவருடைய கரம் நம்மை வணைந்தது.
1: ஆமென். ஆமென்.
0: வெயிட்டிங் பீரியட்ல ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செஞ்சிட்டு இருந்தார். குரோனோஸ்ல அவருடைய கரம் நம்மள என்ன செஞ்சுச்சு? வணைந்தது.
1: வணைந்தது. ஹல்லேலூயா.
0: அதிகமான காலத்தை ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். ஏன்னா நுட்பமான வேலைப்பாடு. எல்லாமே என்ன வேலைப்பாடு?
1: நுட்பமான வேலைப்பாடு.
0: ஆனா வணையறதுக்கு அதிகமான காலத்தை எடுத்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யறதுக்கு சொற்ப நேரத்தை எடுக்க போறோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எவ்வளவு நேரம் தான்?
1: சொற்ப நேரம்.
0: எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், இதுவரை என் கரம் மேல இருந்ததை நீ பார்த்த, ஆனா இந்த விசேஷித்த நாட்கள்ல என்னுடைய நேரம் உன் வாழ்க்கையில வந்திருக்கிறத நீ பார்ப்ப. ஆண்டவருடைய கரத்தோட ஆண்டவருடைய நேரமும் இணையறப்பதான் விளைச்சல் பயங்கரமா இருக்கு. கர்த்தருடைய கரம் இருந்தா மட்டும் பத்தாது.
1: கர்த்தருடைய கரம் இருந்தா மட்டும் பத்தாது.
0: கர்த்தருடைய நேரமும் இருக்கு.
1: கர்த்தருடைய நேரமும் இருக்கு.
0: கர்த்தருடைய கரம் இருக்குன்னா கர்த்தருடைய நேரமும் இருக்கு. எனக்குன்னு ஆண்டவருடைய நேரம் இருக்கா பாஸ்டர் அப்படின்னா, ஆண்டவருடைய கரம் இருக்குன்றதுல சந்தேகம் இருக்கா?
1: இல்லவே இல்லை.
0: இல்ல இல்ல. என் புள்ள மேல ஆண்டவருடைய கரம் இருக்கு, என் குடும்பத்து மேல ஆண்டவருடைய கரம் இருக்கு அப்படின்னா, கரம் இருக்கிறது உண்மைன்னா நேரம் இருக்கிறது உண்மை.
1: ஆமென்.
0: எப்பறா உனக்கு நேரம் வரும்னு சொல்ற?
1: கரம் இருக்குல்ல. கரம் இருக்குல்ல.
0: யோசேப்போட கர்த்தருடைய கரம் இருந்துச்சு, அதே போல யோசேப்புக்கான கர்த்தருடைய நேரமும் இருந்துச்சா?
1: இருந்துச்சு.
0: கர்த்தருடைய கரம் இருந்தப்ப பெருசா எவனும் மதிக்கல, ஆனா கர்த்தருடைய நேரம் வந்து இணைஞ்சப்பதான்
1: அப்பநாத் பண்ணையா தண்டனிட்டு பணிகிறார்கள், கர்த்தரை உயர்த்துகிறார்கள்.
0: நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் என்பதை இந்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக்கி காண்பிக்கிற ஒரு நேரம் உண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

0: கரை இருக்கிறதுனாலயே நேரம் இருக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நேரம் சரியில்லை, உனக்கு அது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு ஆயிரம் பேர் ஆயிரம் கதையை சொன்னாலும் போயா, கரம் இருக்கியா?
1: அறம் இருக்கியா?
0: அந்த கரமும் நேரமும் இணையறப்பதான் மாஸ்டருடைய வேலையா
1: ஆரம்பமாகும்.
0: And master's touch.
1: Master's touch.
0: Workmanship and a masterpiece.
1: Yes. Hallelujah. Hallelujah.
0: யாரோட டைம்?
1: மாஸ்டர்ஸோட டைம்.
0: எஜமானுடைய வேலை. எஜமானுடைய வேலைன்னா என்ன? எஜமானுடைய நேரம்.
1: நேரம். Hallelujah.
0: எஜமானுடைய வேலை அல்லது எஜமானுடைய நேரம் வர்றப்பதான் எஜமானுடைய வேலைப்பாடு வெளியரங்கமா.
1: ஆமென்.
0: எஜமானுடைய வேலையையும் மாஸ்டருடைய வர்க்மேன்ஷிப்பையும் மாஸ்டருடைய
1: தாய்மையும்
0: கிரியையையும் மாஸ்டருடைய டயத்திலையும் மாஸ்டருடைய டயம் வர்றப்பதான் மாஸ்டர் கிரியை செய்யறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எஜமானுடைய வேலை வரும்பொழுதுதான் எஜமான் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். சோ எஜமான் தம்முடைய வேலையில அவர் கிரியை செய்யும் பொழுது வெளியே வர்றது என்னன்னா
1: மாஸ்டர்பீஸ், அவருடைய சிறந்த வேலைப்பாடு.
0: தி பெஸ்ட். கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு காரியத்தை கத்திருந்த சீசன்ல உங்களுக்கு எனக்கும் செய்யற.
1: ஆமென்.

0: தாவீது மேல ஆண்டவருடைய கரை இருந்துச்சு. ஆனா தாவீதுக்கான நேரம் வந்தப்ப எஜமானுடைய கிரியை ஏலா பள்ளத்தாக்குல ரிலீஸ் ஆச்சு பாருங்களேன்.
1: இது வரைக்கும் பேசுறோம்,
0: இன்னைக்கு வரைக்கும்
1: ரெண்டு நாளைக்கு முன்னாடி 9:30 மேல அரோமாவும் ஜோபலும் பேசுறாங்க. சாமுவேல்னு ஒரு தாத்தா இருந்தாரு, அந்த காலத்துல சவுலுன்னு ஒரு ராஜா இருந்தாரு. அப்பதான் சாமுவேல் தாத்தா தாவீது மேல ஒரு அபிஷேகத்தை ஊத்துனாரான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நாங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சு, தாவீதுன்னா யாருன்னு தெரியாது, அந்த காலத்துல இந்த ஆண்டவர் செஞ்ச கிரியை இந்த குட்டீஸ் பேசுதுங்க பாருங்களேன்னு அகமகிழ்ந்தோம்.
0: பட்டி தொட்டியெல்லாம் இவர் பெரிய கோலியாத்து, இவர் பெரிய தாவீது
1: அடிக்கிறாரு.
0: ஆண்டவரை அறியாத எல்லாருடைய மைண்ட்லயும் தாவியாத்து கோலியாத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ்.
1: தாவீது கோலியாத்து
0: என்ன மாஸ்டருடைய வேலைப்பாடு அப்படிதான் இருக்கும்.
1: ஆமென்.
0: மாஸ்டருடைய நேரம் வர்றப்ப மாஸ்டர்ட்டன் வரல, மாஸ்டர் பீஸ்,
1: மாஸ்டர்ஸ் பீஸ்.
0: எஜமானுடைய வேலையையும் எஜமானுடைய வேலையையும் பிரிக்க முடியாது.
1: ஆமென்.
0: அவருடைய வேலை வரும்பொழுதுதான் எஜமான் வேலை செய்கிறார்,
1: வேலை செய்கிறார்.
0: அவருடைய நேரம் வரும்பொழுதுதான் எஜமான் கிரியை செய்கிறார்.
1: ஆமென்.
0: அப்பொழுது எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்ப திரும்ப பேசி பேசி பேசினாலும் ஆறாது,
1: ஆறாது,
0: பேசிட்டே இருக்கலாம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: எவ்வளவு சிரமங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், இன்னும் இந்த ஆண்டவர் மேல ஒரு சந்தேகம் வரல இல்ல, விசேஷம் தோத்து போயிட்டான்.
1: ஆமென்.
0: ஆனா அவன் உங்ககிட்ட நீ தோத்து போயிட்டேன்னு சொல்றான், டேய் எனக்கு இன்னும் என்ன என்னுடைய ஆண்டவர் மேல எனக்கு இன்னும் சந்தேகம் வரல, அவர் மேல உள்ள நான் வச்சிருக்கிற விசுவாசத்துல ஒரு சேதம் இன்னும் உண்டாகல, நான் தோற்று போல
1: ஒற்று போகல,
0: நான் என் நேரத்துக்காக என்ன செய்யறேன்,
1: அத்திருக்கிறேன்,
0: கடவுளுடைய நேரத்துக்காக என்ன செய்யறேன், நானு
1: அத்திருக்கிறேன்.
0: காத்திருப்ப நாட்கள்ல பிசாசு நமக்கு பலத்த சேதத்தை என்ன செய்வான்னா உண்டாக்குவான், பொருட்சேதம், மன உளைச்சல். ஏன் இவ்வளவு இருக்குன்னா, உங்களுக்கு விளைச்சல் பெருசு, அழுத்தத்துக்கு மேல அழுத்தம், நெருக்கடிக்கு மேல
1: நெருக்கடி,
0: நெருக்கடி. இத ஏன் கொடுக்கறான் அப்படின்னா, இப்படி போட்டீங்க அப்படின்னா உங்க ஃபெய்த் டேமேஜ்
1: ஆயிடுச்சு.
0: ஏன் இவ்வளவு நெருக்கடி, ஏன் இவ்வளவு மன உளைச்சல், ஏன் இவ்வளவு கோபம், ஏன் இவ்வளவு ஆத்திரத்தை, இவ்வளவு பலத்த சேதத்தை எனக்கு உண்டாக்குறான்னா, அவனுடைய நோக்கம் என்ன நாசம் பண்ணணுங்கிறது இல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் மேல எனக்கு இருக்கிற விசுவாசத்தை என்ன செய்யணும், சேதப்படுத்தணும்,
1: விசுவாச கப்பல் சேதமாகணும்.
0: ஆனா நீங்க சொல்லணும், என்ன சேதம் வந்தாலும் சரி, என் விசுவாசத்துல சேதாரமே இல்ல,
1: சேதாரமே
0: அவர் தான் என் ஒரே ஆதாரம்.

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இவ்வளவு நடந்தோம், நீங்க இன்னும் டைலூட் ஆகல,
1: பொல்யூட் ஆகல, கரப்ட் ஆகல.
0: உங்க திராட்சை ரசம்
1: தண்ணீர் கலப்பாகல,
0: உங்க வெள்ளி
1: களிம்பாகல.
0: யுத்தத்துல விழுந்தவனை கூட ஆண்டவர் எழுப்பிடுவாராம். யுத்தத்துல சமரசமா போனவனை எழுப்ப ஆவியானவரால முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: விழுந்த பேதுருவை எழுப்பிட்டாரு, ஆனா சமரசமாயி போன யூதாஸ் என்ன செய்ய முடியல? ஒண்ணும் செய்ய
1: முடியல,
0: முடியல. இவ்வளவு பெரிய தாக்குதலை தொடுத்தும் டைலூட் ஆகல, பொல்யூட் ஆகல, மாசுபடவும் இல்ல. எந்த விதமான அழுக்கம் என்ன செய்யல உள்ள வந்து
1: தங்கல சேரல.
0: இவ்வளவு நெருக்கடியை கொடுத்தும் அடர்த்தி இன்னும் குறையல.
1: எஸ்,
0: யுவர் டென்சிட்டி லெவல் இன்னும் அதே ஸ்டாண்டர்ட்ல இருக்கு.
1: எஸ்,
0: டெய்லி சோதனை யோசேப்புக்கு வந்தாலும் அவனை மூடி இருந்த தேவ பிரசன்னத்தின் அடர்த்தி குறையவே இல்லை.
1: ஆமென்.
0: அந்த இருதயத்துல கத்திற்காக துடிச்ச அந்த இருதயத்துல காணப்பட்ட ஷார்ப்னஸ் மழுங்கி போகவே இல்லை. தேவனுக்கு எடுத்த காரியத்துல யோசேப்பினுடைய மனசுல காணப்பட்ட அந்த சுத்தம் சுத்தமாவே இருந்துச்சு.
1: ஹல்லேலூயா.
0: அட்ஜஸ்ட் பண்ணி போறது, அனுசரிச்சு போறது, நோ
1: நோ காம்ப்ரமைஸ்.
0: அவ்வளவு ஷார்ப். அப்படி இதுதான் சேதமடையாத விசுவாசம். என்ன வந்தாலும் பரவாயில்லைங்க, ஒன்று போட்டாலும் அவர் மேல நான் என்ன செய்வேன்னா
1: நம்பிக்கையா இருப்பேங்க.
0: அலப்பையில கைய வச்சாச்சு, இனிமே திரும்பி பாக்குற மாதிரி ஐடியாவே என்னன்னா
1: எனக்கு இல்லைங்க.
0: பிசாசு சிலர் வந்து ஆட்கொள்றப்ப பிடிவாதம் வரும் பாருங்களேன். என்ன வரும் பாருங்க? பிடிவாதம் வரும். அதே மாதிரி ஆவியானவர் ஒருவர் ஆட்கொள்றப்ப ஒரு வைராக்கியம் வரும்
1: பாருங்க.
0: பிடிவாதம் வேற,
1: வைராக்கியம் வேற,
0: வைராக்கியம் வேற,
1: வைராக்கியம் வேற.
0: அடமண்டா இருக்கிறது, பிடிவாதமா இருக்கிறது. அப்படி பிசாசே இவ்வளவு பிடிவாதத்தை கொடுக்க முடியும்னா ஆவியானவர் எவ்வளவு வைராக்கியத்தை கொடுப்பாரு.
1: ஆமென்.
0: அவர் எங்களை தப்புவிச்சாலும் சரி, தப்புவிக்காம போனாலும்
1: சரி,
0: இந்த சிலையை நாங்க என்ன செய்யறது இல்ல,
1: வணங்குவது இல்லை.
0: ஆராதிக்கிற தேவன் என்ன செய்வா?
1: தப்புவிக்க
0: வைராக்கியம்,
1: வைராக்கியம்.
0: என் ஃபெய்த்த உன்னால சேதப்படுத்த
1: முடியாது.
0: எனக்கு நீ சேதத்தை உண்டாக்கலாம், ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் மேல எனக்கு இருக்கிற விசுவாசத்தை சேதப்படுத்த உன்னால
1: முடியாது,
0: முடியாது அப்படிங்கிற வைராக்கியத்தை காத்திருப்பு நாட்கள்ல நாம காத்து கொண்டிருப்போம்னா தேவன் குறிச்சிருக்கிற காலத்துல பலத்த அறுவடையை நான் பார்ப்பேங்கிறத நிச்சயம்.
1: ஆமென்.
0: சேதமடையாத விசுவாசம் தேவன் குறிச்சிருக்கிற காலத்துல அறுவடையாய் மாறும் என்பது மாறாத பிரமாணம்,
1: மாறாத பிரமாணம்.

0: ரூத்து விசுவாசம் சேதப்படல. அறுவடையில முடிஞ்சா
1: முடிஞ்சிச்சு.
0: யோசேப்போட விசுவாசம்
1: சேதமடையில,
0: எவ்வளவு நெருக்கம் இருந்தும் சேதமடையில. அறுவடையை பார்த்தாரா?
1: பார்த்தார்.
0: ஆண்டவர் அறுவடையோட வந்திருக்கிறாருங்க. இப்போ காலத்துல என்ன வந்திருக்கிறாரு?
1: அறுவடையோடு,
0: அறுவடையோட வந்திருக்கிறார். பவுண்டி. அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற இந்த அறுவடைக்காக உமக்கு

0: அவருடைய நேரத்துல இந்த வருஷத்துல ஆண்டவர் தருகிற ஒரு ஆரம்பம் ரொம்ப சிறுசா இருக்கும்.
1: அல்லேலூயா.
0: அற்புதமான
1: ஆரம்பத்தின்
0: ஆரம்பம், அதுக்குள்ளதான் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாத மழையை வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: தேசத்துக்கான ஆசீர்வாத மழை தேவன் வானத்துல எழுப்பின ஒரு சின்ன மேகத்துக்குள்ள இருந்துச்சு.
1: ஆமென்.
0: இந்த 25 தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆரம்பத்துக்குள்ள கத்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாத மழை எக்கச்சக்கம். இன்னைக்கு கொட்டின மாதிரி தான் கொட்டோம்.
1: ஆமென். 6:30 அப்படி பாக்குறப்போ சட சட சட சட சடன்னு பெய்யுது. என்னடாப்பா இவ்வளவு மழை?
0: இன்னைக்கு காலையில ஒரு தம்பி கை நிறைய ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டு வந்து என் கையில லேண்டுக்குன்னு கொடுத்துட்டு அவன் சொல்றான் ஒரு வார்த்தை, இது பெருசுல பொட்டு வச்சிருக்கு. அதாவது மழை என்ன செஞ்சிருக்கான், பொட்டு வச்சிருக்கான், இனிமே கொட்டுமா.
1: ஆமென்.
0: அவன் அந்த தொகையை கொடுத்ததே பெருசு, அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு அவன் சொல்றான் பொட்டு தான் வச்சிருக்கேன், அடுத்து என்ன செய்ய போதுன்னா
1: கொட்டு கொட்டுன்னு கொட்டு.
0: அந்த மாதிரி ஆண்டவர் சிறுச ஆரம்பிச்சாரோ பெருச ஆரம்பிச்சாரோ உங்களுக்கு பொட்டு வச்சிருக்கிறாரு.
1: பொட்டு வச்சிருக்கிறாரு.
0: என்ன வச்சிருக்கிறாரு?
1: பொட்டு வச்சிருக்க.
0: பொட்டு வச்சிருக்கிறாருன்னா மேல வந்து ஒரு சொட்டு விழுந்த உடனே அது பூமியில என்ன வைக்குது?
1: பொட்டு வைக்குது.
0: ஒரு மழை துளி தேவன் பூமியில வச்ச பொட்டு.
1: பொட்டு
0: பூமிக்கு பொட்டு வைக்கல, பூமி மேல கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது என்பதை முன்னறிவிக்கிற ஒரு அடையாளம்.
1: அடையாளம்
0: அல்லேலூயா.
1: பாஸ்ட் பொட்டு வைக்க சொல்றாருன்னு நினைச்சிருக்காதீங்க. அண்ணன் சொல்ற மாதிரி நாங்க பார்த்து பேச வேண்டியதா இருக்கு.
0: பூமியில பொட்டு வச்சுட்டாருனா அந்த பொட்டு சொல்ற செய்தி என்ன? விழுந்த மழை துளி சொல்லுகிற செய்தி என்ன? கொட்டு கொட்டு என்ன செய்ய போது?
1: கொட்ட போகிறது.
0: கொட்ட போகுது. அதுக்கு நான் பூமியில் வச்சிருக்கிற இந்த பொட்டு தான் அடையாளம்.
1: அடையாளம். அல்லேலூயா.
0: சின்ன மேகம்
1: பெருமழை,
0: அடுத்து மேகம் திரளும், அப்புறம் மேகங்களால் வானம் கருக்கும், மழை துளி பொட்டு வைக்கும், பிறகு மழை கொட்டும், மழை கனமழையாகும், கனமழை தீவிரமாகும், தீவிரமான மழை அதிதீவிர கனமழையாக உருமாறும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்படித்தானே வானிலை?
1: ஹல்லேலூயா.
0: மழை மழை கொட்டும்,
1: மழை கொட்டும்,
0: மழை கனமழையாகும்,
1: மழை கனமழையாகும்,
0: கனமழை தீவிரமாகும்,
1: கனமழை தீவிரமாகும்,
0: தீவிரமான மழை அதிதீவிர கனமழையாக உருமாறும்.
1: தீவிரமான மழை அதிதீவிரமான கனமழையாக உருமாறும்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்படிதான் உங்களுக்கு நடக்க போகுது 2-3 மாசத்துல.
1: ஆமென்.
0: அடுத்த வருஷம் நான் சொல்லல,
1: 2-3 மாசத்துல
0: அவ்வளவுதான். கடகடா மடமடன்னு கைரோஸ் மொமெண்ட்ல வந்து ஸ்பீடா தான் நடக்கும்.
1: ஆமென்.
0: அதனால இந்த சீசன்ல இன்னைக்கு மழை கொட்டின மாதிரி என்ன செய்ய போகுதுன்னா
1: கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது.
0: இவ்வளவு மழை கொட்டுச்சே, முதல்ல எப்படி ஆரம்பிச்சிச்சு? பொட்டு வச்சுச்சு.
1: பொட்டு வச்சுச்சு.
0: இந்த மாதிரி சின்ன சின்னதா
1: பொட்டு,
0: அவ்வளவு. அதுக்கப்புறம் தான் மட மட சட சடன்னு சொல்லி.
1: எஸ்,
0: இதே மாதிரிதான் ஆண்டவருடைய நேரத்திலையும் நடக்குது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: என் சின்ன தங்கச்சி மாப்பிள்ளைகிட்ட போய், மாப்பிள்ளை
1: நல்லா இருக்கீங்களா,
0: எப்படி இருக்கீங்க? அவர் நம்மளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை. மச்சான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஆஹா, அப்படி சொல்லக்கூடாது.
1: அதி தீவிர படு பயங்கர அசத்தல் சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. இதை நீங்க படிச்சுக்கங்க, திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க.
0: அதி தீவிர
1: படு பயங்கர
0: படு பயங்கர
1: அசத்தல் சூப்பர்
0: அசத்தல் சூப்பரா இருக்கிறேன். என் மாப்பிள்ளை எதை மனசு சொன்னாரு தெரியல, இந்த சீசன்ல உங்களுக்கு எப்படிதான் நடக்க போகுது? அதி தீவிர
1: படு
0: படு பயங்கர அசத்தல் சூப்பரா.

0: எஸ்தர் காலத்துல யூத ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு ஒரு நெருக்கடி
1: நெருக்கடி
0: ஆளுக்கு நேரம் என்ன செஞ்சிட்டானுங்க, குறிச்சிட்டானுங்க. சாவுக்கு, யூத குலத்தினுடைய சாவுக்கு
1: நாள் குறிக்கப்பட்ட
0: நேரத்தை குறிச்சாச்சு.
1: நாள் நேரம் குறிச்சாச்சு.
0: அந்த ஜனத்துக்குன்னு ஆண்டவர் ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறாருன்னு தெரியாம அந்த ஜனத்துக்கு என்னத்தை குறிச்சிட்டானுங்க,
1: நேரத்தை.
0: உங்களுக்கு கடவுள் நேரத்தை குறிச்சிருக்கிறது தெரியாம உங்களுக்கு நேரத்தை குறிச்சிருக்கிறாங்க.
1: எஸ்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சில பேர் மிரட்டுறாங்களா, ஒரு மாசம் தான் டைம் உனக்கு, ஒரு மாசம் தான் உனக்கு என்னன்னா
1: டைம்.
0: என்னை டோமினிக்கன் அப்படித்தான் மிரட்டினார், ஒரு மாசம் தான் டைம், 5000 ரூபாய்க்கு, 5000 ரூபா காசுக்கு ஒரு மாசம் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு. எனக்கு என்ன குறிச்சிட்டு போனார் அண்ணே,
1: நேரம்.
0: ஆனா எனக்கு நேரம் குறிச்சு ஒரே வாரத்துல கத்தர் அவருக்கு நேரத்தை குறிச்சிட்டாரு.
1: அல்லேலூயா.
0: யாரோ வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு யாரோ டைம் குறிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான் டைம். ரெண்டு வாரம் தான் உனக்கு
1: என்னன்னா,
0: ஒரு மாசம் தான் உனக்கு
1: என்னன்னா
0: டைம் அப்படின்னு சொல்லி டயத்தை குறிச்சு உங்களை கதிகலங்க பண்ணிருக்கிறாங்க. ரெண்டு நாள்ல முடிவு என்னன்னா
1: எடுக்கணும்,
0: 10 நாள் ஒரு முடிவு என்னன்னா
1: எடுக்கணும்
0: அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, காரியம் மாறுதலாய் முடியும்.
1: ஆமென். மாறுதலாய் முடியும்,
0: காரியம் மாறுதலாய்
1: முடியும்,
0: முடியும்,
1: முடியும்.
0: உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறாருங்கிறது தெரியாம உங்களுக்கு நேரத்தை குறிச்சிருக்கிறாங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: பார்வோன் மோசேக்கு நேரத்தை குறிச்சா மோசேயின் தேவன் பார்வோனுக்கு நேரத்தை குறிச்சாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: அதே போல உங்களுக்கு மனுஷங்களால குறிக்கப்பட்ட நேரம் முனையற்று போகும்.
1: எஸ்.
0: ஆனா தேவன் உங்களுக்காக குறிச்ச நேரம் வரும் பொழுது நீங்களும் மேல வருவீங்க,
1: மேல வருவீங்க.
0: ஆண்டவர் சொல்றார், நேரம் வருது, நீ மேல வர்றன்ற.
1: நேரம் வருது, நீ மேல வர்ற. ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நேரம் வந்த பொழுது யோசேப்பு மேல வந்தது போல,
1: மேலே வந்தது போல.
0: நேரம் வந்த பொழுது தாவீது மேல வந்தது போல,
1: வந்தது போல.
0: நேரம் வரும் பொழுது உங்களை எவ்வளவு கீழே வச்சிருந்தாலும் நீங்க மேல வந்துதான்
1: ஆவீங்க.
0: உங்க காரியம் மேல வருது,
1: என்ன
0: உங்க நேரம் வந்திருக்கு.

0: எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் நேரத்தை குறிச்சிருக்கிறப்ப எனக்கு நேரத்தை குறிக்க ஒன்னால
1: முடியாது.
0: இப்படிதான் சேதமடையாத விசுவாசம் அந்தகார கிரியைகளை பார்த்து பேசும். குடும்பம் மேல வருமா? நேரம் வரும். அந்த குடும்பத்துக்கான கர்த்தருடைய நேரம் வரும். அந்த நேரம் வரும் பொழுது அந்த குடும்பம் மேல வந்துதான் ஆகும். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிவிச்சிருப்பார்னா உங்களுக்கு ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறார். அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும்? பார்த்திருக்கணும். நம்ம எந்த நேரத்துக்காக காத்திருக்கிறோம்? 2001 வருஷத்துல தானே டிசம்பர் மாதத்தில் 5 விதமான ஊழியங்களை இந்த தீவுல இருந்து நான் எழுப்புவேன்னு கர்த்தர் நமக்கு அறிவிச்ச தீர்க்க தரிசனம். அதனுடைய நிறைவேறுதலுடைய பொட்டு வச்சிருக்கு அங்கங்க. ஒவ்வொரு கேம்ப்ல என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? இப்ப
1: பொட்டு
0: வச்சிருக்கிறார். கொட்டு கொட்டு இந்த தீவுல தான் என்ன செய்ய
1: போகுது? கொட்ட போகுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: அதனால தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிவிச்சு அவர் நமக்கு ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறப்ப என் காரியத்தை முடிவுக்கு கொண்டு வர யாராலும்
1: முடியாது.
0: அப்படி முடிவுக்கு கொண்டு வர நினைச்சா அந்த காரியம் மாறுதலாய்
1: முடியும்.
0: ஒரு த்ரில்ல வச்சிருக்கிறாரு ஆண்டவர் உங்களுக்கு. என்ன வச்சிருக்கிறாரு?
1: த்ரில்.
0: எந்த நாள்ல உங்களை மேற்கொள்ளலாம் நினைச்சாங்களோ அந்த நாள்ல நீங்க எதிரிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு த்ரில்லிங்க கத்தர் வச்சிருக்கிறாரு.
1: த்ரில்லிங்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எஸ்தர் 9:1 தானே?
1: எஸ்.
0: எந்த நாளில் அவர்கள் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று இருந்தார்களோ அந்த நாள்ல யூதர்கள் அவர்களை
1: மேற்கொண்டார்கள்.
0: தேவன் என்ன செய்தார்? காரியத்தை
1: மாறுதலாய் முடிய பண்ணினார். யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அவன் நம்புறது பெருசா, நான் நம்புறேன் ஆண்டவர் பெரியவரா என்ன செஞ்சிடலாம்?
1: பாத்திரலாம்.
0: என் காரியம் என்ன செய்யும்?
1: மாறுதலாய் முடியும்,
0: மாறுதலாய் முடியும்,
1: முடியும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஏன்னா எனக்கு தேவன் நேரத்தை குறிச்சிருக்கிறாருங்கிறது தெரியாம, முருதைக்காய்க்கு தேவன் நேரத்தை குறிச்சிருக்கிறது தெரியாம ஆமான் என்ன பண்ணி போட்டான்? முருதைக்காய்க்கு நேரத்தை குறிச்சான். அவன் கெட்ட நேரம் அது. அவனுடைய கெட்ட நேரம் உங்களோட எவன் மோதினாலும் சரி அந்தகார கிரியைகளுக்கு கெட்ட நேரம் அது.
1: அந்தகார கிரியைக்கு கெட்ட நேரம்
0: அல்ல. இல்லையா, அட உங்களுக்கு சரியான
1: நேரம்
0: நேரம்
1: அல்ல. இல்லையா,

0: சில விஷயங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு மலைப்பா இருந்துச்சு. சில விஷயங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு
1: மலைப்பா இருந்துச்சு.
0: ஆனா கர்த்தர் எழுந்தருளி அந்த காரியத்தை சரி செய்வார் பாருங்களேன். அத பாக்குறப்ப உங்க இருதயம் அதிசயப்பட்டு பிரமிக்கும். திரும்பவும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நான் அங்கலாய்க்கிற பொழுது எனக்கு தேவன் வச்சிருக்கிற த்ரில் என்னன்னா, அதை நான் எப்படி சரி செய்யறேங்கிறத.
1: ஆமென்.
0: நம்மளால சமாளிக்க முடியாத காரியத்தை நம்முடைய நேரத்துல கர்த்தர் எழுந்தருளி நொடியில் என்ன செய்கிறார்னா
1: சரி செய்கிறார். அல்லேலூயா. சமாளிக்க முடியாம பலர் சமாதி ஆகி விட்டார்கள்.
0: சமாளிக்க முடியல எங்களால.
1: எஸ்,
0: என்னால என்ன செய்ய முடியல,
1: சமாளிக்க முடியல.
0: ஆனா ஆண்டவர் இந்த சீசன்ல பல வருஷமா உங்களால சமாளிக்க முடியாதிருந்த ஒரு காரியத்தை தொடுறாரு. அவர் தொடுறதுனாலே அந்த காரியம் சரியாகுது.
1: ஆமென்.
0: அத காண்கிற உங்க இருதயம் அதிசயப்பட்டு
1: பூரிக்குது.
0: இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி வச்சுக்கங்க.
1: எஸ்,
0: சமாளிக்க முடியல. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படி நான் சமாளிக்கிறேன்னு எனக்கு என்ன செய்யலன்னா
1: தெரியல.
0: சமாளிச்சு என்னுடைய வாழ்க்கை என்னன்னா, அந்த அலைச்சல ஆண்டவர் இந்த சீசன்ல உங்களுக்கு முடிவு கொண்டு வர.
1: ஆமென்.
0: என்ன
1: செய்யறேன்,
0: சரி செய்கிறேன். கோணலானது என்ன செய்யுமா, நேராகும். கரடானது
1: சமமாகும்.

0: நடத்திடுவான்.
1: நானும் நானும் சமாளிச்சு சமாளிச்சு பார்த்தேன். ஒரு அளவுக்கு மேல என்னால் என்ன செய்ய முடியலன்னா
2: சமாளிக்க முடியல
1: அப்படிங்கிற போராட்டத்துல களைச்சு போன மனசு என்னன்னா ஆண்டூர் நேரம் கையை தூக்கிடுது. என்னால என்னன்னா
2: முடியலப்பா, சமாளிக்க முடியல.
1: அங்கதான் என் ஆண்டவர் எழுந்தருளி.
2: அல்லேலூயா.
1: ஆண்டவர் எனக்கு திரும்ப திரும்ப உணர்த்துறார், உங்களால சமாளிக்க முடியாத ஒரு காரியம் சடுதியில சரியாகுது.
2: ஆமென்.
1: என்னாகுது?
2: சடுதியில
1: சரியாகுது.
2: ஆமென்.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: ஆண்டவர் தீவிரமா அதை நிறைவேற்ற என்னன்னா முடிப்பார்.
2: அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.

0: நெருப்பு மாதிரி பிரச்சனை, ஆனா அது என்ன புடமிட்டது.
1: ஆமென்.
0: அதன் நடுவில் நான் பொறுமையா இருக்க தேவன் கிருபை செய்தார். அன்று சொல்றாரு, உன்னை நான் பொறுப்புல உட்கார வைக்கிற நேரம் வந்து. ஆனா இந்த சீசன்ல உனக்கு நான் தர்ற சீட்டை பார்ப்பேன்.
1: ஆமென். Hallelujah. Hallelujah.
0: சீட்டை பார்த்த நீ, உனக்கு நான் தர்ற
1: சீட்டை பார்க்க போறேன்.
0: சீட்டை பார்ப்ப,
1: சீட்டை பார்ப்ப.
0: பொறுமையா இருந்த நீ பொறுப்புல அமர்ற நேரம் வந்துருச்சு.
1: ஆமென். I receive it in.
0: தூக்கி போட்டு போகாம பொறுமையா இருந்த நீ பொறுப்புல அமர்ற.
1: ஆமென். Hallelujah.
0: குரோனோஸ் நாட்கள்ல கர்த்தர் நமக்குள்ள செஞ்ச கிரியை பெருசு. நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் ஆண்டவர் எனக்குள்ள செஞ்ச கிரியை பெருசு. ஆனா குறிச்ச நேரம் வந்த பொழுது ஆண்டவர் எனக்கு செஞ்ச காரியம் பெருசு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அதான் சங்கீதம் 126 நம்ம வாசிச்சோம், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம் வாய் நகைப்பினாலும்
1: நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது.
0: அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று
1: ஒரு ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்.
0: கர்த்தர் என்ன செஞ்சாரா? பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: The Lord has done great things for us. We are glad. What a joy. NLT parunga. What a joy.
1: What a joy.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.

0: கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை
1: திருப்பும்
2: திருப்பும்.
0: பொது மொழிபெயர்ப்பு அருமையா இருக்கும். தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுகிறது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும்
2: மாற்றியருளும்.
0: ஆரியம் மாறுதலாய்
2: முடிகிறது
0: முடிகிறது
2: முடிகிறது.
1: அல்லேலூயா அல்லேலூயா.
0: ஏன் மாறுதலா முடியும்னா, எனக்கான அவருடைய நேரம் என் வாழ்க்கையில இருக்கு.
2: எஸ்,
0: எனக்கான ஆண்டவருடைய
2: நேரம்
0: வாழ்க்கையில இருக்கு. நானும் ஆண்டவர் கரத்துல இருக்கிறேன்.
2: ஆமென்.
0: ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவருடைய நேரம் இருந்தா மட்டும் பத்தாது, நம்மளும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கணும்.
2: கரத்துல இருக்கணும்.
0: இப்ப என்ன ஐரானினா, ஆண்டவருடைய நேரம் இருக்கு ஆனா ஆண்டவருடைய கரத்துல இல்ல.
2: ஆமென்.
0: நேரத்தை ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறனாலதான் டெவில் என்ன செய்யற, ஆண்டவருடைய கரத்துல இருந்து ஆளை பறிக்க விரும்புறான்
2: பறிக்க விரும்புறான்.
0: ஆனா அந்த அறுவடையை பாருங்க, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள்
2: கம்பீரத்தோட அறுப்பார்கள்.
0: அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான்,
2: ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு
0: கம்பீர சத்தத்தோட
2: கம்பீரத்தோட திரும்பி வருவான்.
0: அறுவடையின் நேரம்.
2: ஆமென்.
0: என்ன நேரம் இது?
2: அறுவடையின் நேரம்.
0: அறுவடையின் நேரம்
2: நேரம்.
0: ஹல்லேலூயா
2: ஹல்லேலூயா.
0: தேவனுடைய நேரம் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு. நம்மளும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறோம். ஆண்டவருடைய கரமும் ஆண்டவருடைய நேரமும் நம்ம வாழ்க்கையில கணிஞ்சிருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ய போற காரியம் பெருசு.
2: ஆமென்.
0: கர்த்தர் பெரிய காரியங்களை
2: செய்தார்,
0: நமக்கு செய்தார்.
2: ஆமென்.
0: அல்லேலூயா
2: அல்லேலூயா.
0: விருந்துக்கும் விழாவுக்கும் தயாராங்க.
2: விருந்துக்கும் விழாவுக்கும் தயாராகிறோம்.
0: தீவுல திருவிழா சந்தோஷ
2: பெருவிழா.
0: நான் அப்படித்தான் வச்சிருக்கிறேன். தீவுல ஒரு திருவிழா,
2: தீவுல ஒரு திருவிழா,
0: சந்தோஷ பெருவிழா,
2: சந்தோஷ பெருவிழா.
0: சந்தோஷ பெருவிழான்னா என்னங்கிறது தீவுல வந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: வாங்க, பஸ் புடிச்சு வேன புடிச்சு
0: தீவுல ஒரு திருவிழா.
2: அல்லேலூயா
0: அல்லேலூயா
2: அல்லேலூயா.
0: தீவுல என்ன
2: திருவிழா?
0: திருவிழா
2: திருவிழா.
0: சந்தோஷ
2: பெருவிழா
0: பெருவிழா
2: பெருவிழா.
0: இத்தனை லட்டு சாப்பிடுறது இப்ப எல்லாம் போங்க. பூரா தட்டுல லட்டை வச்சுக்கிட்டு நம்ம செய்தியவே கேட்டு நம்ம மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு பிள்ளைங்க பூரா என்னன்னா தட்டுல
2: லட்டு
0: லட்டு.
2: அத கேக் வாங்கலாம்னு சொன்னாங்களா? இல்ல, தரிசனம் லட்டு தான். அதனால தரிசனத்தின்படியே செயல்படும். லட்டு வாங்குவோம். சர்ச்சு பக்கத்துல லட்டு கடை வச்சா ரொம்ப ஓடிடும் போலயே இப்ப இருக்கிற சீசன்ல.
0: யாரு கண்டா, யாருக்கா ஒரு புது பிசினஸ் கொடுத்தாலும் கொடுப்பாரா?
2: சர்ச்சு பக்கத்துலயே ஒரு லட்டு கடை
0: வர்றாங்களா? ஒரு தட்டு கடையும் ஒரு லட்டு கடையும்.

பாக்கியப்பா. எத்திர நேரத்தை குறிச்சிருக்கலாம், ஆனா எங்களுக்கான உங்களுடைய நேரம்னு ஒன்று இருக்காண்டு, எங்களுக்கான உங்களுடைய நேரம்னு ஒன்று இருக்கு. உங்க கரமும் எங்க மேல இருக்கு, எங்களுக்கான உங்களுடைய நேரமும் எங்க வாழ்க்கையில கணிச்சு வந்திருக்கு. காரியம் மாறுதலாய் முடியும் ஆண்டவரே. இத்தனை வருஷமா எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற அங்கலாய்ப்பு, மன வருத்தத்தோட மன கிளேசத்தோட புலம்பலோட நீங்கள் இந்த காரியத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் இது உங்களுக்கான ஆண்டவருடைய நேரம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் எழுந்தருளுகிற இந்த காலத்தில், இந்த நேரத்தில், எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால் மறக்க முடியாத ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். எதை உங்களால சமாளிக்க முடியல, யார உங்களால சமாளிக்க முடியல, என் கணவரை என்னால சமாளிக்க முடியல, என் மனைவி என்னால சமாளிக்க முடியல, என் பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற சண்டை என்னால சமாளிக்க முடியல, அந்த காரியங்களை என் ஆண்டவர் இந்த சீசன்ல சரி செய்வார், சரி செய்வார். தேங்க்யூப்பா. அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கான உம்முடைய நேரம் எங்க வாழ்க்கையில முன்குறிக்கப்பட்டிருக்கிறப்ப, எங்களுக்கு யாரும் ஒரு நேரத்தை குறிக்க முடியாதுங்கிறத அற்புதமா எங்களோட சொல்றீங்களே, ஸ்தோத்திரம். இவ்வளவு நெருக்கடிக்கு அடிமணியாம சேதமடையாத எங்க விசுவாசம் பலத்த அறுவடைய பாக்குன்னு சொல்றீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தான் சேதம் அதிகம், ஆனா உங்க விசுவாசத்துக்கு எந்த சேதமும் உண்டாகல. பலத்த அறுவடைய, கம்பீர சத்த அறுவடைய, ஏனதானங்கிற அறுவடை இல்ல, கம்பீர சத்த அறுவடைய, சொல்லிக் கொள்ற மாதிரி அறுவடைய, நாலு பேருட சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு அறுவடைய கர்த்தர் இந்த சீசன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். திரும்பவாண்டவர் வலியுறுத்துறாரு, இதெல்லாம் சொல்லி என்னத்தை, இதெல்லாம் சொன்னா யாரு பெருசா கவனிக்க போறாங்க, அந்த மாதிரியான விஷயம் இல்ல. வாயார மனதார பலரிடத்துல சொல்லி சொல்லி நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெரிய அறுவடைய, கம்பீர சத்த அறுவடைய இந்த க்ரோனோஸ்ல, இந்த கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே, நாங்க அப்படியே நாங்க பிலீவ் பண்றோம். அறிவிக்கப்பட்ட நேரம் ஒண்ணு உண்டுன்னா, அறிவிக்கப்பட்ட வார்த்தை உண்டுன்னா, குறிக்கப்பட்ட நேரம் உண்டுன்னு அற்புதமா எங்களோட நீங்க பேசினீங்களே, அதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்க வேர்ட் அப்படியே பிலீவ் பண்ணி இந்த இருதயத்துல வச்சுட்டு நாங்க புறப்பட்டு போறோம். இந்த வார்த்தை கிரிய செய்யட்டும், இந்த வார்த்தை அற்புதங்களை நடப்பிக்கட்டும். நீ எழுந்தெழுகிற இந்த ஆண்டுல நாங்க பார்க்க போற தயைக்காக ஸ்தோத்திரம், வெளிப்பட போற மகிமைக்காக நன்றி.

0: எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
2: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: ஒரு சண்டே ஈவினிங் டீச்சிங்.
1: இப்போது ஞாயிறு மாலை போதனைக்கு நாம் செல்லுவோம்.
0: We were teaching about the precious blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: We have began to teach on it several weeks ago.
1: பல வாரங்களுக்கு முன்பதாக இதை நாம் போதிக்க ஆரம்பித்தோம்.
0: Turn with me to Revelation chapter 12.
1: திருப்புவோம் வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்.
0: And verse 11 is our key text that we are using.
1: 11 வசனம் தான் நாம் பயன்படுத்துகிற முக்கியமான வசனமாக
0: இருக்கு. Revelation chapter 12 verse 1 verse 11.
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனம்.
0: They overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto the death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Talks about believers victory over Satan.
1: விசுவாசிகள் பிசாசை ஜெயித்ததை குறித்து இந்த வசனம் கூறுகிறது.
0: How did they take victory?
1: எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள்?
0: By three things.
1: மூன்று காரியங்கள் மூலமாய்.
0: By the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே.
0: The word of God.
1: தேவனுடைய வசனத்தினாலே.
0: And by their testimony.
1: பிறகு தங்கள் சாட்சியினாலே.
0: How do these two three things work together?
1: இந்த மூன்று காரியங்களும் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
0: They testified about what the blood of Jesus and they testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் அறிவித்தார்கள்.
0: The testimony, the word and the blood is there.
1: பாருங்க, சாட்சி, வசனம், இரத்தம் மூன்றும் இருக்கு.
0: How do they function together?
1: அவைகள் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
0: The believer testifies about what the word says that the blood of Jesus has done for them.
1: இயேசுவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை விசுவாசி சாட்சியாய் அறிவிக்கிறார்.
0: The blood and the word never change in its power or if effectiveness.
1: இரத்தமும் இரத்தமும் வசனமும் தம்முடைய வல்லமையிலே அதனுடைய திறமையிலே குறைவதே கிடையாது.
0: Their efficacy is guaranteed.
1: அவருடைய ஆற்றல் உத்தரவாதம் உள்ளது.
0: Forever.
1: என்றென்றைக்கும்.
0: The word and the blood are this are constant.
1: இரத்தமும் வசனமும் மாறாதவைகள்.
0: Only one thing can change and bring about or determine defeat or victory for us.
1: ஒரே ஒரு காரியம் தான் மாறக்கூடியது. அதுதான் நம்முடைய வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்க கூடியதா இருக்கிறது.
0: And that is our testimony concerning that is our testimony and what it's going to be.
1: அதுதான் நம்முடைய சாட்சி. அந்த சாட்சி எப்படி இருக்க போகிறது என்பது.
0: If you are going to take what the word says about what the blood has done for us and testify, you're going to have victory.
1: இயேசுவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை எடுத்து பேசும்போது நமக்கு வெற்றி உண்டாகிறது.
0: If you testify to the contrary then the defeat is there.
1: ஆனால் அதுக்கு நேர் எதிராக நீங்கள் சாட்சி சொன்னால் பிறகு தோல்விதான்.
0: The word is there and the blood is there.
1: வசனம் இருக்கிறது, இரத்தமும் இருக்கிறது.
0: But what we do with it is what brings us victory.
1: ஆனால் அதை கொண்டு நாம் என்ன செய்கிறோம் அதுதான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது.
0: That is why so many believers even though they have the word and they have the blood that was shed 2000 years ago still can't take victory.
1: ஆகவே தான் நிறைய விசுவாசிகளை பாருங்கள், வசனம் இருக்கிறது, 2000 வருஷங்களுக்கு முன்பு சிந்தப்பட்ட இரத்தம் இருக்கிறது, இவை இரண்டும் இருந்தும் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறார்கள்.
0: Because their testimony is not right.
1: ஏனென்றால் அவருடைய சாட்சி சரியில்லை.
0: They have gone wrong with their testimony.
1: அவருடைய சாட்சியிலே தவறாய் போய் விட்டார்கள்.
0: One way they go wrong is because they don't know what the word says that the blood has done for them.
1: அவர்கள் தவறாய் போவதற்கு ஒரு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை அறியாத இருக்கிறார்கள்.
0: That is why we are teaching about what the word says about what the blood of Jesus has done.
1: ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை உங்களுக்கு போதிக்கிறோம்.
0: Now I have taught you already 9 things I think.
1: ஏற்கனவே 9 காரியங்களை உங்களுக்கு போதித்தேன் என்று நினைக்கிறேன்.
0: And let me just quickly mention them.
1: சீக்கிரமாக அவைகளை நான் சொல்லட்டும்.
0: The blood has brought us redemption.
1: இரத்தம் நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறது.
0: Secondly forgiveness of sins.
1: இரண்டாவது பாவ மன்னிப்பு.
0: Thirdly cleansing from sin.
1: மூன்றாவது பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரித்திருக்கிறது.
0: Fourthly justification.
1: நான்காவது நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது.
0: Fifthly sanctification.
1: ஐந்தாவது பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது.
0: Sixthly the blood speaks better things than the blood of Abel.
1: ஆறாவது ஆபேலின் இரத்தத்தை விட இயேசுவின் இரத்தம் மேலானவைகளை பேசுகிறது.
0: Seventhly it has brought reconciliation.
1: ஏழாவது ஆகாது நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது.
0: Eighthly it has brought us boldness to come to God.
1: எட்டாவது தேவனுடைய சமூகத்தில் வர தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: Ninthly it has given us intimacy.
1: ஒன்பதாவது தேவனோடு கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
0: Now I want to go to the 10th thing about what the word says that the blood has done for us.
1: இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறது அதுல 10th காரியத்தை இப்போ சொல்ல விரும்புகிறேன்.
0: These are things that you need to probably write down to remember.
1: இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படி எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும்.
0: Now let us go to the 10th matter that the Bible talks about that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக செய்திருக்கிறதை குறித்து வசனம் என்ன சொல்கிறது அந்த 10th காரியத்தை பார்ப்போம்.
0: The blood the Bible says gives us the right to dwell in the very presence of God in the holiest place.
1: வேதம் சொல்கிறது தேவன் வாசம் பண்ணுகிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் வாசம் பண்ணக்கூடிய உரிமையை இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
0: We receive the right to dwell in the holiest by the blood, the Bible says.
1: ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற உரிமை நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: Now I want to emphasize once again, it is not about entering into the holiest place, it is about dwelling there.
1: பாருங்கள், மீண்டும் இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நுழைவதை பற்றி இது சொல்லவில்லை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவதை குறித்து சொல்லுகிறது.
0: When I say holy of holies, for those of you who are not familiar so much so with the Bible, it means the very presence of God.
1: மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது வேதத்தை அந்த அளவுக்கு அறியாதவர்கள் சொல்கிறேன், அது தேவனுடைய பிரசனம், தேவன் இருக்கிற இடமா இருக்கிறது.
0: And we have a right to dwell, stay, not visit, not just go here and come. We have a right to stay in the very presence of God.
1: தேவன் வாசம் பண்ணுற அந்த இடத்திலே சும்மா போய் போய் வருவதற்கு நமக்கு உரிமை இல்லை, மாறாக அங்கேயே தங்குவதற்கான உரிமை, வாசம் பண்ணுவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது.
0: The best that I have heard when I was growing up is about how to enter.
1: நான் வளர்ந்து வந்தப்போ கேட்ட சிறந்த பிரசங்கம் என்ன தெரியுமா, எப்படி உள்ளே பிரவேசிப்பது என்பதுதான்.
0: Entering itself was a problem, that itself was preached very very very infrequently, very rarely.
1: உள்ள நுழைவது ஒரு பிரச்சனை, அதுவே எப்போதாவது தான் பிரசங்கம் பண்ணாங்க.
0: When they preached it, they said, will you enter? How will you enter? We'll see if you can enter.
1: பிரசங்கம் பண்ணுவது எப்படி பண்ணாங்க, உள்ள நுழைவீங்களா பார்க்கலாம், நீங்க எப்படி உள்ள நுழைவீங்க அப்படி.
0: Not so easy.
1: அது அவ்வளவு சுலபம் இல்ல.
0: But we can't, we not only enter, we have a right to dwell through the blood.
1: உள்ளே நாம் பிரவேசிப்பது மட்டுமல்ல, ரத்தத்தின் மூலமாக அங்கேயே வாசம் பண்ணும் உரிமை நமக்கு இருக்கிறது.
0: This is a tremendous mind-boggling truth.
1: இது நம்முடைய மனதை திகைக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்தியமாக
0: இருக்கிறது. This is to me and to my heart, it is a most wonderful thing to think about.
1: என்ன பொறுத்தவரை இதுதான் சிந்திப்பதற்கு மிகவும் அற்புதமான ஒரு காரியமா இருக்கிறது.
0: The New Testament believer has to learn to phrase these truths correctly.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இந்த சத்தியங்களை சரியான முறையிலே சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: The church, our church here must learn to say these truths correctly.
1: இங்க இருக்கிற நம்முடைய சபை மக்கள் சத்தியத்தை சரியாய் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: That's why we are teaching it.
1: ஆகவே தான் அதை போதிக்கிறோம்.
0: You ought not to say that we enter into God's presence, we ought not to leave it at that. We have to go on and say that we dwell, we must use that word, we dwell, we stay in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்வது ஒரு நிறுத்தி விடாமல் அங்கேயே நம்மால் வாசம் பண்ண முடியும் என்று நாம் சொல்ல வேண்டும்.
0: This idea of dwelling in God's presence,
1: தேவனுடைய பிரசன்னத்திலே வாசம் பண்ணுகிற அந்த
0: எண்ணம், grip our hearts and our minds,
1: அதுதான் நம்முடைய இருதயத்தை நம்முடைய மனங்களை பற்றிக்கொள்ள வேண்டும்.
0: This truth must be cherished and loved.
1: இந்த சத்தியத்தை நாம் நேசிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும்.
0: Our hearts tonight must rejoice.
1: இன்றைக்கு நம்முடைய உள்ளம் களிகூர வேண்டும்.
0: I'm going to preach about this, and as we get through, your hearts must leap for joy for this great privilege that God has given.
1: இந்த சத்தியத்தை நான் போதிக்க போகிறேன், இதை கேட்கும்போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சாக்கியத்தை எண்ணி உங்கள் இதயம் துள்ளி குதிக்க வேண்டும் சந்தோஷமா.
0: If your heart does not rejoice, then you need to get saved.
1: உங்களை இருதயம் கழிகூறாவிட்டால் பிறகு நீங்க கண்டிப்பா ரட்சிக்கப்படணும்.
0: Because you don't know anything about salvation.
1: ஏனென்றால் ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை.
0: You are a saved person and the Lord of heaven lives in you, you will rejoice and cherish this.
1: நீங்கள் ரட்சிக்கப்பட்டவராக இருந்து பரலோகத்தின் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினால் பிறகு நீங்கள் இதிலே களிகூர்ந்து மகிழ்வீர்கள்.
0: This truth will be dear to your heart.
1: இந்த சத்தியம் உங்களுக்கு மிகவும் அருமையான ஒன்றாக இருக்கும்.
0: You will not only hear it and just enjoy it, you will take it home and you will speak it out.
1: இதை கேள்விப்பட்டு அனுபவிப்பது மட்டுமல்ல, இதை வீட்டுக்கு எடுத்து சொல்வீர்கள், அதை மற்றவர்களுக்கும் கூறுவீர்கள்.
0: You will live in the very consciousness of dwelling in the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்ற அந்த உணர்வோடு கூட நீங்கள்
0: புதிதும்
1: ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு
0: உண்டு பண்ணினபடியால், and having a high priest over the house of God, let us draw near with a true heart in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water.
1: அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவளாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவளாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சீரக்கடவோம்.
0: Now the author of the book of Hebrews is speaking with the picture of the Old Testament and the tabernacle in his mind, or the temple in his mind.
1: எபிரேயர் நிருபத்தை எழுதின இந்த ஆசிரியர் பழையர்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை தன்னுடைய மனதிலே நிறுத்தி இதை எழுதுகிறார்.
0: If you read the book of Hebrews, you cannot understand it without some Old Testament understanding.
1: எபிரேய நிருபத்தை வாசிக்கும்போது பழையர்பாட்டை புரிந்துகொள்ளாமல் இதை புரிந்துகொள்ள முடியாது.
0: So he's writing with that picture in mind.
1: ஆகவே அதை மனதிலே கொண்டவராய் இதை எழுதுகிறார்.
0: There was the temple of God or the tabernacle of God.
1: அங்கேதானே தேவனுடைய ஆலயம் அல்லது தேவனுடைய வாசஸ்தலம் இருந்தது.
0: Through that God wanted to teach the people something about how to approach God and come to God.
1: அதன் மூலமாக எப்படி தேவனை அணுகுவது என்பதை தேவன் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
0: Now the people stood outside in the outer court.
1: மக்கள் எல்லாரும் வெளி பிரகாரத்திலே வெளியே நின்றார்கள்.
0: There they offered the sacrifices.
1: அங்கே தானே பலிகளை எல்லாம் செலுத்தினார்கள்.
0: And then the priests were allowed to enter into the next stage, inner circle, inner area called the holy place.
1: அதன் பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட இடத்திலே ஆசாரியர்கள் மாத்திரம் பிரவேசிக்கும்படி கட்டளை இருந்தது.
0: And even they just cannot enter just like that. They had the blood had to be sprinkled on them. They have to be cleansed by the blood in order to enter in there and to serve God there in the holy place.
1: பரிசுத்த ஸ்தலத்திலே இவர்கள் பிரவேசித்து அங்கே தேவனை தொழுது கொள்வதற்கு ஆராதிப்பதற்கு இவர்கள் கூட சும்மா நுழைந்து விட முடியாது. இவர்களுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் நுழைய முடியும்.
0: Only the descendants of Aaron, the Levites, can enter in.
1: ஆரோனின் சந்ததியாகிய இந்த லேவியர் மாத்திரமே அங்கே உள்ளே பிரவேசிக்க முடியும்.
0: Only the priests can enter in, not everybody.
1: ஆசாரியர்கள் மட்டுமே பிரவேசிக்க முடியும். எல்லாரும் பிரவேசிக்க முடியாது.
0: That also through the blood only.
1: அதுவும் ரத்தத்தின் மூலமாகத்தான்.
0: The holy of holies is the innermost sanctum, innermost area where it was believed that God's presence was there.
1: ஆனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறதே அங்குதான் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள்.
0: And so there to enter in there is not an ordinary thing.
1: ஆகவே அதற்குள்ளே நுழைவது சாதாரண ஒரு காரியமே இல்லை.
0: Even all the priests are not allowed.
1: அங்கே எல்லா ஆசாரியர்களும் நுழைய முடியாது.
0: Only the high priest is allowed only once a year, that also.
1: பிரதான ஆசாரியன் மட்டுமே உள்ளே நுழையலாம். அது கூட வருஷத்துக்கு ஒரு முறைதான்.
0: There he also enters only with the blood.
1: அங்கே அவன் கூட ரத்தத்தின் மூலமாகத்தான் உள்ளே நுழைகிறான்.
0: So the picture is this.
1: ஆகவே படம் இப்படிதான் இருக்கு.
0: Without the blood you cannot even step into that place.
1: ரத்தம் இல்லாமல் உள்ள கால கூட வைக்க முடியாது.
0: It is through the blood only.
1: ரத்தத்தின் மூலமாய் மட்டுமே முடியும்.
0: The priests have the blood sprinkled on them before they enter into the holy place.
1: ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு முன்பாக ரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்க
0: வேண்டும். The high priest entering into the holy of holies has to carry the blood and through the blood he has to enter.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைகிற பிரதான ஆசாரியன் அவன் மீது ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். அவனும் ரத்தத்தை சுமந்து கொண்டு அதன் மூலமாய் தான் உள்ளே போக வேண்டும்.
0: But what has happened in the New Testament time?
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களில் என்ன நடந்தது?
0: That we have all become priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்களாய் மாறிவிட்டோம்.
0: Bible calls us a kingdom of priests.
1: வேதம் நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கிறது.
0: How many of you believe you are all priests?
1: எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க எல்லாரும் ஆசாரியர்கள்
0: என்று? That means that the blood of Jesus has been sprinkled upon you.
1: அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது.
0: We do not have the Old Testament priesthood now.
1: இப்போது பழைய பட்ட ஆசாரிய முறையெல்லாம் நமக்கு கிடையாது.
0: We are all priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
0: And as such we have the blood sprinkled upon us and we can enter in and serve God in the holy place.
1: ஆகவே இயேசுவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நாம் ஆராதனை செய்யலாம்.
0: But the priests of the New Testament times, the New Testament believers are not just to enter into the holy place.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம் ஆசாரியர்களாக நாம் வெறுமனே பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவது மட்டுமல்ல.
0: The blood of Jesus. You see, the New Testament times we have the blood of Jesus.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நமக்கு இருக்கிறது.
0: In the Old Testament it was only the blood of bulls and goats.
1: பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது வெறும் ஆடு மாடுகளின் ரத்தமாக இருந்தது.
0: It was only a symbolic thing of the real.
1: நிஜத்துக்கு அது வெறும் அடையாளமாக மட்டுமே இருந்தது.
0: It was a shadow of the real.
1: நிஜத்தினுடைய நிழலாகவே இருந்தது.
0: It was a type of the actual.
1: அது நிஜத்தினுடைய மாதிரியாக இருந்தது.
0: So now we have the precious blood of Jesus.
1: ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் நமக்கு இருக்கிறது.
0: Now this not only gets us into the holy place, it gets us into the holiest. The book of Hebrews says
1: இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்வது மட்டுமல்ல, எபிரேயர் நிருபம் சொல்கிறது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறது.
0: We enter into the holiest.
1: நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம்.
0: The holiest, the holy of holies is opened for the believer now.
1: இப்போது விசுவாசிகளுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் திறந்து இருக்கிறது.
0: Through the blood of Jesus the holy of holies becomes accessible for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் இப்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாகவே நாம் பிரவேசிக்கலாம்.
0: Now I like the way the author of the book of Hebrews puts it.
1: எபிரேய ஆசிரியர் அது சொல்லுகிறாரே அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது.
0: He says four things have been prepared for us.
1: அவர் சொல்லுகிறார் நமக்காக நான்கு காரியங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: God has prepared four things for us.
1: தேவன் நமக்காக நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: That is what is mentioned in these verses.
1: அதை தான் இந்த வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறார்.
0: One,
1: முதலாவது,
0: God has prepared for us the holiest place, the holy of holies.
1: தேவன் மகா பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்தை நமக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: What does it mean to say that God has prepared the holiest place for us?
1: தேவன் நமக்காக மகா பரிசுத்தமான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்?
0: Not so that we may visit once in a while and go.
1: ஏதோ எப்பவாவது அங்க போய் பார்த்துட்டு வருவதற்காக அல்ல.
0: The apostle Paul said it as he preached in Athens.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்தில் பிரசங்கித்த போது அதை சொன்னார்.
0: We live and move and have our being in him.
1: நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று.
0: In other words, he said we are dwelling in him.
1: வேறுதமா என்ன சொல்கிறான்? நாம் அவருக்குள்ளாகவே வாசம் பண்ணுகிறோம்.
0: Our existence is in him.
1: நம்முடைய நாம் பிழைத்திருப்பதே அவருக்குள்ளதான்.
0: The New Testament believer now goes in and the dwelling place has been prepared for him.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசி இப்போ உள்ளே பிரவேசிக்கிறார். அங்கே அவருக்காய் வாசம் பண்ணுகிற இடமே இருக்கிறது.
0: What is the dwelling place?
1: அந்த வாசம் பண்ணுகிற இடம் எது?
0: That dwelling place is the dwelling place of God himself.
1: அந்த வாசம் பண்ணுகிற இடம் தேவனே வாசம் பண்ணுகிற இடம்.
0: God not only wants you to just enter but he wants you to dwell there.
1: நீங்கள் உள்ளே பிரவேசிக்கிறது மட்டுமல்ல அங்கேயே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
0: Make it your house.
1: அதை உங்களுடைய வீடாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.
0: Make it the place where you belong.
1: நீங்கள் அங்கே இருக்கிற உங்களுக்கு சொந்தமான இடமாய் மாற்றிக் கொள்ளுங்கள்.
0: Holy of holies is opened for you.
1: மகா பரிசுத்த ஸ்தலம் உங்களுக்காய் திறந்திருக்கிறது.
0: God has prepared that for you.
1: தேவன் அதை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: Believers used to stand outside but now through the precious blood of Jesus God has prepared the holy of holies to be inhabited by the believers, ordinary believers.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் சாதாரண விசுவாசிகள் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து அங்கேயே வாசம் பண்ணும்படியாய் தேவன் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: Now this because that people don't understand this they have many other holy of holies here.
1: இத மக்கள் புரிந்து கொள்ளாதபடினாலே இப்போது இந்த உலகத்திலே நிறைய பரிசுத்த ஸ்தலங்களை மகா பரிசுத்த ஸ்தலங்களை ஏற்படுத்தி வச்சிட்டாங்க.
0: லைக் ஐ டோல்ட் யூ ஒன் மேன் செட் ஐ வென்ட் டு திஸ் கிரேட் மேன் ஆஃப் காட் டு see him and there was a big line and they said he is only seeing foreigners today.
1: நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆள் பா ஒரு பெரிய ஊழியக்காரர் பாக்க போனாரு, லைன்ல நின்னார், சொல்லிட்டாங்க இன்னைக்கு வெளிநாட்டு ஆளுங்களை மட்டும் தான் பாப்பாரு, நீங்க போங்க.
0: He is so great.
1: அவர் ரொம்ப பெரியவர்.
0: He is in the holy of holies.
1: அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல.
0: All these people are standing and waiting.
1: இந்த ஆட்கள் எல்லாம் பாவம்
0: காத்துக்கிட்டாங்க
1: உள்ள பிரவேசி.
0: And he says I will only see foreign people.
1: அவர் சொல்றாரு இன்னைக்கு வெளிநாட்டு ஆளுங்களை மட்டும் தான் பாப்பாரு.
0: I am telling you.
1: நான் உங்களுக்கு சொல்றேன்.
0: You've got the holy of holies itself, the very presence of God opened for you to come in.
1: நீங்கள் உள்ளே நுழைவதற்கு தேவன் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த ஸ்தலமே உங்களுக்காய் திறந்திருக்கிறது.
0: Not some pastors or evangelists room.
1: ஏதோ ஒரு போதகருடைய சுவிசேஷகருடைய அறை அல்ல அது.
0: No.
1: கிடையாது.
0: It is the very dwelling place of God.
1: அது தேவனே தங்கி இருக்கிற இடம்.
0: Where God is.
1: அங்கே தேவன் தான் இருக்கிறார்.
0: That itself God has prepared for you and he is telling you to come.
1: அதை தேவனே உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வாருங்கள் உங்களை அழைக்கிறார்.
0: He says you must have now boldness to enter.
1: அவர் சொல்கிறார் உள்ளே பிரவேசிக்க உங்களுக்கு தைரியம் வேண்டும்.
0: That is why I don't stand in any other holy of holies.
1: ஆகவே தான் நான் வேற எந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் போய் நிக்கிறது கிடையாது.
0: Because if I can go straight to him into the very holy of holies and dwell there then I have no problem.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நேரா நானே உள்ளே பிரவேசித்து அங்கேயே நான் வாசம் பண்ண முடியும்னா அப்புறம் எனக்கு பிரச்சனையே கிடையாது.
0: I believe that if God has opened the way and the door and provided the blood of Jesus for me then there is nothing in the whole world to stop me from entering into the holy of holies.
1: தேவன் எனக்கு வழியையும் வாசலையும் திறந்து வைத்து உள்ளே பிரவேசிக்க இயேசுவின் ரத்தத்தை எனக்கு கொடுத்திருப்பார் என்றால் பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உள்ளே பிரவேசிக்க.
0: See the problem today with the believers is they don't think like that.
1: இன்றைய விசுவாசிகளின் பிரச்சனை இதுதான், இப்படி சிந்திப்பதே கிடையாது.
0: Not thinking like that they are weak believers.
1: இப்படி சிந்திக்காமல் இருப்பதனால தான் பலவீனமான விசுவாசிகளா இருக்கிறார்கள்.
0: You see we have a provision made by God.
1: பாருங்கள் தேவனே நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி இப்படி வைத்திருக்கிறார்.
0: What is that provision?
1: அந்த வழி என்ன?
0: The provision is a dwelling place.
1: தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அதான் நம்முடைய வழி.
0: Amen.
1: Amen.
0: Not a place where we enter.
1: ஏதோ சும்மா உள்ள நுழையிற இடம்
0: இல்ல. Not a place where we peek into and just come out.
1: அது சும்மா எட்டி பார்த்து விட்டு வந்து விடுகிற இடம் அல்ல.
0: Not a place where we look stand far away and look and wonder and be in amazement about.
1: அது வெகு தூரத்துல நின்று பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து விட்டு வருகிற இடம் அல்ல.
0: It is a place where we enter and stay.
1: அங்கே நாம் உள்ளே பிரவேசித்து அங்கேயே வாசம் பண்ணலாம்.
0: There is no one stopping us there.
1: நம்மை தடுக்கிற ஆள் யாருமே இல்லை அங்கே.
0: People think Peter is there telling you to come in.
1: மக்கள் நினைக்கிறாங்க உள்ள வாங்க வாங்கன்னு பேதுரு தான் நம்ம கூப்பிடுறாங்க.
0: No no no we don't enter by Peter.
1: கிடையாது, பேதுரு உத்தரவுப்பட்டு நம்ம உள்ளே போவது
0: கிடையாது. Neither do we enter by any other saint.
1: வேற எந்த பரிசுத்தவானுடைய உத்தரவுல உள்ள போவது
0: கிடையாது. We don't need anybody's help to enter in there.
1: உள்ளே அங்க பிரவேசிக்க யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை.
0: Amen. Peter was just a man like us.
1: பேதுரும் நம்ம போல ஒரு சாதாரண மனுஷன்.
0: He has also entered in.
1: அவரும் உள்ள பிரவேசித்திருக்கார்.
0: So we are not banking on Peter and Paul and other saints.
1: ஆகவே பேதுரு, பவுல், மற்ற பரிசுத்தவான் இவங்க எல்லாம் நாம சார்ந்திருக்கோம்.
0: We don't give importance to that.
1: ஆகவே அதுக்கெல்லாம் நாம முக்கிய ஆதிக்கத்தும் கொடுப்பதில்லை.
0: We enter in through our high priest and his blood that was shed for us.
1: நம்முடைய பிரதான ஆசாரியன் நமக்காய் அவர் சிந்தன இரத்தம் அதன் மூலமாக தான் நாம் உள்ளே நுழைகிறோம்.
0: See, we must not reduce this Christian faith, this great faith into some little religion, you see.
1: பாருங்க, இந்த மாபெரும் கிறிஸ்துவ விசுவாசத்தை சாதாரண ஒரு மதமாக்கிட கூடாது.
0: We must not reduce these great things to these flimsy little things.
1: இந்த மாபெரும் காரியங்களை சாதாரண அல்பகாரியங்களாக்கி விட கூடாது.
0: No.
1: கிடையாது.
0: It is Jesus himself was provided as the way.
1: இயேசுவே நமக்கான வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: So the author of Hebrews says the holiest or the holy of holies is prepared for us.
1: ஆகவே எபிரேய ஆசிரியர் சொல்கிறார், மகா பரிசுத்த ஸ்தலமே நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Secondly, he says there is another thing that is prepared, God has prepared for us, that is a liberty to enter in through the blood.
1: இரண்டாவதாக இரத்தத்தின் மூலமாய் உள்ளே பிரவேசிக்கிற ஒரு விடுதலையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உரிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: A liberty and a right to enter into the holy of holies through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும் உரிமை நமக்கு உண்டாயிருக்கு.
0: Once again, let me emphasize the authority that allows us into the presence of God is no less than God himself.
1: பாருங்கள், மறுபடியும் இதை சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்திலே நம்மை நுழைவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறவர் தேவனே தான், வேற யாரும் கிடையாது.
0: The admission rights belong to God.
1: பாருங்க, உள்ள அனுமதிக்கிற உரிமை தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு.
0: No saint, nobody's got it.
1: எந்த பரிசுத்தவானும் கிடையாது, யாருக்கும் கிடையாது.
0: He says if you come in this way I will get you, I will let you in.
1: தேவன் சொல்கிறார், இந்த வழியா வந்தா நான் உன்னை உள்ள விடுவேன்.
0: I have prescribed the way.
1: வழியை நானே சொல்லி இருக்கேன்.
0: வாட் இஸ் த வே?
1: என்ன வழி?
0: இட் இஸ் கால்ட் எ நியூ அண்ட் எ லிவிங் வே.
1: அதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது.
0: How did he inaugurate this new and a living way?
1: இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எப்படி திறந்து வைத்தார்?
0: Through the veil that is the flesh.
1: மாம்சம் என்னும் திரையின் ஊடாக.
0: What does that mean?
1: அதனுடைய அர்த்தம் என்ன?
0: It means when his flesh was rent on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரம் மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
0: When his flesh was rent for us.
1: நமக்காக அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
0: When it was torn into pieces.
1: அது
0: When he suffered there in his body,
1: தம்முடைய சரீரத்தில் அவர் பாடுபட்டபோது,
0: when he shed his blood there on the cross of Calvary,
1: சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினபோது,
0: through the veil that is his flesh he opened this new and a living way.
1: அவருடைய மாம்சமாகிய இந்த திரையினோடாக புதிய ஜீவனமான மார்க்கத்தை அவர் திறந்தார்.
0: Through the blood he has made it.
1: இரத்தத்தின் மூலமாக அவர் செய்திருக்கிறார்.
0: It mentions it very specifically.
1: குறிப்பாக சொல்றார் பாருங்க.
0: By the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக.
0: A new and a living way has been consecrated.
1: புதிதும் ஜீவனமான மார்க்கம் ஒன்று நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: Through the veil. Through the flesh.
1: மாம்சத்தின் வழியாய்.
0: Amen.
1: Amen.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: The blood procures the admission for us.
1: இரத்தம் தான் உள்ளே நுழைக்கூடிய உரிமையை நமக்கு கொடுக்கிறது.
0: Why? What is there in that blood?
1: அந்த இரத்தத்துல என்ன இருக்கு?
0: What does that blood say?
1: அந்த இரத்தம் என்ன கூறுகிறது?
0: As we enter in, the blood says.
1: உள்ளே பிரவேசிக்கும் போது அந்த இரத்தம் சொல்லுகிறது.
0: The blood of Jesus is speaking there, remember?
1: ஞாபகம் இருக்கா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கே பேசுகிறது.
0: It is speaking better things than the blood of Abel.
1: ஆபேலின் இரத்தத்தை விட மேலானவைகளை பேசுகிறது.
0: What is it speaking?
1: அது என்ன பேசுகிறது?
0: It is speaking saying that his punishment has already been given.
1: அவருடைய தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது என்று அது பேசுகிறது.
0: His death, the punishment of death has already been given.
1: அவருடைய மரண தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது.
0: And God says, when?
1: தேவன் கேட்கிறார், எப்போது என்று.
0: What is the proof?
1: அதுக்கு ஆதாரம் என்ன?
0: The blood is the proof.
1: ரத்தம் தான் ஆதாரம்.
0: Life is in the blood.
1: உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
0: The blood was shed.
1: ரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood is kept in the very presence of God.
1: ரத்தம் தேவனுடைய பிரசன்னத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது.
0: And the blood says, yes, here is the proof that his sins have been taken care of. His punishment has been already given. His death has already been given to him.
1: அவருடைய பாவம் பரிகரிக்கப்பட்டு விட்டது. அவருடைய தண்டனை முடிந்து விட்டது. அதுக்கு ஆதாரம் இதுதான் என்று ரத்தம் அங்கே பேசுகிறது.
0: The blood is speaking that.
1: ரத்தம் அதை பேசுகிறது.
0: That is why we enter in, my friend.
1: ஆகவே தான் நாம் உள்ளே நுழைகிறோம் நண்பர்களே.
0: So now we have the liberty.
1: இப்போது அந்த உரிமை நமக்கு இருக்கிறது.
0: The blood is saying he's all right, he can come in.
1: ரத்தம் சொல்லுகிறது அவர் சரியா இருக்கார், அவர் உள்ள வரலாம்.
0: Why does it say that?
1: ஏன் அப்படி சொல்லுகிறது?
0: It says it because we have put our faith on Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசத்தை வைத்திருக்கிறபடியினால அப்படி சொல்லுகிறது.
0: Anybody that enters in believes in the cross and what Jesus has done there through his shed blood.
1: அங்கே உள்ளே நுழைகிற யாரானாலும் சரி, இயேசுவையும் கல்வாரி சிலுவையில் செய்த காரியங்களோட சிந்தப்பட்ட ரத்தத்தையும் விசுவாசிக்கிறார்கள்.
0: That is the only way to come to God.
1: தேவனுடைய ஓடுவதற்கு அது மட்டும்தான் வழி.
0: Jesus said I am the way.
1: இயேசு நானே வழி.
0: That is the new and a living way.
1: அதுதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம்.
0: There is no other way.
1: வேற வழியே கிடையாது.
0: So those who believe in Jesus believe that Jesus has provided the way through his shed blood, through his death on the cross.
1: ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாய் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள்.
0: And that is how they can enter.
1: அப்படிதான் உள்ளே பிரவேசிக்க முடியும்.
0: So first of all, the holy of holies is prepared for us as a dwelling place.
1: மகாபரிசுத்தலம் நாம் வாசம் பண்ணும் இடமாய் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Secondly, God has given us the right and the liberty to come in and dwell there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் நாம் உள்ளே பிரவேசித்து அங்கேயே தங்கி இருக்கும்படியான உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: Thirdly, God has provided a new and a living way, he says.
1: மூன்றாவது, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறது.
0: That is what I just explained just now.
1: அதை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன்.
0: Through the flesh means through the death on the cross.
1: மாம்சமாகிய திரையின் வழியாய் என்று சொன்னால் கல்வாரி சிலுவையிலே அவருடைய மரணத்தின் மூலமாக.
0: And the blood that was shed there.
1: பிறகு அங்கு சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக.
0: Fourthly, he says, we have a great high priest also provided for us by God.
1: நான்காவதாக தேவன் நமக்கு மகா ஆசாரியர் ஒருவரையும் கொடுத்திருக்கிறாரா?
0: Having a high priest over the house of God.
1: தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடி.
0: Jesus is our high priest.
1: இயேசு தான் நம்முடைய பிரதான ஆசாரியர்.
0: God has provided us a high priest.
1: தேவன் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியனை கொடுத்திருக்கிறார்.
0: You see, the priests in those days, in the Old Testament days, that entered into the holy place.
1: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்த அந்த ஆசாரியர்கள்,
0: they couldn't go into the holy of holies.
1: அவங்களாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது.
0: Only the holy place.
1: பரிசுத்த ஸ்தலம் மட்டும்தான்.
0: Just outside the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்துக்கு கொஞ்சம் வெளியே.
0: For that they have to be sprinkled with blood.
1: அதுக்கே அவங்க மேல ரத்தம் தெளிக்கப்படணும்.
0: And also they have to be related to Aaron. That they have to be descendants of Aaron.
1: அது மட்டுமல்ல அவங்களாம் ஆரோனுடைய சந்ததியாரா இருக்க வேணும்.
0: You just can't enter in.
1: சும்மா அப்படியே நுழைந்து வர முடியாது.
0: You know, all the tribes of Israel can't just enter in.
1: இஸ்ரவேல் கோத்திரத்தை எல்லா மக்களும் உள்ள போக முடியாது.
0: Only the sons of Aaron.
1: ஆரோனுடைய குமாரர் மட்டும்தான்.
0: With the blood and through the blood.
1: இரத்தத்தை கொண்டு இரத்தத்தின் மூலமாக.
0: That is all.
1: அவ்வளவுதான்.
0: Their relationship to the high priest Aaron is very important.
1: ஆர் பிரதான ஆசாரியாக ஆரோனுடைய சந்ததியா அவங்க இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
0: The question asked is, who are you?
1: கேள்வி கேட்பாங்க, நீ யார் அப்படின்னு.
0: You must say, my ancestor is Aaron.
1: நீங்க சொல்லணும், என்னுடைய முற்பிதா வந்து ஆரோன் அப்படின்னு.
0: And I am a priest.
1: நானும் ஒரு ஆசாரி.
0: Because of my relationship to Aaron, I am a priest.
1: நான் ஆரோனுடைய சந்ததி, அவனுடைய உறவினன், ஆகவே நான் ஆசாரியன்.
0: That is how I enter in.
1: ஆகவே அப்படிதான் உள்ள நுழைறேன்.
0: The New Testament,
1: ஆ புதிய ஏற்பாட்டிலே,
0: the believers,
1: விசுவாசிகள்,
0: we enter in through our relationship through our high priest Jesus Christ our Lord.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியர். அவரோடு உள்ள உறவு நிமித்தமாய் நாம் உள்ளே நுழைகிறோம்.
0: When you enter in, nothing else matters but your relationship with Jesus.
1: நீங்கள் உள்ளே நுழையும் போது வேற எதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. இயேசுவோடு உங்களுக்கு இருக்கிற உறவு மட்டுமே கணக்கில் எடுக்கப்படும்.
0: It is not important whether you are rich or poor.
1: நீங்க ஏழையா பணக்காரனா அதெல்லாம் முக்கியம் இல்லை.
0: Not whether you are educated or not educated.
1: நீங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா அதுவும் முக்கியம் இல்லை.
0: Not important what caste you belong to.
1: நீங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க அதுவும் முக்கியம் இல்லை.
0: No.
1: கிடையாது.
0: When you enter in,
1: உள்ளே நுழையும் போது,
0: the only thing that is asked of you is that, who are you?
1: அங்க கேட்கப்படுற ஒரே கேள்வி, நீ யார்? அதான்.
0: What right do you have to enter in?
1: உள்ளே பிரவேசிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது?
0: You say, I belong to the high priest.
1: நீங்க சொல்லலாம், நான் பிரதான ஆசாரியனுக்கு சொந்தமானவன்.
0: I come on the basis of my relationship to him.
1: அவரோடு கூட எனக்கு உறவு இருக்கிறதே, அந்த உறவின் அடிப்படையிலே நான் வருகிறேன்.
0: And I come on the basis of the blood.
1: இரத்தத்தின் அடிப்படையிலே நான் வருகிறேன்.
0: You see, this is a wonderful thing that God has provided for us.
1: அவர் தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற அற்புதமான ஒரு காரியம் இது.
0: He has provided the holy of holies for us to dwell in.
1: நாம் வாசம் பண்ணும்படியாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: He has given us the right to enter in and to dwell in through the blood.
1: பிரவேசித்து அங்கே வாசம் பண்ணும்படி இரத்தத்தின் மூலமாய் உரிமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: He has inaugurated and consecrated and opened a new and a living way for us to enter in.
1: பிறகு

0: வழியும் ஏற்படுத்தப்பட்டு,
1: and there is a person there welcoming you and opening the door for you.
0: பிரகாங்க ஒரு நின்று கொண்டு உங்களை வரவேற்று வாசலையும் திறந்து விடுகிறார்.
1: Now after you hear that, you feel like entering in.
0: இதை கேட்ட பிறகு உள்ளே போகணும் போல இருக்கு.
1: You want to dwell in.
0: நீங்க உள்ளே போய் வாசம் பண்ண
1: விரும்புறீங்க. But then he doesn't leave it at that. He tells us four more things about how we are prepared to enter in.
0: பிறகு அவ அப்படியே நம்மை விட்டு விடுவது கிடையாது. உள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தம் பண்ணப்படுகிறோம் என்று நான்கு காரியங்களை சொல்கிறார்.
1: First I told you about what God has prepared.
0: முதலாவது தேவன் என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று பார்த்தோம்.
1: Now we are going to talk about how God has prepared us to enter in and dwell in the presence of God.
0: இப்போது தேவனின் பிரசன்னத்திலே பிரவேசித்து வாசம் பண்ண முடியும். தேவன் நம்மை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார் அதை பார்ப்போம்.
1: About that here in this in these verses that I read to you.
0: அதை குறித்து நான் வாசித்த இந்த வசனங்களிலே
1: First of all he says a true heart has been prepared.
0: முதலாவதாக
1: we are prepared with a true heart.
0: சுத்தமான இருதயம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும்.
1: Now even though the right is given and the place is there and the high priest is there and the new and the living way is there.
0: பாருங்கள் இடம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. புதிதும் ஜீவனுமான மார்க்கம் இருக்கிறது. பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார்.
1: உரிமை இருக்குது.
0: உரிமை நமக்கு இருக்கிறது.
1: But you can't just enter in just because all those things are there. You have to be prepared to enter in.
0: இந்த காரியங்கள் இருக்கிறதுனால நீங்க சும்மா அப்படியே நுழைந்து விட முடியாது. உள்ளே பிரவேசிக்க நீங்கள் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும்.
1: The heart must be cleansed.
0: இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும்.
1: Sin must be taken care of.
0: பாவம் முதலாவது அகற்றப்பட வேண்டும்.
1: That is why he says let us draw near with a true heart.
0: ஆகவே தான் சொல்கிறார் உண்மையுள்ள இருதயத்தோடு சேரக்கடவோம்.
1: The heart can be true only when it is cleansed by the blood of Jesus.
0: இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டால் மட்டுமே உண்மையுள்ளதாக இருக்க முடியும்.
1: Talking about the heart that is washed and is yielded to the power of the blood, the cleansing power of the blood.
0: Yesu Christuvin rathathinale sutham pannapattu sutthigarikkira andha vallamaikku thanai oppu kodutha irayathu kurithu idu pesugirathu.
1: A true heart is not when you look at yourself in the mirror and say, well, I'm a pretty good person, I can enter in.
0: Unmaiyila irudhayam sonna ungala neengale kannadiyila paathu aa na nalla da irukken na ulle pogalam appdi solradhu kedaiyadhu.
1: Not judging yourself and saying, well, I'm fine, I'm a good person, I can go in.
0: Ungala neengale nidanichita aa na nalla da irukken na ulle pogalam appdi kedaiyadhu.
1: No,
0: kedaiyadhu.
1: The only right you have is through the blood.
0: Ungalukku ஒரே உரிமை ரத்தத்தின் மூலமாக மட்டுமே.
1: The heart must be cleansed through the blood.
0: இருதயம் ரத்தத்தின் மூலமாக சுத்தமாக்கப்பட வேண்டும்.
1: Sins must have been confessed.
0: பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும்.
1: And it must the heart must have been cleansed by the power of the blood.
0: பிறகு இருதயம் ரத்தத்தின் வல்லமையால் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
1: A true heart is a heart that God gives.
0: உண்மையுள்ள இருதயம் என்பது தேவன் அருளும் இருதயமாக இருக்கிறது.
1: God doesn't judge us by our perfection. நம்முடைய our performance
0: நம்முடைய பூரணத்தை கண்டோ அல்லது நம்முடைய செயல்களை கண்டோ தேவன் நம்மை நிதானிப்பதில்லை.
1: He judges only us only by the covering of the blood.
0: ரத்தம் நம்மை மூடி இருக்கிறதா அதை கொண்டு மட்டுமே நம்மை அவர் நிதானிக்கிறார்.
1: Only if we are covered by the blood then we can enter.
0: ரத்தத்தால் மூடப்பட்டிருந்தால் மட்டுமே நாம் உள்ளே பிரவேசிக்கலாம்.
1: A true heart is something that God gives and only through
0: ஒன்று அது இருந்தால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும்.
1: So God prepares us to enter in by giving us a true heart.
0: ஆகவே உண்மையுள்ள இருதயத்தை நம்ம கொடுத்து உள்ளே பிரவேசிப்பதற்கு தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
1: The second thing that God does to prepare us.
0: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுவதற்கு செய்கிற இரண்டாவது காரியம்
1: is that he gives in our hearts a full assurance of faith.
0: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
1: That is another thing that God gives.
0: தேவன் கொடுக்கிற இன்னொரு காரியம் இதுதான்.
1: See, that is why I'm amazed when people hesitate to enter in to God's presence.
0: அங்கவே தான் பாருங்கள் தேவனுடைய சமூகத்திலே உள்ளே நுழைய மக்கள் தயங்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
1: How can you hesitate?
0: எப்படி நீங்க தயங்கலாம்?
1: God has made everything ready.
0: தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கார்.
1: Then he comes and gives you a true heart.
0: பிறகு அவரே வந்து உண்மையுள்ள இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்.
1: By cleansing your heart through the blood of Jesus.
0: இயேசுவின் ரத்தத்தின் மூலமா உங்களுடைய இருதயத்தை
1: சுத்திகரிப்பார். After your heart is cleansed he comes and gives you the full assurance of faith.
0: இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை அவரே வந்து
1: How does he give the full assurance of faith?
0: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை எப்படி அவர் கொடுக்கிறார்?
1: When you come to know what God says about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் அறியும் போது.
1: When you come to know the word of God.
0: தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது.
1: And when you confess it and make it your testimony.
0: அதை நீங்கள் அறிக்கை செய்து அதையே உங்கள் சாட்சியாய் மாற்றிக் கொள்ளும் போது.
1: That brings full assurance of faith.
0: அதுதான் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறது.
1: This is the full gospel.
0: இதுதான் பூரண சுவிசேஷம்.
1: This is not the full gospel.
0: இது கிடையாது பூரண சுவிசேஷம்.
1: This is the full gospel.
0: இதுதான் பூரண சுவிசேஷம்.
1: Full assurance.
0: பூரணமான நிச்சயம்.
1: Full boldness.
0: பூரணமான தைரியம்.
1: Full confidence.
0: முழுமையான நிச்சயம்.
1: No
0: எல்லாவற்றையும்
1: கவனித்துக் கொண்டார் என்ற

0: எத்தனை பேர் இன்றைக்கு பூர்ண நிச்சயத்தால் நிறைந்திருக்கிறீர்கள்?
1: Does your heart say, yes, I can enter in?
0: ஆம், நான் உள்ளே நுழைய முடியும் என்று உங்கள் இருதயம் சொல்லுகிறதா?
1: Does your heart rejoice in the blood of Jesus?
0: உங்கள் இருதயம் இயேசுவின் ரத்தத்திலே கழுவுகிறதா?
1: Does your heart say, oh, thank you Lord for you have given me a new and a living way?
0: தேவனே, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் என்று உள்ளே சொல்லுகிறதா?
1: Does your heart say, thank you Lord for the holy of holies?
0: உங்கள் இருதயம் தேவனே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறதா?
1: Does your heart say, I have the right?
0: உரிமை எனக்கு இருக்கிறது என்று உங்கள் இருதயம் சொல்லுகிறதா?
1: Does your heart say, I must enter in because the holy the high priest is there?
0: பிரதான ஆசாரியர் அங்க இருக்கிறார், ஆகவே கண்டிப்பா நான் உள்ளே நுழைய வேண்டும் என்று இருதயம் சொல்லுகிறதா?
1: Does your heart have full confidence and full assurance?
0: உங்கள் இருதயத்திலே முழுமையான நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறதா?
1: Amen.
0: Amen.
1: That is a lot of people have got the half gospel.
0: நிறைய பேருக்கு பாதி சுவிசேஷம் தான் இருக்கு பாருங்க.
1: One man said to me, what do you mean full gospel? Does it mean we have all got half gospel?
0: ஒருத்தர் கேட்டார், என்ன பூரண சுவிசேஷம் சொல்றீங்க அப்பனா, நாங்களா என்ன பாதி சுவிசேஷம் அப்படினா?
1: I said, do you have half gospel?
0: நான் கேட்டேன், உங்க என்ன பாதி சுவிசேஷமா இருக்கு அப்படினு.
1: What do you believe? Tell me.
0: நீங்க என்னதை நம்புறீங்க சொல்லுங்க.
1: Let's find out whether you got half the gospel or full gospel.
0: உங்ககிட்ட பாதி இருக்குதா பூரண சுவிசேஷம் இருக்கா பார்க்கலாம் அப்படினு.
1: He said, oh brother, I thought you meant this by full gospel.
0: அவர் சொன்னார், brother, full gospelனா நான் இதையோ இதுன்னு நீங்க இத சொல்றீங்கன்னு யோசிச்சிட்டேன்.
1: No, full gospel everything is there. Full, it is full of stuff.
0: பூரண சுவிசேஷத்துல எல்லாம் பூரணமா இருக்கு.
1: Have you got it full?
0: பூரணமா இருக்கு உங்ககிட்ட.
1: Many people haven't got it full.
0: நிறைய பேருக்கு அது ஃபுல்லா இல்ல பாருங்க.
1: That is why the full assurance is not there.
0: அதுவே தான் பூரண நிச்சயம் அங்க இல்ல.
1: This is something that God prepares us with.
0: இந்த காரியத்திலே தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
1: Gives us a true heart.
0: நமக்கு உண்மையுள்ள இருதயத்தை கொடுக்கிறார்.
1: Then gives us a full assurance.
0: பிறகு பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
1: Then thirdly,
0: பிறகு மூன்றாவது,
1: it says he our hearts are cleansed.
0: நம்முடைய இருதயம் கழுவப்படுகிறது என்று சொல்கிறார்.
1: This is another way that he deals with us.
0: இந்த விதத்திலும் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார்.
1: He gives us a true heart.
0: நமக்கு உண்மையுள்ள இருதயத்தை கொடுக்கிறார்.
1: But then after we get the true heart,
0: பிறகு உண்மையுள்ள இருதயம் நமக்கு கிடைத்த பிறகு,
1: many times we do still wrong.
0: பல சமயங்களில் இன்னமும் நாம் தவறு செய்கிறவளாய் இருக்கிறோம்.
1: We sometimes commit sins.
0: சில சமயத்திலே பாவம் செய்து விடுகிறோம்.
1: We fall sometimes.
0: சில சமயத்திலே விழுந்து விடுகிறோம்.
1: We falter sometimes.
0: சில சமயத்திலே தவறுகிறோம்.
1: There are many shortcomings that we have.
0: பல குறைவுகள் நம்மிடத்தில் காணப்படுகிறது.
1: It's a true heart. It's a true heart.
0: உண்மையுள்ள இருதயம் தான்.
1: It's a God given heart.
0: தேவனால் கொடுக்கப்பட்ட இருதயம் தான்.
1: But this true heart sometimes needs to be cleansed again and again.
0: ஆனா இந்த உண்மையுள்ள இருதயம் சில சமயத்திலே திரும்ப திரும்ப கழுவப்பட வேண்டியிருக்கிறது.
1: And God provides the cleansing also from time to time.
0: அதை கழுவுவதற்கு வேண்டியதான காரியங்களையும் தேவனே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
1: That is why John says in 1 John 1:7.
0: ஆகவே தான் 1 யோவான் 1:7 யோவான் கூறுகிறார்.
1: He says the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: This is not talking about an unbeliever.
0: இது ஒரு அவிசுவாசி குறித்து பேசவில்லை.
1: This is talking about a believer.
0: இது விசுவாசி குறித்து பேசுகிறது.
1: Some of you say, oh, believer sinning, brother.
0: சிலர், ஐயோ விசுவாசி பாவம் செய்யறதா?
1: Yeah, he is talking about believers. Sometimes when they sin, he says, the blood of Jesus Christ cleanses us from all sin.
0: ஆ, விசுவாசம் பத்தி தான் பேசுறார். விசுவாசி சில சமயத்துல பாவம் செய்யும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது.
1: He says us, நம்மை
0: நம்மை அப்படின்றார் பாருங்க. நம்மை சுத்திகரிக்கும்.
1: He includes himself.
0: தன்னையும் சேர்த்துக்கிறார் அதுல.
1: Saint John.
0: பரிசுத்த யோவான்.
1: He says the blood of Jesus cleanses us.
0: அவர் சொல்றார், இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்.
1: Cleanses us.
0: நம்மை சுத்திகரிக்கும்.
1: This great saint says it cleanses us.
0: மாபெரும் பரிசுத்தவான் சொல்றார், நம்மை சுத்திகரிக்கும் என்று.
1: Cleanses John.
0: யோவானை சுத்திகரிக்கும்.
1: Cleanses Paul.
0: பவுலை சுத்திகரிக்கிறது.
1: Peter.
0: பேதுருவை.
1: It cleanses you and I.
0: உங்களை என்னையும் அது சுத்திகரிக்கும்.
1: All of us need the cleansing power of the blood from time to time.
0: நம் எல்லாருக்கும் இயேசுவின் சுத்திகரிக்கும் வல்லமை அவ்வப்போது தேவைப்படுகிறது.
1: If God gave us a true heart and then he gave us the full assurance of faith, very soon we will sin and lose the assurance of faith and will be afraid to enter in.
0: தேவன் உண்மையுள்ள இருதயத்தையும் விசுவாசத்தையும் பூரண நிச்சயத்தையும் கொடுத்து விட்டால் பிறகு வெகு சீக்கிரத்திலே நாம் பாவம் செய்ய,
1: அத மட்டும் கொடுத்திருந்தால் வெகு சீக்கிரத்தில் ஏதாவது பாவம் செய்த உடனே உடனே நிச்சயம் போயிடும். உள்ள இருக்கிறதுக்கு பயமா இருக்கும், வெளியே ஓடி வந்துருவோம். That is why he says I'll give you cleansing also.
0: ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் சுத்திகரிப்பையும் கொடுக்கிறேன்.
1: Cleansing, continual cleansing.
0: தொடர்ந்து நான் சுத்திகரிக்கிறேன்.
1: Cleansed from an evil conscience, the Bible says.
0: வேதம் சொல்கிறது துர்மன சாட்சியிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறோம்.
1: Cleansed constantly as we confess our sins.
0: பாவங்களை அறிக்கை செய்யும்போது தொடர்ந்து நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
1: You are living in the presence of God.
0: தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்கிறோம்.
1: Sometimes when you sin,
0: சில சமயத்தில் நீங்கள் பாவம் செய்யும்போது
1: makes you very uncomfortable.
0: அது உங்களை தர்ம சங்கடத்துக்குள்ளாக்குகிறது.
1: Puts fear in your heart.
0: உங்கள் இதயத்தில் பயத்தை உண்டாக்குகிறது.
1: Strains your relationship with God.
0: தேவனோடு உங்களுக்குள்ள உறவை துண்டிக்கிறது.
1: Unable to pray.
0: ஜெபிக்க முடியவில்லை.
1: Unable to enjoy your fellowship with God.
0: தேவனுள்ள ஐக்கியத்தை அனுபவிக்க முடியவில்லை.
1: What do you do?
0: நீங்கள் என்ன செய்வது?
1: Don't just get out.
0: சும்மா அப்படியே வெளியே போயிடாதீங்க.
1: Don't just walk away.
0: அப்படியே நடந்து போயிடாதீங்க.
1: Don't just walk away from the communion.
0: திருப்பந்த விட்டு வெளியே போய்டாதீங்க.
1: All those things are not the right thing to do.
0: இதெல்லாம் செய்வதற்கு சரியான காரியம் இல்லை.
1: What do you do when you feel uncomfortable?
0: இப்படி சங்கடப்படும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: What do you do when you know that you have done wrong and it's not right?
0: பாவம் செய்து விட்டேன் இது சரியில்லை என்பதை உணரும்போது என்ன செய்ய வேண்டும்?
1: Confess.
0: அறிக்கை செய்யுங்கள்.
1: The blood of Jesus cleanses you from all your sins.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்.
1: Fourthly.
0: நான்காவது.
1: The body is also washed.
0: சரீரமும் கழுவப்படுகிறது.
1: With pure waters.
0: சுத்த ஜலத்தால்.
1: This is another fourth preparation that God gives us.
0: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்காவது காரியம் இது.
1: What does it mean by the body being washed with pure water?
0: சரீரம் சுத்த ஜலத்தால் கழுவப்படுகிறது என்று சொல்லுகிறதே என்ன அர்த்தம்?
1: You see, the blood cleanses us from all our sin.
0: பாருங்கள், நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்து இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது.
1: But Jesus said, you are clean by the words that I have spoken to you.
0: ஆனால் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமாக இருக்கிறீர்கள்.
1: This is another kind of cleansing.
0: இது இன்னொரு வகையான சுத்திகரிப்பு.
1: Not the cleansing with the blood, it is the cleansing with the water of the word.
0: இது இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது அல்ல, திருவசனமாகிய ஜலத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது.
1: It is a constant work of sanctification done in the believer through the word of God, which cleanses him and makes him more and more sanctified and holy.
0: வசனத்தின் மூலமாய் விசுவாசி தொடர்ந்து எப்பொழுதும் சுத்திகரிக்கப்படுகிறார். அது அவரை சுத்திகரித்து இன்னும் அதிகமாக அவரை பரிசுத்தமாக்குகிறது.
1: In all his life, in all matters of life and dealings, he is made holy by the word of God dealing with him, correcting him and washing him and cleaning him up.
0: வாழ்நாளெல்லாம் தேவனுடைய வசனம் அவரோடு கூட இடைப்பட்டு அவரை திருத்தி அவரை கழுவி அவரை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது.
1: Now when you come to the Lord through the blood,
0: இரத்தத்தின் மூலமாய் கர்த்தரண்டை நீங்கள் வரும்போது,
1: you are washed with the blood,
0: நீங்க இரத்தத்தினாலே கழுவப்பட்டு,
1: covered with the blood,
0: இரத்தத்தினாலே மூடப்பட்டு விட்டீர்கள்.
1: And enter into the presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே பிரவேசித்து விட்டீர்கள்.
1: And dwell there.
0: அங்கேயே வாசம் பண்றீங்க.
1: But then you got to grow a lot.
0: பிறகு நீங்க நிறைய வளர வேண்டும்.
1: Grow a lot in holiness and in purity.
0: பரிசுத்தத்திலும் சரி சுத்தத்திலும் சரி நிறைய வளர வேண்டும்.
1: How do we grow?
0: எப்படி வளருவது?
1: It is through the word of God.
0: தேவனுடைய வசனத்தின் மூலமாக.
1: The word of God is the thing that God uses in us to correct and to continually lead us into sanctification and a life of holiness.
0: நம்மை திருத்தவும் தொடர்ந்து நம்மை சுத்தமாக்கவும் பரிசுத்த பாதையில் நடத்தவும் தேவன் பயன்படுத்துகிற காரியம் தேவனுடைய வார்த்தை தான்.
1: Now let us look at the two sets of four things.
0: இப்போ இந்த நான்கு காரியங்களா இருக்கிறதே இது இரண்டையும் நாம் பார்ப்போம்.
1: Now listen very carefully.
0: நல்லா கவனிங்க.
1: God has prepared four things.
0: தேவன் நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
1: The holy of holies,
0: மகா பரிசுத்த ஸ்தலம்,
1: the right to enter there,
0: அங்கே நுழையக்கூடிய உரிமை,
1: and a new and a living way has been consecrated, dedicated.
0: புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.
1: And then the high priest is also given.
0: பிறகு மகா ஆசாரியரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: This is God preparing for us.
0: இது தேவன் நமக்காக
1: then we are prepared so that we may come in.
0: பிறகு உள்ளே பிரவேசிக்க நாமும் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்.
1: We are given a true heart.
0: நமக்கு உண்மையுள்ள இதயம் கொடுக்கப்படுகிறது.
1: We have given the full assurance of faith.
0: பிறகு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் கொடுக்கப்படுகிறது.
1: Then our heart is also continually cleansed from continually cleansed from sins time to time.
0: பிறகு நம்முடைய இதயமும் அவ்வப்போது நாம் செய்கிற பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறது.
1: Then the word of our God also is given to wash us and clean us.
0: பிறகு நம்மை கழுவி சுத்தமாக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: After telling us what God has done, four things that God has done, and after telling us the four things that God has done to prepare us,
0: தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற நான்கு காரியங்களை சொன்ன பிறகு தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்கு காரியங்களை வசனம் கூறுகிறது.
1: And then only he says let us draw near.
0: அதன் பிறகு தான் சொல்லுகிறார் நாம் உள்ளே பிரவேசிப்போம்.
1: So you must not just read the let us draw near alone, you must understand these things and only then he says let us draw near.
0: ஆக உள்ளே பிரவேசிப்போம் என்று அதை மாத்திரம் வாசித்து விட்டு விட கூடாது. இவை எல்லாவற்றையும் வாசித்து விட்டு அதன் பிறகு சொல்ல வேண்டும் உள்ளே பிரவேசிப்போம் என்று.
1: If he simply said let us draw near, many of us will run away.
0: நாம சும்மா உள்ளே பிரவேசிப்போம் சொல்லி இருக்கிற அதை வாஸ்தவம் சொன்னா நம்மள அநேகர் ஓடி போய் விடுவோம்.
1: Why does he say let us draw near?
0: ஏன் அவர் சொல்றார் உள்ளே பிரவேசிக்க வருவோம் என்று?
1: Let us draw near because he has prepared the holy of holies for us to dwell.
0: மகா பரிசுத்த ஸ்தலத்தை நாம் வாசம் பண்ணும்படியாக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கார். ஆகவே சேரக்கடவோம்.
1: Let us draw near because he has given us the right and the liberty to enter.
0: உள்ளே நுழையக்கூடிய உரிமை சாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கார். ஆகவே சேரக்கடவோம்.
1: Let us draw near because a new and a living way has been inaugurated through the cross.
0: சிலுவையின் மூலமாய் புதிதும் ஜீவனுமான பாதை நமக்கு திறக்கப்பட்டு விட்டது. ஆகவே சேரக்கடவோம்.
1: Let us draw near because the high priest is there to welcome us.
0: மகா ஆசாரியர் நம்மை வரவேற்கும்படியாக இருக்கிறார். ஆகவே சேரக்கடவோம்.
1: Let us draw near because we have a heart given
2: to us by God, a pure, true heart.
0: Devanala namak kodukkappatta unmayulla sutthamana irudhayam namak irukkirathu, agave serakkadavo.
2: Let us draw near because we have full assurance of faith that everything is all right.
0: Viswasathin poorum nichayam namak irukkirathu, agave nam serakkadavo.
2: Let us draw near because our heart is cleansed from sins now and then.
0: Ippo appo nam seyira paavangalundhu namdya irudhayam sutthigarikkappattirukkirathu, agave serakkadavo.
2: Let us draw near because the word is cleansing us all the time and making us better and better.
0: Devanala vaathai thodandhu namai sutthigarithu, namai sirappana makkalay maathukkirathu, agave nam serakkadavo.
2: After hearing that, you cannot stay out.
0: Idallam kettaparagi ninga veliyae nirkave mudiyadu.
2: After hearing that, how can you fear?
0: Idai kettaparagi eppidi ungalukku bayam undagum?
2: After hearing that, you will draw near and you will draw in and you will live in and dwell in the very presence of God.
0: Idai kettaparagi ninga kittai varuvirgal, ulle pravesippirgal, devudaiya prasannathile vaalvirgal.
2: Glory to God.
0: Devanukku magim undagum.
2: Amen.
0: Amen.
2: Now does it tell you does the words let us draw near mean anything to you?
0: Ippodu serakkadavom endra vaarthai ungalukku artham nirindha da irukkirada?
2: You know what let us draw near means?
0: Serakkadavona enna artham theriyuma?
2: I like the Tamil translation. It says what I want to say really.
0: Na enna solla varano adu Tamil moli perpu nalla solludhu paaru.
2: Says what the Bible is really saying it.
0: Vedam eppadi solludha sariya solludhu.
2: Serakkadavona kadasiya vandu arrive aiduvonnu. Inge vandu sendrunga. Are you there?
0: இருக்கீங்களா?
2: Not visiting.
0: சும்மா போய் பார்த்துட்டு வரது இல்ல.
2: Not coming once in a while.
0: எப்போதாவது வந்துட்டு போறது இல்ல.
2: Finally, don't be going here and there and loitering. Come and arrive in the very presence of God. Don't be hesitating, don't be wondering. Come and arrive.
0: இங்கே அங்கே போய் அலையாதீங்க, சுத்திட்டு இருக்காதீங்க, தயக்க வேண்டாம், சந்தேக வேண்டாம், பயம் வேண்டாம், வந்து சேருங்கள்.
2: This is your destination, your destiny. Arrival point. Come and arrive.
0: நீங்க வந்து சேர வேண்டிய இடம், கடைசியா வர வேண்டிய இடமே இதுதான்.
2: வந்து சேந்துருங்க. Are you there?
0: இருக்கீங்களா?
2: Look at the person next to you.
0: பக்கத்துல இருக்க பாத்து சொல்லுங்க.
2: சே வந்து சேந்துரு.
0: வந்து சேந்துருங்கன்னு.
2: Into the very presence of God.
0: தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலேயே.
2: Oh, praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
2: What a wonderful thing it is to meditate on these things.
0: இந்த காரியங்களை தியானிப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
2: You see, a lot of believers, the problem is that they never think about these things.
0: பாரு நிறைய விசுவாசியோட பிரச்சனையே இதெல்லாம் நினைப்பதே கிடையாது.
2: You know, because they never think about these things, there is no boldness and there is no confidence.
0: இதெல்லாம் நினைக்காதனால தான் ஒரு தைரியம் கிடையாது, ஒரு நம்பிக்கை கிடையாது.
2: Because these truths are not there, they have struggles.
0: இந்த சத்தியங்கள்லாம் இல்லாதபடியால தான் அவ்வளவு போராடுகிறார்கள்.
2: Now let me share with you one more thing.
0: இப்போ இன்னொரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து
2: just in the next few minutes and then we'll close.
0: அடுத்த சில நிமிடங்களே இதை சொல்லி பிறகு முடிப்போம்.
2: The 11th matter.
0: 11வது காரியம்.
2: The 11th thing that the Bible says that the blood of Jesus has done for us.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது வேதம் கூறுகிற 11வது காரியம்.
2: I'm going to just take maybe 7 or 8 minutes because that's all I have.
0: இன்னும் ஒரு 7 8 நிமிடங்களே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன்.
2: We don't have much time.
0: நேரம் நமக்கு அதிகம்.
2: But I will share it with you.
0: ஆனால் அது உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டும்.
2: Victory over the devil through the blood.
0: இரத்தத்தின் மூலமாக பிசாசின் மீது நாம் வெற்றி பெறுகிறோம்.
2: That is why I read Revelation 12:11. That is the key text.
0: ஆகவே தான் வெளிப்படுத்தல் 12:11 வாசிதா அதான் முக்கியமான வசனம்.
2: But now let us read John chapter 12.
0: ஆனால் இப்போது யோவான் 12 அதிகாரத்தை நாம் வாசிப்போம்.
2: John chapter 12.
0: யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம்.
2: And verse 31-33.
0: 31 to 33 வரை.
2: It says, now is the judgment of this world. Now shall the prince of this world be cast out. And if I be lifted up from the earth, I will draw all men unto me. This he said signifying what death he should die.
0: இப்போதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
2: Now the cross, Jesus is talking about the cross here.
0: பாருங்க இங்க இயேசுவானவர் சிலுவை குறித்து பேசுகிறார்.
2: You know, he says if I be lifted up from the earth.
0: அவர் சொல்ற நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது.
2: He is talking about being lifted up on the cross.
0: சிலுவையிலே உயர்த்தப்படுவதை குறித்து இங்க பேசுகிறார்.
2: Verse 33 clearly says that this is talking about the kind of death he will die.
0: 33 சரியா தெளிவா சொல்கிறது தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
2: What will happen when he dies on the cross?
0: அவர் சிலுவையிலே மரிக்கும் போது என்ன நடக்கும்?
2: One of the things that will happen, he says, is that the prince of this world be cast out.
0: நடக்க போகிற காரியங்களில் ஒன்று இந்த உலகத்தின் அதிபதி புறமாக தள்ளப்படுவான் என்று அவரே சொல்கிறார்.
2: You and I know that the devil is the prince of this world.
0: உங்களுக்கு எனக்கு தெரியும் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு தான்.
2: When Jesus dies on the cross, the prince of the world will be cast out.
0: இயேசு சிலுவையிலே மரிக்கும்போது உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்படுவான்.
2: How is it that the cross deals with the devil in that way?
0: பிசாசு இந்த அளவுக்கு புறமே தள்ளுகிற விதத்தில் சிலுவை எப்படி என்ன காரியத்தை செய்கிறது?
2: In what way is the cross the means of casting out this prince of this world?
0: சிலுவை எந்த விதத்திலே இந்த உலகத்தின் அதிபதியை புறமாக தள்ளக்கூடியதா இருக்கிறது?
2: See, we have to understand how the devil has power over people.
0: அவர் மக்கள் மீது பிசாசுக்கு எப்படி அதிகார வல்லமை இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
2: The devil has power and authority over people because of their sin.
0: மக்களுடைய பாவங்கள் நிமித்தமாய் தான் அவள் மீது பிசாசுக்கு அதிகாரம் வல்லமை
2: இருக்கு. If a man is not a sinner, the devil has no power over him.
0: ஒரு மனுஷன் பாவியா இல்லாவிட்டால் அவன் மீது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை.
2: The Bible says all have sinned.
0: வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம்
2: செய்துட்டாங்க. All are under the power of the devil.
0: ஆகவே எல்லாரும் பிசாசின் வல்லமையின் கீழ் இருக்கிறார்கள்.
2: So the devil is the prince of this world because he has power over every person in the whole world.
0: ஆகவே உலகத்தில் இருக்க எல்லார் மீதும் பிசாசுக்கு வல்லமை இருக்கிறபடினாலே அவன்தான் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறான்.
2: He has power over people through sin.
0: பாவத்தின் மூலமாய் மக்கள் மீது அவன் அதிகாரம் வல்லமை இருக்கிறது.
2: As long as their sin is not taken care of in the way that it should be taken care of, they will always be under the power of Satan.
0: மக்களுடைய பாவம் எப்படி அகற்றப்பட வேண்டுமோ அப்படி அகற்றப்படாத வரையிலே எல்லாரும் பாவத்தின் வல்லமை பிசாசுடைய வல்லமையின் கீழாக தான் இருப்பார்கள்.
2: On the cross of Calvary,
0: கல்வாரி சிலுவையிலே,
2: when Jesus died there and shed his blood,
0: இயேசுவானவர் அங்கே மரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தின போது,
2: when he was lifted up there on the cross,
0: கல்வாரி சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்ட போது,
2: when his blood was shed,
0: அவருடைய இரத்தம் சிந்தப்பட்ட போது,
2: it was shed for the remission of our sin,
0: நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அது சிந்தப்பட்டது.
2: And that blood covers us.
0: அந்த இரத்தம் நம்மை மூடுகிறது.
2: God sees us as the ones that are covered by the blood of Jesus.
0: தேவன் நம்மை காணும்போது இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்டவளாய் நம்மை காண்கிறார்.
2: The devil is the great accuser of the brethren.
0: பாருங்க சகோதர பேரில் குற்றம் சாட்டுகிறவன் இந்த பிசாசு தான்.
2: The devil has power because he accuses us night and day.
0: இரவும் பகலும் பிசாசு நம்ம மீது குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான்.
2: That is his job.
0: அதான் அவனுடைய வேலை.
2: But all of a sudden,
0: ஆனால் திடீரென்று,
2: when a person comes and believes that Jesus died for him,
0: ஒரு மனிதன் வந்து இயேசு எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கும்போது,
2: and that the blood was shed for him,
0: இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்கும் போது,
2: and puts his faith in Christ,
0: இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கும்
2: போது, and is saved,
0: அவர் ரட்சிக்கப்படுகிறார்.
2: Then what happens?
0: பிறகு என்ன நடக்கிறது?
2: The devil finds no accusation.
0: இப்ப குற்றம் சாட்ட பிசாசுக்கு ஒண்ணும் இல்லங்க.
2: That is why the apostle Paul says in Romans 8:34.
0: ஆகவே தான் ரோமர் 8:34 ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்,
2: Who is he that condemneth?
0: நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
2: He says it is Christ that died, yea rather is risen again.
0: கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர்.
2: Who is now at the right hand of God interceding for us?
0: அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர்.
2: Which accuser is he talking about?
0: எந்த குற்றம் சாட்டுகிறவனை பற்றி அவர் பேசுகிறார்?
2: Which condemning person and he is talking about?
0: எந்து ஆக்கினைக்குட்படுத்துகிற மனிதனை பற்றி பேசுகிறார்?
2: There is only one person that does that.
0: ஒரே ஒரு ஆள் தான் அப்படி செய்கிறார்.
2: He is talking about the devil that accuses and condemns us all the time.
0: நாம் எப்போதும் ஆக்கினைக்குட்படுத்தி குற்றம் சாட்டுகிற பிசாசை அவர் குறிப்பிடுகிறார்.
2: He says, Who is he that condemneth?
0: அவர் சொல்கிறார், நம்மை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்?
2: It is Christ who died.
0: கிறிஸ்துவே மரித்தவர்.
2: His blood was shed.
0: அவருடைய இரத்தம் தான் சிந்தப்பட்டது.
2: He took care of my sin.
0: அவருடைய பாவங்களை எல்லாம் சரி செய்தார்.
2: Therefore the devil has no right to condemn me.
0: ஆகவே என்னை குற்றப்படுத்த பிசாசுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது.
2: See the devil all of a sudden is landed without any power.
0: பாருங்க பிசாசு திடீர்னு பார்த்தா அவனுக்கு என்ன விதமான அதிகாரம் வல்லமை இல்லாம போய்
2: விட்டது. This is the way through the cross and what happened there the prince of this world is cast out.
0: இப்படிதான் கல்வாரி சிலுவையின் மூலமாய் அங்கே நடந்த காரியம் மூலமாய் உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்பட்டான்.
2: Amen. He has been cast out from the thrones of many people's hearts and lives.
0: அநேக மக்களுடைய இருதயங்களிலே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்தானே அதிலிருந்து அவன் புறமே தள்ளப்பட்டான்.
2: He has been the lord and master over them dominating them. He has been cast out.
0: அவர் மீது ஆண்டவன் எஜமானமா இருந்தவளே ஆண்டவன் தான் இப்போது தள்ளப்பட்டு விட்டான்.
2: The prince of this world has been cast out.
0: உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு விட்டான்.
2: When the blood was shed,
0: இரத்தம் சிந்தப்பட்ட போது,
2: sins have been forgiven.
0: பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
2: The devil's weapons were confiscated.
0: பிசாசுடைய ஆயுதங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது.
2: The greatest weapon was the weapon of accusation.
0: மிகப்பெரிய ஆயுதமே அவனுடைய குற்றச்சாட்டுதல் தான்.
2: It has been taken away from him.
0: அது அவனிடம் இருந்து பறிக்கப்பட்டு விட்டது.
2: He has no weapon to wield now.
0: இப்போது அவன் மிரட்ட ஆயுதம் இல்லை.
2: He is a devil without a teeth. The Bible says in Psalm 2.
0: சங்கீதம் 2ல சொல்ல அவன் பல்லு இல்லாத பிசாசு.
2: In the boxing match he lost his teeth.
0: பாக்ஸிங் மேட்ச்ல அவர் இருக்க பல்லெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு.
2: Are you there?
0: இருக்கீங்களா?
2: The poor fellow can't chew on you.
0: பாவம் இப்போ உங்களை மெல்ல கூட முடியாது அவனால.
2: He just opens his mouth and roars.
0: வாயை திறந்து சும்மா கர்ச்சிட்டு தான்
2: இருக்கு. But if you look into the mouth as he is roaring there is no teeth.
0: அவன் கர்ச்சிக்கும் போது கொஞ்சம் வாயுக்குள்ள பாருங்க பல்லே இருக்காதங்க.
2: Jesus has knocked out all his teeth.
0: இயேசு இருக்கிற பல்லெல்லாம் பிடிக்கிட்டாரு.
2: There's no power.
0: அவங்க கிட்ட வல்லமே இல்ல.
2: When you put your faith in Jesus.
0: நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது.
2: When you believe that his blood washes you.
0: அவருடைய ரத்தம் உங்களை கழுவுகிறதுன்னு விசுவாசிக்கும்
2: போது. Devil has no grip on you.
0: பிசாசு உங்கள் மீது பிடி இல்லை.
2: He cannot put his claws on you and hold you.
0: அவன் தன்னுடைய கரங்களை வைத்து உங்களை பற்றிக்கொள்ள முடியாது.
2: No, nothing can hold you.
0: முடியாது எதுவும் உங்களை பற்றிக்கொள்ள முடியாது.
2: prince of this world has been cast out.
0: இந்த உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு
2: from the throne of your heart.
0: உங்களுடைய இருதய சிம்மாசனத்திலிருந்து
2: for everyone that believes in Jesus the prince of the world has been cast out.
0: இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து இந்த உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்பட்டு
2: now in the throne of your life and my life Jesus is Lord and master.
0: இப்போது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை சிம்மாசனத்திலே இயேசுவே ஆண்டவரும் இரட்சகருமாய் வெற்றிருக்கிறார்.
2: we have victory over this accuser.
0: இந்த குற்றம் சாட்டுவர் மீது நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம்.
2: we say like the apostle paul.
0: அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் சொல்கிறோம்.
2: who is he that condemned?
0: அக்கினிக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்?
2: we don't say oh he is condemning me.
0: ஓ அவன் என்ன அக்கினிக்குட்படுத்திட்டே இருக்கான் நாம் சொல்கிறோம்.
2: we don't let him come and chase us.
0: அவன் வந்து நம்ம துரத்த நாம் என்ன கொடுக்கிறது?
2: we are looking for him.
0: நாம தான் அவனுக்காக பார்த்துட்டு இருக்கோம்.
2: அவன் எங்க நம்ம தேடிட்டு எங்க அவன்? where is he?
0: Who
2: is he that
0: condemned?
2: That is our attitude.
0: We
2: are challenging
0: him. Can
2: you condemn me?
0: நீ என்ன குற்றப்படுத்த முடியுமா?
2: Can you challenge what the blood of Jesus has done?
0: இயேசுவின் இரத்தம் செய்திருக்கிறதை சவால் விட முடியுமா?
2: Can you say that I'm not washed enough?
0: நான் போதுமான அளவு கழுவப்படவில்லை என்று சொல்ல முடியுமா?
2: Can you say that I'm not clean?
0: நான் சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியுமா?
2: Can you say that?
0: நீ அப்படி சொல்ல முடியுமா?
2: The devil stands there without any accusation.
0: பிசாசு அப்படி சொல்லும்போது குற்றம் சாட்ட ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான்.
2: Rejoice.
0: களி கூறுங்கள்.
2: Rejoice in who you are.
0: நீங்கள் யார் என்பதிலே களி கூறுங்கள்.
2: Let's stand up together.
0: நாம் எல்லாரும் எழுந்து
2: and lift up our hands and rejoice.
0: கரங்களை உயர்த்தி நாம் களி கூறுவோம்.
2: Amen.
0: Amen.
2: Praise God and rejoice.
0: சத்தரை துதித்து மகிழுங்கள்.
2: Hallelujah.
0: Hallelujah.
2: For what the blood of Jesus has done for you.
0: இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறதோ அது நிமித்தமாய்
2: rejoice.
0: மகிழுங்கள்.
2: Amen.
0: Amen.
2: You are righteous.
0: நீங்கள் நீதிமான்கள்.
2: In the sight of God.
0: தேவனுடைய பார்வையில்.
2: Hallelujah.
0: Hallelujah.
2: Oh praise you Jesus.
0: Oh நன்றி கர்த்தாவே.
2: Praise you Jesus.
0: நன்றி இயேசுவே.
2: Praise you Father.
0: நன்றி தகப்பனே.
2: Thank you Lord.
0: நன்றி கர்த்தாவே.
2: Hallelujah.
0: Hallelujah.
2: Praise you Jesus.
0: ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே.
2: Praise you Father. Lift up your hands and say
0: கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
2: I have been given the right to dwell in God's presence.
0: தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணும் உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
2: Everybody, I have been given that right to dwell in the presence of God.
0: எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணும் உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
2: I have right to enter.
0: உள்ளே பிரவேசிக்கும் உரிமை எனக்கு இருக்கிறது.
2: The way is open.
0: வழியும் திறக்கப்பட்டிருக்கிறது.
2: High priest is there.
0: மகா ஆசாரியர் அங்க இருக்கிறார்.
2: I have a true heart.
0: உண்மையுள்ள இருதயம் எனக்கு இருக்கு.
2: Full confidence and assurance.
0: விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இருக்கு.
2: The cleansing of the heart.
0: இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது.
2: And the cleansing of the body with the washing of the water.
0: சரீரமும் ஜலத்தால் சுத்தம் பண்ணப்பட்டிருக்கு.
2: And the high priest is there to welcome me.
0: என்னை வரவேற்க மகா ஆசாரியர் அங்க இருக்கிறார்.
2: Oh that is my dwelling place.
0: ஓ அதுதான் நான் வாசம் பண்ணும் இடம்.
2: I live in him.
0: நான் அவருக்குள் வாழ்கிறேன்.
2: Praise God.
0: கர்த்தருக்கு
2: ஸ்தோத்திரம். Clap your hands and praise the Lord.
0: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
2: Praise him.
0: அவரை துதியுங்கள்.
2: Oh praise you Jesus.
0: ஸ்தோத்திரம் நன்றி.
2: Praise you Lord.

வீவில் குமாரனுக்கு ராஜாதி ராஜனுக்கு கர்த்தாதி கர்த்தனுக்கு.

0: சபை எதற்காக என்கிறதுல நம்ம தொடங்கணும். எப்படி பழைய உடன்படிக்கையில் சபையை குறித்து நிறைய ஓமானங்களாக படங்களாக நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் இல்லாதது என்ன? சரீரம், சபையாகிய சரீரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் தான் சபை என்பதை குறித்து பார்த்தோம். அந்த சபைக்கு யார் தலை, அந்த சரீரத்திற்கு யார் தலை? கிறிஸ்து தான் தலை என்பதை குறித்து பார்த்தோம். கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம்? அந்த தலைவர் இங்கே பூமியில் வழி நடத்துவதற்கு எப்படி வேறு நான்கு விதமான பதங்கள் எப்படி இருக்கிறது? ஒரு தலைவர், ஒரு கண்காணிப்பாளர், இல்லை ஒரு போதகர், மற்றும் மூப்பர்கள் என்று சொல்லக்கூடிய நான்கு விதமான பதங்கள் எப்படி ஒரு சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு இருக்கிறது, அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்பதையும், அதன் மூலமாய் அவர்கள் எப்படி மேய்ப்பர்கள், அவர்களுடைய அடையாளம் என்ன? ஒரே அடையாளம், தேவனுடைய மனுஷன். அவங்க என்ன? தேவனுடைய மனுஷர்கள் என்கிற ஒரு அடையாளம் தான் ஒரு ஊழியக்காரருக்கு என்பதை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் அந்த தேவனுடைய மனுஷனுடைய பிரதான கட்டளை, இல்லை பிரதான அழைப்பு என்ன? ஒரு தேவ மனுஷன் ஒரு ஊழியக்காரர் நம்ம சொல்லிடுறோம். அவருக்கு வந்து நீங்கள் பாஸ்டர்னு வச்சாலும் சரி, எவாஞ்சலிஸ்ட்னு வச்சாலும் சரி, இல்லை பிஷப்னு வச்சாலும் சரி, இல்லை மூப்பர்னு வச்சாலும் சரி, நீங்கள் எல்டர்னு வச்சாலும், எது வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு ஒரு அடையாளம் என்ன? தேவ மனுஷன் இருக்கணும். இந்த தேவ மனுஷன் என்ன காரியம், முதலாவது என்ன காரியம் செய்யணும்னா, அவரோட வேலை என்னென்னா, முதலாவது வேலை என்னென்னா, அவர் ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும், அவருடைய வார்த்தையை போதிக்கணும். ஏன்னா இன்றைக்கு வந்து சபையினுடைய தலைவர் என்பவர் இப்போ மெயின்டெனன்ஸுக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி வைக்க, பிள்ளைக்கு பேர் வைக்க, ஆட்டுக்கு இப்போ குட்டி போட்டாலும் சரி, மாடு குட்டி போட்டாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, போய் ஜெபம் பண்ண, இப்படி அவர் வந்து பிறகு செத்தவங்களை புதைக்க, இப்படி அவர் வந்து என்ன வேலை பார்க்குறாரு? மக்களுக்கு ஊழியம் பார்க்குறாரு, மக்களுக்காக செய்கிறாரு. ஆனால் என்ன பண்ண தவறிடுறாரு? ஆண்டவருடைய வார்த்தையில் அதை போதிக்கிறதுல நிறைய தவறிடுறாங்க. ஆனால் ஒரு தேவ மனுஷன் என்ன பண்ணணும்னா, அவரோட முதலாவது பிரதானமான அழைப்பு என்னவென்றால், அவர் தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வசனங்களை போதிக்கக்கூடியவராக இருக்கணும். அப்படி ஒருத்தர் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறவராக இருந்தால், அவர் தேவனுடைய வார்த்தையில் தேறினவராக இருந்தால் தான் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவராக முடியும். சரியா? இன்னைக்கு நிறைய வசனங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது 2 தீமோத்தேயு 2:15. 2 தீமோத்தேயு 2:15 இதிலிருந்து தொடங்குவோம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன். எப்படி ஒரு ஊழியக்காரனுடைய அடையாளம் என்னன்னா, தேவனுடைய சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்தறிந்து போதிக்கிறவன். ஏன்னா இன்றைக்கு நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க, கள்ள போதகர்களாக போயிட்டாங்க. ஏன்னா வார்த்தையை நிதானமாக அறிஞ்சு கொண்டு பகுத்தறிந்து போதிக்கிற ஆளுங்க கிடையாது. இன்னைக்கு யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு வசனத்தில் பாதி எடுத்து நீங்கள் சொல்லலாம். எப்படி? எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு வசனத்தை எடுத்து அதில் பாதியை சொல்லி உங்களுக்கு என்ன சொல்ல விருப்பமோ அதை சொல்லிடலாம். ஆனால் வார்த்தையை பகுத்தறிந்து தேவனுடைய ஆலோசனையை சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும். அது யாரை பற்றி பேசணும்? தேவனுடைய வார்த்தை, சத்திய வசனம், இந்த வேத வசனத்தில். ஏன்னா யோவான் 17:16 வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருடைய வார்த்தை தான் சத்தியம். எது? ஆண்டவருடைய வார்த்தையை தான் போதிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்குமே போல, கட்டுக்கதைகளையும் கற்பனைகளையும் இல்லை என்னுடைய அனுபவங்களை குறித்து சொல்லுவதற்கு அல்ல. நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்? சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்தறிந்து போதிக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு ஊழியக்காரன். நீ எந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சபை நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஊழியம் செய்கிறாளாக இருந்தாலும், நீங்கள் வேத சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்தறிந்து போதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதான் அப்போஸ் நான் பவுல் தன்னுடைய எபேசு சபையில் பார்த்து கொண்டு இருக்கிற தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய திமோத்தேயுக்கு சொல்கிறார். மகனே நீ என்ன பண்ணணும், சத்திய வசனத்தில் நீ தேறினவனா, நீ அதை நிதானமாக அறிந்து கொண்டு போதிக்கக்கூடியது. இது உடனே நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, இது புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. வேதவசனம் முழுவதுமே பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை காட்டி கொடுத்துட்டு எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்கிறதுக்கு முன்பாக, நீ எப்படி நிதானமாக பகுத்தறிந்து போதிக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்பாக ஒரு நான்கு விதமான படங்களை சொல்லி ஒரு நாலு பேரை காட்டுறாரு, காட்டி கொடுத்து அதை சொல்கிறாரு. அது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டிலேருந்து எப்படி முதல்ல இருந்து ஆதியிலிருந்தே தேவனுடைய இருதயத்தில் நீங்கள் அவருடைய வசனத்தை போதிக்கிறவங்களாக தான் ஒரு ஊழியக்காரன் இருக்கணுங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. யோசுவா முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என்ன பார்க்குறோம், யோசுவா கையில் வந்து கொடுத்த உடனே இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். சொல்லுங்க பார்ப்போம், வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி,
1: இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக.
0: ஒரு நாள்ல ஒண்ணு இரவுல இருப்பீங்க இல்ல பகல்ல இருப்பீங்க, என்ன முதல்ல நீங்க வார்த்தையை செய்யறவங்களா இருக்கணும்னா முதல்ல உங்க நீங்க தியானம் பண்றவங்களா இருக்கணும். இது வாயை விட்டு போகக்கூடாது. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, மோசேக்கப்புறம் யோசுவா கூப்பிட்டு மவனை நீ தான் வழி நடத்த போற, நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மோசே சொல்றாரு, நான் என் கூட ஆண்டவர் இருந்தது போல இருப்பாருன்னு சொல்லி ஆண்டவரும் சொல்றாரு, நான் மோசே கூட இருந்தது போல உன் கூட இருந்து வழி நடத்துவேன், ஆனா நீ ஒரு காரியம் செய்யணும், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு போகக்கூடாது. நீ என்ன பண்ணணும், இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணாதான் அதன்படி நீ நடக்கக்கூடியவங்களா செய்யக்கூடியவனா மாறுவ, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவ. நான் வாய்க்க பண்ணல, நீ வாய்க்க பண்ணுவ. ஏன்னா அந்த வல்லமை வசனத்தில் இருக்கு, அந்த வசனத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன். அப்ப அந்த வசனத்தை நீங்க வந்து தியானம் பண்ணி அதை போதிக்க கூடிய மக்களா வர வேண்டும். ஆனா போதிக்காம இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா, தலைவர் சரியில்லைன்னா என்ன நடக்குங்கிறதும் பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. ஓசியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரத்துல ஆறாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன, என் ஜனங்கள் என்ன ஆண்டவருடைய அறிவு இல்லாதனால சங்காரமாகிறார்கள்ங்கிற வசனம் மட்டும் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் நீங்க பாருங்களேன், அதை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன காரணத்துல ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க அப்படிங்கறத சொல்லுவார். முதலாவது வசனத்துல இருந்து வாசிங்க, புத்திரரே கேளுங்கள், கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்துல உண்மை இல்ல, இரக்கம் இல்ல, தேவனை பற்றிய அறிவு இல்ல. என்ன இறக்க இல்ல, ஒண்ணு இல்ல, என்ன காரணம்னா முதல்ல தேவனை பற்றி அறிவு இல்ல. காரணம் என்ன, வாசிங்க,
1: பொய்யானையிட்டு,
0: பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி, மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். கொலைக்கு மேல கொலை விழுகுது, தேசமே புலம்புது, மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும், கடலில் மச்சங்களும் மாறி கொள்ளப்படும், காண்பிக்கவும் கடிந்து கொள்ளக்கூடாது, ஜனங்களும் வழக்காடுறவங்க போல இருக்கிறாங்க, பகல்ல இடறி போவ, என்ன தீர்க்கதரிசியும் இடறி போறான், ஆசாரியனும் போயிட்டான், தீர்க்கதரிசியும் இடறி
1: போயிட்டான்.
0: சங்காரம் பண்ணுவேன், எதனால அறிவு, அறிவு இல்லாம, ஏன்னா போதிக்கிறவங்க ஆள் இருந்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க எப்படி கை கொள்ளணும்னு சொல்லி போதிக்காத போது ஜனங்கள் என்ன திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி தேசமே அழுகக்கூடியதுக்கு, அதனால என்ன தேசம் புலம்புது, இந்த மிருக ஜீவன்கள் அழிஞ்சு போகுது, கடல்ல இருக்க மச்சம் அழிஞ்சு போகுது, எல்லாத்துலேயும் ஒரு பெரிய அழிவு வரக்கூடிய ஒரு காலத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன, நீங்க வந்து போய் எரேமியா தீர்க்கதரிசி எடுத்து வாசிச்சு பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் வந்து பொய் பேசுறான், என் பேரை சொல்லி பொய் சொல்றான், சமாதானம் இல்ல, சமாதானம் சமாதானம் சொல்றான், அவங்கள நான் அனுப்பவே இல்லை, என் வார்த்தையே கிடையாது, பொய் சொல்றான். என்ன ஒரு தலைவன் ஒரு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருடைய வார்த்தையில் நிலை நிற்காத போது தீர்க்கதரிசி இடறி போவாங்க, ராஜா இடறி போவார், மக்கள் ஜனங்கள் இடறி போவாங்க. அப்போ தேவனுக்கு எதிராய் விரோதம் பண்ணுகிற மக்களாய் தேவனுடைய மக்களே மாறிடுறாங்க. அதனால தான் என்ன சொன்னாரு, ஒரு தலைவன் என்பவன் மக்களை வழி நடத்துற ஆளை தெரிந்தெடுக்கும் போது என்ன சொன்னாரு, நீ தேவனுடைய வார்த்தைய பிரசங்கிக்கிறவனா, தேவனுடைய கற்பனைகளை சொல்லக்கூடிய ஒரு ஆளா. உபாகம புஸ்தகம் 5வது அதிகாரத்துல மோசே கிட்ட குறிச்சு சொல்லும் போது என்ன சொல்றாரு, அதை வந்து ஒரு கற்பனையாகவே சொல்றாரு பாருங்க.
1: அவர்களும்
0: எல்லா நாளும் நீங்க நல்லா இருக்கணும்னா
1: எனக்கு பயந்து
0: என் கற்பனையை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்படுகிற இருதயம் வேணும். அப்ப கற்பனையை சொல்லி கொடுக்கிறதுக்கு தான் போதகர்களையும் தலைவர்களையும் கண்காணிகளையும் மூப்பர்களையும் எல்லாரையும் சபைக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஆதியிலிருந்தே அதுதான். நீங்க எஸ்ராவை குறித்து பார்க்குறோம், உங்க நோட்ஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ்ரா புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எஸ்ரா எழுதியிருப்பார். எஸ்ராவை குறித்து சொல்லும்போது எஸ்ரா எப்படி முதலாவது ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்பாக ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக எப்படி அவர் என்ன செஞ்சார். எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க.
2: கர்த்தருடைய
0: வேதத்தை ஆராயவும்,
2: அதன்படி செய்யவும்.
0: முதல்ல வேதத்தை ஆராய்ஞ்சு அதை உள்ளுக்குள்ள வச்சு தியானம் பண்ணாதான் அதன்படி செய்ய முடியும்.
2: இஸ்ரவேலிலே கட்டளைகளும்
0: உபதேசிக்கவும். தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். மோசேட்ட சொன்னார் இல்லையா, நான் இருதயத்தை கொடுப்பேன்னு சொல்லி. அப்படி அவன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். அவனை பத்தி அகேஸ்வர ராஜா சொல்லக்கூடிய சாட்சி தான் அடுத்த வசனம், 11வது வசனம் வாசிங்களேன். அதுலேயே
2: கர்த்தருடைய கற்பனையில் வார்த்தைகளிலும்
0: நல்ல கவனிங்களேன். எஸ்ரா பத்தி ராஜா சாட்சி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை கற்பனைகள்ல வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகன். ஒரு ஊழியக்காரனுக்கு பேர் பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் படித்து கற்று தேறின போதிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் தேவ மனுஷன். தேவ மனுஷங்கிற பேர் வர்றது சும்மா வர்றதில்ல, ஏன்னா தேவன் சார்பாக தேவனுடைய ஆலோசனைகளை சொல்றவன் தான் தேவனுடைய மனுஷன். பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. நீங்க நெகமையா புஸ்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ரா அடுத்த புஸ்தகம் நெகமையா. நெகமையா புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 8 வசனங்களில் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து ஆராதனை நடக்குது, காலையிலிருந்து சர்வீஸ் நடக்குது. என்ன பண்ணுறாங்க, காலையிலிருந்து வேத வசனத்தை எடுத்து நின்று முதன் முதலாக புல்பிட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அங்கே தான் வருது. ஒரு மேடை போட்டு அதான் புல்பிட், அந்த மேடையில் நின்று வேத வசனத்தை எடுத்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வாசிக்கிறார். அதில் 8வது அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிங்க.
1: அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து,
0: எப்படி வாசிச்சாங்க, தீர்க்கமாக வாசித்து
1: அர்த்தம் சொல்லி
0: நல்லா கேட்கிறபடி விளங்குறபடி உங்க இருதயத்துக்குள்ள போறபடி உங்க காது மந்தப்படாதபடி தீர்க்கமா வாசித்து அதுக்கு அது என்னன்னு அர்த்தம் சொல்லி. வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறது எப்படி, அந்த வசனம் உங்க காதுகளில் உங்களுக்கு நல்லா கேட்குற மாதிரி அது என்னத்துக்காக யாருக்கு எப்போ எழுதப்பட்டதுன்னு சொல்லி அதை சொல்லி அது உங்க காதில் நல்லா கேட்கறது. ஏன்னா நமக்கு மந்தமான காது. சபைக்கு வந்து உட்காரும் போது தான் காரை பூட்டணுமா பூட்டலையா, வீட்டில் அடுப்பு அமத்தணுமா அமத்தலையா, இல்லை போகும்போது வாங்கிட்டு போகிறதா வாங்காமல் போகிறதா, இப்படி எல்லா எண்ணமும் எப்போ வரும், இங்கே வந்து உக்காந்ததுன்னு தான் வரும். அப்போது உங்கள் காதுக்குள்ளே போகணுன்னா உங்களுக்கு தீர்க்கமாக சொல்லி கொடுக்கணும். ஏய் இங்கே இங்கே கவனத்தை விடாத, இங்கே பாரு கேளு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தீர்க்கமாக சொல்லி அதுக்கு அர்த்தம் என்ன. உங்களுக்கு புரியக்கூடிய உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுத்தா தான் நீங்க என்ன தேவனுடைய கற்பனைகளை கற்றுக்கொள்வீங்க. தேவனுடைய கற்பனையை கற்றுக்கொள்ளலைன்னா தேவனுடைய கற்பனையில் நடக்க முடியாது. முதல்ல ஆண்டவருடைய கற்பனைகளில் நீங்க நடக்கணும்னா ஆண்டவரோட கற்பனை என்னன்னு தெரியணும். அந்த கற்பனைகளை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ஒரு ஊழியக்காரன், அவருக்கு பேர் தான் தேவ மனுஷன். இப்படித்தான் ஆண்டவர் ஆதியிலிருந்து கொண்டு வந்தார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி பிரதான கட்டளைன்னு சொல்லி அப்போஸ்தலருக்கு சொன்னார். என்ன சொன்னார்? வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 28:18-20. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து
1: நான் உங்களுக்கு
0: கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி
1: உபதேசம் பண்ணுங்கள்.
0: என்ன பண்ண சொன்னாரு? யார எதை பத்தி உபதேசம் பண்ண சொன்னாரு? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்க போய் உபதேசம் பண்ணு. சொந்தமா பண்ணாத, சொந்தமா புருடா விடாத, கடை விடாத, சரியா? நான் என்ன சொன்னனோ தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போனாரு. நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் நீ போய் சொல்லு. ஏன்னா ரொம்ப வேதனை, துக்கமான காரியம். நேற்றைக்கு தான் நம்ம வீட்டில் அந்த ஸ்கை டிவி போட்டாங்க. ஒரு 16 சேனலில் 17 காஸ்பல் சேனல் இருக்கு, சுவிசேஷ சேனல். சும்மா இருக்க மாட்டாமல் அதை நோண்டி பார்த்தேன். இது பார்த்தாலே என்ன, கிறிஸ்டியன் டெலிவிஷன் பார்த்தாலே நமக்கு கோபம் தான் வருது. எல்லாம் காசு கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு தான் கேட்குறாங்க. நானும் சரி ஒரு கொஞ்ச நேரம் பார்ப்போமேன்னு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து 16 சேனலையும் உருட்டி பார்த்தேன். அதில் எப்போவுமே கீழே பெர்மனண்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது, இதுக்கு காசு அனுப்பு, எங்களுக்கு இவ்வளோ டொனேஷன் வேணும், இவ்வளோ காசு இருக்குது, இது வரைக்கும் கலெக்ஷன் ஆனது இவ்வளவு, இன்னும் இத்தனை நாள் தான் இருக்குது. அதாவது ரொம்ப வேதனையான விஷயம். இதுலெல்லாம் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காரு தேட வேண்டியிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க? நான் காசு கொடுத்தா எனக்கு காசு வரும், இதெல்லாம் டபுளிங் பிஸ்னஸாக பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து. என்ன ஒரு கொடுமையான காரியம் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்ற? நான் உனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நீ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க அதை கை கொள்ளும்படி நீங்க செய்யுங்க. இதுதான் கட்டளை. ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அவர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து அவர்கள் அதை கை கொள்ளும்படி அவர்களை வழி நடத்துறதுதான் ஒரு ஊழியக்காரனோட வேலை. அப்போ ஒரு ஊழியக்காரன் சொல்லி சொல்லும்போது என்ன, சத்திய வசனத்தை போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியவான்னு லூக்கா 11:28 ஆண்டவர் சொல்றார். எப்படி? நீ வார்த்தையை கேட்டு நீ கை கொள்ளணும். அப்ப வார்த்தையை போதித்தாதான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அப்ப நீங்க அதை கை கொள்ளும் போதுதான் நீங்க பாக்கியவானாவீங்க. ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லும் போது யோவான் 14:15 என்ன சொல்றாரு? If you love me, you will keep my commandments. என் மேல் அன்பா இருக்கிறங்கிறது எப்படி காட்டுவேன்? நீ என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவ. இப்போ உங்களுக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும்னா முதல்ல உங்களுக்கு கற்பனை தெரியணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது தெரியணும். அதை போதிக்கிற வேலை தான் போதகரோட வேலை. எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் ஆண்டவருடைய கற்பனைகளை போதிக்கிறவங்க. அப்போ ஒரு தேவ மனுஷன், தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு ஊழியக்காரர் எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அவர் தேவனுடைய மனுஷன். அப்போ அவர் என்ன பேசணும்? தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கணும். அப்போ முதலாவது ஒரு பிரதான கட்டளை, ஒரு பிரதான காரியம் என்னென்னா தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடியங்களா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் உங்களை மாற்றும், தேவனுடைய வார்த்தை தான் அவருக்கு பிரியமான மக்களா உங்களை மாற்றும், தேவனுடைய வார்த்தை தான் உங்களை கிறிஸ்துவ போல மாற்றும், தேவனுடைய வார்த்தையில உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அந்த வார்த்தையில தான் இருக்கு. இது சங்கீதம் 19 சங்கீதத்துல, நம்ம இந்த 19 சங்கீதத்தை குறித்து பின்னொரு நாள்ல நம்ம படிப்போம். ஆனா இன்றைக்கு அதுல உள்ள ஒரு 2 வசனம் மட்டும் வாசிங்க, 9:10 மட்டும் வாசிங்க.
1: சுத்தமும்
0: சுத்தமும்
1: என்றைக்கும் நிலைக்கிறதுமாய்
0: இருக்கிறது,
1: கர்த்தருடைய நியாயங்கள்
0: நியாயங்கள் உண்மையும்
1: அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது.
0: அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது.
1: அவைகள் பொன்னிலும்
0: எது ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, பொன்னிலும்
1: மிகுந்த
0: பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தெளி தேனிலும் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி இனிக்கணும். தம்பி பயில் படிச்சியா? படிச்ச. எத்தனை படிச்ச? 4 வசனம் படிச்சேன். என்ன படிச்ச? மேத்யூ எந்த சாப்டரு? அது என்னமோ ஒன்று மறந்து போச்சு. யோசிச்சு பாருங்க, பைபிள் வாசிக்கிறது எப்படி, வேத வசனம் எப்படி இருக்கணுமா? பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாக இருக்கணும். தேனும் தேன் கூட்டிலிருந்து எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு விருப்பமான ஒரு காரியம். நான் அதனால தான் அதை சொல்வேன். இந்த லவ் பண்ணும்போது லெட்டர் எழுதும்போது நீங்கள் வந்து அப்படி உட்காந்து ஒரு லெட்ரு வந்துச்சு இது வந்துச்சுன்னா எப்படி உட்காந்து பார்க்குறீங்க? இப்போ வாட்ஸ்அப்பை எந்த கடை கடந்து பார்க்குறீங்க? அந்த மாதிரி தான். எப்பா வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சா அப்படி ஒரு ஆர்வம் இருக்கணும். சங்கீத 40:8 வாசிங்க. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். காரணம் என்ன? உம்முடைய நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள்ள இருக்குது. நியாய பிரமாணம், இந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ள வரணும். இருதயத்துக்குள்ள வராத போது நான் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியாது. அப்போ இந்த வார்த்தையை இருதயத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு தான், ஏன்னா இந்த வார்த்தையில தான் எல்லாமே இருக்கு. அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டு அதை போதிக்கிறதுக்கு, அந்த மக்களுக்கு அவர்கள் தேவனை பின்பற்றி தேவனுக்கென்று வாழ்வதற்கு தேவையான வார்த்தைகளை போதிக்கிறது தான் ஒரு தேவ ஊழியனோட காரியம். இதைத்தான் பேதருக்கு பேதர் எழுதும்போது 1 பேதர் 2 அதிகாரத்தில் 3 வசனங்களில் சொல்லும்போது எப்படி சொல்றாரு பாருங்க. அதை இப்படி இருக்க, கபடத்தையும் வஞ்சகம் பொறாம புறங்குறதலை ஒழித்துவிட்டு எப்படி நீங்க வளரணும்னா, இதெல்லாம் ஒழிச்சிட்டு நீங்க வளரணும்னா புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல டிசையர் ஃபார் த மில்க். பேபிஸ் நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும், பிள்ளைக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளைக்கு அழத்தான் தெரியும். பசிச்சாலும் அழுதும் போனாலும் அழுகும், எதுனாலும் அழுகும். ஏன் எனக்கு வேணும் வேணும்னு அப்படியே பசி தாகமாக அப்படியே தேங்கிறது போல நம்ம எல்லாரும் என்னவா அப்படின்னா வளரணும்னா அவருடைய வார்த்தையில் தாகமாக இருக்கணும். அப்போ மக்களை வந்து அப்படிப்பட்ட ஒரு தாகத்துக்குள்ளே கொண்டு வந்து, ஐயா ஆண்டவருடைய வார்த்தையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்துக்கும் இதில் சொல்யூஷன் இருக்குது, உங்களுடைய எல்லா விதத்துக்கும் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு அப்படி ஒரு இதை பசி தாகத்தை உண்டு பண்ணி உங்களை வார்த்தையில் போதிச்சு தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கும்போது தான் நீங்கள் அந்த வார்த்தையின்படி கை கொண்டு வாழும்போது நீங்கள் சரியானவங்களாக வருவீங்க. அதற்குத்தான் ஊழியக்காரர்கள் ஆண்டவர் கொடுத்தார். அதைத்தான் ஆண்டவர் செஞ்சார். ஆண்டவர் எப்பவுமே தன்னுடைய வார்த்தையை போதித்து கொண்டே தான் இருந்தார். ஆண்டவருடைய கற்பனைகளை போதித்து கொண்டு தான் இருந்தார். எபேசியர் 5 18-21 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நீங்கள் வந்து துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் நீங்கள் என்ன ஆவியில் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லி அதில் உள்ள காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா எப்போதும் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சங்கீதங்கள்னாலும் ஞான பாட்டுகள்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். அதே மாதிரி ஒரு இது வந்து கொலோசியர் 3:16-17 ரெண்டுக்கும் ஒரே ஒத்த பகுதி இருக்கும். சரியா, இங்கே வந்து ஆவியில் நிறைந்தவர்களாய் நீங்கள் இந்த காரியங்களை செய்யும் சொல்லுவார். ஆனால் இங்கே கொலோசியரில் சொல்லும்போது 3:16-17 சொல்லும்போது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக சகல ஞானத்தோடு இருப்பதாக. இங்கே நீ ஆவியில் நிறைய சொல்கிறாரு, இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பூர்ணமாக இருக்கணும். ஆவியிலையும் நிறைந்திருக்கணும், வசனத்திலையும் நிறைந்திருக்கணும். ரெண்டும் நிறைஞ்சிருக்கும் போது தான் நீங்க சங்கீதங்கள்னாலும் ஞான பாட்டுகள்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி நீங்க எல்லாம் ஒரே அளவுக்கு கிறிஸ்துவ போல வளர முடியும். அப்போ நான் அந்த வார்த்தை ஆவியில நிரம்பி தேவனுடைய வார்த்தையில வந்து வர்றதுக்கு எனக்கு என்ன வரணும், அப்படிப்பட்ட வார்த்தைகளை போதிக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு வேணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஊழியக்காரர்களை கொடுத்தாரு, வேற எந்த ஒரு காரியத்தையும் கொடுக்கல. தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசக்கூடிய ஒரு காரியம். ஆனா வேத வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய வார்த்தைகள் தான் தீர்க்க தரிசனம். ஏன்னா நீங்க ரெண்டு பேதரு முதலாவது அதிகாரத்தில் 16 26 21 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். எப்படி நாங்கள் வந்து ஆண்டவரை பார்த்தோம், அவர் மறுரூப மலையில் இருக்கும்போது அங்கே ஒரு சத்தம் வந்துச்சு. என்ன சத்தம் வந்துச்சு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். ஆனாலும் இதெல்லாம் காட்டிலும் ஒரு அதிக நிச்சயமான ஒரு வார்த்தை உண்டு. அது 20-21 வசனம் வாசிங்களேன். எந்த தீர்க்க தரிசனமோ சுயதோற்றமான பொருளுடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டது. தீர்க்க தரிசனமானது, அதாவது வேத வசனமானது, ஒரு காலம் மனுஷனுடைய சித்தத்தினால உண்டாகல, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஏன்னா வசனம் எழுதினவங்களும் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு தேவ ஆவியினால அனுப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை பேசினாங்க. நான் போன முறை சொல்லி கொடுக்கும்போது தேவ மனுஷர்கள் அவங்க பேசினப்புறம் என்ன, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை போதிக்கக்கூடியதான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 தீமோத்தேயு 3:16 என்ன, தேவனுடைய வேத வசனம் எல்லாம் எது பரிசுத்த ஆவியினால அருளப்பட்டது. எதுக்காக? மனுஷன் நல்ல தேறினவனாய் வருவதற்கு, விசுவாசத்துல தேறினவனாய் வர்றதுக்கு. அப்ப இந்த வசனங்கள் தான் நமக்கு என்ன பண்ணணும், நம்மளை எடுத்துக்கட்டும், அந்த வசனத்தை தான் சொல்லணும். அதனாலதான் எபேசியர் 6:17 சொல்லும்போது நம்ம கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஆயுதம் என்ன, வசனம் தான் நமக்கு கொடுத்த ஆயுதம். இந்த வசனத்தை தான் நீ போதிக்கிறவனா ஒரு ஊழியக்காரன் இருக்கணுங்கிறதான் ஆண்டவர் அங்க சொல்றார். இப்போ ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணுங்க, திமோத்தேக்கு 2:15 சொல்லிட்டாரு. ஆனா முதல்ல வந்து என்ன, அதுக்கு அதை சொல்றதுக்கு முன்பாக 4 விதமான ஆட்களை போல இருக்க வேண்டும் சொல்லி உபமானமா சொல்றார், ஒரு படம் சொல்றார். முதலாவது நல்ல ஒரு வாத்தியாரா இருக்கணும், நல்ல ஒரு டீச்சர், நல்ல போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். போதிக்கணும்னா போதிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிஞ்சாதான் போதிக்க முடியும். ஒரு கணக்கு வாத்தியார் கணக்கு 2+2=4 கூட்ட தெரிஞ்சாதான் அவர் வந்து 4 அவர் வந்து இந்த அர்த்தத்துக்கு சொல்லி கொடுக்க முடியும். அதுபோல உங்களுக்கு வேத வசனம் சரியா தெரிஞ்சாதான் நீங்க போதிக்க முடியும். அப்ப போதிக்கிற வாத்தியார் எப்படி இருக்கணும், அதுல 2 தீமோத்தேயு 2:2 வசனம் பாருங்க.
1: அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை,
0: நீ என்னிடத்தில் கேட்டவைகளை
1: மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க.
0: ஒண்ணு முதல்ல என்ன, நீ என்கிட்ட கேட்ட தேவனுடைய வசனத்தை போதிக்கத்தக்க மற்ற மனுஷர்களிடத்துல நீ உண்மையுள்ள மனுஷர்கள்ட்ட ஒப்புவி. என்ன, முதல்ல நீ தேவனுடைய வசனத்தை போதிக்கிறவனாக. ஒரு வாத்தியார் எப்படி லெசன் ப்ரிப்பேர் பண்ணுவார், ஒரு பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி அதை எப்படி நடத்துறது, அதை எப்படி நடத்தினா பிள்ளைகளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கறதுக்கு உட்காந்து பிரயச்சித்தம் எடுத்து எப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு முயற்சி எடுத்து என்னென்ன வழியிலெல்லாம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும், என்னென்ன வகையிலெல்லாம் எப்படி கூட்ட முடியும், எப்படி கழித்தல் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும், பெருக்கல் எப்படி சொல்லி கொடுக்க முடியும், எப்படி லகுவான முறையில் கண்டுபிடிக்க முடியும் சொல்லி எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வாத்தியார் எப்படி உட்காந்து எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரோ அதுபோல நீ ஒரு நல்ல வாத்தியாராக இருக்கணும். நீ என்கிட்ட ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்த, இப்போ நீ வாத்தியாராக மாறணும். அது மாத்திரமில்லை, நீ அதே போல உண்மையுள்ள மற்ற மாணவர்களை தெரிந்தெடுத்து அவங்களுக்கு போதி, ஏன்னா அவங்க உண்மையில்லவங்களா அவங்க மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடியதா. இப்போ எதுக்கு நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் போதிக்கிறேன், நோட்ஸ் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம், ஏன்னா நீங்கள் இனி வர்ற நாட்களில் நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறவங்களா வரணும், அப்படித்தான் போகணும், அதுதான் முறை. வருஷம் பூரா வந்து வந்து உட்காந்து உட்காந்து கேட்டுங்க சீட்டை சூடு பண்ணுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் கேட்டு நீங்கள் கற்றுட்டு நீங்கள் அடுத்த ஆளுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுதான் முறை, அதை தான் செய்ய சொல்கிறாரு ஆண்டவர். ஏன்னா அப்போஸ்தலனாய் பவுல் வந்து எபேசு சபையிலிருந்து 3 வருஷம் இருந்துட்டு ஊழியம் பார்த்துட்டு திரும்ப வந்து எருசலேம் போகும்போது அங்கே எபேசு சபையில் உள்ள மூப்பர்களை கூப்பிட்டு வச்சு அங்கே சொல்லும்போது அப்போஸ்தலன் நடவடிக்கை 20:28 அவர் சொல்றதை பாருங்க. ஆகையால் உங்களை குறித்தும்
1: தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக
0: வைத்த அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதிச்ச அவருடைய சபையை நடத்துவதற்கு உங்களை பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளாக வைத்தாரு. அதனால நீ என்ன பண்ணணும், இருக்கிற மக்களை குறிச்சு மெய்ப்பண்ணு சொல்லும் போது என்ன மந்தங்கிறதா சொல்லப்படுது, என்ன ஆட்டை குறிச்சு நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக சொல்லி கொடுக்கணும். என்ன ஒரு சிலருக்கு சில காரியங்கள் புரியாது, அவங்களுக்கு 2 தடவை சொல்லி கொடுக்கணும். ஒரு சிலருக்கு ஒரு நேரத்தில் சொன்னாலே புரிஞ்சிடும். அப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்து அவங்கள தேறினவங்களாக மாற்றுறது தான் ஒரு வாத்தியாரோட வேலை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாத்தியாராக நீ வந்து அப்படிப்பட்ட ஒரு போதகனாக நீ இருந்து இருக்கணும். காரணம் என்னென்னா உன்னைய கண்காணியாக வச்சது யார், பரிசுத்தாவியை கொண்டு கண்காணியாக வச்சிருக்கிறாரு. அதனால் நீ யாருக்கு கணக்கு கொடுக்கணும், அவருக்கு கணக்கு கொடுக்கணும். அப்போ நான் போதிக்கிற ஒரு ஆள் நான் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு வாத்தியாராக இருக்கும்போது எப்படி ஹெட் மாஸ்டருக்கு கணக்கு கொடுக்குறவனாக இருக்கிறனோ இல்லை பிரின்சிபலுக்கு கணக்கு கொடுக்குறவனாக இருக்கிறனோ அதே போல் நம்ம எல்லோரும் யாருக்கு கணக்கு கொடுக்குறவங்களா வரணும், ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்குறவங்களா வரணும். எபிரேயர் 13:17 முன்பகுதி பாருங்க. உங்களை நடத்துகிறவர்கள் என்ன, அவர்கள் உங்க ஆத்மாக்கு உத்தரவாதம் கொடுங்க. ஏன்னா உங்களை நம்பி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்தை விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி உட்காந்து ரொம்ப ஏன்னா ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். நான் சொன்னேன் சபைக்கும் ஒரு பிஸ்னஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியலன்னார். நான் சொன்னேன் பிஸ்னஸில் வந்து இப்போ ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் நல்லா சிரிக்கிறாள் ஒரு ஆளை எடுத்து வச்சு நீங்கள் போடணும், சேல்ஸுக்கு நல்லா பேசுகிறவனை போடணும், கணக்கு நல்லா கணக்கு பார்க்குறவன போடணும், நீங்கள் வேலை பார்க்க சொல்லலாம், இல்லைன்னா அவனை வேலையை விட்டு போக சொல்லிடலாம், வேலைக்கு சரியான ஆளை நீங்கள் எடுத்துடலாம். சபை அப்படி கிடையாது, சபையில் இருக்கிற ஆளை வச்சு தான் சரி பண்ணணும், ஆண்டவர் கொடுத்த ஆளை வச்சு தான் வேலை பார்க்கணும். நான் நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஆளை வேலைக்கு எடுக்க முடியாது. அப்ப நான் வந்து உங்களுக்கு என்ன திறமை இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து உங்களை எதுக்காக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்னு கண்டுபிடிச்சு உங்களை உபயோகப்படுத்துறது தான், அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ சரியில்லைன்னு சொல்லி உங்களை அனுப்புறதுக்கு நான் அதுக்கு எதுக்கு நானு, ஹலோ யோசிங்க ஒரு நிமிஷம், நீங்க சரியில்லைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் தானே. ஆண்டவர் தெரிந்தெடுத்த 11 பேரை யாராவது சீசராக தெரிஞ்செடுத்திருப்பீங்களா நீங்க, உங்களை வந்து இங்கே பூமிக்கு அனுப்பிச்சிருந்தா? ஒருத்தங்க கூட சரி கிடையாது, ஒரு ஆளை எடுத்துருக்க மாட்டோம். பீட்டர் அவன் கேள்வி கேட்காம பதில் சொல்கிறாரு, அவனுக்கு 2 பேரும் தீயை கூப்பிடுவோம், பாரத்திலிருந்து தீயை கூப்பிடுவோன்ற ஆள், எத்தனை சொன்னாலும் ஒன்றும் கேட்காம யார் பெரிய ஆளுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கவனுங்க. ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறவன் எல்லாம் யார் பெரிய ஆளுன்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டு கிடக்கானுங்க. இவனுங்களை வச்சு நான் என்ன செய்ய முடியும், வேணாம் ஆண்டவரேன்னு சொல்ல தான் சொல்லணும் நமக்கு. யாரா நல்ல ஆளாக 4 ஆள் கொடுங்க போதும் அப்படின்னு தான் சொல்லதுன்னு தோணும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லையே. அப்போ அதனால் நமக்கு யாரை கொடுத்துருக்கிறாரோ அவங்கள கொண்டு அவங்களுக்குல எப்படி தேவனுடைய கிருபை இருக்குது, அவர்களுக்கு என்ன தாளந்து இருக்குன்னு அவங்களுக்கு போதிச்சு தேவ வசனத்தை சொல்லி கொடுத்து அவங்கள நல்ல தேறினவர்களாக மாற்றுறது தான் ஒரு ஊழியக்காரனோட வேலை. அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு வந்து முதல்ல என்ன சொல்கிறார், நீ வந்து ஒரு நல்ல ஆசிரியனாக இருக்கணும்னு. கொலோசியர் 1:27-29 வரை உள்ள வசனங்கள் பாருங்கள்.
1: பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்று
0: அவருடைய ரகசியம் என்னங்கிறத பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்தணும்னு அவருடைய சித்தமானார்.
1: கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே
0: அந்த ரகசியம்.
1: எந்த மனுஷனையும்
0: யார உங்களையும் சேர்த்து, ஹலோ, இதுல உங்க பேர் அடக்கம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் என்ன எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். நாங்க உபதேசம் பண்றதே யார பத்தி? கிறிஸ்துவ பத்தி தான். என்ன, எல்லா மனுஷனையும் தேறினவனாக எல்லா ஞானத்தோடும் எல்லா இதோட சொல்லி, அதுக்காக நான் என்ன, அதுக்காகத்தான் என்னையே அழைச்சிக்கிட்டாரு. ஏன்னா ஆண்டவரோட சித்தம் அதை சொல்றதுக்கு தான் என்னைய கூப்பிட்டுருக்கிறாரு. நான் அதை சொல்லணும், அதுக்காக 23 வாசிச்சிருங்க.
1: எனக்குள்ளே
0: அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்ப என்ன, ஒரு போதகரா இருக்கும்போது பிரயாசப்பட்டு ஒருத்தனை தேறினவனா மாற்றக்கூடியதாக என்னன்னா, ஒரு கிளாஸ் வச்சீங்கன்னா ஒரு வகுப்புல ஒருத்தன் வந்து நல்லா படிக்கிறவன் இருப்பான், ஒருத்தன் புஸ்தகமே தொடாதவனு இருப்பான். எப்படியாவது அவனுக்கும் சொல்லி கொடுத்து இவனுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு பிறகு உட்காந்து எக்ஸ்ட்ரா ஷீட்டை கொடுத்து நீ உட்காந்து இதை பூரா ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்லி இப்படி இப்படி படிடான்னு சொல்லி அவனுக்கும் சொல்லி கொடுத்து இவனையும் பாஸ் பண்ண வச்சு அவனையும் இது பண்ண வச்சு எல்லாரையும் ஒரே நேரத்தில் முடிக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கிறது தான் ஒரு நல்ல போதகருடைய ஒரு அடையாளம். ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறார், என்ன, போர் சேவகனாக இரு. போர் சேவகன், அதை 2 Timothy 2:3-4 வசனம் பாருங்க. அது இப்ப தீங்கனவுன்னு சொல்லும் போதே நான் அமுதாக்கு சத்தம் வர மாட்டேங்குது, ஒருவேளை தப்பா வாசிச்சிடமான்னு ஒரு பயம் வருது. போர் சேவகனாய் தீங்கனுபவி, ஏன்னா நமக்கெல்லாம் இது பாடினவுல வெக்கப்பட மாட்டோம் வெக்கப்பட மாட்டோம்னு சொல்லி பாட்டு பாடிட்டு தீங்கனுவினா, ஐயோ அது அப்படிங்க தீங்கனுவிங்கிறது, எது நல்ல போர் சேவகனாய் தீங்கனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும்
1: தன்னை
0: சேவகனாக எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி வேற அலுவலில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மிலிட்ரியில் சைன் பண்ணி நீங்க வந்து ஒரு போர் சேவகனா சைன் பண்ணியாச்சுன்னா வீட்டில் கரண்ட் பில் கட்டியாச்சா, பிள்ளைய ஸ்கூல்ல விட்டாச்சா, உட்காந்து அங்கே போட முடியாது. அங்க போய் முன்னாடி ஃபயரிங் லைன்ல உட்கார்ந்து இருக்கும்போது வால்வா சாவான் உட்கார்ந்து இருக்கும்போது வேற அலுவல் வராது. ஏன்னா நான் கையெழுத்து போட்டேன், நான் சாகவும் தயார், என் தேசத்திற்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு தான் அவன் தனக்கென்று தண்டுல சேவகம் பண்றவன் எழுதி கொடுத்துட்டு போறான். என்ன, நான் எதற்கும் தயார், நான் என்னுடைய தேசத்திற்காக என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி போகக்கூடிய ஒரு போர் சேவகன். அப்போ ஒரு வார்த்தையை போதிக்கிறவர் எப்படி இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு என்ன வந்தாலும் சரி என்ன நிந்தை வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி கவலைப்படாதுன்னு சொல்லி போதிக்கக்கூடிய ஒரு ஆளுங்களா. ஏன்னா இன்றைக்கு நம்ம சேனலில் நிறைய மெசேஜ் பார்த்துட்டு நம்மளை திட்டி எழுதுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த எழுதுகிற கமெண்ட்ஸை பார்த்து மாடரேட் பண்ணுற ஒரு தங்கச்சி அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க ஒரு நாள் பார்த்துட்டு, அண்ணே எனக்கு தூக்கமே வரலனே தூக்கமே வரலனே என்னென்ன இப்படியெல்லாம் திட்டி எழுதுறாங்கன்னு, நான் சொன்னே கவலைப்படாத தங்கச்சி இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு. என்னென்னா ஒரு நிறையா நீங்கள் எத்தனை பேர் நிறைய சந்தோஷப்படுறாங்கன்னு நினைக்க கிடையாது. ஏன்னா இன்றைக்கு ஒரு நல்ல போதனை பண்ணுறவங்களை பார்த்து அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. பாவத்தை பாவம் சொன்னால் அது அது அவங்களால ஒத்துக்கொள்ள முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்ல போர் சேவகனாக இருந்து போராடி தீங்க நோய்க்கு நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். நீங்கள் பிறகு வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள், ஒன்று குறைந்தர் 10வது அதிகாரம், எபேசியர் 6வது அதிகாரத்தில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நல்ல ஒரு போர் சேவகனாக இருந்து எப்படி காரியங்களை நம்ம வந்து கருத்தாக செய்யணும், எப்படி இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நம்ம போதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்படி இருக்கிறதுனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து இராணுவத்துக்கு கையெழுத்து போட்டதுனால இராணுவத்துக்கு போகிறது போல் நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன், அதனால நான் யாரை பிரியப்படுத்துவேன், அவரை தான் பிரியப்படுத்துவேன், ஆண்டவரை தான் பிரியப்படுத்துவேன். நம்ம கலாத்தியர் புஸ்தகம் படிச்சு கொடுங்க, கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன சொல்றாரு, நான் யாரை பிரியப்படுத்துவேன், மனுஷனை பிரியப்படுத்தல, நான் தேவனைத்தான் பிரியப்படுத்துறேன், நான் மனுஷனை நாடல, நான் தேவனைத்தான் நாடுறேன், ஏன்னா நான் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க,
1: ஒப்புவிக்கத்தக்கதாய்
0: நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதி தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். நாங்க பேசுறது வந்து மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக இல்ல, எப்படி நான் பிரசங்கம் பண்றது, நான் போதிக்கிறது, நான் சுவிசேஷம் அறிவிக்கிறது மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு இல்ல, நான் தேவனை பிரியப்படுத்துவதற்கு, தேவன் என்ன சொல்றாருன்னு சொல்றதுக்கு தான். நீங்க பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசாயா 6வது அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், 9வது வசனம் வரைக்கும், அதுக்கப்புறம் வாசிக்க மாட்டோம், 10வது வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க, தெளிவா சொல்றாரு, நீ போய் பிரசங்கம் பண்ணு, அவன் கேட்க மாட்டான், சரி ஆண்டவரே எது வரைக்கும், கடைசி வரைக்கும் கேட்க மாட்டான், ஆனா நீ பிரசங்கம் பண்ணு. அப்போ என்னன்னா, நீ அப்போ நமக்கு என்ன தோணும், அதை கேட்க மாட்டான்ல, பிறகு போய் சொல்லணும், நமக்கு உடனே ஷார்ட்கட் வந்துடும்ல, அவனே கேட்க மாட்டேங்கிறாரு, பிறகு அவன்கிட்ட போய் சொல்லணும். இப்போ நிறைய பேர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லாமல் இருக்க காரணம் இதுதான், நம்ம உடனே யோசிச்சிருது, அவன் தான் கேட்க மாட்டான், அவன்கிட்ட சொல்லி ஒன்றும் கேட்க மாட்டான், அது என்னத்தை கேட்குது, ஒன்று திருந்தாது பாஸ்டர், அப்படி சொல்லலையே ஆண்டவர், அப்படி வைக்கலையே, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ என்ன ஒரு நல்ல ஒரு போர் சேவகனாக இருன்னு சொல்லி, 3வது என்ன சொல்கிறாரு, ஒரு நல்ல ஒரு ஓட்டப்பந்தயம் இல்லை மல்யுத்த வீரனாக இருக்குன்னு சொல்லக்கூடியதா, தமிழில் மல்யுத்தம்னு மொழிபெயர்த்திருக்காங்க, ஆங்கிலத்தில் வந்து ஓட்டப்பந்தயங்கிறதா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நீங்கள் அதில் 5வது வசனம் பாருங்கள், 2 தீமோத்தேயு 2:5,
1: மேலும் ஒருவன்
0: மல்யுத்தம் பண்ணினாலும் அப்போ என்ன, ஒரு சட்டம் இருக்கு, ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்கு, இதை இப்படித்தான் விளையாடணும், இப்படித்தான் விளையாடணும்னு. அப்போ அதன் பிரகாரம் நம்ம விளையாடலைன்னா நம்ம ஜெயிக்க மாட்டோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதுக்கு உனக்கு கொடுத்துருக்கு, அப்போ நீ எதை போதிக்கணும், சட்டத்தின் பிரகாரம் நீ தேவனுடைய வார்த்தையை தான் போதிக்கணும், புரியுதா? நீங்கள் எதை வேணாலும் பேசலாம், ஆனால் என்ன, நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. தெளிவாக எழுதியிருக்கு 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில், கடைசியில் நீங்கள் போய் நிற்கும்போது அக்கினி எல்லாத்தையும் பரிசோதிக்கும், நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும், நீங்கள் செய்த ஒவ்வொரு ஊழியத்தையும் அக்கினி பரிசோதிக்கும். அப்போ அதில் என்ன விளையேறத கல் மட்டும்தான் நிற்கும், மீதி எல்லாம் என்ன ஆயிரும், அக்கினியில் பச்சித்து போயிடும். நான் அது ஒரு முன்னாடி கூட சொல்லியிருக்கிறேன், உங்ககிட்ட ஒரு 10,000 பவுண்டு கொடுத்தா, 10,000 பவுண்டுக்கு நீங்கள் வந்து ஒரு வைக்கல் வாங்கினீங்கன்னா ஒரு 10 ட்ரக்கு 10 கண்டெய்னர் வாங்கலாம், நீங்கள் உடனே நினச்சிடலாம், ஐயோ அப்பா எவ்வளோ பெருசாக வாங்கியிருக்கிறாருன்னு. அடுத்து இன்னொருத்தர் போய் என்ன வாங்கலாம், மரம் வாங்கிட்டு வந்தாருன்னா ஒரு ட்ரக் லோடு தான் வாங்க முடியும், இன்னொருத்தர் வந்து வேற ஏதாவது வாங்கிட்டு வந்தார்னா கொஞ்சம் கனமான பெட்டியில் தூக்கிட்டு வர்ற மாதிரி, நீங்கள் போய் வெறும் ஒரு சின்ன ஒரு டைமண்ட் மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தெரியவும் செய்யாது, யாருக்கும் தெரியவும் செய்யாது. அதனால் நீங்கள் வந்து அதுக்காக வந்து நிறையா கூட்டம் இருக்குன்றக்காக ஆண்டவர் இருக்கார் நினச்சிடக்கூடாது, அது வைக்கலாக இருக்கலாம், ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, ஏன்னா எப்படி இருக்கணும், நீங்கள் சட்டத்தின் பிரகாரம் ஓடணும், ஏன்னா நீங்கள் போதிக்கணும், அது தீர்க்கப்படும். அதனால தான் பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து சொல்லிகிட்டே வர்றார், எப்படி வந்து நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 27வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, மற்ற பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு, ஏன்னா அடுத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், என் பிரசங்கத்தை பற்றி அவங்க உள்ள போயிடும், நான் ஆகாத படிக்கு நான் என்ன பண்றேன், சரீரத்தை ஒடுக்குறேன், ஒடுக்கி நான் கீழ்ப்படி வைக்கிறேன், காரணம் என்னன்னா நான் வந்து போதிக்கிறேன், இது போல பிரயோஜனம் உள்ளவனா இருக்கணும். அப்ப என்னன்னா ஒரு மல்யுத்தம் பண்றவனோ ஒரு ஓட்டப்பந்தய காரணோ எந்த ஒரு ஆளு என்ன பண்ணுவான், தன்னை எப்பவும் ஃபிட்டாக வச்சுக்கிறது பார்ப்பான், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவான். இதுக்கு மட்டும் போகிறதில்ல, நீங்கள் எப்படி நீ எல்லாமே பாருங்கள். ஒரு ஆசிரியர் வந்து தினசரி பாடம் படித்து அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு போர் சேவகன் என்ன, போர் வர்ற அன்றைக்கா போய் பார்ப்பான், நாள் பூரா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பான், வருஷம் பூரா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை கூட நான் போருக்கு போவான், இல்லை போருக்கே போகாமல் இருக்க மாட்டான், ஆனால் வாழ்க்கை பூரா அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான். அதே மாதிரி ஒரு ஓட்டப்பந்தய வீரனோ ஒரு மல்யுத்த வீரனோ நேராக போய் ஓடிட முடியாது. என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி உட்காந்து ஓடி அதை ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே கேமில் போய் அந்த விளையாட்டில் போகும்போது நீங்கள் ஜெயிக்க முடியும். நாலாவதாக என்ன சொல்கிறாரு, இன்னொரு ஆள் யார் கேட்டுக்கிறாரு, ஒரு விவசாயி. முதல்ல ஒரு போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், ரெண்டாவது ஒரு போர் சேவகன், மூணாவது ஒரு ஓட்டப்பந்தய வீரன், உள்ள ஒரு மல்யுத்த வீரன், நாலாவது என்ன சொல்றாரு, ஒரு விவசாயி. விவசாயி என்ன பண்ணணும், ஆறாவது வசனம் வச்சிருங்க, பிரயாசப்பட்டு
1: பயிரிடுகிறவன்
0: என்ன, பிரயாசப்பட்டு பயிரடைகிறவன். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது கொஞ்சம் பேருக்கு விவசாயத்தை பத்தி இன்னைக்கு ஞானம் இல்லை. என்னன்னா விவசாயத்துக்கு நீங்கள் போய் விதைச்சிட்டு வந்து என்ன பண்ணணும், உக்காந்து காத்திருக்கணும். இந்த பொறுமை இருக்கு பாருங்க, விவசாயம் பண்ணும்போது விதையை போட்டுட்டு வந்தால் மேகமூட்டமாக இருக்கும், மழை பெய்யுமா பெய்யாதா, மழை பெஞ்சிச்சுன்னா ஐயோ நிறையா பெய்யுதே அழிஞ்சு போயிருமோ அப்படின்னு இருக்கும், வெயில் அடித்தா ஐயோ வெயில் அடிக்குதே, வெயில் அடிக்கலைன்னா ஐயோ வெயில் அடிக்கலையே. என்னென்னா ஒரு பொறுமையோடு காத்துக்கிட்டே இருக்கணும், எந்த விதை வரும் வராதுன்னு தெரியாது. எப்படி போய் நாங்கள் காடு வச்சுருந்தோம், வயல் வச்சுருந்தோம், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வயலுக்கு நீங்கள் போட்டு தண்ணி ஊற்றி பராமரித்து எல்லாம் பார்த்து நீங்கள் விவசாயம் அறுவடை எடுக்க முடியும். காட்டுக்கு அப்படி கிடையாது, காட்டுக்கு தண்ணி விட முடியாது, காட்டில் போய் கடலை போட்டு விட்டு வந்துடுவோம். கடலை உட்காந்து இப்போ நட்டு விட்டுட்டு வந்துட்டோம்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து தான் போய் பார்த்தா தான் தெரியும் செடி வந்திருக்கா வரலையா. அப்புறம் ஒரு இன்னொரு ரெண்டு மாதம் கழித்து போய் அப்போ செடியை பிடுங்கி பார்க்கும்போது தான் உள்ளுக்குள்ளே கீழே கடலை இருக்கா இல்லை இது ஒன்றுமே இல்லையா வெறும் செடி இருக்கான்னு. அப்போ என்னென்னா ஒரு பொறுமையோட காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ என்னென்னா முதல்ல வந்து நீங்கள் நல்லா தேறின போதிக்கக்கூடிய ஒரு வாத்தியாராக இருக்கணும், ரெண்டாவது நல்ல உங்களை பயிற்றுவிக்க வார்த்தையில் தேர்னவங்களா உட்காந்து வார்த்தையை வாசித்து வாசித்து அதில் பயிற்சி பண்ணி அதில் தெரிந்து கொண்டவங்களாக இருக்கும்போது தான் நீங்கள் அதை போதிக்கக்கூடியவங்களாக மாற முடியும். ஒரு போர் சேவகனை போல் உட்காந்து வார்த்தைகளை படித்து அது ஒன்றோட ஒன்று எப்படி ஒத்த வசனமாக இருக்குது, எது இருக்குது, எங்கே யாருக்கு எழுதியிருக்கிறாரு, என்னத்து காரணத்துக்காக எழுதியிருக்காருன்னு சொல்லி உட்காந்து அதை தோண்டி வேத வசனத்தில் உங்களை நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு இது பண்ணக்கூடியதா. அடுத்து எப்படி ஒரு ஓட்டப்பந்தய வீரன் எப்படி வந்து தினசரி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுபோல் தினசரி பைபிள் வாசித்து உட்காந்து வேத வசனத்தில் ஆழமாக பயிற்றுவிக்கக்கூடியதா, கடைசியாக பொறுமையாக எல்லா வேத வசனத்தையும் கற்றுக்கொண்டு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய ஒரு போதகராகத்தான் ஆண்டவர் தலைவர்களை தெரிஞ்சு கொண்டார், வேறு எதுக்குமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து செய்கிற மீதியெல்லாம் வேறு காரியங்கள். ஆனால் ஒரு பிரதானமாக ஒருத்தர் வந்து தன்னை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர், அவர் தேவனுடைய வார்த்தையில் தேறினவராய் அதை நன்கு போதிக்கிற மனுஷன்தான் தேவனுடைய மனுஷன். இதை இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக பேதுருக்கு விளக்கி காட்டினார். பேதுரு மறுதளிச்சு விட்டு யோவான் 21வது அதிகாரத்தில் நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி போயிட்டார். போகும்போது கூட ஏழு பேரை கூப்பிட்டு போயிட்டார். அப்போ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஆள் பாருங்க, தான் போனது மட்டும் இல்லை கூட ஏழு பேரை கூப்பிட்டு படவில் ஏற்றிட்டு போயிட்டார். ராத்திரி பூரா படவில் மீன் பிடிக்க பார்த்து முடியலை, காலையில் தான் மீனை பிடிச்சிட்டு கரைக்கு வரும்போது ஆண்டவர் சொல்ல இந்த பக்கம் வலையை போடுனது தான் 183 மீன் வருது. உடனே பயங்கரமாக ஓடி வந்து ஆண்டவர்னு வர்றாரு. அங்கே ஏற்கனவே ஆண்டவர் கறி மீனை போட்டு வச்சு பாபைக்கு போட்டு வச்சுருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை வந்தோடனே இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்குறார். அதுல யோவான் 21வது அதிகாரத்தில் 18வது வசனம் 15வது வசனம் வாசிங்க.
1: அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு
0: இயேசு
1: சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே
0: சீமோனே,
1: இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா
0: என்றார்.
1: அதற்கு அவன்
0: ஆமாண்டவரே
1: உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான்.
0: என்றான்.
1: அவர்,
0: இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பாருங்க,
1: என்
0: ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. Feed my sheep. Feed. என்னுடைய மந்தைய நீ போஷி. தேவனுடைய வார்த்தையில நீ போஷி. நம்முடைய ஆகார என்ன? ஜீவனை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அந்த திருவசனமே எனக்கு ஆகாரம். தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரமாக இருக்கிறது. யோவான் 4:4 ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம எப்படின்னா தேவனுடைய வார்த்தையை போதிக்க, நீ என்ன சொல்ல, என்னுடைய மந்தையை நீ மேய்ப்பாயாக, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அடுத்த வசனம் அடுத்து தொடர்ந்து வாசிங்க. இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, சீமோனே என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மறுபடியும் சொல்றாரு, Feed my sheep. என் மந்தையே நீ பாரு. என் மந்தை நல்லா கவனிச்சு சொல்லுங்க, சபைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவருக்கு சொந்தம். இன்றைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஏன் ஆத்மா ஏன் ஆத்மான்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே மனசு கஷ்டமா இருக்கும். அதனால தான் சபையில் இருக்க மக்களுக்கும் சொல்லி கொடுக்குறது, யார் சர்ச்சுக்கு போறேன்னா ஆண்டவர் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லுங்கன்னு. ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் பாஸ் இந்த பாஸ் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லு, என்னமோ அந்த அவரை உங்களுக்கு சிலுவையில் வச்சு மறிச்சாரு. சர்ச்சு யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். அதனால தான் நம்ம சபைக்கு பேர் கிறிஸ்தவ ஐக்கியம். இது எந்த சபையும் இது பேர் வேற பேரெல்லாம் கிடையாது. இது கிறிஸ்தவர்கள் கூட கூடிய ஐக்கியம், கிறிஸ்தவர்கள் கூடி ஆராதிக்கக்கூடிய ஐக்கியம். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து வரும்போது கிறிஸ்தவர்களாய் கூடி ஆராதிக்கக்கூடியது. ஏன்னா இதை நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். மேய்ப்பாயாக. மூன்றாம் தரம் பாருங்க.
1: நோக்கி,
0: என்றார்.
1: என்
0: ஆடுகளை மேய்ப்பாயா. மூணாம் தரம் சொல்றார், Feed my sheep. என்னுடைய ஆட்டை நீ போஷி. அப்போ மந்தைக்கு போஷிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கக்கூடியது, அதுதான் ஒரு மேய்ப்பனோட ஒரு பிரதான அழைப்பு. அதுதான் The theology matters. ஆண்டவருடைய வார்த்தை மிக மிக முக்கியம். போதிக்கிறது ஆண்டவருடைய வார்த்தையை தான் போதிக்கணும். ஜனங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, வார்த்தை உங்களுக்குள்ள போக போகத்தான் நீங்க ஆண்டவருடைய கற்பனை கீழ்படிவீங்க, நீங்க மாறுவீங்க. இல்லைன்னா நீங்க கட்டுக்கதையை கேட்டு போனீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் வளராது. விசுவாசம் எப்ப வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ரோமர் 10:17. அப்ப நம்ம என்னன்னா தேவனுடைய வார்த்தையில தேறினவர்களா, தேவனுடைய வார்த்தையை உள்ளுக்குள்ள வைக்கும் போதுதான் நம்ம என்ன வருவோம், நம்ம தேவனுக்கு ஏற்றவங்களா வரணும். அந்ததுக்கு தேவனுடைய வார்த்தையை போதி. அப்போ ஒரு பிரதான மேய்ப்பன் என்று சொல்லக்கூடியதாய் பேதுருவை தெரிந்து கொண்டார். அந்த பேதுரு கொடுத்த என்ன, மூன்று முறை சொன்னது என்ன, நீ என் மந்தைய மேய், என் மந்தைக்கு நீ கொடு, என் மந்தைக்கு சாப்பாடு கொடு. இன்னைக்கு நிறைய ஆடு பூரா அப்படியே தொங்கும் தோளும் நொந்து நூடுலா இருக்கிறது காரணம் மேய்ப்பர்கள் வார்த்தையை கொடுக்காது தான். ஆட்டை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் சர்வீஸ் கொண்டு வாங்க, பிள்ளை 50 நிமிஷம் 1 மணி நேரம் ஆண்டவருடைய செய்தியை கேட்டு அதில் அப்படியே தேறி வரும்போது அந்த பிள்ளை எப்பயுமே வார்த்தையிலே வளரும். அதே பிள்ளை பரவாயில்ல பண்ணி போய் டிவி பாரு 10 நிமிஷம் போதும், 2 பாட்டு மட்டும் பாடிட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லி பிள்ளையை அனுப்பிச்சிங்கன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும், பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம், ஐயோ அப்பா இவர் 1 மணி நேரம் பேசினார், இந்த சர்ச்சு வேணாம் போ, ஏதாவது ஜோக் அடித்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் லைட்டை போட்டு இல்லை புகை போடுற இடத்துக்கு போவோம், நம்ம அதோட போயிடுவோம். எப்படி கிறிஸ்தவனாக வர முடியும்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு நிறைய இடங்களில் வந்து அமெரிக்க தேசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சில் அட்வர்டைஸ்மெண்ட்டே போடுறாங்க, கேரண்டீட் ஒன்லி 15 மினிட்ஸ் செர்மன். உத்தரவாதம் கொடுக்குறாங்க, 15 நிமிஷம் தானா? கேரண்டீட் ஒன்லி 60 மினிட்ஸ் சர்வீஸ். கேரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன கொடுமை பாருங்க. நீங்கள் எஸ்ரா புஸ்தகம் சொன்ன இல்லையா, நெகமியா புஸ்தகம் பார்த்தீங்களா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து எவ்வளோ நேரம் பேசினார், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பேசினார். பவுல் எவ்வளோ நேரம் பேசினார், ஒருத்தர் மாடியிலேருந்து கீழே விழுந்து சாகிற வரைக்கும் பேசினார், தூக்கம் இல்லாமல். யோசிச்சு பாருங்க. அதனால தான் பேதுரு தன் நிருபத்தில் மெய்ப்பர்களுக்கு ஒரு கடிதம் எழுதும்போது எழுதுகிறார். 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் முதல் 2 வசனம் பாருங்கள். அதில் ஒரு பதம் மட்டும் பார்ப்போம், இன்னொரு மீதி இது அதில் நிறைய செய்தி இருக்குது, பட் நம்ம அது ஒரு பதம் மட்டும் பார்ப்போம்.
1: உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும்,
0: ஏதாவது

0: உள்ள உங்கள் மந்தை இல்ல. நல்ல கவனிய, உங்களிடத்தில் உள்ள யாரோட மந்த? தேவனுடைய மந்த. தெளிவா எழுதி கொடுக்கிறாரு, நீங்க நல்லா கவனிங்க. உங்களிடத்துல உள்ள தேவனுடைய மந்தைய நீங்கள் மேய்த்து
1: கட்டாயமாய் அல்ல.
0: எப்படி? தேவனுடைய மந்தைய மேய்க்கணும், தேவனுடைய மந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், தேவனுடைய மந்தைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும். கட்டாயமா இல்ல, அது நிறைய இருக்கிறாரு. அது அது சொல்லும் போது கட்டாயமா இல்ல, மனப்பூர்வமா இல்ல, அவலட்சணமா இல்ல, ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு. அது நம்ம எப்படி செய்யணுங்கிறது, அது அதுல வர்றது, நம்ம அதை பிறகு பார்ப்போம். அப்ப என்னன்னா, ஆண்டவரால மீட்கப்பட்ட, ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய மந்தைக்கு ஆகாரம் கொடுக்கிற, அவருடைய வார்த்தையை போதிக்கிற வேலைக்குத்தான் ஊழியக்காரர்களை தெரிஞ்சு கொண்டாரே ஒழிய சபையை மெயின்டைன் பண்றதுக்கு இல்லை. அது பார்ட் ஆஃப் த திங் தான். ஒரு சேர்மன் ப்ரிப்பேர் பண்றது என்ன, அரை மணி நேரம் ஆகுமா, ஒரு மணி நேரம் ஆகுமான்னு நினைப்பீங்க? கிடையாது. சமயத்தில் மூணு நாள் ஆகலாம், நாலு நாள் ஆகலாம், ஒரு சில நேரத்தில் ஒரு வாரம் கூட ஆகலாம், ஒரு சில நேரத்தில் பத்து நிமிஷத்தில் கூட செய்தி வரும். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை முழுவதும் கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து உட்காந்து படிக்கும்போது, இங்கே கேட்கும்போது, அதை இது பண்ணும்போது, இதை பண்ணும்போது, ஒன்னொன்னுல நீங்கள் சேர்க்கும்போது, நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் தேர்னவங்களாக வரும்போது, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவங்களாக வந்துடுவீங்க. அப்ப என்னன்னா, ஒரு ஊழியக்காரர் என்பவர் என்னன்னா, வார்த்தையில தேர்னவங்களா வரணும். அப்ப வார்த்தை என்ன, வார்த்தை சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு, எங்க சொல்றாரு, என்ன பண்றாருன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா அதுக்கேற்ற இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்க எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்துல பதினைந்தாவது வசனம் பாருங்க.
1: உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மீட்பர்களை கொடுப்பேன்,
0: என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன்,
1: அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள்.
0: அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அப்ப என்னன்னா, ஒரு மேய்ப்பன் என்று சொல்லக்கூடியவங்க வந்து என்ன, தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்ப இந்த ஊழியக்காரங்களா நீங்க இருக்கிறீங்க, இல்ல ஊழியக்காரனா ஆக போறீங்கன்னா, உங்களை நீங்களே கேட்கறதுக்கு ஒரு 20 கேள்வி எழுதிருக்கீங்க. எப்படி, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறீங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரு 20 கேள்வி இருக்கு. என்ன, முதல்ல நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கண்ணும் கருத்துமா படிக்கிறீங்களா? ரெண்டாவது, உங்களுடைய செய்தி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருது, அது சரியான முறையில் நீங்கள் வந்து அதை சொல்லி கொடுக்குறீங்களா? மூன்றாவது, நீங்கள் உண்மையோட உத்தமமாக தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் காட்டுறீங்களா? இந்த நாலாவதா, இந்த செய்யக்கூடிய, நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிருக்கீங்களா? நீங்கள் மற்றவர்களை வார்த்தையில் தேர்னவங்களா உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி பண்ணுறீங்களா? அடுத்தபடியாக, ஆண்டவருடைய சத்தம் கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து இந்த போராட்டத்தில் போராடி ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாரா? அடுத்து, இதில் இந்த மாதிரி காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு இழப்பு வரும், அதுக்கு நீங்கள் தயாரா? அடுத்து, உங்களை நீங்கள் இந்த உலக காரியங்களை விட்டுவிட்டு நீங்கள் ஒரே சிங்கிள் மைண்டடாக, வேற ஒரு சிந்தை இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஒரு கவனம் இருக்குதா? ஏன்னா மீதி பேருக்கும் ஒரு தேவ மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்குது. தேவ மனுஷன் எதில் இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையில் இருக்கணும். உலக பிரகாரமான காரியத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நீங்கள் உலக பிரகார காரியத்தை பார்க்க போயிட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது. அடுத்து, உங்களுக்கு எது முக்கியமானதாக தெரியுது, ஆண்டவர் வந்து உங்களை பார்த்து நீ கரெக்டாக செய்கிறேன்னு சொல்கிறதா, இல்லை மக்கள் பார்த்து சொல்கிறதா? நிறைய ஊழியக்காரர்களை வந்து கெடுத்ததும் மக்கள் தான். கையை தட்டி விசில் அடித்து என்னெல்லாம் கொடுமை நடக்குது பிரசங்கம் பண்ணும்போது. மனுஷனுடைய அப்ரூவல், போன இந்த இன்றைக்கி கை தட்டுறீங்க, நான் அடுத்த வாரம் கை தட்டலேன்னா அவர் கஷ்டப்படுவார், அதனால் உங்களை கை தட்டுறதுக்காக ஏதாவது சொல்ல வேண்டியது. கடைசியில் என்ன ஆயிடுது, கை தட்டுக்காக பிரசங்கம் பண்ணுற மாதிரி மாறி போயிடுது.

0: நிஜமா நீங்க சுயமா ஒரு ஒழுக்கமா வேத வசனத்தை வாசிப்பதுலையும் வேத வசனத்தை போதிப்பதுலையும் நீங்க சுயமா ஒழுக்கமா இருக்கிறீங்களா? நீங்க வேற எதுக்காவது உங்களுடைய உங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்ச அடுத்தவங்களை வந்து அங்கீகரிக்கணும்னு பார்க்குறீங்களா? இல்லை உங்களுக்கு பின்னாடி கிடைக்க போகிறது என்ன, எனக்கு வந்து ஆண்டவர் பெருசாக கொடுக்க போகிறார், இல்லை வேற ஏதாவது கிடைக்க போகுதுங்கிறக்காக செய்கிறீங்களா? நீங்கள் அதே மாதிரி ஆண்டவருடைய ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கக்கூடியவங்களா, அவருடைய அப்ரூவலுக்கும் அவருடைய அங்கீகாரத்திற்கும் அவர் இப்போ வந்து உங்களை ஒரு குயிக்காக ஒரு இன்ஸ்பெக்ஷன் கொடுத்தாருனா நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எந்த ஒரு பிழையும் இல்லாமல் எந்த ஒரு தவறு இல்லாமல் அதை கையாளக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? கொஞ்சமாக பேசிட்டு அதிகமாக வேத வசனத்தை வாசிக்கிறவங்களாக இருக்கிறீங்களா? நீங்கள் எப்போவுமே ஆண்டவருக்கு அவைலபிளாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறத கேட்டு செய்கிறதுக்கு அவைலபிளாக இருக்கீங்களா? நீங்கள் வந்து ஒரு கள்ள போதனைக்கு உங்களை தூரமாக வச்சுருக்கீங்களா, இல்லை என்ன தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆண்டவருடைய திட்டங்களை ஆண்டவருடைய விருப்பத்தை ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தவங்களா இருக்கீங்களா? என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவர் சொன்ன ஊழியத்தை தான் செய்வேன், ஆண்டவர் சொன்ன காரியத்தை தான் போதிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆவி உள்ளவங்களா இருக்கிறீங்களா? ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கீங்களா? 20 காரியம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் எப்படி இருக்கணும்? ஒரு பெரிய போதகர், நம்ம வெஸ்ட்மினிஸ்டரில் இருந்து ரிட்டையர் ஆகி இதானவர், அவர் வந்து ஒரு டாக்டர், நல்ல ஒரு 1920 வருடங்களில் டாக்டராக இருந்தவர். அவருக்கு ஆண்டவருடைய அழைப்பு வந்தது. அப்போ அவர் ஒரு நாள் வேத வசனம் வாசிச்சிருக்கும்போது அவருக்கு தோணுச்சு, நான் சுகமில்லாதவங்களை சுகப்படுத்தி அவங்க பாதாளத்துக்கு போகிறாங்க, எப்படி நான் டாக்டராக இருக்கேன் சுகமில்லாதவங்கள சுகப்படுத்தினேன், அவங்களுக்கு தேவை சரீர சுகம் இல்லை, அவங்களுக்கு ஆத்மாவில் ஆவியில் ரட்சிக்கப்படணும், அதுதான் முக்கியம், உடல் சுகத்தை காட்டிலும் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடியவனாக வந்து ரொம்ப அருமையாக பிரசங்கம் பண்ணி அநேக மக்களை தொடக்கூடியவராக மாறினவர் தான் டாக்டர் மார்ட்டின் லாயிட் ஜோன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய போதகர். அவர் டாக்டர், ஆனால் அதை விட்டுட்டு தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடியவராக மாறினார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு தேவ வசனத்தில் பேசுகிறவங்களாக மாறணும். ஒரு ஊழியக்காரர் என்பவர் மற்ற கதைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வேத வசனத்தை நன்றாக படித்து ஆராய்ந்து இதில் திளைத்திருந்து இதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து இதை போதிக்கிறவங்களாக வர வேண்டும். ஒரு தேவ மனுஷன் என்பவன் தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, போதிக்கக்கூடிய வார்த்தை, வேத வசனம் கலப்படம் இல்லாத, எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாத, 7 முறை புடமிட்டு அந்த வேத வசனத்தை எந்த ஒரு மாசு இல்லாமல் எந்த ஒரு அழுக்கு இல்லாமல் மக்களுக்கு போதித்து மக்கள் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாய் மாற்றுவதற்குத்தான் ஊழியக்காரனை தெரிந்து கொண்டார். அதனால் ஒரு ஊழியக்காரனோட பிரதான அழைப்பு வேத வசனத்தை நன்றாய் நிதானமாய் பகுத்தறிந்து போதிக்கக்கூடியதற்குத்தான் தேவன் அழைத்தார். ஆமென். ஜபம் செய்வோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஒருவேளை ஒரு ஊழியக்காரனாக இருந்தா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைபடட்டும். இந்த நாளிலிருந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் கற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவனாய் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் வேத வசனத்தை போதிக்கிற நல்ல போதகராய் என்னை மாற்றுங்கள் என்று ஒப்புக் கொடுக்கும்போது, தேவன் எரேமியா 3:15 சொன்னது போல அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதன் மூலமாய் நீங்கள் தேவனுக்கு ஏற்ற போதனைகளை போதிக்கக்கூடியவர்களாய் மாறக்கூடிய ஒரு தேவ கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே, இதோ என்னையும் இங்கே இருக்கிற மக்களையும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஊழியக்காரர்களையும் உம்முடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம். இதோ தேவ மனுஷன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிதானமாய் பகுத்தறிந்து போதிக்கக்கூடியவர்களாய், கட்டுக்கதைகளை அல்ல கற்பனைகளை அல்ல ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல என்னுடைய மந்தையை மேய்ப்பாயாக என்று சொன்ன வார்த்தையின்படி, இதோ உம்முடைய ஜனங்களை உம்முடைய வார்த்தையில் நன்றாய் அவர்கள் அறிந்து அதை கடைபிடித்து உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் மாற்றக்கூடிய ஒரு காரியத்தை எங்கள் கரங்களில் கொடுத்துருக்கீங்க. அதற்கு உண்மையாய் உத்தமமாய் வாழக்கூடிய ஒரு தேவ கிருபையில் வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

பிள்ளைகளே, சங்கீதம் 16 என்றாலே ஒரு பரவசம்தான். அதிகம் தியானிக்கிற சங்கீதம் இது. பேதுரு தன் முதல் பிரசங்கத்திலேயே இதை கோடிட்டு காட்டுகிறார். பவுல் தனது முதல் பிரயாணத்தில் இதை குறிப்பிடுகிறார். 8 வசனத்திலே தாவீது இப்படியா ஜெபிக்கிறார், எப்பொழுதும் எனக்கு முன்பாக உம்மை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கின்றேன். ஆம், படைத்த நம் தகப்பனை கண் முன் நிறுத்துவோம், பயம் வேண்டாம், ஜெயம் உண்டு.

Father, you are my savior. Apart from you, I have no good thing. தகப்பனே, நீரே என் தேவன். உம்மை அன்றி வேறு செல்வம் இல்லை.

கிறிஸ்துவுக்குள்ளே அன்பு சகோதரி சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக சேனைகளின் கர்த்தராகிய தேவன் எங்கள் வாழ்க்கையில் செய்த மாபெரும் அற்புதத்தை சாட்சியாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாபெரும் சிலாக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு தந்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இதை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்த சாட்சியம் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலும் கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நம்பி விசுவாசத்துடன் கர்த்தாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சாட்சியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் என்று நம்பிக்கையுடன் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் அன்புக்குரியவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகம் 41:52 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு என்கிற பக்தர் தன்னுடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை என் இருதயத்திற்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சிறுமையிலே என் தேவனாகிய கர்த்தர் என்னை கண்டவராய், எந்த தேசத்தில் நான் வேதனைப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் பாதிக்கப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் சிறுமைப்பட்டு வேதனைகளை அனுபவித்தேனோ, அதே தேசத்தில் என் தேவனாகிய கர்த்தர் என் சிறுமைகளை கண்ட தேவன், என் வேதனைகளை கண்ட தேவன் என்னை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்ற வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அதே போலத்தான் எங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து அவர் தாமே தம்முடைய இரக்கங்களினால் எங்கள் குடும்பத்தை ரட்சித்தார். அதை நான் உங்களுக்கு சாட்சியாய் நான் அறிவிக்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இன்றைக்கும் நிறுத்தி வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நாங்கள் பூர்வீகமாக இயேசுவை அறியாத ஒரு குடும்பம். இயேசு என்றால் யார் என்று கூட தெரியாது. நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் பிறந்தது எல்லாமே தூத்துக்குடி பகுதியில் அருகாமையில் விளாத்திகுளம் என்று சொல்லி ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்திற்கு அருகாமையில சின்னூர் என்று சொல்லுகிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துல தான் என் அன்பு அப்பா அம்மாவுக்கு நாங்கள் பிறந்தோம். அந்த இடத்துல தான் நான் சின்ன குழந்தையா இருக்கிற வேளையிலே எங்க அப்பா அம்மா நாங்க சின்ன வயதுல இருக்கிற நேரத்திலேயே ஆந்திரா பகுதியில வந்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு பகுதியிலிருந்து விளாத்திகுளத்திலிருந்து நாங்க ஆந்திரா பகுதிக்காக எங்க அப்பா அம்மா அவங்க எங்களை கூப்பிட்டு கொண்டு வந்து ஆந்திரா பகுதியிலே காளஹஸ்திரி என்ற பகுதி பக்கத்துல ஒரு கிராமத்துல வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவன் என்று யார் என்று தெரியாது ஒரு இந்து குடும்பம் வியாபாரத்திற்காக ஆந்திரா பகுதிக்காக நாங்க வந்தோம். சிறிய வயது முதல் கொண்டு அந்த ஆந்திரா பகுதியில தான் நான் படித்தேன். அங்கதான் நான் வளர்க்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, எங்க அப்பா அம்மா அவங்க எவ்வளவோ ஆசையோடு எதிர்பார்ப்போடு ஒரு சிறிய வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். இந்த சிறிய வியாபாரம் நாளுக்கு நாள் பெருக ஆரம்பித்தது. இந்த வியாபாரம் பழகி பெருகி நன்றாக ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது. நன்றாய் சம்பாதிக்க ஆரம்பித்தார் எங்க அப்பா. அந்த நாட்களிலே எவ்வளவுக்கு எவ்வளவு வியாபாரம் பெருகியதோ, பணம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருகி கொண்டிருந்ததோ, அதே போல எங்க அப்பாவுக்கும் நண்பர்களும் கூட பெருகினார்கள். இந்த நண்பர்கள் எங்க அப்பாவுடைய வாழ்க்கையிலே அவரை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அப்படியாகவே உலகத்திற்கு நேராக பாவ வழக்கங்களுக்கு நேராக அவரை வழி நடத்தினார்கள். இதனால எங்க அப்பாவுக்கு பயங்கரமான கெட்ட வழக்கங்கள் பழக்கங்களுக்கு அடிமையாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அகப்பட்டது. இது நிமித்தமாக எங்க அப்பா பலவிதமான பாவங்கள், அதுல விசேஷமாக குடி அடிமைத்தனம், இது வேதனையான காரியம். என் அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக நண்பர்களோடு கூட கொஞ்சம் கொஞ்சமாக குடி பழக்கத்திற்கு அடிமையான எங்க தகப்பனார் ஒவ்வொரு நாளும் அதற்கு அடிமைப்பட்டு அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் பயங்கரமான அந்த அடிமைத்தனத்தில் சிக்குண்டவராய் பயங்கரமான நெருக்கத்தில் உண்டாக்கப்பட்டது எங்க வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா எவ்வளவு எவ்வளவு வியாபாரம் நடந்தாலும் சரி, அந்த பணம் எல்லாம் எடுத்துக்கொண்டு குடிக்கு எல்லாமே இழந்து போகிற நிலைமை. பணத்தை எல்லாம் விருதாவாக்கி விட்டார், பணம் எல்லாம் செலவழித்து விடுவார். குடி அடிமைத்தனம், ஒரு பக்கம் பலவிதமான பாவ காரியங்கள் என் அப்பாவுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விட்டது. எங்க குடும்பமே நடு தெருவுக்கு வர வேண்டிய சூழலாக்கப்பட்டது. ஒரு பக்கம் நன்றாயிருந்த வியாபாரம், ஒரு பக்கம் நன்றாயிருந்த குடும்பம், கொஞ்ச நாட்களுக்குள்ளே
கொஞ்ச நாட்களுக்குள்ளே எல்லாமே சிதறடிக்கப்பட்டது. என்ன செய்வதோ தெரியாத அளவுக்கு நொறுக்கப்பட்ட நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க அப்பாவுடைய காரியங்களை நினைத்து நினைத்து குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் துக்கம். என் தாயார் வேதனைப்பட்டு அழுது புலம்புவார்கள். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க. எங்க அப்பாவுடைய எல்லா அந்த சூழ்நிலைகளை கண்டு ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளத்திலும் சமாதானம் கிடையாது, ஒரு நாளும் நிம்மதி கிடையாது. எங்க அப்பா இரவும் பகலும் குடித்து கிடப்பாரு. ஒவ்வொரு நாட்களிலும் ஏழு நாள் திரும்பி வீட்டுக்கு வர மாட்டாரு. சில நாட்கள் பத்து நாள் வெளியிலேயே இருப்பார். குடிச்சு குடிச்சு வெளியில தான் இருப்பாரு. சில நாட்கள் நானும் எங்க அண்ணனும் தான் எங்க அப்பாவை தூக்கிட்டு வருவோம். அப்படிப்பட்ட நிலைமை, குடி அடிமைத்தனம். எங்க அப்பாவுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக்கினதுனால வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம். குடும்பமே சின்ன பின்னமாக்கப்பட்டது. இனி வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு வழி கிடையாது. வாலிப வயதுக்கு வந்த நாங்க இதெல்லாம் கண்கூடியாய் பார்த்து கொண்டு ஒரு நாளும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா இரவும் பகலும் குடிப்பதினால தூக்கம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் சண்டைகள், பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இதெல்லாம் கண்கூடியாய் பார்க்கும் பொழுது எங்க உள்ளத்துல பல நிம்மதிக்காக ஏங்கி தவித்தோம். உலகத்தை நோக்கி நாங்களும் போக ஆரம்பித்தோம். இதனால வாலிப நாட்கள் எங்க வாழ்க்கையும் கூட பல பாவங்களுக்கு அடிமையாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அகப்பட்டது. ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய பாவ அடிமைத்தனம், ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய வேதனையான அந்த பாவங்களுக்கு சிக்குண்டு சின்னாபின்னமாக்கப்பட்ட சூழ்நிலை, மற்றொரு பக்கம் இதெல்லாம் கண்ட எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் நாங்களும் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக சில பாவங்கள் அடிமைப்பட்டு நாங்களும் சின்னாபின்னமாக்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையே தொலைந்து போன நிலைமை, குடி அடிமைத்தனம் இந்த வாழ்க்கையை நடி ரோடுக்கு கொண்டு வந்தது. கடன் பிரச்சனை பெரிதாக்கப்பட்டது. இதுல இருந்து ஒரு விடுதலை இல்லை. ஒரு பக்கம் வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம். வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டது. இனி பிழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடையாது. என்ன செய்வதோ தெரியாது. எப்படி வாழ முடியும் என்று சொல்லி கேள்விக்குறியாய் மாற்றப்பட்டது. இந்த சூழ்நிலை எங்க தகப்பனார் நினைத்தாரு, ஐயோ நானும் பாவத்தில் அடிமையாக்கப்பட்டு குடி பழக்கத்திற்கு அடிமையாக்கப்பட்டு எல்லாமே இழந்து தெருவில் நிற்கிறேன். என் நிமித்தமாக என் பிள்ளைகளும் இன்றைக்கு நடு தெருவில் இருக்கிறாங்க. பல பாவங்களுக்கு அவங்களும் அடிமையாக்கப்பட்டார்கள். ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நானும் கெட்டு போயும் என் பிள்ளைங்களும் கெட்டு போய் என்னுடைய குடும்பமே சின்ன பின்னம் ஆக்கப்பட்டதே என்று சொல்லி ஒரு நாள் என் தாயார் இடத்தில் சொன்னார், இனி எப்படி நாம் இந்த இடத்துல நாம் வாழ முடியும்? ஒரு பக்கம் வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம், ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, மற்றொரு பக்கம் என் தகப்பனாருடைய பயங்கரமான குடி பழக்கத்தினாலே அவரும் மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலை, மற்றொரு பக்கம் பிள்ளைகளாக நாங்களும் வேதனையான அந்த பாவத்திற்கான சூழலுக்கு ஆக்கப்பட்ட நிலைமை. இந்த சூழ்நிலையிலே என் தாய் தகப்பனார் மிகவும் வேதனை அடைந்தார்கள். ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய வேதனை, அடிமைத்தனம், பாவத்தில் சிக்குண்டவராய் எல்லாமே இழந்து போன நிலைமை, மற்றொரு பக்கம் பிள்ளைகள் நாங்களும் பயங்கரமான பாவங்களுக்கு அடிமையாக்கப்படுகிற சூழல்களை கண்டு என் தாயுடைய உள்ளமே உடைக்கப்பட்டது. வேண்டாம், இந்த பகுதியே நமக்கு வேண்டாம், இந்த ஆந்திரா பகுதியே நமக்கு வேண்டாம், இதை விட்டுவிட்டு நாம் திரும்பவும் நாம் தமிழ்நாடுக்கே போய்விடலாம், இந்த தமிழ்நாடு பகுதியில திரும்பமா ஏதாகிலும் ஒரு வியாபாரத்தை செய்து கொள்ளலாம், ஏதாகிலும் ஒரு சிறிய வியாபாரத்தை செய்து வேலைகளை செய்து கொண்டு பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆந்திரா பகுதியில எங்களுக்கு இருந்ததான எல்லா நிலங்களையும் கூட யாருக்குமே தெரியாமல், ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை, அதனால தான் யாருக்குமே தெரியாமல் அங்க இருக்கிறதான நிலங்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அங்கிருந்து நாங்கள் திரும்பமாக தமிழ்நாடு பகுதிக்கு போய்விட்டோம். அந்த பகுதியிலே வேதனையோடு கண்ணீரோடு ஒரு புதிய வாழ்க்கை நாம் ஆரம்பிக்க வேண்டும். எப்படியாக வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் போல நாமளும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மாதரப்பாக்கம் என்கிற பகுதியிலே திரும்பமாக ஒரு பெரிய வியாபாரத்தை ஆரம்பித்து அந்த வியாபாரத்தின் மூலமாக நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வியாபாரத்தை தொடங்கினோம். ஆனால் அந்த வியாபாரம் கொஞ்ச நாட்கள் நன்றாக தான் இருந்தது. ஆனால் எங்க குடும்பத்திற்கு மேல் இருந்த பயங்கரமான கொடூரமான பயங்கரமான சாபம், எங்க குடும்பத்தின் மேல் இருந்த தரித்திரம், எங்கள் குடும்பத்தின் மேல் இருந்த வேதனையான துன்பமான காரியங்கள், எங்களை பின்தொடர்ந்த அந்த வேதனையான காரியங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் துருமமாக அமுக்கி போட்டது. துருமமாக அதே பழைய வாழ்க்கை, எங்க அப்பா துருமமாய் அதே அடிமைத்தனம், அதே குடி பழக்கங்கள், அதே வேதனையான காரியங்கள். ஒரு பக்கம் பார்த்தா பிள்ளைகள் நாங்களும் அதே போல மாற்றப்பட்டோம். ஒரு பக்கம் தாய் தகப்பன் வேதனையோடு சகிக்க முடியாத நிலைமையில மாற்றப்பட்டோம். இனி எப்படி வாழ முடியும்? இனி அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கப்பட்டோம்.
என் அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் தரித்திரம் எங்கள் வாழ்க்கையில பின்தொடர்ந்தது, ஒரு பக்கம் வேதனை எங்களை பின் வாழ்க்கை ஒரு பக்கம் தரித்திரம் எங்கள் வாழ்க்கையை பின்தொடர்ந்தது, ஒரு பக்கம் வேதனை எங்களை பின்தொடர்ந்தது. எங்கள் வாழ்க்கையில கண்ணீரும் துக்கமும் பள்ளத்தாக்கும், வேதனைக்கு மேல் வேதனை எங்கள் வாழ்க்கை சின்னாபின்னமாக்கியது. இந்த சூழ்நிலை என்ன பண்ண வேண்டுமே தெரியவில்லை. வியாபாரம் எல்லாம் விழுந்து போச்சு. மாதரப்பாக்கத்தில் அருமையாய் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாடு ஆரம்பிக்க அந்த வியாபாரம் கூட எல்லாமே இழந்து போக வேண்டிய சூழ்நிலை. ஆளுக்கு ஆள் கஷ்டப்பட்டோம், என்னென்ன வியாபாரம் செய்யணுமோ எல்லாம் செய்து பார்த்தோம், ஆனாலும் நிம்மதி கிடையாது. ஆனாலும் இந்த பாவம், பயங்கரமான சாபம், பயங்கரமான தரித்திரம், இந்த வேதனை எங்களை பின்தொடர்ந்த இந்த வேதனை, இந்த இருள் எங்கள் வாழ்க்கை சின்னாபின்னமாக்கியது. இதனால ஒரு நாளும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஆக்கப்பட்டது. எனக்கு சிறிய வயது முதல் கொண்டு தெய்வ பக்தி அதிகமாக இருந்தது. ஆகையால் தான் நான் ஒவ்வொரு கோயிலுக்காய் செல்லுவேன், ஒவ்வொரு கோயிலுக்கு சென்று அங்கிருக்கிறதான குருக்களை கேட்பேன், ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை, வருஷ காலமாய் நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோமே, ஏன் எங்களுக்கு இந்த பயங்கரமான தரித்திரம், வேதனைகள், பாடுகள் என்று சொல்லி அவர்களிடத்து நான் புலம்ப ஆரம்பித்தேன். அவங்க சொன்னாங்க, இந்த குருக்கள் சொன்னாங்க, உங்க குடும்பத்திற்கு உங்க வீட்டிற்கு சனி கிரகம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சனி கிரகத்திலிருந்து உங்களை நீங்க விடுதலை ஆக்கப்பட வேண்டுமானால் நீ சனி கிரகங்களை சுற்றிப்பார் என்று சொல்லி அவங்க எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. சிறிய வயது முதல் கொண்டு எனக்கு ரொம்ப பக்தி அதிகம். அதனால் தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்டு எப்படியாக எங்க குடும்பத்திற்கு ஒரு விடுதலை வேண்டுமே, எப்படியாக எங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை ஆக்கப்படணுமே, எப்படி இருந்தாலும் சரி இந்த வறுமை, வேதனை, தரித்திரம், சமாதானம் இல்லாத நிலைமைகள் இதை மாற்றப்பட வேண்டுமே, நாங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே என்கிற ஏக்கத்தோடு தாகத்துடன் என் அன்புக்குரியவர்களே, ஏறக்குரிய 2.5 வருஷ காலங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த சனி கிரகங்களும் சுற்றி பார்த்தேன், பல கோயில்களுக்கு சுற்றி பார்த்தேன், ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்து பார்த்தேன், ஆனாலும் எங்க வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. ஆனாலும் ஒரு நாளும் எங்க வாழ்க்கையில சோதனை மேல சோதனை தாங்க முடியாத சூழ்நிலை, இனிமேல் வாழ முடியாத அளவுக்கு நொறுக்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் வேதனையோடு இப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் அகப்பட்டிருந்த பொழுது எங்க சொந்த அத்தை அவர்கள் ஆந்திர பகுதியில் அப்பொழுது அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்களை தேடி வந்தார்கள். எங்கள் சூழ்நிலை கண்டு வேதனைப்பட்டு அவர்கள் எங்களிடத்தில் ஒரு சில காரியங்களை சொல்லி, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைத்திருக்கிறோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கட்டாயமாக வர வேண்டும் என்று சொல்லி எங்கள் சூழ்நிலைகளை கண்டும் எங்களுடைய நிலைமையை பார்த்து அந்த ஃபங்க்ஷனுக்காக அழைக்க வந்த என்னும் எங்களுடைய அத்தை அவர்கள் சில பஸ் பேர் கூட பஸ்ஸுக்கு செலவாகிற எல்லா பணத்தை கூட அவங்க தான் எங்களுக்கு பணத்தை கொடுத்து, அப்பாவிடத்துல பணத்தை கொடுத்து எப்படியாகிலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். ஒரு பக்கம் அத்தையவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு தூரம் வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க, போகணுமே என்று சொல்லி எங்க அப்பா அம்மா அவங்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனா போக முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் அவங்களே பஸ் பேர் எல்லாம் கொடுத்ததுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டாயமா போக வேண்டும் அல்லவா என்று சொல்லி, எப்படி நாம் வெறுமையா போகலாம் என்று சொல்லி, அந்த இடத்துல நான் வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கி, அந்த நகை கடையில இருந்து ஒரு சில நகையெல்லாம் வாங்கி, என் தங்கச்சிக்கும் எங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் நகையெல்லாம் வாங்கி போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்காக அனுப்பினோம். என் அன்புக்குரியவர்களே, சந்தோஷமாக எங்க அப்பா அம்மா தங்கச்சி அந்த ஃபங்க்ஷனுக்காக ஆந்திரா பகுதிக்கு சென்றார்கள். சந்தோஷமாய் சென்ற அவர்கள் காளஹஸ்தி பகுதியிலே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாங்க. அவ்வளவுதான், பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கும் பொழுதே பஸ் ஸ்டாண்ட்லயே ரெடியா இருக்கிறாங்க கடன்காரங்க, கடன் கொடுத்தவங்க. நாங்க ஏற்கனவே வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கடன் பட்டிருந்த அந்த கடன்காரங்க எங்க அப்பா அம்மாவை பார்த்த உடனே எங்க அப்பாவுடைய ஷர்ட்டை பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு, ஏண்டா இங்க கடனெல்லாம் செய்து விட்டு நீ எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டா எப்படி, திரும்பி நீ தமிழ்நாடு போய் விட்டா எப்படி, எங்க கடனை தீர்த்தாதான் நான் இங்கிருந்து அனுப்ப வேண்டும்னு சொன்னாங்க. என்ன செய்ய வேண்டுமோ புரியல. எங்க அப்பா பல காரியங்கள் சொல்லி பார்த்தார், ஆனால் அவங்க நம்பல. என்ன செய்வது, எதுவுமே வழி கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, என் தங்கச்சி அப்பதான் வயசுக்கு வந்திருக்கிறது, என் தங்கச்சியுடைய கழுத்துல இருக்கிறதையும் காதல் இருக்கிறதையும் மூக்குத்தியோட கூட எல்லாமே பிடுங்கிட்டு கடங்காரன் கையில கொடுத்துட்டாங்க. எங்க அம்மாவும் அவங்க காதல் இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒன்றுமே இல்லை, எல்லாமே இழந்த நிலைமை. ஒரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கு போகணும், இப்ப பஸ் ஸ்டாண்ட்லயே அவமானம், பஸ் ஸ்டாண்ட்லயே வேதனையான சூழ்நிலை. என்ன செய்வது தெரியல. இந்த வேதனையில இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆக வேண்டுமே என்று சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்க.
என் அன்புக்குரியவர்களே, கடன்காரர்கள் எங்கள் அப்பா அம்மா அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க என்று கேள்விப்பட்டு அந்த நேரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து எங்கள் அப்பாவுடைய ஷர்ட்டை பிடித்து அந்த கடன் கேட்டதினாலே இன்றைக்கி இருக்கிறதையும் இழந்து போனத நிலைமை. என் அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையில் இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அப்பா அம்மா அவங்க போனாங்க. இந்த ஃபங்க்ஷனில் எல்லா சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, எல்லா சொந்தக்காரங்க, எல்லா பணக்காரர்கள். அதனால் அந்த இடத்துக்கு போன எங்கள் அப்பா அம்மா ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, ஒன்றுமே இல்லாத பரிதாபமான நிலைமை, ஒரு பக்கம் வேதனையான அவமானமான சூழ்நிலை. எங்கள் அப்பாவால் தாங்க முடியாமல் இன்னும் அதிகமாக குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு அப்படியே அந்த ஃபங்க்ஷனில் இன்னும் குடி போதையில் இருந்து வேதனையோடு இருக்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எங்கள் சொந்தக்காரர்களிலே விசேஷமாக அநேக சொந்தக்காரர்கள் எங்கள் அப்பாவிடத்தில் சொன்னாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, எல்லாமே இழந்து போயிருக்கிறியே, உன்னுடைய குடி பழக்கம், உன்னோட குடி அடிமைத்தனம் இன்னைக்கு உன் குடும்பத்தில் ஒன்றுமில்லாத அளவுக்கு ஆக்கப்பட்டாயே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற கழுத்துல காதல ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கிறியே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ வந்து எல்லாம் பிழத்துக்கு என்ன பிரயோஜனம், நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நீ எல்லாம் ஒரு மனிதன் தானா, இனி நீ சாகலாம் அல்லவா, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதை விட எங்கேயாவது நீ குடும்பமாய் சாகலாம் அல்லவா என்று சொல்லி எங்க அப்பாவை திட்டுன திட்டு எங்க அப்பாவை பேசின வார்த்தைகள், ஒரு பக்கம் எங்க அம்மா அழுறாங்க, ஒரு பக்கம் எங்க அப்பா குடி போதையில விழுந்து கிடக்கிறாரு, என்ன செய்வதோ தெரியல. அந்த இரவு முழுவதும் தூக்கமே கிடையாது எங்க தாய்க்கு. உடனே காலையில எழுந்தார்கள், அப்பாவை கூப்பிட்டு கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டாங்க, தமிழ்நாடுக்கு வந்துட்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு எல்லாம் குடும்பமோடு வேதனைப்பட்டோம், இனி எப்படி நாம் வாழ முடியும், எல்லாமே இழந்து போயிட்டோம், கடன் மேல கடனாக்கப்பட்டோம், இனி நம்மால வாழ முடியுமா, சொந்தக்காரர்கள் நடுவில் அவமானமாக்கப்பட்டோம், எல்லாம் பந்துக்கள் நடுவில் தள்ளப்பட்டோம், பரிகாசம் பண்ணப்பட்ட வாழ்க்கை, எல்லாமே இழந்து போன வாழ்க்கை, இனி எப்படி நாம் வாழ்வது, இனி அவ்வளவுதான் முடிந்து போயிற்று என்று சொல்லி துடித்து துடித்து வேதனையோடு கண்ணீரோடு ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் வீட்டுக்குள்ளே. ஒரு பக்கம் நாளை தினத்திற்கு சாப்பிடுவதற்கு ஒண்ணும் இல்லை, இதுதான் எங்கள் நிலைமை, என்ன செய்வது தெரியாது, எப்படி வாழ்வது தெரியாது, எல்லாமே இழந்து போன சூழ்நிலை. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் இரவு 9:30 இருக்கும், இனி சாப்பாட்டுக்கு வாழ முடியாத அளவுக்கு, சாப்பாடுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு நாம் எப்படி வாழ முடியும், இனி வேண்டாம் இந்த உலகத்திற்கு, இந்த வேண்டாம் இந்த உலகமே, நான் இப்பொழுது போய் கொஞ்சம் விஷம் வாங்கிட்டு வரேன், இந்த விஷ பாட்டில் வாங்கிட்டு வந்து இந்த சாப்பாட்டில் கலக்கி நம் வீட்டில் இருக்கிற 5 பேரும் சாப்பிட்டு ஒரே நாள் மறித்திடலாமே, ஒரே நாள் செத்துட்டா நல்லா இருக்குமே, எதுக்கு இந்த வாழ்க்கை, ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை, வேண்டாம் என்று சொல்லி என் அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாங்க, வேண்டாங்க, எல்லாரால தள்ளப்பட்டோம், வெறுக்கப்பட்டோம், சாப்பிட்றதுக்கு வரி இல்லை, வியாபாரம் எல்லாம் இழந்து போயிட்டோம், இனி வாழ முடியாது இந்த உலகத்தில், நாம் ஏன் வாழணும், வேண்டாங்க செத்துடலாம், இங்க போய் கொஞ்சம் விஷயம் வாங்கிட்டு வாங்க, நம்ம அப்படியே சாப்பாட்டுல கலந்து 5 பேரும் செத்துடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. நானும் தங்கச்சி சொன்னோம், செத்துடலாம்ப்பா, வேண்டாம்ப்பா, இந்த வாழ்க்கையே வேண்டாம்ப்பான்னு சொல்லி வாழ்க்கையில வெறுத்த நிலைமை, வாழ்க்கையில எல்லாமே தள்ளப்பட்ட நிலைமை, கண்ணீரின் பள்ளத்தாக்கில புலம்பட நிலைமை. என் அன்புக்குரியவர்களே, எங்க அப்பா எழுந்து நிக்கிறாரு, விஷத்தை வாங்குவதற்காக வெளியில போறாரு. அந்த நேரத்துல எங்க அண்ணன் போய் அப்பா விடத்துல சொல்றாங்க, அப்பா வேண்டாம்ப்பா, அப்பா வேண்டாம்ப்பா, நம்ம சாகக்கூடாதப்பா, நம்ம சாகக்கூடாதப்பா என்று சொல்லி எங்க அப்பாவை பிடிச்சுக்கிட்டாரு. என் அன்புக்குரியவர்களே, அண்ணன் சொல்லி கதறான், வேண்டாம்ப்பா, நம்ம சாகக்கூடாது என்று சொல்லி நாங்க 4 பேரும் சொல்றோம் செத்துடலாம் அப்படின்னு, ஆனா எங்க அண்ணன் மட்டும் சொல்றான், வேண்டாம்ப்பா, சாக வேண்டாம்ப்பா, நம்மளை வாழ வைக்கிறதுக்கு ஒரு தெய்வம் உண்டு, நம்மை வாழ வைக்க ஒரு தெய்வம் என்று சொல்லி எங்க அண்ணன் அப்பதான் இயேசுவை பத்தி அறிமுகப்படுத்தினான். என் அன்புக்குரியவர்களே, எங்க அண்ணன் அதுக்கு முன்னாடி 4 மாதங்களாக சத்திவீடு பகுதியில ஜெயதாஸ் என்கிற ஒரு சகோதரன், அவர் டேப் ரிகார்டும் ரேடியோவும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த ரிப்பேர் பண்றதை கற்றுக்கொள்வதற்காக எங்க அண்ணன் 4 மாசமா அவர் இடத்துல போயிட்டு கற்றுக்கொள்றதுக்காக போய் கற்றுக்கொண்டுகிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அந்த சகோதரன், ஜெயதாஸ் என்கிற அந்த சகோதரன் ஒரு கிறிஸ்துவர், கிறிஸ்துவராய் இருந்தபடினாலே எங்க சூழ்நிலைகளை அவர் பார்த்தவராய் எங்க அண்ணன் இடத்துல சொன்னார், உங்க குடும்ப நிலைமைகளை மாற்றக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் நிச்சயமாய் உங்க சூழ்நிலை மாற்றுவார், உங்க நிலைமைகளை மாற்றுவார், இழந்தவைகளை உங்களுக்கு தருவார் என்று
சொல்லி இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்தினார். இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். 4 மாதங்களாக என்ன அண்ணனிடத்துல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார். இந்த சுவிசேஷம் என்கிற விதை எங்க அண்ணனுடைய உள்ளத்தில் அது விதையாய் மாற்றப்பட்டது. இந்த விதை எங்க அண்ணனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஒரே ஒரு கடுகளவு விசுவாசத்தை கொண்டு வந்தது. அந்த விசுவாசம் தான் அன்னைக்கு சாக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்த எங்க குடும்பத்துல எங்க அப்பாவின் இடத்துல எங்க அண்ணன் தடுத்து நிறுத்தினான். வேண்டாம் அப்பா, நாம் சாக கூடாது, நம்மை வாழ வைக்க இயேசு உண்டு, கட்டாயமா வாழ வைப்பார் என்று சொல்லி எங்கள் அண்ணன் எங்க அப்பாவிடத்தில் சொல்ல ஆரம்பித்தார். இந்த வார்த்தையை கேட்டவுட நான் சொன்னேன், ஏன் ஒரு புதிய கடவுளை இப்பொழுது அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், எனக்கு எவ்வளவு பக்தியுள்ள வைராக்கியம் உள்ளவன் நான், எத்தனையோ நாட்கள் கோயிலுக்கு சென்று எத்தனையோ நாட்கள் எத்தனை பூஜைகள் பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தரித்திரமும் ஓயவில்லை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வறுமை மாறவில்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புதிய கடவுளை குறித்து அறிமுகப்படுத்துகிறாயே, வேண்டாம் என்று நானும் சொன்னேன். ஆனால் எங்க அண்ணன் சொன்னான், இல்லப்பா, ஒரே ஒரு விசை, இந்த ஒரு விசை மட்டும் இயேசுக்கு இடம் கொடுத்து பார்க்கலாமே, இயேசுவை நம்பி பார்க்கலாமே, கட்டாயமா அப்பா இயேசப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அன்னைக்கு சாக வேண்டும் என்று நிர்ணயித்துக் கொண்டிருந்த எங்க வாழ்க்கையில எங்க அண்ணன் எப்படி ஆகிலும் எங்களை தடுத்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி தடுத்தினான். அன்னைக்கு மறிக்க வேண்டிய எங்க சூழ்நிலையிலே, அன்னைக்கு மறிக்க வேண்டிய எங்க குடும்பத்தை எங்க அண்ணன் தடுத்து நிறுத்தினான். இயேசு வாழ வைப்பார் என்று சொல்லி தடுத்து நிறுத்தி அடுத்த நாள் எங்க அண்ணன் ஒரு சில தெய்வ மனிதர்களை வீட்டுக்கு கூட்டு வந்தார். அவர்கள் வந்தார்கள், இயேசுவை பத்தி எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்க எல்லாம் வெளியில இருக்கிறோம், உங்க பேசுறாங்க இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார், உலகத்தில் உங்களை யார் தள்ளினாலும் இயேசு உங்களை தள்ளாதவர், நிச்சயமா உங்க நிலைமைகளை கண்டவர், அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஏறக்குறைய 1 மணி நேரம் சுவிசேஷத்தை அறிவித்து ஏறக்குறைய 15 நிமிடங்கள் ஜெபித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, அவர்கள் ஜெபித்து விட்டு கடைசியாக போகும்பொழுது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்துதான் ஆகுவார், நீங்களே அதை பார்ப்பீர்கள் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லி போய்விட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, 2 நாட்கள் இன்னைக்கோ ஏறக்குரிய 2.5 வருஷம் முன்பாக 2000 ரூபா சீட்டு ஒன்று போட்டிருந்தோம். அந்த சீட்டில் அவர் அந்த 2000 ரூபா சீட்டை தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி 2.5 வருஷமாக தராமே விட்டார். 2.5 வருஷமாக தராத இருந்த அவர் எப்போ ஜெபிச்சு போனாங்களோ 2 நாளுக்கு பிறகு அவங்களாகவே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த அந்த 2000 ரூபா சீட்டில் 200 ரூபா பேட்டா போக 1800 ரூபா கையில் கொடுத்தாங்க. எங்களுக்கு அப்படி ஆச்சரியம், ஒண்ணுமே இல்லாத எங்க வாழ்க்கையில 1800 ரூபா அவங்க கொடுத்தது பார்த்து ஆச்சரியமா இருந்தது. நாங்க நினைச்சோம் 1 வாரத்துக்கு எங்களுக்கு தேவையான ஆகாரத்துக்கு பிரச்சனை இல்லை என்று நினைத்தோம். ஆனா எங்க அண்ணன் சொன்னா 1800 ரூபாவை நாம் வியாபாரத்தை செய்ய வேண்டும், இது இயேசப்பா கொடுத்த அற்புதம், இந்த அற்புதத்தை இயேசு கட்டாயமா ஆசீர்வதிப்பார், நான் நம்பின இயேசு நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி தைரியமாய் சொல்ல ஆரம்பித்தான். உடனே எங்க அப்பா சொன்னார், 1800 ரூபாயில நம்ம என்ன வியாபாரம் செய்ய முடியும், எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி. ஆனா எங்க அண்ணன் சொன்ன, இல்லப்பா, என் அப்பா இயேசப்பா பத்தி எனக்கு தெரியும், நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்து காட்டுவார் என்று சொல்லி நம்பிக்கையை சொல்லுகிறார். உடனே தமிழ்நாடு பகுதியில மாதரப்பாக்கத்தில் இருந்த எங்க வாழ்க்கையை வறுமை வேதனைப்பட்ட எங்க வாழ்க்கை திருமமாக எங்க ஆந்திரா பகுதிக்கு போக வேண்டும் என்று சொல்லி எங்க அண்ணன் சொன்ன வார்த்தைக்காக திருமமாக அந்த 1800 ரூபா வைத்துக் கொண்டு, எங்க சொத்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, 2 ஓட்ட சைக்கிள் தான் இருந்தது, அந்த ஓட்ட சைக்கிள் எல்லா பொருட்களும் கட்டி தமிழ்நாடு பகுதியில இருந்து ஆந்திரா பகுதிக்கு வந்தோம். என் அன்புக்குரியவர்களே, சத்துவேடு பகுதியிலே வெறும் 1800 ரூபாக்கு அங்க வந்தோம். அந்த இடத்திற்கு வந்து ஒரு வீட்டை வாடகைக்காக பார்த்தோம். வாடகைக்காக பார்த்த பொழுது அந்த வீட்டுடைய எஜமானர் சொன்னார், 300 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டார். உடனே 300 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து விட்டோம். போக 1500 ரூபாய் இருக்கு. வீட்டுக்குள்ள போனோம். வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு தேவையான அன்றைக்கு சாப்பிட வேண்டிய காரியங்களுக்காக 100 ரூபாய் செலவாயிற்று, மிச்சம் மீதி 1400 ரூபாய். இந்த 1400 ரூபாய் வைத்துக் கொண்டு எங்க அண்ணன் ஜெபிக்கிறான், முழங்கால் படிட்டு ஜெபிச்சு, ஏசப்பா எங்க வாழ்க்கையில எல்லாமே தொலைந்து போய், லட்சங்கள் லட்சங்கள் வியாபாரம் செய்து எல்லாமே இழந்து போய், இப்ப நடு தெரியல வேதனையோடு இருக்கிறோம், இப்ப எங்க கிட்ட இருக்கிறது வெறும் 1400 ரூபாய் மட்டும்தான், இதை நீங்க தான் ஆசீர்வதிக்க வேண்டும், இதுல இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி 1400 ரூபாய் எடுத்துக்கொண்டு போனார். எடுத்துக்கொண்டு போய்
எல்லாம் பருப்பு எண்ணெய் எல்லாம் பொருட்களிலும் எல்லாவற்றையும் அரை கிலோ அரை கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு கைப்பையில மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் நினைச்சோம் இது வீட்டுக்கு தேவையான பொருள் இப்படின்னு சொல்லி. ஆனா என்ன என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த சின்ன வீட்டுக்குள்ள சின்ன அறைகள் எல்லாம் செட் பண்ணி அந்த 1400 ரூபாய்க்கு வாங்கின எல்லா பொருட்களிலும் எல்லாம் பாதி பாதி அரை கிலோ என்ன பருப்பு அவ்வளவுதான் எல்லாமே அதுல செட் பண்ணா. செட் பண்ணிட்டு அங்க இருக்கிற தேவ ஊழியர்களை அழைத்து ஜெபிக்க வைத்தான். எல்லாம் ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. எங்க அண்ணன் புலம்பி புலம்பி ஜெபிக்கிறான், ஆண்டவரே வெறும் 1400 ரூபாயில ஒரு சிறிய கடை அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். அது ஒரு சிறிய கடை மாதிரி கூட இருக்காது பார்ப்பதற்கு. அவ்வளவு 1400 ரூபாயில என்ன வரும் யோசிச்சு பாருங்களேன். அந்த 1400 ரூபாயில சின்ன கடையை வைத்து ஜெபிக்கிறாங்க. அண்ணன் ஆண்டவரே இது ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இது ஆசீர்வதிங்க, நீங்க தான் எனக்கு எங்களுக்கு வழிகாட்டணும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்ப எல்லாம் எனக்கு இயேசுவை பத்தி கொஞ்சம் கூட விசுவாசம் கிடையாது. வெளியில நின்று நான் பரிகாசமா எங்க அண்ணனை பார்த்து சிரிச்சேன். பைத்தியக்காரனே, லட்சக்கணக்கில் வியாபாரங்கள் பண்ணியும் இன்னைக்கு நடு தெருவில் இருக்கிறோம். 1400 ரூபாய் வைத்துக் கொண்டு இது ஒரு கடையா, இது ஒரு வியாபாரமா? இந்த வியாபாரத்தை எந்த கடவுள் ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம குடும்பம் இனிமேல் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது. எந்த கடவுளாலும் ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லி வெளியில நின்று பரிகாசமாய் பேசினேன் நான். என் அன்புக்குரியவர்களே, நடந்த காரியம் என்ன தெரியுமா? அன்றைக்கு வெறும் 1400 ரூபாயிலே ஒரு சாதாரணமாய் சிறிய கடையாய் ஒரு சிறிய கடையாய் வைத்து எங்க அண்ணன் கண்ணீரோடு புலம்பி ஜெபித்து ஆண்டவர் பாதத்தில் ஜெபித்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த வியாபாரத்தை இன்றைக்கு அதே ஆந்திரா பகுதியிலே அதே சத்துவீடு பகுதியிலே என் அப்பன் இயேசு பல லட்சங்களுக்கு ஆசீர்வதித்து உயர்த்து மகிழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மகிமையின் தேவனை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட மகா வல்லமை உள்ள தேவனை தான் நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, அன்புக்கு நான் பரிகாசமாய் பேசினேன் எங்க அண்ணனை, எந்த கடவுளாலும் ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அதே பரிகாசம் படின என்னைத்தான் அவருடைய ஊழியத்திற்காக தேவன் பிரித்தெடுத்தார், அபிஷேகித்தார். அவர் ஊழியத்திற்காக இன்றைக்கு அனுப்பி பல இடங்களில் அவருடைய நாமத்திற்கு மகிமையா வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சாதாரணமாய் தொடங்கப்பட்ட எங்கள் வாழ்க்கையை சாதாரணமாக

இனி வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி புலம்பினோம். அப்படிப்பட்ட நேரத்தில் எங்களை ஆறுதல் படுத்தவோ, நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று தைரியப்படுத்தவோ யாரும் முடியவில்லை, ஒருவரும் கிட்டவும் வரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் அப்பன் இயேசு எங்களை தேடி வந்தார், என் அப்பன் இயேசு எங்கள் வாழ்க்கையை மாற்றினார், என் அப்பன் இயேசு எங்கள் கண்ணீரை மாற்றினார். இன்றைக்கு அதே ஆந்திரா பகுதியிலே அற்புதமான சாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே யோசேப்பு சொன்ன அந்த வார்த்தையின் இறுதிக்கு ரொம்ப பிடித்தது. காரணம், யோசேப்பு சொல்லுகிறார், எந்த தேசத்தில் நான் சுரமைப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் வாதிக்கப்பட்டேனோ, எந்த தேசத்தில் நான் பாதிக்கப்பட்டேனோ, கண்ணீர் விட்டு புலம்பினேனோ, அதே தேசத்தில் தான் என் ஆண்டவர் என்னை உயர்த்தினார் என்று சொல்லி யோசேப்பு சாட்சி கொடுக்கிறார். அதே போலதான் எங்க வாழ்க்கையிலும், எந்த ஆந்திரா பகுதியில் நாங்கள் தோல்வி அடைந்தோமோ, எந்த ஆந்திரா பகுதியில் எங்கள் வாழ்க்கை இழந்தோமோ, அதே ஆந்திரா பகுதியிலே என் அப்பன் இயேசு தோன்றின பின்பு, என் அப்பன் இயேசு எங்களை தேடி வந்த பின்பு எங்க வாழ்க்கையே மாற்றப்பட்டது, துளிர்க்கப்பட்டது, வாழ்க்கை மற்றொரு மகிமையான தோற்றத்திற்குள் கொண்டு வந்தார், ஆசீர்வதித்தார், மகிமையா என்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி நினைத்த எங்க வாழ்க்கையில் வாழ்க்கை உண்டு என்று சொல்லி எங்களுக்கு வழிகாட்ட வந்தவர் இயேசு. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயேசு இயேசு என்பது ஒரு கிறிஸ்தவ மதம் என்று சொல்லி. ஆனால் நான் தைரியமாய் சொல்லுவேன், இயேசு என்று சொன்னால் கிறிஸ்தவ மதம் அல்ல, இயேசு என்று சொன்னால் வழிகாட்டுகிற நல்ல வழியானவர். என் அன்புக்குரியவர்களே, எங்க வாழ்க்கையில வழிகாட்டினார் ஐயா, எங்க வாழ்க்கையில வழிகாட்டினார். என் அன்புக்குரியவர்களே, ரட்சிக்கப்பட்டோம், குடும்பத்தில் எங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, கடைசியில் ரட்சிக்கப்பட்டது நான் தான், கடைசியில் இயேசு ஏற்றுக்கொண்டது நான் தான். ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷ காலம் கூட ஆவலை, எல்லாமே சந்தோஷமா இருக்கிறோம். அப்பதான் இயேசு எங்க வாழ்க்கையில் அற்புதமாக இருந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் நடத்துகிற நாட்கள், இவ்வளவு சந்தோஷமா இருந்த நாட்கள், ஆனந்தமாக இருக்கிற நிம்மதியான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற வேலையிலே ஏறக்குறைய ஒரு வருஷம் கூட ஆகலை, எங்கள் குடும்பத்திற்கு மற்றொரு சோதனை உண்டாக்கப்பட்டது. அதுதான் எங்கள் அப்பாவுக்கு பிரைன் டியூமர். இந்த பிரைன் டியூமர் என்கிற பயங்கரமான வியாதி எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் தள்ளிவிட்டது. வேதனையான சூழலில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் எங்கள் அப்பா. ஏறக்குறைய 14 நாட்கள் 2 வாரங்களாக சென்னை பகுதியில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. நாங்கள் ஆந்திரா பகுதியில் சின்ன கடையை பார்த்துக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். அண்ணன் அப்பா கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அப்பாவோட நிலைமை மரணத்துக்கு ஏதுவாக வருது, என்ன செய்வதோ தெரியவில்லை. அண்ணன் நினைச்சாங்க இனி அப்பாவுக்கு பிழைக்கிற வாய்ப்பு இல்லை, இனி என்ன செய்வோம் என்று சொல்லி ஒரு நாள் எங்கள் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணினான். ஃபோன் பண்ணி என்னிடத்தில் சொன்னது ஒரே ஒரு காரியம், தம்பி இனிமேல் நமக்கு அப்பா இல்லை, சரீர பிரகாரமான அப்பா இனி இல்லை, அவர் எப்ப மறிப்பாரோ தெரியாது, ஆனால் பயப்படாமல் தைரியமாயிரு, நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் இயேசு. சரீரப்பிரமான அப்பா நமக்கு மறித்து விட்டாலும் நம்மை உயிரோடு இருக்கிற அப்பா நமக்கு இருக்கிறார். என்றென்றுக்கும் உயிரோடு இருக்கிற இயேசு நமக்கு இருக்கிறார், அவர் நம்மை கைவிட மாட்டார். தைரியமாயிரு, அம்மா இடத்துல சொல்லு, அம்மாவுக்கு தைரியமாய் சொல்லு, அப்பாவுக்கு ஒன்னாகாது என்று சொல்லி சொல்லு, தைரியப்படுத்து என்று சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பினான். ஃபோன் வைத்தேன், வீட்டுக்கு போனேன். அம்மா கேட்டாங்க, தம்பி அப்பாவுக்கு எப்படி இருக்காப்பா, எப்போ வர்றாங்களாம், நல்லாயிருச்சா, எப்போ வர்றாங்களாம் என்று சொல்லி கேட்டாங்க.

ஒரு பக்கம் குடும்பத்துல எல்லாமே அப்பாவை இழந்த வேதனையில தவித்துக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளாக நாங்க, கணவனை இழந்த வேதனையில எங்க அம்மா அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களை ஆறுதலப்படுத்தவோ, நாங்க இருக்கிறோம் என்று சொல்லி தைரியப்படுத்தவோ யாரும் இல்லை. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்க. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் எங்களை பார்த்து வேதனையான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்க, பரிகாசமாய் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்களை கேலி கிண்டலு பண்ணி, உங்களால தானே என் சகோதரன் மரித்து விட்டான் என்று சொல்லி எங்க சொந்தக்காரர்களே எங்களை பார்த்து திட்ட ஆரம்பித்தார்கள், வேதனையான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். நீங்கள் இயேசு இயேசு என்று சொல்லு போனீங்க, அதனால தான் என் சகோதரன் மரித்து விட்டான் என்று சொல்லி எல்லாமே திட்ட ஆரம்பித்தார்கள். அதனால தான் இப்படிப்பட்ட காரியம் நடந்தது என்று சொல்லி வேதனைப்படுத்த ஆரம்பித்தார்கள். எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு பக்கம் சொந்தக்காரர்கள் எங்களை வேதனைப்படுத்தும் பொழுது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்ன செய்வது என்று சொல்லி புலம்பி அழுகு அழுது கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் தகப்பனை இழந்த வேதனை, மற்றொரு பக்கம் சொந்தக்காரர்கள் வேதனைப்படுத்துகிற சூழ்நிலை. ஆகினும் எங்க இயேசுக்காக நாங்கள் நின்றோம், எங்க இயேசுக்காக நிற்க ஆரம்பித்தோம். என்ன ஆனாலும் பரவாயில்லை, எங்க உயிரத்தில் இந்த இயேசுங்களுக்கு இருக்கிறார், எங்க அப்பாவா இயேசுங்களுக்கு இருக்கிறார், போதும், யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி தைரியமா எங்க அண்ணன் நின்றார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? எங்க சொந்தக்காரர்களே எங்க அண்ணனுடைய ஷோட்டு பிடித்துக் கொண்டு எங்க அண்ணன் அண்ணனை அடிச்சாங்க. இயேசு இயேசு என்று சொல்றாயே, இப்ப செத்து போனா கூட இயேசு என்று சொல்லி கல்லறை விட்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே என் அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் தகப்பனை இழந்த வேதனையோடு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பக்கம் கணவனை இழந்த வேதனையில் என் தாயை துடித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்க சொந்தக்காரர்கள் ஒருவரு கூட நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் என்று சொல்லி தைரியம் சொன்னது கிடையாது. எல்லாமே சொன்னாங்க, இயேசு இயேசுன்னு சொன்னீங்களே, இனிமேல் நீங்களாச்சு, உங்க இயேசுவாச்சு, எப்படி ஆகலும் போங்க என்று சொல்லி எல்லாமே போய்விட்டாங்க. தனிமையாக்கப்பட்டோம், வெறுமையாக்கப்பட்டோம், தனிமையாக நிற்கப்பட்டோம். என் அன்புக்குரியவர்களே, எங்களை ஆறுதல் படுத்த ஒருவர் இல்லை, எங்களை தேற்றுவதற்கு ஒருவர் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்டு என் அன்புக்குரியவர்களே, இந்த வியாபாரத்தை எப்படி இனி நடத்த போகிறோம், இனி எப்படி நாம் வாழப் போகிறோம்? ஒரு பக்கம் கணவன் இல்லை, ஒரு பக்கம் சிறிய பிள்ளைகள், எப்படி நாம் இந்த பிள்ளைகளை வைத்து நாம் வாழ முடியும் என்று சொல்லி என் தாய் வேதனையோடு இருக்கிறாங்க. தகப்பனை இழந்த வேதனையோடு நாங்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு பக்கம் வியாபாரம் எல்லாம் இனி இருக்குமா இருக்காதா, இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அளவுக்கு ஆக்கப்பட்டது. ஏறக்குரிய 13 நாட்கள் அதற்கு பின்பாக ஒரு நாள் ஏறக்குரிய 3 மணி நேரமாயிருக்கும் சாயந்தரம். அந்த நேரத்தில் என் உள்ளத்தில் ஒரு மிக பெரிதான பாரம், என் அப்பாவை குறித்து எண்ணத்துடன் வேதனையோடு இருக்கிறேன், கண்ணீரோடு துடிக்கிறேன். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சத்தம் என் உள்ளத்தில் துளிக்கிறது நான் கேட்டேன். இந்த சத்தம் துரும்பும் துருமாயின் துணிக்கிறது. என் அன்பு மகனே வா, கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு நான் உன்னோட பேசுவேன் என்று சொல்லி, நீ முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் முழங்கால் படியிடு என்று சொல்லி, என்னால முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு பக்கம் தகப்பனை இழந்த வேதனை, இந்த வேதனையோடு இருக்கிற நான் எப்படி ஜெபிக்க முடியும்? இல்ல ஆண்டவரே, என்னால் ஜெபிக்க முடியாது, என்னால் முழங்கால் படியிட முடியாது என்று சொல்லி திரும்பமாய் சொல்ல ஆரம்பித்தேன். ஆனாலும் அந்த சத்தம் என விடல, இல்ல இப்ப முழங்கால் படியிடு, இப்ப முழங்கால் படியிடு என்று ஏறக்குரிய 30 நிமிடங்கள் என்னோட போராடி கொண்டிருக்கிற இந்த சத்தம், 30 நிமிடங்களுக்கு பிறகு ஏதோ நடக்க போகிறது, ஏதாக நடக்கட்டும் என்று சொல்லி இந்த சின்ன வீடு ஒரு மூலையில முழங்கால் படியிட்டேன். அப்படியே கண்களை மூடி அப்படியே 2 கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். கண்களை மூடினதுதான் இந்த இடத்துல தெய்வீக மகிமையை நான் கண்டேன், மகிமையின் பிரசன்னத்தை கண்டேன். என் வாழ்க்கையில எப்பவும் உணராத அளவுக்கு ஒரு மகிமை, இந்த பிரசன்னத்தை நான் என்றுக்கும் உணர முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு மகிமை. இந்த மகிமை அப்படியே இறங்கி வருவதை நான் கண்டேன். இந்த பிரசன்னத்தை கண்டவுடனே எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது, இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது என்று சொல்லி உடனே என் இரு கைகளும் அப்படியே கெட்டியாக பிடித்து கொண்டேன். என் கண்களை திறக்க

படிக்கு அப்படியே மூடிக்கொண்டேன், கட்டியாய் மூடிக்கொண்டு அப்படியே மூடியிருக்கிறேன். ஒரு 10 நிமிடங்கள் மேலாக தேவாதி தேவனுடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக நின்றதை நான் கண்டேன். மகிமையின் தோற்றத்திலே மகா பரிசுத்த தேவாதி தேவன் அவருடைய மகிமையான தோற்றத்துடன், அவர் வெண்மையான தோற்றத்துடன், மகா பரிசுத்தராக இயேசு எனக்கு முன்பாக நின்று அன்பின் பிரசன்னத்துடன், அன்பின் முகத்துடன் அவர் என்னோட பேச ஆரம்பித்தான். என் அன்பு மகனே, அப்பா இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயே, அப்பா இழந்துட்டே அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கிறியே, என் அன்பு மகனே, இன்று முதல் நான் உங்களுக்கு அப்பாவாய் இருக்க போகிறேன். இன்று முதல் நான் உங்களுக்கு தகப்பனாய் இருப்பேன். உங்களை நடத்துவேன். உங்க காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக செய்வேன். எல்லாவற்றையும் உங்களை மேல் மேலும் ஆசீர்வதிப்பேன். உங்களை நான் நடத்துவேன் என்கிற இந்த மெல்லிய சத்தம் இன்றுக்கும் என் இருதயத்தில் துடிக்கிறதை நான் கேட்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, அந்த சத்தம், அந்த ஆறுதலான சத்தம், அந்த ஆறுதலான தேவனுடைய வார்த்தை என் உள்ளத்தை அப்படியே மகிழ்ச்சியாக்கியது. கொஞ்ச நிமிடங்கள் அப்படியே பேச ஆரம்பித்தார். அப்படியே ஆண்டவரோட பிரசன்னத்தை நான் நிரப்பப்பட்டவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு முகமுகமாய் உடன்படிக்கை பண்ணி நான் உனக்கு தகப்பனாய் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். என் அன்புக்குரியவர்களே, அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஏறக்குரிய 21 ஆண்டுகள் என் அப்பாவுடைய கரம், இயேசு மகாராஜாவின் கரம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. அப்பாவை காட்டிலும் அன்பு காட்டுகிறார். அப்பாவை காட்டிலும் மேலான அன்பு பாசம் வைத்தங்களை வழி நடத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த அன்பின் தோற்றத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் எல்ரூயி எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரிஸ். எல்ரூயி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தேவனுனை காண்கிறார் என்று அர்த்தம், தேவனுனை காண்கிறார் என்று அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, எங்களை கண்ட ஆண்டவர், எங்கள் சிறையிருப்பை கண்ட ஆண்டவர், வேதனையை கண்ட ஆண்டவர், எங்க சிறையிருப்பை மாற்றின ஆண்டவர், அநேகருடைய சிறையிருப்பை மாற்றுவதற்காகத்தான் தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவனாய் இரவு ஏறக்குரிய 12.5 மணி நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் துருமமாக முகமுகமாக பேச ஆரம்பித்தார். என் அன்பு மகனே, நான் உன்னை அபிஷேகத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் உன்னை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் தகப்பனார் இழந்த பொழுது, எல்லாரால கைவிட்ட பொழுது எவ்வளவு துடிதுடித்தாய், எவ்வளவு வேதனைப்பட்டாய், எல்லாரால தள்ளப்பட்ட சூழ்நிலை கண்டு எவ்வளவு வேதனைப்பட்டாய், அப்படிப்பட்ட வேதனையிலே நான் உன்னை தேடி வந்து நான் உன்னை மீட்டுக்கொண்டேனே, நான் உனக்கு தகப்பனாய் இருந்து வழிநடத்தினேனே. அதே போலத்தான் எத்தனையோ மக்கள் இந்த உலகத்துல எல்லாமே இழந்த நிலைமையில் இருக்கிறார்கள். வேதனையோடு ஆறுதல் இல்லாமல் துடிக்கிறார்கள். பலவிதமான பிரச்சனைகளினால இன்னைக்கு ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வியாதிகள் ஒரு பக்கம், பிசாசின் கட்டுகள் ஒரு பக்கம், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமை ஒரு பக்கம். என் ஜனங்கள் கண்ணீரோடு துடிக்கிறதை நான் பார்க்கிறேன். என் ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லுவாயா? அவர்களுக்கு என் அன்பை பற்றி நீ சொல்லுவாயா? அவர்களுடைய கட்டுகள் இருந்து நீ விடுவிப்பாயா? அவர்களுக்காக நீ ஊழியம் செய்வாயா? பலருடைய வாழ்க்கையின் கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இனி வாழ்கிற வாழ்க்கை நீ உனக்காக வாழக்கூடாது, எனக்காக வாழணும், என் ஜனங்களுக்காக வாழணும், என் ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக நீ வாழணும். அதுக்குத்தான் நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன், அதுக்குத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இது செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டார். என் உள்ளெல்லாம் உடைக்கப்பட்டுருச்சு. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உள்ளமே என் நிலைமையில கிடையாது. ஏங்கி ஏங்கி ஏங்கி அழுத அழுது அழுது அழுது அழுது புலம்பன. அப்படியே அப்பாவின் பாதத்துல கண்ணீர் விட்டேன். அப்பா, மக்களுக்காக நான் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுவேன். அப்பா, மக்களுக்காக நான் போராடி ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்த அழைப்பு, நீர் கொடுத்த தரிசனம், நீர் கொடுத்த அபிஷேகத்தை ஆண்டவரே நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தை நான் செய்யற ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாதத்துல பணிந்தேன். என் அன்புக்குரியவர்களே, அங்கிருந்து தோன்றியதுதான் எல்ரூயி எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரிஸ். இந்த ஊழியம் தேவனுடைய கிருபையினால ஆந்திராவிலும் தமிழ்நாடு பகுதியிலும் பல தேசங்களிலும் தேவன் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இந்த ஊழியம் உங்கள் ஆறுதலுக்காக, உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக தேவனால் ஏற்படுத்த ஊழியம். இந்த ஊழியத்தினால தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக, உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக தேவன் கொடுத்த ஒரு சாதாரணமான வேலைக்காரன் நான். என் அன்புக்குரியவர்களே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த அடிமையை கொண்டு அவர் சாட்சியின் மூலமாய் மகிமைப்பட்டிருப்பார் என்று சொல்லி
கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்களுக்காக நிச்சயமாக நான் எப்பொழுதும் ஜெபிப்பேன். நீங்களும் எந்த ஜெப உதவியானாலும் சரி, உங்கள் பிரச்சனைகள் ஆனாலும் சரி, நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். கட்டாயமாக தெய்வ ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும். இந்த கடைசி நாட்களில் எந்த ஒரு பெயர் புகழும் இல்லாமல், எந்த ஒரு பணத்தின் மேல் ஆசை இல்லாமல், தெய்வ ஊழியத்தை பாரத்துடன் கற்ப வேதனையுடன் தெய்வ ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி அந்நியர்கள் மத்தியில் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த சிறிய ஊழியத்திற்காக நீங்களும் செவியுங்கள். எங்களோட நோக்கம், எங்களுடைய பாரம் ஒன்று தான். கடைசி மூச்சு வரையும் என் ஆண்டவருக்காக உலகமெங்கிலும் தேவனோட நாமத்தை உயர்த்த வேண்டும். என் அப்பாவுடைய அன்பை உலகத்திற்கு நான் பரிசாற்ற வேண்டும். அதுதான் என்னோட நோக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தவர், எங்க வாழ்க்கையை மாற்றினவர். ஒன்றுக்கும் உதவாத குப்பையில இருந்த எங்க வாழ்க்கையை தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை காண்கிறார். எல்ரோயாகிய இருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை காண்கிறார். எல்ரோயாயிருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை நடத்துவார். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. 2000 வருடங்களுக்கு முன்பாக எங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டு, எங்களுக்காக நொறுக்கப்பட்டு, எங்களுக்காக தகப்பனே எங்கள் பாவங்களை நிவர்த்தி ஆக்கும்படி, எங்களுக்கு நல் வழி காட்டும்படி, எங்களுக்காகவே இந்த உலகத்திற்கு வந்து நொறுக்கப்பட்ட நல்ல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமேல நாமத்தினால இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரும் மேலும் கரத்தை வைக்கும்படி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கும்படி, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் தகப்பனே, எங்க வாழ்க்கையை சந்தித்த ஆண்டவர், குப்பையில் இருந்த எங்க வாழ்க்கையை தூக்கி எடுத்த அதே தேவன், இன்றுக்கும் அதே நிலைமையில வேதனையோடு என் ஜனங்கள் தவிக்கிறதை கர்த்தர் காண்கிறேரே. இப்பொழுது கரத்தை வெளிப்படுத்துவீராக. எங்களை தேடி வந்த இயேசு, எங்கள் மேல் இரக்கம் காட்டிய இயேசு, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் தொடுவீராக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, அநேகர் ரட்சிக்கப்படுவார்களாக, அநேகருக்கு தேவனாகிய கர்த்தர் தோன்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே உடைய நாமம் மகிமைப்படுத்தும். உயிர்த்தெழுந்த இயேசுவே உடைய நாமம் மகிமைப்படுத்தும். நீர் மாத்திரம் பெருகவும், நாங்கள் சிறுகவும். எஜமானரே, உடைய வேலைக்காரன் ஐயா, நீ தந்தந்த சின்ன வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களோடு சொல்ல மறவாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான பாடல்களை நீர் கொடுத்தீர். உம்முடைய மகிமைக்காக இந்த பாடல்களை நான் பாடியிருக்கிறேன். இப்பொழுதும் தெய்வ குமாரனே, மனதுருக்கமுள்ளவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக திரளான ஜனங்களை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகினீர். உம்முடைய மனதுருக்கம் அநேக வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தியது. அநேக பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையானார்கள். ஆறுதலற்ற மக்களுக்கு நீர் ஆறுதலை அள்ளி தந்தீர். வேதனையோடு வந்தவர்களுக்கு உம்முடைய ஆறுதலை தந்து சமாதானத்தை தந்து உடைய ஆசீர்வதித்தீர். உம்முடைய மனமே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான். நீர் யாரையும் சபிக்கிறவரும் அல்ல, யாருக்கும் துன்பத்தை கொடுக்கிறவரும் அல்ல. சத்துருவின் போராட்டத்தினாலே, வேதனையினாலே, கண்ணீரினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை உம்முடைய கரங்களிலே ஏந்தி பிடிக்கிறேன் அப்பா. ஜபத்துக்கு பதில் தருகிறவரே, எங்கள் ஜபத்தை தள்ளாதவரே, எங்கள் பெருமூச்சை கேட்கிறவரே, எங்களுடைய பெருமூச்சின் முன்னப்பத்துக்கு பதில் தருகிறவரே, இப்பொழுதும் இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் சகல வியாதிகளும் மறைந்து போகட்டும். கேன்சர் கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரே. சரீரத்திலே உள்பக்கமோ வெளிப்பக்கமோ மறைவான கட்டிகளோ எதுவாக இருந்தாலும் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள நாமத்தினாலே கட்டிகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. நடக்க முடியாமல் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நடப்பார்களாக. உம்முடைய மகிமைக்காக நீர் வியாதிக்கு மேல் எங்களுக்கு கொடுத்துக்கிற அதிகாரத்தை உம்முடைய நாம மகிமைக்காகவே உபயோகப்படுத்துகிறோம். கண் தெரியவில்லையே, காது கேட்கவில்லையே, பேச முடியவில்லையே, ஒரு அற்புதம் இப்பொழுதே நடக்கட்டும் ஆண்டவரே. பொல்லாத பிசாசும் மந்திர கட்டுகள் சூனிய கட்டுகளை உயிர்த்தெழுந்த இயேசு நாமத்திலே உடைக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாதவளாய் இருந்தால் மனம் இறங்குவீராக, மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக ஆண்டவரே. வேலை இல்லையே, வாழவா சாவதா, வருமானம் போதவில்லையே, குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, கடன் தொல்லைகள் நிமித்தமாக போராட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்தே ஆக வேண்டும். உம்முடைய நாமம் அதிசயம் அல்லவா? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டவரே, உம்முடைய கிருபை நிமித்தம் உம்முடைய மகிமைக்காக இவர்கள் ஒவ்வொருவரும் அற்புதத்தை பெறட்டும் ஆண்டவரே. திருமணம் ஆகாதவர்கள் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. தங்கள் குடும்பத்திலே அருமையானவர்களை இழக்க கொடுத்து வேதனையிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறவர்களை அவருடைய கண்ணீரை தயவாக நீர் பார்த்து துடைப்பீராக. அப்பா, உம்முடைய சமூகத்திலே கேட்கிற எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. சர்க்கரை வியாதி அல்லவிட்டால் இரத்த அழுத்த வியாதிகள், கொலஸ்ட்ரல், யூரியா, கிட்னி வியாதிகள் இயேசு நாமத்தில் மறையட்டும். இருதய நோய் உடையவர்களுக்கு இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமைக்காக நீர் எல்லா ரோகங்களையும் ஏற்கனவே சிலுவிலே சுமந்து விட்டீர். நீர் சுமந்த வியாதிகளை நாங்கள் எங்கள் சரீரத்தில் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உம்முடைய தழும்புகளால் குணமானோம் என்ற வார்த்தையின்படியாக நீர் அற்புதத்தை செய்தபடினால் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும். சமாதானம் இல்லாமல், இரவிலே தூக்கம் இல்லாமல் நிம்மதியற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. தோல் வியாதிகள் இயேசு நாமத்திலே மறையட்டும். தைராய்டு வியாதிகள், ஆர்த்தரைட்டிஸ், எலும்பு பிரச்சனைகள், மூளை சம்பந்தமான வியாதிகள், ஆஸ்துமா வியாதி, கால்களிலே உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக ஒரு அற்புதம் நடக்கட்டும். பைல்ஸ் வியாதி, இப்படிப்பட்ட வியாதிகள் மறையட்டும். லிவர் பிரச்சனை மறையட்டும் ஆண்டவரே. அல்சர் வியாதிகள் உயிர்த்தெழுந்த இயேசு நாமத்திலே மறைந்து போகட்டும் ஆண்டவரே. அற்புதத்தை செய்து சமாதானத்தை தந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அந்தகார சக்திகளை மேற்கொண்டு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் உரிமையாக்கி கொண்டு கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கின்ற, ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற, மனதுருக்கமும் பாசமும் அன்பும் நிறைந்த அற்புத நாமத்தினாலே ஜெயமடித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா.

என்னோடு கூட சேர்ந்து ஒருவேளை நீ தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கலாம். என் அப்பாவின் கிருபை உன்னை தாங்கும் மகளே, என் அப்பாவின் கிருபை உன்னை வழி நடத்தும், என் அப்பாவின் கிருபை உன்னை நிச்சயமாய் தூக்கி சுமக்கும்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இதோ சிலுவையில் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பாடலாய் பாடுவோமா? சிலுவை நாதர் நமக்கு போதுமானவர்.

நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். ஆமென். அற்புதமாய் நம்மை கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலேயும் கூட ஹல்லேலூயா, நாம் யாவரும் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு

அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் சுதந்தித்துக் கொள்ளத்தக்கதாக நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்க கடவோம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழி நடத்துதலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை சிட்சித்து போதிக்கிற தேவனாயிருக்கிறார். வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை சிட்சிக்கிற வேளையிலையும் கூட நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்முடைய திறமைகளை எதிர்பார்க்கவில்லை, நம்முடைய ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் எப்பொழுதும் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்பொழுதுமே உலக காரியங்களை குறித்து தான் அதிகமாக கவலைப்படுகிறவர்களாயிருக்கிறோம். எனக்கு இன்னும் இது கிடைக்கவில்லை, இது நடக்கவில்லை, இன்னுமே என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அடிக்கடி புலம்புகிறவர்களாகவும் கூட காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறபடியினாலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேற எங்கே இருந்தும் நமக்கு கிடைக்காது. வடக்கே இருந்தும் தெற்கே இருந்தும் நமக்கு ஜெயம் வராது. ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. ஆம் பிரியமான், ஆகவே அங்கிருந்தான் இறங்கி வர வேண்டும். ஆகவே நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் அதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்பொழுதும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து அவர் எந்த நேரத்தில் எப்பொழுது என் வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தின்படி செய்வார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்யப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவது இல்லவே இல்லை. ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்தால் மாத்திருந்தான் பிரியமானவர்களே, அவருடைய பாதபடியில் காத்திருக்கிறவர்கள் மாத்திருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அவள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை கர்த்தருக்கிருந்து பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கும் கால வேளையில் நாம் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நாம் விசுவாசித்தால் ஆண்டவரே இன்றைக்கு நான் வெறுமையாக இந்த இடத்தை விட்டு நான் திரும்ப போகிறதில்லை, உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நான் இப்பொழுது பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போக போகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ வானம் திறக்கப்படும். வானத்தில் உள்ள அந்த பொக்கிஷ சாலை, நல்ல பொக்கிஷ சாலை கர்த்தர் நமக்காக திறக்கிற தேவனாயிருக்கிறார். கதவுகளை, வானத்தின் கதவுகளை திறக்கிற தேவனாயிருக்கிறார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையே நம்முடைய கையிலே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இது வேண்டும் அது வேண்டும் என்று நீ கேட்க வேண்டியதே இல்லை. இந்த திறவுகோலை எடுத்துக்கொண்டு போய் நீ திறந்து உனக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார்.

நமக்கு ஒரு பெரிய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் ஆண்டவர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமான், ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, பரலோக ராஜ்யம் கிட்ட வந்துருச்சு. ஆகவே மனம் திரும்புங்க, மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். சிஷ்யருக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கும்பொழுது என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தருடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமான ராஜ்யத்தில் எவ்வளோ பெரிய பாதுகாவலர்கள், எவ்வளோ பெரிய பெரிய நிபுணர்கள், ஞானிகள், மேதைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் எல்லாரோட பெரிய பெரிய மேதைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் யாருன்னு கேட்டிங்கன்னா, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவ தூதர்கள். அல்லேலூயா. மனுஷனை ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் தேவ தூதர்கள் எல்லாம் படைச்சு வச்சிட்டார். நிறைய தூதர்களை, நிறைய தூதர்களை அவர் படைச்சிட்டார். அவங்களாம் மண்ணிலிருந்து உண்டாக்கலை, அவங்களாம் பரத்திலேயே ஆண்டவர் உண்டாக்கிட்டார். என்னென்ன நேரத்து என்னென்ன வேலை நடக்கணுமோ தேவ தூதர்களை ஆண்டவர் சிருஷ்டிப்பார், அவர்கள் தான் எல்லா வேலையும் செய்வார்கள். அப்போ ஆண்டவர் இடத்துல ஆயிரக்கணக்காக இல்லை, நூற்றுக்கணக்காக இல்லை, கோடிக்கணக்காக இல்லை, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவ தூதர்கள் ஆண்டவர் இடத்துல இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு தேவ தூதன் போதும் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவான். ஒரு தேவ தூதன் போதும் இந்த ஒரு நிமிஷத்தில் அந்த கேலக்சியில் இருக்கிற எல்லா மண்டலங்களையும் பாருங்கள், இங்கேருந்து ஒரு ராக்கெட்டை எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு சொன்னால் எவ்வளோ வருஷங்கள் பறந்து போகணும், பல வருடங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிரகத்துக்கு போகிறதுக்கு 300 வருடம் ஆகுமா? ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 100 வருஷத்துக்குள் தான் இருக்குது. 300 வருஷம் கடந்தால் தான் அங்கே போய் சேர முடியும். அப்படியெல்லாம் கிரகங்கள் உண்டு. ஆனால் ஒரு தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பிச்சார்னா ஒரு நொடி பொழுதில் எல்லா கிரகத்தையும் சுற்றிட்டு வந்துடுவான். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவ தூதர்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார். அந்த தேவ தூதர்களில் 2-2 பேரை நமக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் பயன்படுத்திக்கங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவ தூதர்கள் எப்பொழுதும் பணிவிடை ஆவிகளாக. அல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டா உடனே வருவாங்க. எத்தனை பேர் அவங்களை பயன்படுத்துகிறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி நம்ம நேசிக்கிறதுனால தான், நம்மள உள்ள அன்பு வச்சிருக்கிறதுனால தான் ஆண்டவர் எல்லாம் செய்கிறார். எதுவுமே குறை வைக்கிறது எல்லாம் செய்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஏன் இப்படியா நடக்குது? எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது? என்னை மாத்திரம் ஆண்டவர் ஏன் இப்படி நடத்துகிறாரு? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பாடு, இந்த உபத்திரம்? ஏன் எனக்கு மாத்திரம் என்றாங்க. உங்களுக்கு மாத்திரம் சொல்லும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்? நம்முடைய தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் உங்களை அந்த சோதனையின் ஊடே வழிநடத்தும் பொழுது கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் அவர் ஒத்தாசையாக தான் இருக்கிறார். அல்லேலூயா. பேதுருவ புடைக்கிறதற்காக சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதற்கு சாத்தா என்ன செய்தானா? உத்தரவு கேட்டானா? ஐயோ அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவன் கிட்ட வந்திருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை
அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்கிறாரு, பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பா உன்னை சொல்லகி நாள் பிடிக்க போகிறான், ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்துனே இருக்கிறார். என் பிள்ளை தோற்று போயிடக்கூடாது, என் பிள்ளை விசுவாசத்தில் ஜெயிக்கணும், அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பரீட்சையில் நாம் தான் எழுதி நாம் தான் ஜெயிக்கணும், வேறு யாரும் வந்து நமக்காக எழுத முடியாது. அதனால் கர்த்தர் நமக்கு அந்த பரீட்சையில் ஜெயம் கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார், உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்படும் பொழுது சோதனையை தாங்க பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தரே பிள்ளைகள், இந்த கால வேளையிலே ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி பல போராட்டங்களினாலும் பலவிதமான தாக்குதல்கள், சாத்தானுடைய தாக்குதல்கள், பலவிதமான எதிர்ப்பின் சக்திகள், பலவிதமான மாமிச போராட்டங்கள், இன்னும் பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து இதை நான் எப்படி செய்வேன் என்று நீங்கள் தவிக்கிற நேரம் வருகிற நேரம் வருகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார், சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டம் வரும்பொழுது நீ அதற்கு விமோசனம் தேடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை திறந்து வைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன ஆண்டவரே என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதில்லை, வழி ஆண்டவர் திறந்து வச்சிட்டார். கட்டாயமாக வழி திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே இந்த கால வேளையிலே அநேகர் இக்கட்டான சூழ்நிலைகளிலே காணப்படும் பொழுது நாம் அதை மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் அதை நாம் கடந்து செல்லவும் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான பலத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தைரியமாக சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு. நான் பலவீனந்தான். அன்றி நான் பலவீனனாக இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கூற்று இது யாராலும் விளங்கி கொள்ள முடியாது. ஐ எம் வீக் பட் ஸ்ட்ராங். எப்படி? நான் பலவீனந்தான் ஆனால் நான் பலவான். நான் பலவீனந்தான் ஆனால் நான் பலவான். சரீர பிரகாரமாக நான் பலவீன, ஆனால் என்னோடு பராக்கிரமசாலியாக கர்த்தர் இருக்கிறபடியினால நான் பலவானாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே தான் பலவீனன் எவனும் தன்னை என்னன்னு சொல்லணும், நான் பலவீன பலவீனன் சொல்லிட்டு இருக்கிறதில்ல, நான் பலவீனன் தான். ஆனால் பலவீனன் எவனும் தன்னை என்னன்னு சொல்லணுமா, பலவான், பலவான். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். ஆம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உன்னை ஆச்சரியமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார், அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அதிலே அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். யோசேப்பு சொல்லுகிறது போல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனும் என்ன செய்தார், அதை அல்லேலூயா முடிவு பண்ணினார். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அந்த யோசேப்பை கொண்டு போய் தண்ணீர் இல்லாத ஒரு குழியில் தூக்கி போட்டார்கள். அவனுக்கு ஒன்றுமே புரியல. செல்லம்மா வளர்ந்த பிள்ளை அந்த தண்ணீர் இல்லாத குழியில் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்க முடியும். ஏன் இப்படி நடக்குது, எங்கள் அப்பா எங்கே, என்னுடைய தகப்பனார் எங்கே என்று அவன் கலங்கி இருக்க முடியும். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும்,
என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க போட்ட பிளான் திட்டம்லாம் வேற. அவங்க என்ன திட்டம் போட்டாங்க, இவனை குழியில் தூக்கி போட்டுட்டு செத்துருவான், அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி கொண்டு போய் அவங்க அப்பா போட்ட பலவர் நங்கியில் ரத்தத்தை தோய்த்து ஏதோ மிருகங்கள் வந்து அவனை கொன்று விட்டது என்று சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு தெரியாது. ஆமென். அது மேலான திட்டம். ஹல்லேலூயா. அவனை உயர்த்துவதற்காக திட்டம் வச்சார். என்னைக்கு குழியில் போட்டாங்களோ உன்னை உயர்த்த போறாங்கன்னு அர்த்தம். உனக்கு உயர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம். உனக்கு நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னைக்கு உனக்கு ஒரு போராட்டம் வருதோ, அவமானம் வருதோ, நிந்தை வருதோ, தெரிஞ்சுங்க ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. எதிர்பார்க்கணும், நீங்க எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாட்களிலே நாம் அப்படி கர்த்தரை பற்றி கொண்டு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்மை அல்ல, நம்முடைய திறமைகளை அல்ல, நம்முடைய அறிவாற்றலை அல்ல, கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரையே சார்ந்து கொண்டா போதும், அவர் ஏதாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் அநேக காரணங்களால் அது தடைப்பட்டு காணப்படுகிறது. நாம் ஜபிக்கக்கூடாதபடி தடைகள் வருகிறது. உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபங்களுக்கு தடை வரும். அந்த ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பிசாசு அவனுடைய முயற்சியெல்லாம் என்ன தெரியுமா? நீ நல்லா சாப்பிட்றியோ, நீ நல்லா இருக்கிறியோ, அதெல்லாம் இல்லை, நீ ஜபம் மாத்திரம் பண்ணிடாத அப்படின்னு வந்து தடுக்கிறதுக்காக வருவான். உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க வரும்பொழுது அவனை நீங்கள் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபையை நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபையாக ஒரு நாள், இந்த ஒரு நாள் போதும் ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் நான் வாங்கணுமோ எல்லாம் வாங்கிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஒரு நாள் வேஸ்டாக போயிடக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தர்கிட்ட இருந்து வாங்குறத விட்டுட்டு அவங்க ஓடி ஓடி ஓடி ஓடி இங்கே அங்கேயும் சுற்றி அலைஞ்சி கடைசியில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுவாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க, தங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவாங்க எல்லாவற்றையும். அதல்ல, நாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தயவையும் ஆசீர்வாத்தையும் நிறைவையும் பெற்றுக்கொண்டு அதை பாத்திரத்தில் நிரம்பி அது வழியும் பொழுதுதான் நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? பாத்திரம் நிரம்பி வழியணும். அல்லேலூயா, ஆமென். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எது அது தடையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு நிருபத்தில் முதலாவது அதிகாரம், யாக்கோபு முதலாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே ஏழாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏழாவது வசனம், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து
எதையாகிலும் பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காத, கனவு கூட காணாத, உனக்கு ஒன்றும் கிடைக்காது. யாருக்கு அப்படி சொல்றாரு? கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கர்த்தருக்கு இது கொடுத்துருவாரு, இது நடந்துரும் அப்படின்னு. நீங்க எத்தனை பேர்கிட்ட பிரேயர் ரிக்வஸ்ட் எழுதி போடலாம்? சில பேர் அப்படிதான் செய்துட்டு இருக்காங்க. தாங்க பிஸி, ஆனா பிரேயர் ரிக்வஸ்ட் எழுதி எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அங்கெல்லாம் அனுப்பிச்சிட வேண்டியது. யார் மூலமா யாரோ ஜெபம் பண்ணி எப்படியோ எனக்கு ஏதாவது கிடைக்கட்டும். அல்லேலூயா. எனக்கு கூட பிரேயர் ரிக்வஸ்ட் நிறைய பேர் எழுதி போடுறாங்க, பாவம் அவங்களுக்கு சத்தியம் தெரில, ஆனாலும் அப்படி எழுதி போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டை படிக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும். என்னுடைய மகன் இப்படி இருக்கான், என் மருமகன் இப்படி இருக்கான், என் மருமகன் இப்படி இருக்கிறா, என்னுடைய பொண்ணு இப்படி இருக்கிறா, என்னுடைய சொத்து விஷயம் இப்படி இருக்குது, என்னுடைய வீடு நிலைமை இப்படி இருக்குது, என் சரீரம் இப்படி, ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுவாங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படல, சத்தியத்தை அறியல, ஆனாலும் அவங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்க பாருங்க, எதையாகிலும் பெறலாம் என்று என்ன செய்யாதிருப்பானாக, நினையாதிருப்பானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை, ஆனாலும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. ஆமேன். பெற்றுக்கொள்ளுங்கள். ஹாலேலூயா. கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹாலேலூயா. அருமையானவர்களே, உங்களுக்கு என்ன வேணும்? வாட் இஸ் யுவர் நீட்? உங்களுடைய தேவை என்ன? ஹாலேலூயா. இந்த காலவெளியில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும். இது நடித்ததா போதுங்க, இதை கர்த்தர் செய்தால் போதும், இதுதான் என்னுடைய வாஞ்சை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை வச்சுருப்போம். அதில் ஒன்று, கர்த்தரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அப்படிப்பட்ட மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷன்? மேல் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் என்னங்க? சந்தேகப்படுறவன். ஹல்லேலூயா. ஏன் ஒரு மனுஷனுக்கு சந்தேகம்ன்றது ஏன் வருது? விசுவாசமும் இருக்குது, ஆனால் கூடவே என்ன வருது? சந்தேகமும் இருக்குது, ரைட். கர்த்தர் பெரியவர் தான், கர்த்தர் வல்லவர் தான், கர்த்தர் செய்வார் தான், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நடக்கும், எல்லாம் ரைட். ஆனால் கூடவே ஆனால் இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. என்ன வருதுங்க? ஒரு சந்தேகம். நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சந்தேகப்படலை, எனக்கு சந்தேகம் வராது, கர்த்தர் சொன்னார்னா சொன்னது தான். அல்லேலூயா. நான் சந்தேகப்பட மாட்டேன், சந்தேகமே பட மாட்டேன், கர்த்தர் சொன்னதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சிலர் தான் கையை தூக்குறாங்க. மற்றவங்க ஏன் கை தூக்கலைன்னா சந்தேகம், நான் கையை தூக்கிட்டு நடக்காமல் போயிடுச்சுன்னா அதில் ஒரு சந்தேகம், கையை தூக்குறதுல ஒரு சந்தேகம், எல்லாமே சந்தேகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கண்டு விசுவாசிப்பதை விட, அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை, நீ காணாதவைகளை, உன் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இதயத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அது உனக்கு தெரியல, உனக்கு ஒரு பெரிய நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் திட்டம் போடுறீங்க, கொஞ்சம் வளர்ந்த பிறகு, கொஞ்சம் மூளை வந்த பிறகு, கொஞ்சம் நினைவு வந்த பிறகு நம்ம திட்டம் போடுறோம். ஆனால் ஆண்டவர்
நீ தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை உண்டாக்குனதே அவர் ஏற்கனவே திட்டம் போட்டுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி ஆண்டு ஜெபம் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இவ்வளோ அருமையான தேவதூதர்கள், அழகழகான தேவதூதர்கள், மிகவும் மகிமையாக இருக்கிறாங்க, அவளெல்லாம் விட்டுட்டு இந்த தூசியில இருந்து ஒருத்த எடுத்து இதில் போய் ஒரு மனுஷனை செய்து எதுக்கு ஆண்டவர் அவ்வளோ தூரம் மேலிருந்து வந்து கீழே இறங்கி நம்மாலேயே தரையில் விழுந்தா கொஞ்சம் குனிஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்கிற ஆண்டவர் குனிஞ்சு கையில் அந்த மண்ணை எடுத்து அதை வேற குழைச்சி அது செய்கிறாரு. அல்லேலூயா. மனுஷனை அது ஒரு பெரிய கேள்வி. தூசி நம்மெல்லாம் என்னது? ஒரு தூசி தான், ஒரு மண்ணு தான். அல்லேலூயா. ஏதோ அவர் நமக்கு ஒரு நல்ல பார்வையை கொடுத்ததுனால, நினைவை கொடுத்ததுனால, நமக்கு ஒரு இருதயத்தை கொடுத்ததுனால, நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்ததுனால, நமக்கு உருவன்னு ஒன்று கொடுத்ததுனால நம்ம ஏதோ மனுஷனாக இருக்கிறோம். அதெல்லாம் இல்லைன்னா நம்ம வெறும் மண்ணு தான், மண்ணு பொம்மைங்க தான். அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்ததுனால தான், அவருடைய சுவாசம். அதை நினைச்சா அவங்களால ஸ்தோத்திரிக்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. மனுஷன் செய்கிற சின்ன சின்ன களிமண் பொம்மையை வாங்கிறதுக்கு கியூவில் நிற்கிறான், காசு கொடுத்து வாங்கின்னு போகிறதுக்கு. ஆண்டவர் செய்ததுக்கு முட்டை இவ்வளோ குடும்பான் கேட்டாரா, காசு கேட்டாரா உன்னை செய்கிறதுக்கு? இல்லை, நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை உண்டாக்குனேன், நான் தான் உன்னை உண்டாக்குனேன், என்னை அன்றி வேறு தேவன் உனக்கு இல்லை இவ்வளோ சொல்கிறாரு. ஆனால் கூட தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன வரல? மனசு வரல. நான் சொல்லும்பொழுதே உங்களுக்கெல்லாம் வரணும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. இவ்வளோ செய்தீங்களே ஆண்டவரே, என்னையும் நினைச்சிங்களே ஆண்டவரே. அல்லேலூயா. என்னையும் ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக இந்த உலகத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும்? அல்லேலூயா உண்டாகணும். எப்பயோ அழிச்சிருப்பாரு. அந்த ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த பொழுதே சபிச்சிட்டார், இந்த மனுக்குலமே இனி தேவையில்லை என்று. ஆனாலும் எல்லாரையும் அழிக்கலாம் தான் நினைச்சாரு. அந்த நேரத்தில் இந்த நோவாவை பார்த்தாரு. அந்த நோவா ஒரு பக்கம் காயினை பார்த்து கொலை வெறி பிடிச்சாலே, இந்த காயினை பார்த்த உடனே மனுஷனோட நினைவெல்லாம் பொல்லாங்க இருக்குதே, இவங்களை ஏண்டா உண்டாக்கணும்னு வருத்தப்பட்டாராம். ஆனால் நோவாவை பார்த்தாரு, சரி அழிக்க வேண்டாம், ஒரு நல்ல நோவாவை போல ஒரு நீதியுள்ள ஜனம் வரட்டுமே அப்படின்னு விட்டுவிட்டாரு. அல்லேலூயா. யாரை பார்த்து? ஒரு நீதியுள்ள மனுஷனை பார்த்து. அதான் நோவாவின் கண்ணில் தயவு கிடைச்சிச்சு. ஆனாலும் நோவாவின் காலத்தில் மனுஷன் என்ன செய்தான்? பாவம் செய்து மறுபடியும் ஆண்டவர் பார்த்தார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எல்லாரையும் அழிச்சிடலாம், ஆனால் நோவை மாத்திரம் விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் அழிச்சிடலாம்னு சொல்லி தான் வெள்ளத்தை கொடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டார். ஆனால் நோவாவின் சந்ததி மாத்திரம் அந்த பழையில் காக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு முறையும் யாராவது ஒருத்தர் வந்து, அல்லேலூயா, மறுபடியும் அந்த சந்ததி வளர்ந்தது, மறுபடியும் மனுஷனுக்கு ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுறான். என்னது கட்டுறான்? தனக்கு ஒரு பேர் உண்டாக்கும்படி. ரெபல்லியஸ் நேச்சர், ஒரு ரெபல்லியன், ஒரு எதிர்ப்பு குணம் அவனுக்கு வருது. ஆண்டவருக்கு மேலே போகணும், இதெல்லாம் சாத்தானுடைய குணம். ஆண்டவருக்கு சொல்லு. அப்போ மனுஷனை சிதறடிச்சார், பூமி எங்கும் ஓடுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்தாரு. அல்லேலூயா. சரிப்பா, நான் சந்ததி அழிக்க மாட்டேன், உன் சந்ததி மணலை போல நட்சத்திரங்களை போல என்ன செய்ய கிடவுது? இந்த ஆதாமை நான் சபிச்சிட்டேன், ஆனால் ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே என்ன செய்வேன்? அல்லேலூயா.
ஆபிரகாம பெருக வச்சிட்டாரு, ஆபிரகாமின் சந்ததி. அப்புறம் யாக்கோபு, அவன் மூலமா கோத்திரம், இஸ்ரவேலின் கோத்திரங்கள், இஸ்ரவேல். அவருக்கு இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை உண்டாக்கினார். ஆனா இஸ்ரவேல் ஒழுங்கா இருந்துச்சா? இல்லை, அது ரெண்டா பிரிஞ்சிச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த யாக்கோபுடைய குமாரன் யோசேப்பை பார்த்தாரு. அல்லேலூயா. அந்த ஒரு மனுஷன் அந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அதனால தான் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அவன் மூலமாக, அந்த யோசேப்பின் மூலமாக அந்த யாக்கோபுடைய சந்ததி அந்த எகிப்து தேசத்தை பெருக ஆரம்பிச்சிச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்த கிருபையாக இரக்கமாக ஒவ்வொரு முறையும் யாரெல்லாம் அவரை சார்ந்து கொண்டாங்களோ, இன்னும் சொல்ல போனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்காக என்ன சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன்னை கொடுத்து இன்னும் அநேகம் பிள்ளைகளை அவரை போல, யாரை போல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை உண்டாக்குன நோக்கம் என்ன? நம்மளை உண்டாக்குன ஒரே ஒரு நோக்கம், அவரை போல, அதாவது அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படி அவர் அந்த அடிச்சுவளை என்ன செய்திருக்கிறாரா? விட்டு போயிருக்கிறார் என்று 1 பேதுரு 2 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாரும் வாசிங்க, எடுத்துங்க சீக்கிரமாக. இழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்காக பாடுபட்டு அத்தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து. என்னங்க நீ ஒன்னும், நீ உட்காருங்க. இப்ப நீ எங்க போனோ, நீ எங்கேயோ இங்க அங்க பார்க்க வேண்டாம். அங்கங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிடுவீங்க, அந்த பக்கம் போயிடுவீங்க, பின்னால திரும்பி பார்க்க வேண்டாம். நீங்க எங்க பார்க்கணும்? முன்னால ஒருத்தர் போயினே இருக்கிறாரு. அவர் போகும்பொழுது ஒரு அடிச்சுவடை விட்டுட்டே போறாரு. உன் அடியை எடுத்து அந்த அடிச்சுவடில் வை, இன்னொரு அடிச்சுவடில் வை, இடே போனா அவர் எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவாரு. அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய கடவன், என்னை பின்பற்ற கடவன். எத்தனை பேர் சொல்றான் ஃபாலோயிங் ஜீசஸ்? எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசுவை பின்பற்றுகிறவன்? இந்த உலகத்தில் நீ பின்பற்றுறதுக்கு எந்த மனுஷனும் சரி கிடையாது. எல்லாரும் மரித்து போகிறவர்கள், இயேசு ஒருத்தர் தான் மரித்து உயிரோடு இருந்தவர். நீ பின்பற்ற வேண்டிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? இயேசு ஒருவரே. எனக்கு ரோல் மாடல் இயேசு தான், எனக்கு முன்மாதிரி இயேசு தான். அவரை தான் நான், அவரை போல தான். அவர் எப்படி பிசாசு ஜெயிச்சாரோ, அவர் எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தாரோ, அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதை தான் நான் செய்வேன். என் இஷ்டமாக நான் இதையும் செய்ய மாட்டேன். இயேசுவை போல, எத்தனை பேருக்கு இயேசுவை போல வாழணும்னு ஆசை? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசை. ஆண்டவரே, உம்மை போல, உம்மை போல ஆண்டவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சி இருக்கு? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு வைத்து, என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷர் பிடிக்கிறவள் ஆக்குவேன். ஒரு நோ ஒரு ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷன் பிடிக்கிறவள் ஆக்குவேன். என்னை பின்பற்றி வா, பின்திரும்பி பார்க்காதே, லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பாராதே, அப்படியே என்னை நோக்கி வா. உன் கண்களை ஏறெடுத்துப்பார், விசுவாசத்தை தோக்குற முடிக்கிறவருமாகி இயேசுவை மாத்திரம் நோக்கி ஓடிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. நீ முன்னேறி கொண்டே இருப்பாய். ஊராபாலாபா சந்தாரபா, கஷ்டம் வருதா, பாடு வருதா, என்ன செய், எதை பார்க்கணும்? எபிரேயர் 12:2-3 யாராவது சீக்கிரமா படிங்க. தமக்கு முன் வைத்திருந்த தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆ
ஆகையால் நீங்க சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை வந்துச்சு, பாடு வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, சோர்ந்து போயிட. அதுக்காக நீங்க சோர்ந்து போய் காணப்படாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்க, தமக்கு விரோதமாய் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக்கொள். என்ன சகிச்சார் அவரு? சிலுவையை சகித்தார், சிலுவையை சகித்தார். ஹல்லேலூயா. ஆனால் தான் ரட்சிக்கப்படும் பொழுதே என்ன சொல்றாரு, நீ வா, நான் உனக்கு இது தருவேன், அது தருவேன், உனக்கு நிறைய பணம் கொடுப்பேன், பொருள் கொடுப்பேன், அப்படி சொல்லி உன்னை கூப்பிடல. முதல் வேலை சிலுவை எடுத்துட்டு அப்புறம் பின்னால வா. ஹல்லேலூயா. நீ நடுவில் வந்து ஆண்டவரே இந்த பாடெல்லாம் ஏன் எனக்குன்னு கேட்டினா சொல், நான் தான் சொன்னேன் உனக்கு சிலுவை எடுத்து தான் அவர் சொன்னேன். சிலுவை என்றால் பாடு. ஏன் ஆண்டவருக்கு பாடுன்னு அவ்வளோ இஷ்டமா? நம்ம பாடுபடுறதுல அவருக்கு என்ன சந்தோஷம் கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் அதன் மத்தியில் அவர் உனக்கு உதவி செய்கிறார். பாடுகளை கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் ஆறுதல் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாடுபடும் பொழுது, நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது, நீங்கள் புடமிடப்படும் பொழுது, பொன்னை போல புடமிடப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு, பொன்னாக ஜொலிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பொண்ணு, நான் உண்மையான சுத்த பொண்ணு சொல்றவங்களாம் கை உயர்த்தி காண்பிக்க பார்க்கலாம். அப்பனா உங்களை புடமிடுவார். ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு மாத்திரம், உங்களுக்கு மாத்திரம் இந்த கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீ சுத்த பொண். உன்னை புடமிட்டு புடமிட்டு புடமிட்டு இன்னும் ஷைனிங் அப்படி ஜொலிக்கும் ஜொலிக்கும் ஜொலிக்கும், இன்னும் பாடு வர வர இன்னும் ஜொலித்து கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா. துன்பங்கள் வர வர நீ ஜொலிப்பாய். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம்தான், அதி சீக்கிரமாய் நீங்கும் இந்த லேசான உபத்திரவங்கள். பாடுகளில் உனக்கு ஆண்டவர் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார், உன்னை உருவாக்குகிறார். உன்னை அவர் என்ன செய்கிறார், அவருடைய சுபாவத்துக்கு ஒப்பாக உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய, ஆகவே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இங்கே என்ன வாசிக்கிறோம், அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன், சந்தேகப்படுறவன், விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்கே வாசிக்கிறோம், காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. சந்தேகப்படுறவன் என்னங்க அது, சந்தேகம்னா எனக்கு புரியலையே, எனக்கு சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் நேரம் மெரினா பீச்சுக்கு போங்க, அங்கே போய் நில்லுங்க கொஞ்ச நேரம், அந்த கடலையே முறைச்சி பாருங்க, அந்த கடலையே கொஞ்ச நேரம் பாருங்களேன், வேகமாக வரும், அப்படியே கீழே போயிடும், மறுபடியும் வேகமாக வரும், கீழே போயிடும். அல்லேலூயா. ஆனால் அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா, அந்த கடல் அலைக்கு பதிலாக சுனாமி வந்துச்சுன்னா ஒரே ஓட்டமாக திரும்பி ஓடணும், நீங்கள் அங்கே நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. சுனாமி வேற, கடல் அலை வேற. அதனால தான் கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிற நீ விசுவாசியே. இன்னைக்கு நிறைய பேர் அலைகள் கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிறாங்க, விசுவாசி தான், ஆனால் கடல் அலையை போல அவங்க இருக்கிறாங்க. அந்த கடல் அலைக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெருமை இருக்குதான். நான் பெரிய சமுத்திரம், எனக்கு பெருமை. யோபனுடைய புஸ்தகத்தில் 38 சங்கீதத்தில் 11 வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, அங்கே வாசிக்கிறோம், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே. பெருமை, விசுவாசி தான், ஆனால் ஒரு பெருமை. நான் இத்தனை நாள் உபவாசம் போடுறேன், நான் ரொம்ப பாவம்லாம் செய்ய மாட்டேன், நான் ரொம்ப நல்ல விசுவாசி, நான் ரொம்ப ஆவிக்குரியவன், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப நீதிமான். ஆவிக்குரிய பெருமை, அது பெருமை.
எனக்கு இது இருக்குது அது இருக்குது அது ஒரு ஏதோ ஒரு ரெண்டு விதமான பெருமை, ஆவிக்குரிய பெருமை இருக்குது, மாம்ச பெருமை. சார், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பொருள் இருக்குது, எனக்கு இது இருக்குது அது இருக்குது, அது ஒரு பெருமை. நான் அழகாக இருக்கு, சில பேர் அழகாக இருக்கிறவங்க பெருமை. ஹல்லேலூயா. சில பேருக்கு சொத்து சுதந்திரம் வச்சிருந்தா பெருமை, ஏதோ ஒரு பெருமை. ஹல்லேலூயா. பெருமை வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே விசுவாசியே, உன்னை ஏன் அலைகளுக்கு ஆண்டவர் ஒப்பிடுறாருன்னு கேட்டா, கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசி, கர்த்தரிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. பெருமையுள்ள விசுவாசிய மனமேட்டுமை அகந்தை உள்ளவர்கள், மனமேட்டுமை அகந்தை தாழ்மை இல்லாத. ஆனா இயேசுவினிடத்தில் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2 கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்கக்கூடாது. அவருக்கு என்ன இருந்துச்சா? தாழ்மையின் சிந்தை இருந்தது. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார்? தன்னை தாழ்த்தினார், தாழ்த்தினார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறானோ, எவ்வளவு தூரம் உன்னை தாழ்த்துகிறாயோ தேவனுடைய பிள்ளையே, அவ்வளவு தூரம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்படி நீ அடங்கலனா அவர் அடக்குவார். அதான் இங்க வசனம் என்ன சொல்லுது? இம்மட்டும் வா, மிஞ்சி வராத, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுதுன்னு ஒரு கோடு போட்டார் பாருங்க. அந்த கோடு வரைக்கும் தான் அது வரும், அங்க நின்றுடும். ஆண்டவர் போட்ட கோடு நின்று பாருங்களேன், அந்த அலைகள் வரும், ஒரு இடத்துல வந்து நின்றுடும். என்னன்னா அங்க ஆண்டவர் கோடு போட்டு வச்சுக்கிறார் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அடக்குகிறார், அது அடங்கி கிடக்குது. இல்லைன்னா அந்த சமுத்திரம், இந்த மெட்ராஸ் சிட்டியே முழுங்கி போட்டுற அளவுக்கு பயங்கரமான சமுத்திரம். ஆனால் கர்த்தர் அதை அடக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால், சமுத்திரத்தின் பெருமையை அடக்குகிற தேவன். வாசிங்க சங்கீத புஸ்தகத்தை 93:4 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 93:4 என்ன வாசிக்கிறோம்? திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும், கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உன்னதத்திலே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, மேட்டுமை உள்ளவர்கள், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். உன்னுடைய பெருமையை கர்த்தர் அடக்குவார். ஹலலூயா. அதான் கர்த்தர் கேட்கிறாரு, இந்த சமுத்திரத்துக்கு நான் எல்லாம் போட்டனே, அப்போ நீ எங்க இருந்த? ஹலலூயா, ஹலலூயா, ஆமேன். நீதிமொழியின் புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு சொல்றார் பாருங்க, 8:29-30 வாசிக்கும் பொழுது, 8:29-30, சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில் நான் அவர் அருகே எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிக்கு வந்தேன். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமுத்திரத்தின் பெருமையை கர்த்தர் அடக்குகிறார். விசுவாசியே, நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசியாயிருந்தால் நீ கர்த்தரத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள். எப்போ அந்த சமுத்திரத்தின் பெருமை எப்படி அடக்குகிறாரோ, சங்கீத புஸ்தகத்தில் 89:9 தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதில் அலைகள் எழும்பும் பொழுது அவங்களை என்ன பண்றாரு? அடங்க பண்ணுகிறாரே. சிலர் அடங்க மாட்டாங்க, என்னதான் சொன்னாலும் அடங்க மாட்டாங்க. நான் இப்படிதான் செய்வேன் சொல்லி செய்வாங்க. அவரை கர்த்தர் அடக்குவார். கர்த்தருக்கு தெரியும் எப்படி அடக்கணும். பெருமையுள்ளவர்கள் தங்களை தாழ்த்தி, ஹல்லேலூயா. உனக்கு அதிகமாக கிருபை தரணுமா? யாக்கோபு 4:6 வாசிக்கிறபடி அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்றுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒன்றையும் வாதினாலாவது, வீண் பெருமையினால் செய்யாம
நீங்க கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவை போல மரண பரந்தி கீழ்ப்பணிந்து இருந்தீங்கன்னா நீ ஒரு பெருமையுள்ள விசுவாசியா இருக்க மாட்டான். ஆகவே இந்த அலைகள் இப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவன், இந்த அலைகளை போன்றவன். உனக்கு உதாரணம் கொடுக்கிறார். அதனால நீ அந்த அலையை போல இருக்கிறியா? சும்மா ஒன்னுத்துக்கு பிரயோஜனம், அந்த அலை வேகமா வரும் போயிடும், வேகமா வரும் போயிடும், ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி நிறைய விசுவாசிங்க இருக்காங்க, பார்த்தா ஆடம்பரமா ஊன்னுமா, பெரிய விசுவாசி பாவங்க, இவங்க பெரிய ஊழியக்காரு அப்படிலாம் சொல்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா கடைசியில் பார்த்தா ஒண்ணும் கிடையாது. அதான் அந்த அலைகளின் பெருமை. ரெண்டாவது, இந்த அலைகளை குறித்து சங்கீத புஸ்தகத்தில் 124 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்னா, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நம்முடைய ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும். இஸ்ரவேல் இப்பொழுது புரண்டு போயிருக்கும். இந்த ஜலத்துக்கு இருக்கிற ஒரு, இந்த அலைகளுக்கு இருக்கிற இன்னொரு பெருமை, இன்னொரு பெருமை மாத்திரம் அல்ல, இது புரட்டி போடும். அலையில மாட்டிட்டான்னா புரட்டி புரட்டி, பெரிய கப்பலே மாட்டிட்டாலும் புரட்டி போடும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வர பல சோதனைகள் இந்த அலைகளை போல இருக்கிறது, நம்மை புரட்டி போடுகிறீங்க. பாருங்க அது என்ன செய்தான், அந்த வெள்ளங்கள் ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போகுது. ஆண்டவரே, அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, ஏசாயா 25:5 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நீரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் என்ன செய்யும், தணியும். அல்லேலூயா. இதுதான், அதனால தான் இந்த அலையை போல இருக்காத. மூணாவது காரியம், இந்த அலை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த அலையை போல ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இந்த அலைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்கிற அடுத்த ஒரு பெரிய நஷ்டம் என்னன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 5:22 வசனத்தை பாருங்க என்ன சொல்றாரு, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி, இறைந்தாலும் கடவாதபடி, கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. அலைகள் மோதி அடித்தாலும், சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து, அலைகள் மோதி அடித்தாலும், சொல்லுங்க இன்னொரு முறை சொல்லுங்க, அலைகள் மோதி அடித்தாலும், மோதி மோதி மோதி முட்டி மோதி முட்டி மோதி உன்னை எப்படியாவது உன்னை அழிக்கணும்னு முயற்சி செய்துச்சுன்னா, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி, அது மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அது பெருமையுள்ளதுதான், அது புரட்டி போடும், மோதி அடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் கஷ்டங்கள்லாம் அது அப்படிதான் இருக்கும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. எரேமியா 18:18 வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை என்ன செய்ய மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார், ஏனென்றால் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பேதுருவை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை, இந்த அலைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. கத்தெடுத்தது நீ ஒன்றை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த அலைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, உன்னை அடித்து அடித்து, உன்னை குழப்பி குழப்பி, உன் வாழ்க்கையிலே போராட்டத்தை உண்டு பண்ணி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை கண்டு பயந்து கொண்டிருக்காதே, அந்த அலைகள் ஓய்வதில்லை. ஆனால் அதை அடக்குகிற தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். அது அடக்க அவர் ஒருத்தர் மாத்திரம் தான் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த அலைகளின் பெருமை, இந்த மோதி அடிக்கிற அலைகள் வந்து
உடைய விசுவாசத்தை குலைத்து போடுகிறது. அந்த அலைகளை நீ மேற்கொள்ள வேண்டும், அது உன்னை மேற்கொள்ள முடியாது. இன்னொரு இடத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8 இருபத்தி 24 வசனத்திலேயும், மார்க் எழுதின சுவிசேஷம் 4:37 வசனத்திலையும் வாசிக்கும் பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம், அங்கே படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் என்ன செய்தது, மோதிற்று. படகுல வந்து மோதுது. அப்ப சீஷர்கள் எழுந்து என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகுது, உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து என்ன சொன்னாரு, ஹல்லேலூயா, எழுந்து காற்றை என்ன பண்ணாரு, என்ன பண்ணாங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதட்டுறீங்க, ஹல்லேலூயா. நான் அப்படிதான் செய்யறது, ஒரே வார்த்தை தான், சே வாயை மூடு, அடங்கு அடங்கு அப்படின்னா அடங்கிடும், அதட்டு ஒரே அதட்டு, சாத்தானுக்கு இடம் கிடையாது, அடங்கு அப்படின்னா அடங்கிடும். அதுகிட்ட போய் ஆண்டவரே ஏன் இங்கிட்ட இப்படி விட்டீங்க, என்ன ஆண்டவரே அவர்கிட்ட பேசிட்டு இருக்கு சார், ஏன் தாரு ஒரே வார்த்தை போதும், பீஸ் பி ஸ்டில். அதட்டினார், என்ன செய்தாரு, ஏன் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன்னா, அதட்டுறதுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு, அல்லேலூயா. மயிலே இறகு போடுனா என்ன செய்யாதான், போடாதான். அது மாதிரி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கெஞ்சி கெஞ்சி கேட்டுருந்தா நடக்காது, அதட்டி பாருங்க உடனே நடக்கும். அதட்டு சாத்தான், அதட்டு பிசாசு, அதட்டு அவன் அடங்குவான். ஒரே வார்த்தை தான், கீப் குவைட், அடங்கு. ஹல்லேலூயா. காற்று நின்று போய் மிகுந்த அமைதியில் உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அலைகளுக்கு ஒப்ப இருக்கிற விசுவாசிகள் கடைசியா இன்னொன்று நம்ம யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம், எடுத்து வாசிங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்றத. யூதா 1:13 எடுத்து வாசிங்க, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள், இவங்களுக்கெல்லாம் காரிலே வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான ஒரே சவுண்டு சவுண்டு. ராத்திரி அந்த பீச் பக்கம் போனீங்கன்னா அமைதியா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அலையின் சத்தம் தனியா கேட்கும், கேட்டு இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு உன் வாழ்க்கையில அப்படிதான், உன்னுடைய அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அலையை போல அவன் வீசிக்கொண்டிருக்கிறான். அதை தான் கர்த்தர் அடக்குகிறார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, போதும். உன் அலைகளின் பெருமை இதோடு கூட என்ன செய்ய கிடவுது, அடங்கட. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தரிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிற அந்த அனுபவம் உனக்கு வரக்கூடாது, அந்த பெருமை வரக்கூடாது, இந்த அவமானங்களை நுழைத்தழுகிற அனுபவம் வரக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வாழ்க்கையில உன்னை பயமுறுத்துகிற இந்த அலைகள், சீஷர்கள் எழுந்து நடுராத்திரி ஆண்டவரே இந்த அலைகள் இந்த படகுல மோதுதே, மோதும், ஆனால் அவைகள் மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்ளுவதில்லை. தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு வந்திருக்கலாம், உங்களுக்கு வியாதி வந்திருக்கலாம், வலி வந்திருக்கலாம், வேதனை வந்திருக்கலாம், ஆனால் மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்களிலே நமக்கு வருகிற போராட்டங்களிலே, நமக்கு வருகிற கஷ்டங்களிலே,
ஐயோ இதோடு முடிஞ்சிடும், இனிமேல் வழி இல்லை, இனிமேல் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் சொல்லுங்க, வந்தது உண்மைதான், ஆனால் அது மேற்கொள்ளாது, மேற்கொள்ளாது. எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது? நீ தோல்வி அடைந்தது போல இருக்கான தோல்வி அல்ல, நீ அவமானப்பட்டது போல இருக்கிறது அவமானம் அல்ல, உனக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் வாசிக்கிறோம், சில விசுவாசிகள் இந்த கடல் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், கம்பேர்ட் ஒப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பார்களாக. ஒன்றும் வாங்கவே முடியாது ஆண்டவர் கிட்ட. இன்றைக்கு நீங்க வீட்டில் போயிட்டு, ஆண்டவரே இந்த கடல் அலையின் அனுபவம் எனக்கு வேண்டாம், நான் அமர்ந்த தண்ணீராய் மாறிவிடுகிறேன், ஹல்லேலூயா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சமுத்திரத்தின் மும்முரத்தை அடக்குகிற தேவன். இன்றைக்கு இந்த காலவேளையிலே உன் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு எதாயிலும் பெறலாம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட, அதான் சந்தேகம், அதுதான் சந்தேகம். அது வந்து வந்து மோதி அடிச்சிட்டு இருக்கிற வழியை ஒன்றும் நடக்கலை. சிலர் சிலர் சபைக்கு வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, ஆனால் ஒன்றும் நடக்காது. சில ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி சும்மா பேருக்கு ஜோம் பண்ணிட்டு போவாங்க, இல்லை அப்படி இல்லை, ரிசல்ட். கர்த்தருக்கு ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருக்கு இதை பெற்றுக்கொள்வேன். ஒரு நிச்சயம், பூரண நிச்சயம். எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது? எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்ற உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் உனக்கு செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் நீ கேட்கறது சிறியதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ எதிர்பார்க்கிறது ஒரு சின்னதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பெருசாக கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறியா? உனக்கு சந்தேகமாக இருக்குது, இனி எப்படி ஆகும், இனிமேல் எப்படி நடக்கும், இனிமேல் வழி இருக்கிறதா? வழி இல்லைதா, வழி இல்லைதா, ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார், நிச்சயமாக அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தரை வாய் திறந்து சோத்திரம் பண்ணுகின்ற வடையில் ஊராபாலா நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வரவேண்டிய உயர்வுகள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு கையில் வந்து கிடைக்க வேண்டிய காரியங்கள் நிறைய தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, யாரோ தடுத்து நிறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த அலைகளைப் போல காணப்படுகிற உன்னுடைய பெருமை, உன்னுடைய மேட்டிமை, உன்னுடைய கீழ்ப்படியாமை, ஓ ஹல்லேலூயா, இவைகளெல்லாம் இந்த அலைகளைப் போல இருக்கிற அந்த நிலைமை மாறி நீ அமர்ந்த தண்ணீராய் மாறுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப் போகிறது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப் போகிறது. உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ளாத அநேக நன்மைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். உன் விசுவாசத்துல உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில அவர்களை தடை பண்ணி கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு சோத்திரையா, பரத்திலிருந்து நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அலைகளை போல இருக்கிற அவருடைய சந்தேகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தாரும், திட நம்பிக்கையை தாரும், கீழ்ப்படிதலை தாரும், தாழ்மையை தாரும், அன்பை தாரும். அப்பா, நீ குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு மரண பரியந்த உம்மை தாழ்த்தவில்லையா? அதே போல எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகையில காணப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் தரும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்மையின் சிந்தையை அணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஊரகாபா ராபா லாபா சந்தா ராபா லாபா ஊரகாபா லாபா ராபா சந்தா ராபா. இப்பொழுது நீர் தொட்டதற்காக, விடுவித்ததற்காக, உம்முடைய அபிஷேகம் வந்து இறங்கினதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். யார் யாருடைய வாழ்க்கையில எந்த தடைகள் இருக்கிறதோ இதோ ஜெபிக்கிறதா அந்த வேளையில இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் வா,
மிஞ்சி வராதே. இதுவரைக்கும் நீ வந்திருக்கலாம், இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில மோதி அடித்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ பெரிய சத்தத்தோடு இங்க வந்து நீ மோதிக்கொண்டிருக்கலாம், அடித்துக் கொண்டிருக்கலாம். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே.

0: கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. விடுதலையே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பு